வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

முருகிதாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று எண்ணி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோமா?

இந்த திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கின்றார் கனடாவில் இருந்து அல்பர்டா மாநிலம் சாந்தினி. ஆசைப்பட்டு பார்த்தா என்ற வரிதான் முதல் வரி, முழுவதையும் கேட்போமே.

அவரை தொடர்ந்து ஒழுக்க இருக்கும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராம்ஜி நீங்கள் தந்த பாடல். காதல் ஓவியம் திரைப்படத்து பாடல் நாதம் என் ஜீவனே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அந்த வழியில் மீண்டும் ஒரு பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்திருக்கின்றீர்கள். முத்து ரதமோ இல்லை என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல், பொன் நகரம் திரைப்படுத்து பாடல்.

அடுத்த வேளையில் அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடலை கனடா மொன்ட்ரியலில் இருந்து தனுஷன் அனுப்பி வைத்திருக்கின்றார். ஹே விழியால் பேசும் என்று ஆரம்பிக்கும் வரி என்ன சத்தம் இந்த நேரம் என்ற திரைப்படுத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன், என் காதல் நீதானா என்று கேட்டு பாடுகின்றது. எப்படி என் மனதுக்குள் வந்தாய் என்ற திரைப்படத்தில் இருந்து

ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள் கேட்போமா? பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். தினமும் வந்து ஜோடி குரலே பாடலை கேட்பார்கள் என்றும் இந்த ராகமும் இந்த பாடலும் என்ற ஒரு பாடல் ரத்தத்தின் ரத்தமே திரைப்படுத்து பாடலாக கேட்போம்.

அவரை தொடர்ந்து ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணி தந்த பாடல் ஜூம்பலக்கா என்ற வரியை எடுத்து என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இவர்களோடு தான் தினமும் வந்து பாடலை கேட்டு எங்களோட இசை பயணம் கேதீஸ் தரும் ஒரு பாடல். தனிமையில் ஒரு ராகம் என்ற சட்டம் ஒரு இருட்டு அறை திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல், கேட்போம்.

வன்கூவரிலிருந்து வந்து இளவரசி ஒரு பாடலை தந்திருக்கின்றார் கனடாவிலிருந்து. ஓ உன்னாலே நான் பெண்ணானேன் என்ற பாடல், எனக்குள்ளே நீ இருந்தாய் என்ற பாடலை அவர் தந்திருக்கின்றார்.

இவர்களோடு இணைந்துதான் அடுத்து வரும் பாடலை மீண்டும் தன்னோட வன்குவர் மாநிலத்து வசந்தி தந்திருக்கின்றார். தேவி தேவி என் தேவி என்று ஒரு பாடல், தர்மம் வெல்லும் திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார்.

ஒன்றிய தமிழ் வானொலியோடு தொடர்ந்து பயணிக்கும் அன்பு உறவு சிங்கப்பூர் மகாலிங்கம் சிங்காரபூமி. அங்கிருந்து கேட்கின்றார் கண்ணுபட போகுதையா என்ற ஒரு பாடலை சின்ன கவுண்டர் திரைப்படுத்து பாடலாக.

மீண்டும் ஒரு பாடல் சுவிட்சர்லாந்து நாடு சென்று கேட்போம். அங்கு நிவேஷன் அவர்கள் தந்திருக்கின்றார் ஜெனீவா நகரிலிருந்து இளம் பிறை என்ற ஒரு திரைப்படுத்து பாடல். புத்தம் புதிய தனியறை என்ற வரியை தாங்கிய பாடல். எங்கே கேட்போமா அந்த பாடலை?

ஐரோப்பிய மண் என்னவள், நீங்கள் இன்னும் விடுமுறை விட்டு செல்லவில்லை, இன்னும் இள மணித்துறை நாட்டில் இருக்கின்றீர்கள். உதயம் நீயே என்ற வரிதாங்கிய பாடல், என் அருகே நீ இருந்தால் திரைப்படுத்து பாடல், இது ஒலிக்கின்றது. அவரோடு நாங்களும் இணைந்து கேட்போம்.

உறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளமை போல. கனடா கா வை சேனா ஆசான் அவர்கள் தெய்வீக ராகங்கள் திரைப்படுத்து பாடலாக அந்த பாடல் பாவை நீ மல்லிகை என்று வரி எடுத்து பாடி நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப விடுமுறை விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே தித்திக்கின் தேனான பாடல்களோடு வருகின்றேன் என்று கூறிக்கொண்டு உங்கள் பாடல்களை அனுப்பி வைக்கும் வழியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக என்றும் கூறி செல்கின்றேன்.

தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்கள். விரத நாட்களில் எங்கே சாப்பிடலாம்? கார்த்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் விரதம் மேற்கொண்டால் நம் வீட்டில் சாப்பிட்டால் விரத பலன் முழுமையாக கிடைக்கும். மற்றவர் வீட்டில் சாப்பிட்டால் பலன் உணவளித்தவருக்கு சேர்ந்துவிடும். காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களிலும் பிறர் அளிக்கும் உணவை சாப்பிட்டால் யாத்திரை சென்ற புண்ணியம் அவர்களை சேர்ந்துவிடும். பூஜையில் சுவாமிக்கு பிரசாதமாக தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை படைப்பர். சிலர் சுத்தாண்ணம் அதாவது வெள்ளைச்சோறு மட்டும் கூட வைப்பது உண்டு. பிரசாதம் வைக்கும் பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அது தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகத்தால் ஆனதாக இருப்பது சிறப்பு. மண் சட்டி, தாமரை இலையிலும் பிரசாதம் படைக்கலாம். தாமரை இலையில் படைத்தால் மகாவிஷ்ணு மனமகிழ்ந்து வரம் தருவார் என பரசுராம கல்பசூத்திரத்தில் உள்ளது. இனி பாடலை கேட்கலாம்.

இஷ்ட தெய்வத்திற்குரிய உணவை அக்னி பகவான் மூலம் அனுப்பி வழிபடும் முறை ஹோமம். இதற்கு விசேஷ விதிமுறைகள் உள்ளன. இதை முறையாக பின்பற்றாவிட்டால் எதிர்மறை பலன் உண்டாகும் என்பதால் ஆச்சாரம் மிக்கவர்களால் மட்டுமே ஹோமம் நடத்தப்பட வேண்டும். ஒருவர் தானே முன்னின்று ஹோமம் நடத்தினால் முழுமையான பலனும், பிறர் மூலம் ஹோமம் நடத்தினால் பாதி பலனும் உண்டாகும். யாருக்காக நடக்கிறதோ அந்த நபர் ஹோமத்தில் பங்கேற்பது அவசியம். இயலாவிட்டால் அவரது மனைவி அல்லது குடும்பத்தினர் பங்கேற்பது அவசியம். காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையை பார்ப்பது ஏன்? விரல்களின் நுனியில் மகாலட்சுமியும் உள்ளங்கையில் சரஸ்வதியும் கீழ் மணிக்கட்டு பகுதியில் பார்வதியும் இருப்பதாக ஐதீகம். கண் விழித்தவுடன் தேவியரை தரிசிக்கும் விதத்தில் இப்படி செய்வதால் நாள் முழுவதும் நல்லது நடக்கும். கராகிரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். பைபிள் எனப்படும் வேதாகமும் தேவன் ஆதியிலே உலகத்தை படைத்த போது படைப்பின் தன்மையையும் அவற்றிலுள்ள அணுக்களின் அமைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது போன்ற தகவல்களையும் அலசி ஆய்ந்து விவரிக்கும் புத்தகமல்ல அது. தேவனுடைய ஒட்டுமொத்தமான இரட்சிப்பின் திட்டத்தை ஒவ்வொரு சந்ததிக்கும் விளங்கி கொள்ளும்படியான தகவல்களை உள்ளடக்கியது. வேதாகமத்தில் உள்ள வெவ்வேறு பகுதிகளை பல காலகட்டங்களில் பல பின்னணிகளில் வாழ்ந்த 40 வெவ்வேறு மனிதர்கள் எழுதியுள்ளனர். அவர்களில் தாவீது என்ற ராஜா, ஆமோஸ் என்ற மேய்ப்பர், தானியேல் என்ற உயர் பதவியில் இருந்த அதிகாரி, பேதுரு என்ற மீன் பிடிப்பவர் ஆகிய சமூகத்தின் பலதரப்பட்ட பிரிவினரும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எழுதியிருக்கும் தகவல்கள் ஒரே மைய கருத்தை கொண்டவை. அந்த கருத்து என்னவென்றால், தேவன் மக்களை பாவங்களிலிருந்து மீட்கும் இரட்சிப்பின் திட்டமே ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு புத்தகத்தை பலர் எழுதும் போது மாறுபட்ட கருத்துக்களே இருக்க முடியும். ஆனால் வேதாகமம் ஒரே மைய கருத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதை எழுதியவர்கள் ஒரே உள் உணர்வையும் ஒரே மாதிரியான சிந்தையையும் பெற்றிருந்தார்கள் என்பதுதானே. இவற்றை அவர்களுக்கு தந்து எழுத வைத்தவர் ஆண்டவர் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை. மேலும் வேதத்தை எழுதியவர்கள் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை. 1500 ஆண்டு கால இடைவெளியில் வாழ்ந்தவர்கள். இவ்வளவு நீண்ட இடைவெளியில் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் அது ஒரே மைய கருத்தை கொண்டிருக்க மற்றொரு காரணம், அதை எழுதிய ஒவ்வொருவருக்கும் தேவன் அருளியிருந்த ஒரே மாதிரியான வெளிப்படுத்தலே ஆகும். பைபிள் அறிவை விருத்தி அடையவும் வாழ்க்கையை மாற்றச் செய்வதாகவும் இருக்கிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை.

இனி தொடர இருப்பது இஸ்லாமிய பாடல்கள். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை இருக்கிறது. இதை அடைய வேண்டும் என்றும் பல விதங்களிலும் முயற்சி எடுக்கிறான். எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அந்த ஆசை மட்டும் நிரம்ப மறுக்கிறது. இந்த ஆசையை நிரப்பும் கருவி எது என்று நபிகள் நாயகம் பதில் சொல்கிறார். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை நிறைந்திருக்கிறது. அவன் விரும்பியபடி இரு ஓடைகள் நிறைய பொருள் கிடைத்தாலும் அவன் மனம் திருப்தி அடையாது. மூன்றாவதாக இன்னொரு ஓடை நிறைய செல்வம் கிடைக்காதா என்று ஆசைப்பட்டு அதையும் பெற முயல்கிறான். அப்படி பெற்றாலும் கூட அவன் ஆசை நிரம்பாது. எனவே மனிதனின் வயிற்றை மண்ணறையின், அதாவது உடல் அடக்கத்திற்காக தோண்டப்படும் குழி. மண் அல்லாமல் வேறு எதனாலும் நிரப்ப முடியாது. எனவே பேராசையை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பேராசை கஞ்சத்தனத்தையும் இரக்கமில்லாத தன்மையையும் கற்றுக் கொடுக்கிறது. மனிதனை கொடியவனாக்கும் பாவங்களை செய்யவும் அது கற்பிப்பதுடன் கேடான வழிகளிலும் செல்ல ஏதுவாக இருக்கிறது. பாவங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பது பேராசையே. செல்வந்தனாக வேண்டும் என்ற பேராசை கொள்பவன் நேர்மையை விட்டு விலகிச் செல்கிறான்.

எவருடைய கன்னத்திலும் அடிக்காதீர்கள். ஏனென்றால் முகத்தை அல்லாஹ் தன் கரத்தினால் உருவாக்கினான். வயிறு புடைக்க உண்ணாதீர்கள். தொடர்ந்து இறைச்சி உண்ணாதீர்கள். ஏனென்றால் உங்கள் உள்ளம் இருளாகிவிடும். இடப்பக்கமாக எச்சில் துப்புங்கள். அல்லது உங்கள் பாதங்களுக்கு இடையில் துப்பி மண்மூடி மறைத்து விடுங்கள். வலது பக்கமோ அல்லது மேற்கு திசையிலோ துப்பாதீர்கள். மரங்களை வெட்டி இயற்கை சூழ்நிலையை அழிக்கும் கும்பல் நாட்டில் நிறைய உள்ளது. இவர்கள் இங்கே வேண்டுமானால் மரம் வெட்டி விற்ற பணத்தில் மகிழ்ச்சி காணலாம். அவர்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் சுகத்தில் திளைக்கலாம். ஆனால் இறப்புக்கு பின் இவர்கள் அல்லாவின் முன்னிலையில் கொண்டுவரப்பட்டதும் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்படுபவர்கள். ஏன் தெரியுமா? மரத்தடியில் மனிதர்களும் கிளைகளில் பறவைகளும் தங்கி இளைப்பாறுவது உண்டு. பறவைகளின் கூடும் மரத்தில்தான் இருக்கும். இது பற்றி நபிகள் நாயகம், மனிதர்களும் மிருகங்களும் தங்கி இளைப்பாறக்கூடிய நிழல் கொடுக்கும் மரத்தின் கிளையை அவசர தேவை இல்லாமல் எவன் ஒருவன் வெட்டுகிறானோ அவனை அல்லாஹ் நரகத்தில் தலைகீழாக தொங்கவிடுவான் என்கிறார். மின்சார கம்பிகளில் மரக்கிளைகள் உரசினாலோ பிற வகை அத்தியாவசிய தேவை தவிர மரக்கிளைகளை கைவைத்தால் தலைகீழாக தொங்குவது உறுதி. மரம் வெட்டிகளே, தலைகீழாக தொங்க தயாராக இருங்கள்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரையில் இருந்து அனுசா தப்பன். முதல் நிகழ்வாக நமது சிந்தனைக்கு, பொறுமையே சிறந்த தவம், திருப்தியே நிறைவான மகிழ்ச்சி, கருணையே சிறந்த புண்ணியம். கல் தூணை பனித்துளியால் கரைக்க முடியாது, அதுபோல நல்லவர்களின் பெருமை கீழானவர்களின் பழி சொற்களால் தாழ்வடையாது. உடல் நலம் இல்லாதவனுக்கு உணவில் விருப்பம் இருக்காது, அதுபோல மனநலம் இல்லாதவனுக்கு கடவுள் மீது விருப்பம் இருப்பது இல்லை. நல்லதை பார்க்கவும் கேட்கவும் செய்யவும் விருப்பம் கொள்ளுங்கள். உண்மை பேசுபவன் யாருக்கும் தலைவணங்க தேவையில்லை, சமுதாயம்தான் உண்மைக்கு தலைவணங்க வேண்டும். பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்துவதுதான் ஆன்மீகம். சுய நலத்துடன் வாழ்பவனுக்கு நரகத்தில் கூட இடம் கிடையாது. துன்பத்தில் வாடுவோர் மீது இரக்கம் கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான உதவியை கடவுள் வாரி வழங்குவார். வழிபாட்டில் ஆடம்பரம் சிறிதும் வேண்டாம், பணிவோடு செய்யும் ஒரு வணக்கமே போதுமானது. கடவுளை முழுமையாக நம்பினால் கால்களை இழந்தவன் கூட மலைகளை கடக்கும் வலிமை பெறுகிறான். உலகின் ஆட்சியாளரான கடவுள் நம் ஒவ்வொருவரின் இதயத்திலும் அந்தரங்கமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். கடவுளின் கருணைக்கு பாத்திரமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்பிக்கை இருக்குமிடத்தை தேடி வெற்றி வரும். விடாமுயற்சி ஒன்றே நம்பிக்கையின் அடையாளம். எதிரிகள் நமக்கு வெளியுலகத்தில் இல்லை. பயம், சந்தேகம், சோம்பல், கோபம் போன்ற பண்புகள் நமக்கு உள் எதிரிகளாக இருக்கின்றன. பிறருக்கு புத்தி சொல்வது யாவர்க்கும் எளிது, ஆனால் சொன்னவரே அதன்படி நடப்பது என்பது மிகவும் அரிதான செயல். உழைப்பால் உடம்பை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக நாம் வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். கடவுளின் உன்னதமான படைப்பு மனிதன்தான். ஆனால் உயிரில்லாத பொருட்களில் கடவுளின் அதி உன்னதமான படைப்பு கற்களாகத்தான் இருக்க வேண்டும். சாதாரண பென்சிலின் முனையும் கார்பன் தான். கண்ணை பறிக்கும் வைரக்கல்லும் கார்பன் தான். பவளமும் முத்தும் என்ன என்று நினைக்கிறீர்கள்? நாம் வெள்ளையடிக்கவும் வெற்றிலைக்கு சேர்த்து கொள்ளவும் பயன்படுத்துகிறோமே சுண்ணாம்பு, அந்த வகையைச் சேர்ந்தவைதான் இவை. மாணிக்கங்களில் இருப்பதோ சாதாரண அலுமினியத்தின் உட்கூறுகள்தான். இப்படி சாதாரண அலுமினியத்தையும் கரியையும் சுண்ணாம்பையும் கண் கவர் கற்களாக இருப்பது கடவுளின் அற்புதம் அன்றி வேறென்னவாக இருக்க முடியும்? ஆபரண கற்களில் 2000-க்கும் மேற்பட்ட வகை இருந்தாலும் 9 கற்களுக்கு மட்டும்தான் பட்டம் பரிவட்டம் கட்டி நவரத்ன அந்தஸ்து கொடுத்து வைத்திருக்கிறோம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், யூதர்கள் இஸ்லாமியர்கள் என்று உலகத்தின் பல்வேறு இனத்தவரும் சிறந்த கற்கள் என்று தேர்ந்தெடுத்து சொல்லியிருப்பது கிட்டத்தட்ட இதே 9 வகை கற்களைத்தான். பொதுவாக கற்களில் எந்த அளவுக்கு ஒளியின் ஊடுருவும் தன்மை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் மதிப்பு. மாணிக்கங்கள் எல்லாமே சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும் என்றாலும் அதில் பிஜியன்ஸ் ரெட் நிறம்தான் தலை சிறந்ததாக கருதப்படுகிறது. சமஸ்கிருதத்தில் கோமேதகம் என்ற வார்த்தைக்கு பசுவின் கோமியம் என்று அர்த்தம். கோமியம் போல சிவப்பு கலந்த அடர்த்தியான மஞ்சள் நிறத்தில் இருந்தால்தான் கோமேதகத்திற்கு முழு மரியாதை. வைடூரியத்தை ஆங்கிலத்தில் கேட்ஸ் ஐ என்கிறார்கள். பூனையின் கண்களில் தெரிவது போன்ற நீள வாக்கிலான ஒரு ஒளி தெரிவதுதான் இதன் அடையாளம். கல்லுக்குள்ளே ஒரு ஒளிக்கீற்று ஊடுருவி இருப்பதால் தான் வைடூரியம் என்று பெயர். எந்த கல்லை நகையோடு பதித்து அணிந்திருந்தாலும் சில ஆண்டுகளில் பளபளப்பு குறைந்து மங்கிவிடுவதும் எண்ணெய் விடங்கிவிட்டது என்று சொல்லி அதை நகைக்கடைக்காரர்கள் சுத்தம் செய்து தருவதும் நகை அணிபவர்களுக்கு பழகியிருக்கும். உண்மையில் கல் ஒன்றும் மங்கிவிடுவது இல்லை. கற்களை நகைகளில் பதிக்கும் பொழுது அதற்கு மெல்லிய வெள்ளி தகட்டை வைத்து பதிப்பது வழக்கம். ஆரம்பத்தில் அடியில் இருக்கும் வெள்ளியின் நிறம் கல்லின் வெளியாக வெளிப்பட்டு கண்ணை பறிக்கும். காற்றுப்பட்டாலே கருக்கும் வெள்ளி, அப்படி வெள்ளி கருக்கும் பொழுதுதான் கல் வழியாக வரும் அதன் பிரதிபலிப்பும் டல் அடிக்கிறது, மங்குகிறது. வெள்ளி தகட்டை எடுத்து புதியதை பதித்துவிட்டால் கல் மீண்டும் ஒளிரும், டால் அடிக்கும். வைரங்கள் பல நிறங்களிலும் கிடைக்கின்றன என்பது பலருக்கும் தெரியாத செய்தி. லேசான பிங்க் நிறத்தில் இருக்கும் வைரம்தான் உலகத்திலேயே அரியது என்று சொல்கிறார்கள். நாம் வசிக்கும் இந்த உலகில் மர்மங்கள் நிறைந்த பகுதிகள் நிறைய உள்ளன. தென்கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் சிலி நாட்டுக்கு அருகே அமைந்துள்ளது ஈஸ்டர் தீவு. இங்கு அப்படி என்ன மர்மம் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? நாம் தெரிந்து கொள்ளலாம். ஈஸ்டர் தீவில் மோவா என்று அழைக்கப்படும் கற்சிலைகள் அதிகமாக காணப்படுகின்றன. மோவா என்பது பறவை மனிதன் என்ற உருவத்தை குறிக்கும் வார்த்தையாகும். இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் சிலைகள் அனைத்தும 1200 ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்டதாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதிகபட்சமாக 1000 ஆண்டுகளுக்கு முன் உலகில் இருந்தே இந்த தீவு துண்டிக்கப்பட்டு மர்ம தேசமாக மாறியதாகவும் கூறுகிறார்கள். இங்கு காணப்படும் பறவை மனிதன் கற்சிலைகள் பண்டைக்கால மூதாதையரின் முகங்களாகும். தொன்மை வாய்ந்த மனித இனத்தின் வழிபாட்டு சிலை என்று மோவாய் பற்றி ஆய்வு நடத்தும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். மோவாய் சிலைகளை அங்கு வைப்பதற்காகவே அத்தீவில் இருந்த பல மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் ஈஸ்டர் தீவில் மழை பொய்த்து விவசாயத்திற்கு வழியில்லாமல் போனது. அதனால் உணவு பஞ்சம் ஏற்பட்டு பசியை போக்க மக்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொன்று நர மாமிசம் உண்டு மடிந்தனர். எஞ்சி இருந்தவர்கள் அம்மை நோயால் இறந்தனர் என்று இத்தீவை பற்றி உலாவரும் கதைகள் ஏராளம். ஆனால் இது எதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை என்பதுதான் இந்த தீவின் மர்மத்தை நீடிக்க செய்த வண்ணம் இருக்கிறது. மூதாதையர்களின் நினைவாக உருவாக்கப்பட்ட கற்சிலைகள் என்பதால் இதை இங்கு வசித்த மக்கள் வழிபாட்டிற்கு பயன்படுத்தியிருக்கலாம் என்பதும் ஆய்வாளர்களின் எண்ணம்.
10 மீட்டர் உயரத்திலும் 80 முதல் 250 டன் எடையிலும் காணப்படும் ஒவ்வொரு பிரம்மாண்ட சிலைகளும் உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் காணப்படுகின்றன. ஈஸ்டர் தீவில் இதுவரை 900க்கும் மேற்பட்ட மோகாய் சிலைகள் கண்டறியப்பட்டுள்ளன. மனிதர்கள் எவருமே இல்லாமல் வெறும் சிலைகளை மட்டுமே காணப்படும் இந்த தீவை பற்றியும் அதில் வாழ்ந்த மக்களை பற்றியும் அவர்களின் வாழ்க்கை முறையை பற்றியும் அறிய இப்பொழுதும் கூட தொல்லியல் துறையினர் பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் இந்த சிலைகளை எப்படி வடிவமைத்தனர், கற்களை எப்படி தூக்கி நிறுத்தினர் என்பதற்கு எல்லாம் தொல்லியல் துறையில் துல்லியமான பதில் ஏதும் இல்லை. இந்த மர்மங்களுக்கான பதில் அனைத்தும் ஏதும் தெரியாதது போல் விட்டிருக்கும் மோவாய் கற்களிடமே மறைந்திருக்கின்றன. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

நலம் காணும் நேரம் இது. காலை உணவை தவிர்க்காதீங்க. காலை உணவை தவிர்த்தால் உடலில் உணவு செரிமானத்திற்கு பெரிதும் துணை புரியக்கூடிய மெட்டபாலிசம் எனப்படும் வளர்சிதை மாற்றத்தில் பாதிப்பு ஏற்படும். காலை உணவை நாட்பட தவிர்க்கும் போது உணவிலிருந்து உடலுக்கு தேவையான குளுக்கோஸை கிரகிக்க உதவும் கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பு பாதிக்கப்படும். தொடர்ந்து செய்தோமானால் நம்முடைய சர்க்கரையை சக்தியாக பயன்படுத்தக்கூடிய திறன் இன்சுலினுக்கு இல்லாமல் போகும். காலை எழுந்து அவசரமாக வேலைக்கு செல்லும் போது காலை உணவை தவிர்க்கும் பழக்கத்திற்கு ஆளாகிறோம். இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் இடையே உள்ள இடைவெளிதான் அதிகம். ஒரு நாளில் உடலில் உணவு உண்ணாமல் இருப்பதில் மிக அதிகம். எனவே காலை உணவை தவிர்க்காதீர்கள். டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ் என்றால் என்ன என்பதையும் அதை பற்றிய விளக்கங்களையும் இப்பொழுது காணலாம். இறைப்பையில் எவ்வளவு நேரம் உணவு இருக்கலாம், எப்பொழுது சிறுகுடலுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தீர்மானிப்பது வேகஸ் நரம்புகள்தான். இந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டால் கேஸ்ட்ரோபெரிசிஸ் எனப்படும் இறைப்பை வாதம் வரும். இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்காத போது டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ் ஏற்படுகிறது. இது நியூரோபதியின் வகையா என்று கேட்டால் ஆம், உண்மைதான். இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது அது இரத்த குழாயை பாதித்து நரம்புகளுக்கு தேவையான உணவு மற்றும் ஆக்சிஜன் கிடைப்பதை தடை செய்கிறது. இது பெரும்பாலும் டைப் 1 சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிக அளவில் இது ஏற்படுகிறது. டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது வர வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு என்ன அறிகுறிகள் என்று பார்த்தால், இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்து பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி அசௌகரியத்தை அளிக்கும். இந்த அறிகுறிகள் மனிதருக்கு மனிதர் தீவிரமாகவோ அல்லது சாதாரணமாகவோ ஏற்படலாம், மாறுபடும். உணவு இறைப்புக்கு வந்து நீண்ட நேரம் கழித்து சிறுகுடலுக்குள் நுழையும். அங்கே ஊட்டச்சத்து கிரகிக்கப்பட்டு இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும். நீண்ட நேரம் இறைப்பைக்குள்ளேயே உணவு இருக்கும் பொழுது பாக்டீரியா கிருமிகளின் வளர்ச்சி அதிகரிக்கலாம். உணவை மேலும் கடினமாகி வாந்தி ஏற்படுத்தலாம் அல்லது குடலில் அடைப்பை ஏற்படுத்தவும் வாய்ப்பு உள்ளது. இதற்கு என்னென்ன பரிசோதனைகள்? பேரியம் எக்ஸ்ரே, ரேடியோ ஐசோடோப் கேஸ்ட்ரிக் எம்டிங் ஸ்கேன், வயர்லெஸ் மோட்டிலிட்டி கேப்சூல், மேல்வயிறு எண்டோஸ்கோபி, அல்ட்ராசவுண்ட் என பல பரிசோதனைகள் உள்ளன. உணவு உண்ணுவதை மாற்றி அமைப்பதன் மூலம் இறைப்பை வாதத்தை தவிர்க்க முடியும். 3 வேளைக்கு பதிலாக 6 வேளையாக சாப்பிடுவது நல்லது. உணவை உண்ணும் பொழுது மெதுவாக சுவைத்து சாப்பிட வேண்டும். உணவு உண்டதற்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து சிறிய நடைப்பயிற்சி செய்யலாம். நடைப்பயிற்சியே போதுமானது. பொதுவாக காலையில் 45 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்காக இன்சுலின், வாய்வழி மருந்துகள், உணவு பழக்கத்தில் மாறுதல்கள் போன்றவையே பரிந்துரைக்கப்படுகிறது. நோயாளியின் உடல்நிலையை பொறுத்து மாத்திரைகள் பரிந்துரைக்கப்படும். இணைந்திருங்கள். இது MTR FM.

இது நீதி நூல்களில் நிர்வாகம். பன்றிக்கோள் பத்தரில் தேமா வடித்தற்றால் நன்றறியா மாந்தர்க்கு அறத்தார் உரைக்குங்கால் குன்றின் மேல் கொட்டுந்தறி போல தலைநகர்ந்து சென்றிசையாவாகும் செவிக்கு. மனிதர்களில் சிலர் நம்மை திருத்தவே முடியாது என்பதை உணர்த்த முன்னோர்கள் அவர்களை சில மிருகங்களுக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாடலில் அறிவில்லாத மூடர்கள் பன்றிக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறார்கள். பன்றிக்கு முன்பு முத்துக்களை அடுக்குவது போல என்று பைபிளை ஒட்டிய ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. பன்றியை அசுத்தத்திற்கு அடையாளமாக சொல்லவும் கேட்டிருக்கிறோம். இங்கே அறிவில்லாதவர்கள் பற்றி சொல்ல வந்த நாலடியார் ஆசிரியர் பன்றிக்கு உணவு இடும் தொட்டி பற்றி சொல்லியுள்ளார். பன்றி தொழுவங்களில் அவற்றின் உணவுக்காக தனி தொட்டிகள் உண்டு. அதில் கூழ் ஊற்றுவார்கள். கூழுக்கு பதிலாக அந்த தொட்டிலில் இனிமையான மாங்கனி சாற்றை யாரும் ஊற்றி வைப்பது இல்லை. அப்படி செய்வது தேவையில்லாதது, பயன் தராதது. அதுபோலவே வலிமையான பாறைகளில் யாரும் முளை குச்சிகளை அடிப்பது இல்லை. குச்சிகள் பாறையை துளைத்துச் செல்வதும் இல்லை. சில மனிதர்களின் மூளையோ பன்றி தொட்டி போன்றது. அங்கே தேமாங்கனி சாற்றினை ஊற்றுதல் வீண். சில மனிதர்கள் வெறும் பாறைகள். எவ்வளவுதான் அடித்தாலும் முளை குச்சிகள் அவற்றில் நுழைவது இல்லை. அறிவுரைகள் சிலருக்கு பயனில்லை என்பதை இந்த இரண்டு விதமான உவமைகள் உணர்த்துகின்றன. தேமாங்கனி சாறு என்பது நயமாக நல்ல விஷயங்களை சொல்வது. பன்றிகள் போன்றவர்களுக்கு தேமாங்கனி சாறும் வெறும் கோழும் வேறல்ல. ஆறுதலாக சொல்லாமல் சிலரை அடித்து மிரட்டி உருட்டி சொல்லலாம். முளை குச்சியை அடிப்பது போல குச்சி உடையுமே தவிர பாறை குச்சியை ஏற்பது இல்லை. மனிதர்களில் பாறை போன்றவர்களிடம் கடிந்து எதுவும் சொல்லி பயனில்லை. இப்படிப்பட்ட மனிதர்களிடம் நேரத்தையும் சக்தியையும் செலவிட வேண்டாம் என்கிறது நாலடியார். உணர உணரும் உணர்வுடையாரை புணரிற் புணருமாம் இன்பம் புணரின் தெரிய தெரிந்தும் தெரிவிலாதவரை பிரிய பிரியுமா நோய். குழந்தையின் முகத்தை பார்த்ததும் ஏதோ சிரமப்படுகிறது என்று புரிந்து கொள்ளும் தாய், கணவனின் முகத்தை பார்த்ததும் கவலை அவரை பாட்டுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் மனைவி, நிர்வாகி அல்லது முதலாளியின் முகத்தை பார்த்ததுமே அவரது மனநிலை சரியில்லை என்று தெரிந்து கொள்ளும் ஊழியர், இவர்கள் எல்லோருமே புத்திசாலிகள்தான். முதலாளியின் முகத்தில் அன்று எள்ளும் கொள்ளும் பிடிக்காவிட்டாலும் அவர் ஒரு கலக்கத்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் ஊழியர், அந்த முதலாளியை பார்க்க வந்துவிட்டு பேசாமல் போக விரும்பாவிட்டாலும் ஏதோ யோசனையாக இருக்கீங்க போல இருக்கிறது, நான் அப்புறமா வர்றேங்க என்று சொல்வதன் மூலமே அவர் மனப்போக்கினை மாற்றிவிட முடியும். அப்படிப்பட்ட ஊழியர்கள் தம் காரியத்தை சாதித்துக் கொள்ளவும் முடியும். நேரம் கெட்ட நேரத்தில் எதையாவது பேசி காரியத்தை கெடுத்துக் கொள்ளக் கூடாது. குறிப்பறிந்து செயலாற்றும் நபர்கள் முன்னேறுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். குறிப்பறிந்து நடந்து கொள்பவர்கள் உடன் இருந்தால் முதலாளிக்கும் நிர்வாகிகளுக்கும் நல்லது. அப்படி இல்லாமல் இப்போ எனக்கு மூட் சரியில்லை அப்புறம் பேசுவோம் என்று முதலாளி நிர்வாகி அல்லது நண்பர் சொன்ன பிறகும் தாம் கேட்க வந்ததையே கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் அதே நேரத்தில் தாம் விரும்பியதை நடத்திக் கொள்ள மாட்டார்கள். பிறகும்

எடுத்த காரியம் கைகூட வேண்டுமெனிலும், நாம் சிகரத்தை தொட வேண்டுமெனிலும் மீண்டும் மீண்டும் முயற்சிதான் தேவை. 1000 முறை தோற்றாலும் இன்னொரு முறை முயற்சி செய் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். வெற்றி பெற்ற மனிதர்கள்

எல்லாம் வெற்றியின் ரகசியத்தை தோல்வியின் மூலம்தான் கற்றுக்கொள்கின்றனர். வெற்றி பரிசை தருகிறது, தோல்வி பாடத்தை தருகிறது. வெற்றி நம்மை வெளி உலகிற்கு அடையாளம் காட்டுகிறது, தோல்விதான் நம்மை நமக்கே அடையாளம் காட்டுகிறது. தண்ணீரை பார்த்து அச்சப்படுகிறவன் ஒருபொழுதும் நீச்சலை கற்றுக்கொள்ள முடியாது. அதுபோலத்தான் தோல்வியைக் கண்டு அஞ்சுகிறவன் வெற்றி கனியை சுவைக்க முடியாது. தன்னிடமுள்ள அசாத்திய திறமையினால் வென்றவர்களை விட தொடர் முயற்சியினால் வென்றவர்களே அதிகம். முயற்சியை நிறுத்தாதவர்கள் எப்பொழுதும் தோல்வியுற்றதாக வரலாறு இல்லை. இந்த முறை வெற்றி வாய்ப்பை தவற விட்டுவிட்டேன், இன்னும் முயற்சிப்பேன் என்ற தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து போராடுபவர்களை தோல்வி எப்பொழுதும் நெருங்குவது இல்லை. தொடர்ச்சியான முயற்சியுடன் முயற்சிக்கு முயற்சி முன்னேற்றம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை முயற்சிக்கின்ற போதும் கிடைக்கின்ற அனுபவத்தை அடுத்த முயற்சியில் செயலாக்கம் செய்ய வேண்டும். மின்சார பல்பை கண்டுபிடிக்கும் போது தமது முயற்சியில் 10,000 முறை தோல்வியை தழுவிய விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன். 10,000 வழிமுறைகளில் மின்சார பல்பை கண்டுபிடிக்க முடியாது என்பதை கண்டுபிடித்து விட்டேன் என்றாராம். 10வது முறை தன் மீது விழுந்தவனை பார்த்து, உன்னால் முடியும், எழுந்திரு, ஏற்கனவே நீ 9 முறை எழுந்தவன்தானே என்று பூமித்தாய் சொல்வதாய் சொல்வர். விழாமல் வீழாமல் இருப்பதல்ல வெற்றி, வீழும் போது வீறு கொண்டு எழுவதுதான் அது. மேலும் எப்படி வீழ்ந்தோம் என்பதை விட எப்படி எழுந்தோம் என்பதை கொண்டாடிடவே உலகம் காத்திருக்கிறது. தோல்வியை அவமானமாக கருதாமல் அனுபவமாக கருத வேண்டும். முயன்று தோற்றால் அது அனுபவம், முயலாமலேயே தோற்றால் அது அவமானம். புதிய தளிர்களை விடுகின்ற செடிதான் வளர்கின்றது. அதுபோல புதிய முயற்சிகளை எடுக்கின்ற மனிதர்கள்தான் உயர்கின்றனர். முயற்சியை நிறுத்துவதும் மூச்சை நிறுத்துவதும் ஒன்றுதான். முயற்சியை மூச்சாக்குங்கள், வெற்றி உங்களது விசாலமாகும். இணைந்திருங்கள்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் தமிழகத்தில் மட்டுமன்றி தரணியெங்கும் தமிழர் வாழ்கின்ற இடங்களில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கின்றார். அவற்றுள் ஒன்று மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோவில். தலைநகரான கோலாலம்பூரில் இருந்து வடதிசையில் 13 கிலோமீட்டர் தொலைவில் கோம்பாக் மாவட்டத்தில் பத்துமலை உள்ளது. இயற்கையாக சுண்ணாம்பு குன்றுகளால் அமைந்த குகைகளை கொண்ட மலை இது. இதன் அருகில் 10 ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. மலாய் மொழியில் சுங்காய்பட்டு எனவும் ஆங்கிலத்தில் பட்டு ரிவர் எனவும் இது அழைக்கப்படுகிறது. இந்த நதியின் பெயராலேயே இது பத்துமலை என அழைக்கப்படுகிறது. 1860ஆம் ஆண்டுகளில் இப்பகுதியில் வாழ்ந்த சீனர்கள் காய்கறி பயிரிட்டு வந்தனர். குகைகளில் இருக்கும் வௌவால் கழிவை காய்கறிகளுக்கு உரமாக பயன்படுத்தி வந்தனர். அவர்களுக்கு முன் தெமுவான் என்னும் மலேசிய பழங்குடியினர் இங்கு வாழ்ந்து வந்ததாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இங்குள்ள சுண்ணாம்பு குன்றுகளை ஆராய்ச்சி செய்த அமெரிக்க தாவரவியலாளர் வில்லியம் ஹார்னடே என்பவர் 1878 பத்துமலை பற்றி வெளி உலகுக்கு தெரிவிக்க அதன் பின் அம்மலைக்கு சென்று வரத் தொடங்கினர் மக்கள். படிப்படியாக அம்மலையின் புகழ் பார் முழுவதும் பரவியது. 18-19ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகத்திலிருந்து பிழைப்பு தேடி பலர் மலாயா தற்போது மலேசியா நாட்டிற்கு வந்தனர். அவர்களுள் தம்புசாமி பிள்ளை என்பவரும் ஒருவர். அவரால் 1873ஆம் ஆண்டு முதன் முதலில் மகா மாரியம்மன் கோவில் கட்டப்பட்டது. பின்னர் பத்துமலையும் அவரை கவர பலமுறை சென்று வந்தார். அந்த இடம் வேல் வடிவில் இருந்தது. சூரபத்மனை அளிக்க தாய் பார்வதி தேவியிடம் வேல் வாங்கி செல்லும் முருகனும் வேலாயுதமும் அவர் மனதில் ஆழமாய் பதிந்தன. குகைக்குள் ஒரு கோவிலை நிர்மாணித்து அங்கு சுப்பிரமணிய சுவாமியையும் அதன் முன்பு வேலாயுதத்தையும் பிரதிஷ்டை செய்து வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் செய்தார். ஆரம்ப காலத்தில் ஒற்றையடி பாதை மூலமே கோவிலை அடைய முடியும் என்ற நிலை இருந்தது. முருகனுக்கு உவந்த செவ்வாய், கிருத்திகை மற்றும் சஷ்டி நாட்களில் பக்தர்கள் அதிக அளவில் வர ஆரம்பித்தனர். 1892ஆம் ஆண்டு முதல் தைப்பூச திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பக்தர்களின் வசதிக்காக 272 மரப்படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவில் 1300 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. 272 படிகள் ஏறி சில படிக்கட்டுகள் கீழே இறங்கினால் பெரிய சமதள பகுதியில் இடதுபுறத்தில் சிறிய குகையில் சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலிக்க அவர் முன்னே வேலாயுதம் கம்பீரமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி இருந்தாலும் அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் அனைத்தும் வேல் வடிவில் காட்சி தரும் வேலாயுத சுவாமிக்குத்தான். அங்கிருந்து சுமார் 40 படிகள் ஏறி சென்றார் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை தனி சந்நிதியில் நாம் தரிசிக்கலாம். விமானம் மற்றும் முன் மண்டபத்துடன் இவர் சன்னதி விளங்குகிறது. பிரகாரத்துடன் கூடிய இச்சன்னதி 1991ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. குகையின் மேல் பகுதி திறந்த வழியாகவும் சுற்றிலும் மரங்களும் செழித்து வளர்ந்தும் காணப்படுகின்றன. இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் தொடரலாம்.

16 படிகளை அடுத்து ஒரு சமதளம் என 272 படிகள் அமைத்துள்ளனர். இடதுபுறம் மலை ஏறவும் வலதுபுறம் கீழே இறங்கவும் மத்தியில் இருக்கும் வரிசையில் காவடி எடுத்து மேலே செல்லவும் பயன்படுத்துகின்றனர். இத்தலத்தில் கிருத்திகை, சஷ்டி ஆகிய தினங்கள் கொண்டாடப்பட்டாலும் தைப்பூசம்தான் வருடத்தின் முக்கிய திருவிழா ஆகும். தைப்பூசத்தின் ஆரம்பமாக கோலாலம்பூர் மகாமாரியம்மன் கோவிலில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 21 அடி உயரம் உள்ள வெள்ளை தேரில் எழுந்தருளச் செய்து திருவீதி உலா புறப்பாடு தொடங்கும். ஊர்தி மூலமாக இத்தேர் இழுத்துச் செல்லப்படுகிறது. தேருக்கு முன்னால் பக்தர்கள் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் செல்வர். அதனை அடுத்து நாதஸ்வரம், மத்தளம் இசைத்து கொண்டு கலைஞர்கள் முன்னே செல்ல தேர் தொடர்ந்து வரும். காவடி, பால்குடம் சுமந்து தேருடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அணிவகுத்து செல்லும் காட்சி மனதை விட்டு அகலாத ஒன்றாகும். வழிநெடுகிலும் பக்தர்கள் தமது இல்லங்களுக்கு முன் தேரை நிறுத்தி பூஜை செய்வர். அடிவாரத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலை தேர் அடைந்த பின்பு பீடத்தின் மீது சுவாமியை வைத்து ஆராதனைகளை மேற்கொள்வர். பின் முருகனிடம் உள்ள தங்க வேல் கோவில் அர்ச்சகர் மூலமாக மலை கோயிலுக்கு எடுத்துச் செல்லப்படும். மலை கோவிலில் வைத்து பூஜைகள் செய்த பின்பு 3 நாள் காலை மலை கோவிலில் இருந்து அடிவாரத்திற்கு கொண்டுவரப்பட்டு சுப்பிரமணிய சுவாமியுடன் மாரியம்மன் கோவிலுக்கு திருவீதி உலாவாக சென்று அடையும். பழனியைப் போல மலேசியா பத்துமலை முருகன் கோவிலிலும் தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பத்துமலையில் மயில் காவடிகள், செடல்கள், பால்குடம் இவையே பிரபலம். காவடிகளுக்காக மலேசிய ரூபாய் மதிப்பில் 10,000 முதல் 1,00,000 வரை பக்தர்கள் செலவு செய்கின்றனர். 2.5 வயது குழந்தை முதல் வயதான முருக பக்தர்கள் வரை பால்குடம் சுமந்து வந்து வேலுக்கு அபிஷேகம் செய்து நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். இப்பால்குடத்தை எடுத்து வருபவர்கள் நாக்கு, கன்னம் அல்லது இரண்டிலும் கூர்மையான வேலை குத்தி கொண்டு வருவது பார்ப்போரை சிலிர்க்கச் செய்யும். பலவகை காவடிகள் உள்ளன. அதில் கரும்பு பால் காவடி என்பது ஒரு வகை. நீளமான 3 கரும்புகளை சோகையுடன் ஒன்றாக சேர்த்து கட்டிவிடுவர். மனைவி ஒரு முனையை தோளில் தாங்கியும் கணவன் மறுமுனையை தோளில் தாங்கியும் பிடித்துக் கொள்வர். இடைப்பட்ட பகுதியில் 6 பால் குடங்களை கட்டி தொங்க விடுவர். அதோடு சிறிய அளவில் 108 பால் கலசங்களை கொக்கியின் ஒரு முனையில் இணைத்து மறுமுனையை முதுகில் குத்தி தொங்க விட்டிருப்பர். இக்காவடியை சுமந்து வருவதே மிக சிரமமான செயல். ஆனால் அதனுடன் படியேறுவதை காணும் பொழுது நமது மெய் சிலிர்க்கின்றது. இது போன்று பல்வேறு வழிகளில் கொண்டு வரப்படும் பால்கள் அனைத்தும் வேலுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. 3 நாட்கள் இடைவெளி இல்லாமல் இரவு பகல் என அனைத்து நேரங்களிலும் தொடர்ந்து பால் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இத்தலத்தின் சிறப்பாகும். காவடி, பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் தங்கள் சௌகரியப்படி 1 முதல் 48 நாட்கள் வரை விரதம் கடைபிடிக்கின்றனர். தைப்பூசத்தன்று மலேசியாவில் உள்ள 6 மாநிலங்களில் 5 மாநிலங்களில் தேசிய விடுமுறை தினமாக அறிவித்துள்ளனர். இவ்விழாவிற்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் சுமார் 600,000 பக்தர்கள் வருகிறார்கள். எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் எந்தவித சிரமமும் இன்றி பால் அபிஷேகம் செய்து முருகனை தரிசித்து மன நிறைவோடு திரும்புகின்றனர். தமிழர்களுடன் மற்ற இனத்தவரும் எந்தவித பாகுபாடும் இன்றி காவடி எடுத்து வருகின்றனர். அனைத்து சமூகத்தினரையும் ஒருங்கிணைக்க இவ்விழா ஒரு இணைப்பு பாலமாக திகழ்கிறது என்றே சொல்லலாம். பத்துமலை அடிவாரத்தில் நிறுவப்பட்டுள்ள 141 அடி உயரமுள்ள முருகன் சிலை உலக அளவில் பெரும் புகழையும் சிறப்பையும் பெற்றுள்ளது. இதனை உருவாக்க 3 ஆண்டுகள் பிடித்தன. 15 சிற்பிகள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 1550 கனமீட்டர் கான்கிரீட் மற்றும் 250 டன் எடையுள்ள எஃகு கம்பிகள் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பிரத்யேகமாக தாய்லாந்து நாட்டில் இருந்து தருவிக்கப்பட்ட 300 லிட்டர் தங்க கலவை சிலையின் மீது பூசப்பட்டுள்ளது. இச்சிலைக்கான கட்டுமான செலவு மட்டும் 25 லட்சம் மலேசிய ரிங்கெட் ஆகும்.
2006 ஜனவரி மாதத்தில் நடைபெற்ற திறப்பு விழாவின் போது ஒரு டன் எடையுள்ள சாமந்தி பூ மாலை கிரேன் மூலம் முருகனுக்கு அணிவிக்கப்பட்டது. உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை என்ற சிறப்பையும் மலேசியாவிற்கு தனி அடையாளத்தையும் இம்முருகன் சிலை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. உலக புகழ்பெற்ற இந்த சிலையை உருவாக்கியவர் திருவாரூரைச் சேர்ந்த சிற்பி ஒருவர் என்பதில் தமிழகத்திற்கே பெருமை. 2012 ஆண்டு நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் இங்கே 10,00,000 பேர் திரண்டனர் என்பது உலக சாதனை. தைப்பூச திருவிழாவில் பங்கு பெறும் பக்தர்களையும் கொண்டாட்டங்களையும் புகைப்படம் எடுக்க வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான புகைப்படக் கலைஞர்கள் வருகிறார்கள். மேலும் இத்திருவிழாவை பல ஊர்களிலும் நேரடியாக ஒளிபரப்பும் செய்கின்றனர் என்பது கூடுதல் சிறப்பு. புகழ்பெற்ற பத்துமலை முருகன் கோவிலுக்கு சென்று வேண்டியதை எல்லாம் அருளும் வேதாயுத பெருமானை வாழ்வில் ஒருமுறையேனும் தரிசிப்பது கிடைப்பதற்கு அரிய ஒரு பாக்கியமாகவே கருதப்படுகிறது. இணைந்திருங்கள்.

வணக்கம். புதிய தென்றலோடு இணைந்திருக்கலாம். மெல்ல தென்றல் உங்களை தழுவ வருகிறது. பொதிகை தென்றல் தென்றலோடு கலந்து வரும் பாடல் இது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். பொதிய தென்றல் வெறும் அடுத்த பாடல் என்ன சொல்கிறது பார்க்கலாமா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். பொதிய தென்றல் வெறும் அடுத்த பாடல் என்ன சொல்கிறது பார்க்கலாமா? தென்றலை நாங்கள் சென்று தொடுவதில்லை, தென்றல் எங்கள்

தென்றல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். காலை நேரத்தில் இதமாக தழுவி செல்லும் தென்றலை என்ன என்று சொல்லலாம்? தழுவ வந்த தென்றலை தள்ளிப்போ என்று சொல்லுவீர்களா? அதுதான் போய்விடுமா?

புதிய தென்றில் வரும் அடுத்த பாடலுக்குள் செல்லலாம். இது பழைய பாடலாக இருந்தாலும் சுகமாக இருக்கிறோம், ஏன்னா எல்லோரும் கேட்டு ரசித்த ஒரு பாடல் எடுத்து வரலாம்.

தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை நேரத்தில் மிதமாக வருகிறது பொதிகை தென்றல். மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல் இது. தென்றலோடு தென்றலாக மெல்ல கலந்து வரும் பாடல் உங்களை நோக்கி வருகிறது. தென்றலில் கலந்த அடுத்த பாடல் என்ன என்று பார்ப்போம்.

தென்றல் வந்து தீண்டும் போது என்ன செய்யும்? தென்றல் வந்து எப்பொழுது தீண்டுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அது தீண்டும் நேரம் சொல்லிவிட்டா வரும்? எந்த நேரமும் தீண்டிக் கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு புரியுமா? அது பார்ப்போம் அடுத்த பாடல்.

புதிய தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல். தென்றல் எல்லோருக்கும் சொந்தம். நீங்களாக பிடித்து வைக்க முடியுமா? தழுவி செல்லும் தென்றலின் இதத்தை மட்டுமே உணர முடியும். தென்றல் மூலம் நாங்கள் ஒரு தூது விடுவோமா?

புதிய தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை நேரத்தில் இதமாக வீசும் பொதிகை தென்றல் மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல். தென்றலும் காற்றும் ஒன்றுமா ஒன்றாகுமா? ஒன்றுதானே. புதிய தென்றல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

பொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதியை தென்றல் காற்றலையூடே உங்கள் இல்லம் தேடி வருகிறது. இதமான காற்று உங்கள் இல்லம் தேடி வருகிறது. பொதியை தென்றலில் கலக்கப் போகும் அடுத்த பாடல்

புதிய தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனிமையான இந்த காலை நேரத்தில் இனிய பாடல்கள் உங்கள் இல்லம் தேடி வருகிறது. அடுத்த காட்சிக்கு வருகிறது காத்திருந்த காதல், காத்திருந்த தென்றல்.

புதிய தென்றலில் நிறைவாக வரும் இந்த பாடலோடு விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இதுவரை நேரமும் ஒன்றிய தமிழ் வானொலியின் புதிய தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இனிமையான காலை நேரத்தில் எல்லா சுகமும் பெற்று காற்றோடு காற்றாக கலந்து வந்தது பாடல்கள். அது உங்கள் இல்லம் தேடி வந்திருக்கிறது. விடைபெறுவது உங்கள் மீரா. நன்றி வணக்கம். என் அன்பு உறவுகளே, இன்னும் ஒரு புதிய தென்றலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எம்டிஆர் தமிழ் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான நேயர்களே, இதோ வார வாரம் நீங்கள் அவருடன் நல்லதொரு நிகழ்ச்சியாக பாடல்களை எதிர்பார்க்கும் இதய ராகங்கள். இந்த வார இதய ராகங்கள் நிகழ்ச்சியில் எஸ் என் சுரேந்தர் அவர்கள் பாடிய பாடல்களும், மறைந்த பின்னணி பாடகர் எஸ் வி பாலசுப்ரமணியம் அவர்கள் எம்எஸ்வி இசையில் பாடிய பழைய பாடல்களும் உங்களுக்காக தர காத்திருக்கும் நான் உங்கள் நண்பன் கருணாச்சேரி காளிதாஸ்.

இதய ராகங்கள் நிகழ்ச்சியோடு சில தலைப்புகளில் பல அறிஞர்கள் கூறிய கருத்துக்களையும் கேட்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் கடமை என்ற ஒரு சொல்லுக்கு பல்வேறு அறிஞர்கள் கூறிய கருத்துக்களை பார்ப்போம். இந்தியாவின் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் கூறியிருக்கின்ற கருத்து, எல்லோரும் தம் கடமையை பற்றி கவலைப்படாமல் உரிமைகளுக்காகவே போராடுவதென்றால் ஒரே குழப்பம் கலவரம் தான் இருக்கும். எல்லோரும் நம் கடமைகளை பற்றி கவலைப்படாமல் உரிமைகளுக்காக போராடுவதென்றால் ஒரே குழப்பம் கலவரம் தான் அதிகமாக இருக்கும் சொன்னவர் மகாத்மா காந்தி. இது இந்த வாரம் வருகின்ற பாடல், முதல் வருகின்ற பாடல். இந்த படம் புதியதொரு இசையமைப்பாளராக ஆபாவானன் அவர்கள் இசையில் பூமிவெளிகள் என்ற திரைப்படத்தில் எஸ் என் சுரேந்தர் சசிரேகா பாடியது கார்த்திக் சசிகலாவிற்காக. பாடல் மாமரத்து பூவெடுப்பு என்று தொடங்குகின்ற அருமையான பாடல்.

எம்டிஆர் எஃப்எம் வழங்குகின்ற இதய ரகத்தோடு இணைந்திருக்கின்ற உறவுகளே, எம்டிஆர் எஃப்எம் எந்நேரம் 24 மணி நேரமும் கனடா நாட்டின் முந்தியிலிருந்து தமிழ் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற வானொலி எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் நீங்கள் உங்களுடைய தொலைபேசியில் கேட்க வேண்டுமென்றால் www.mtrfm247.com என்கின்ற இணையதள முகவரி வாயிலாக கேட்டு மகிழலாம். கடமை என்பதை பற்றி விவேகானந்தர் அவர் கூறியிருக்கின்ற கருத்து, நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பிறருக்கு உதவி புரிவது, உலகிற்கு நன்மை செய்வதும் தான். நாம் மற்றவர்கள் செய்கின்ற கடமை பிறருக்கு உதவி செய்வதும் இந்த உலகத்திற்கு நன்மை செய்வதும் தான். அதே போல உலகிலே உலகவியலில் சிக்கொண்டு ஒரு புழுவை போல் மடிவதை விட கடமை என்னும் களத்தில் சத்தியத்தை பிரச்சாரம் செய்தவாறு உயிர் திறப்பது மேன்மையானது. கடமை என்பது இந்த நாட்டிற்காகவும் தன் வீட்டிற்காகவும் தான் மேற்கொண்ட பணிகளிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதையே தான் திரு விவேகானந்தர் அவர்கள் விளக்குகிறார். அடுத்து வருகின்ற பாடல் சேது என்ற திரைப்படத்தில் இளையராஜாவுடைய இசையில் விக்ரம் சீமனுக்காக எஸ் என் சுரேந்தர், அருண்மொழி, உன்னிகிருஷ்ணன் இணைந்து பாடிய பாடல், மாலையின் வேதனை கூட்டுதடி காதலின் தன் வேலையை காட்டுதடி.

இதய ராகங்களோடு இணைந்திருக்கின்ற நேயர்களே, கடமை என்பதை பற்றி கார்லைல் என்கின்ற அறிஞரும் மூன்றாம் ஜார்ஜ் அவர்களும் கூறியிருக்கின்ற கருத்துக்கள், தொலைவிலே மங்களாக தெரிவதை காண்பது நமது கடமை கிடையாது, நம் கண்முன்னே உள்ளதை செய்வதே நம் மேலான கடமையாகும். தொலைவிலே மங்களாக தெரிவதை காண்பது நமது கடமை அல்ல, நாம் கண்முன்னே உள்ளதை செய்வதே நம் கடமையாகும் சொன்னவர் கார்லைல் என்ற அறிஞர். அடுத்து மூன்றாம் ஜார்ஜ் என்ற அறிஞர், மக்கள் ஒருமுறை கடமையிலிருந்து வாழ வழுவத் தொடங்கினால் அதை எங்கே நிறுத்த வேண்டும் என்று தெரியாமல் போய்விடும். மக்கள் தன் கடமையிலிருந்து தவறினால் அதை எங்கே நிறுத்த வேண்டும் என்று தெரியாமல் போய்விடும் சொன்னவர் மூன்றாம் ஜார்ஜ். அடுத்து வருகின்ற பாடல், காதலுக்கு மரியாதை என்ற திரைப்படத்தில் இளையராஜா அவர்களுடைய இசையில் மலேசிய வாசுதேவனோடு எஸ் எம் சுரேந்தர் அவர்களும் பாடிய, அருண்மொழி சித்ரா ஆகியோர் பாடிய ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. இது உங்களின் வீட்டுக்குள்ளே தான்.

0: கம்பரி பம்பரி பம்பரி தோபரவரேயோ தம்மர தாகர் ஜீவர பாபர்வி உச்சரகாதர் வீதரவோ.
1: ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்க

எம்டிஆர்ஃபமோடு இணைந்திருங்கள். 24 மணி நேரமும் பல்வேறு பல் சுவையார் நிகழ்ச்சிகளை எம் சக அறிவிப்பாளர்கள் எடுத்து வருகிறார்கள். உங்கள் உள்ளம் மகிழ என்றென்றும் நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற வானொலி எம்டிஆர்எஃப்எம். இதே ரகங்களில் அடுத்து வருகின்ற பாடலுக்கு முன் கடமை என்பதை பற்றிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறிய கருத்துக்களை பார்ப்போம். முதலை தண்ணீரில் இங்குமங்கும் நீந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அதன் எண்ணம் எங்கே இருக்குது என்று தெரியுமா உங்களுக்கு? தரையில் தன் முட்டை வைத்திருக்கிற இடத்தில்தான் அதில் எண்ணம் இருக்கும். அதே விதத்தில்தான் உலகில் உனக்கு ஏற்பட்டுள்ள கடமைகளை செய்து கொண்டிரு. அதற்கிடையில் மனதை கடவுளிடம் வைத்திரு. உன்னுடைய வாழ்க்கை நேர்மையாகவும் லட்சியம் உடையதாகவும் இருக்கும் என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அடுத்து வருகின்ற பாடல் சட்டம் ஒரு இருட்டரை என்ற திரைப்படத்தில் சுரேந்தர் ஜானகி அவர்களுடன் பாடிய விஜயகாந்துக்காக தனிமையிலே ஒரு ராகம் உருவாகுது என்ற பாடல்.

நம் கடமை என்பது பிறரை குறை சொல்வது அன்று. பிறருடைய குற்றம் குறைகளை நாம் கவனித்துக் கொண்டே போனால் அதே குற்றம் குறைகள் நாளடைவில் நம்மையும் திருப்பிக் கொள்ளும். பிறருடைய குறைபாடுகளை கவனிப்பதோ அவற்றை திருத்த முயல்வதோ நமது கடமையிட கிடையாது. அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு வாழ்வதே நமது கடமையாகும். சொன்னவர் இங்கர்சால். இதய ராகங்களில் அடுத்து வருகின்ற பாடல் அனைத்தும் திரு எம்எஸ்வி அவர்களின் இசையில் எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல்கள். கொஞ்சம் பழைய பாடல்கள்தான், ஆனால் இனிமையான பாடல்கள், இதயத்தை தொட்ட பாடல்கள். நினைத்தாலே இடிக்கும் என்ற திரைப்படத்தில் நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலம் என்ற பாடல்

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம சங்க

எனக்கு நானும் சொந்தம் பூலோகம் தாங்காது வாமா. நம்ம காதலுக்கு ஈடு சொல்ல காவியத்தில் யாரும் இல்லை, நான் ஒன்று நீ ஒன்றுதாமா. மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம சங்க

கடமை என்பது இன்று உன்னால் கூடிய மட்டும் நன்றாக செய்கின்ற வேலையை இது இன்றைக்கு கூடிய மட்டும் நன்றாக செய், நாளை அதனினும் நன்றாக செய்யும் ஆற்றல் நீ பெறக்கூடும் சொன்னவர் நியூட்டன். இதே ராகங்களில் அடுத்து வருகின்ற பாடல், இந்த பாடல் திரு அந்த காலத்தில் காதல் மனங்கள் அழைக்கப்பட்ட ஜெமினி கணேசன் அவர்களுக்காக எஸ்சி அவர்கள் குரல் கொடுத்த பாடல். எம்எஸ்சி அவர்கள் இசையில் இது பாடல் ஒரு வித்தியாசமான பாடல்களாக இருக்கும், அதிகம் கேட்டுக்காத பாடல்களாக இருக்கும். ஆனால் இந்த பாடல் வந்த பொழுது மிகவும் அனைத்து ரசிகர்களாலும் ரசிக்கப்பட்ட பாடல் என்று கூறுகிறார்கள். நாமும் கேட்டு பார்ப்போமே. அவளுக்கென்று ஓர் மனம் என்ற திரைப்படத்தில் ஆயிரம் நினைவு ஆயிரம் கனவு என்று தொடங்குகின்ற பாடல்

எம்டி அரகமோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எம்டி அரகம் எந்நேரம் உங்களுக்காக பல்வேறு தரப்பட்ட நிகழ்ச்சிகளை பல சக எங்கள் அறிவிப்பாளர்கள் கொண்டு தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எம்டி அரகம் கேட்க www.mtrfm247.com என்ற இணையதள முகவரி வாயிலாக பதிவிறக்கம் செய்து கேட்டு மகிழ்ந்தீர்கள். கடமை என்பதை பற்றி அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் கூறிய கருத்து, அறமே ஆற்றல் என்று நம்ப வேண்டும். அறமே ஆற்றல் என்று நம்புவோமாக. அந்த நம்பிக்கையும் நாம் அறிந்த கடமை ஆற்ற திரும்புவோமாக. அந்த நம்பிக்கையில் நம்முடைய கடமை ஆற்ற நாம் திரிய வேண்டும். கடமை அறத்துடன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆப்ரஹாம் லிங்கன் இப்படி கூறுகிறார். அடுத்து வருகின்ற பாடல், இந்த பாடல்களை நினைத்தாலே இனிக்கும். ஆமாங்க, படத்தின் பேரே நினைத்தாலே இனிக்கும். எம்எஸ்சி அவர்கள் இசையில் எஸ்வி அவர்கள் பாடிய பாடல், பிரபலமான ஒரு வரியை கொண்டு தொடங்குகின்ற அற்புதமான பாடல். இந்த பாடலை கேட்போமா?

ஆன்மை என்பது பற்றி பல்வேறு அறிஞர்கள் கூறிய கருத்துக்களில் வி எஸ் சுவாமிநாத சர்மா என்கின்ற ஒரு அறிஞரும் ஒரு சிறப்பான கருத்தை கூறியிருக்கின்றார். உரிமையை அனுபவிக்க வேண்டுமானால் கடமையை செய்தாக வேண்டும். கடமையை செய்து கொண்டு போக வேண்டுமானால் உரிமை அவசியம் தேவை. எனவே உரிமையும் கடமையும் வேறு வேறாக காணப்பட்டாலும் இரண்டையும் ஒன்றை விட்டு மற்றொன்றை பிரிக்க முடியாது. ஒன்று இல்லாமல் மற்றொன்று இருக்காது. உரிமையும் கடமையும் தான் சிறப்பான வாழ்க்கை என்று கூறுகிறார் சுவாமிநாத சர்மா. இதே ரகங்களில் அடுத்து நீங்கள் கேட்கின்ற பாடல் எம்எஸ்சி அவர்கள் இசையில் எஸ்வி அவர்கள் பாடியதுதான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக பாடிய பிரபலமான பாடல் பில்லா என்ற திரைப்படத்தில் மை நேம் இஸ் பில்லா என்று தொடங்குகின்ற அற்புதமான பாடல்.

0: இதே ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். எம்டிஆர் வழங்கும் இதே ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற நேயர்களே, கடமை என்பது நாம் நமக்கு விதிக்கப்பட்ட வரையறை அன்று. வாழ்க்கை நம் கடமை நாம் செவ்வனே ஆற்றினால் அதற்குண்டான பலன் சிறப்பாக வருமல்லவா? நாம் விதவிதித்து நீரூற்றினால் விருட்சமாக வளரும், நமக்கு நிச்சயம் பலன் தரும். விதை விதைக்காமல் அதன் பலம் பறிக்க வேண்டும் என்கின்ற உரிமையை நாம் எதிர்பார்க்க முடியுமா? மரத்திற்கு நீர் ஊற்றி வளர்த்தால்தான் அது நமக்கு கனி தரும், இல்லையா? அப்படித்தான் அரசாங்கத்தில் நமக்கு கொடுக்கின்ற வேலைகளை நாம் செவ்வனே செய்த பிறகுவேதான் உரிமைகளை பற்றி உரிமைகள் கொடுக்க முடியும், இல்லையா? சரி, கடமையை பற்றி இந்த அளவில் தெரிந்து கொள்ளும். அடுத்து வருகின்ற பாடல், இது ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் வருகின்ற பாடல். எம்எஸ் அவர்கள் இசையில் தான் எஸ்வி அவர்கள் பாடிய பாடல். அவர்கள் என்ற திரைப்படத்தில் இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் என்ற பாடல்.
1: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

இதே ரகத்தோடு இணைந்திருக்கிறீர்கள் எம்டிஆர் அப்பம்மை. அன்பான உறவுகளே, கடமை என்பது அரசாங்கத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, தனியாரிடம் பணிபுரிகின்ற ஊழியருக்கு மட்டுமல்ல, ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் கூட உண்டு. தன் உறவுகள் அனைத்திற்கும் தன்னுடைய கடமையை செவ்வனே செய்கின்ற பொழுது அவர் உரிமையை எதிர்பார்க்கலாம். நமது கடமை நம்மளால் விதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த விதிப்படி நம்முடைய அனுபவங்களை வைத்து கடமையாற்ற வேண்டும். அந்த கடமையில் அந்த குழந்தைகள் வளர்க்கப்படுமையானால் நிச்சயமாக அவர்கள் தன் வாழ்நாளில் நிச்சயமாக அந்த பெற்றோர் எதிர்பார்க்கின்ற உரிமையை தருவார்கள். அதற்கு கடமையோடு அவர் வளர்க்க வேண்டும் அல்லவா? அது மரமாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் கடமையை பற்றி நாம் நினைத்து நம்முடைய உரிமையை பெற முடியும். அடுத்து வருகின்ற பாடல் வறுமை நிறம் சிகப்பு. ஆமாம், இந்த பாடல் வேலை கிடைக்காமல் செல்கின்ற இளைஞன், இந்தியாவின் தலைநகரத்தில் பசி மிகுதியால் அவன் படுகின்ற பாட்டையும் அவன் அதில் இருக்கின்ற முயற்சிகளையும் தேடி தேடி அலைவதை விட தன்னும் இருக்கும் தகுதியை நினைத்து வாழ வழிவகுக்கின்ற ஒரு அற்புதமான படம். எம்எஸ் அவர்கள் இசையில் எஸ்பி அவர்கள் பாடிய பாடல்தான் பாட்டு பொண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்திருப்போம்.

நல்லது அந்த உறவுகளே. எம்டிஆர் எஃப்எம் வழங்கிய இதயராகம் பாடல்கள் கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இதுவரை பாடல்கள் சிறப்பான பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். அதே போல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை உங்களுக்காக இதயராகத்தில் எடுத்து வருகின்றேன். அடுத்து நிகழ்ச்சிக்கு வருகின்ற சக அறிவிப்பாளர் அவர்களுக்கு வழிவிட்டு உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கலையகத்திலிருந்து குரோடாச்சேரி காளிதாஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் இணையதள தமிழ் வானொலி, உலக புகழ்பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலகத்தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கியிருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகவர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள் இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற இணையதள வானொலி நமது MTR FM வழங்கும் இசை மலை நிகழ்ச்சியில் முதலாவதாக முதல் இரவு என்ற படத்திலிருந்து மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. ஜெயச்சந்திரன், பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நன்று என்ற படத்திலிருந்து மஞ்சள் வெயில் மாலையிட்ட பூவே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் உமாரமணன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடவுள் அமைத்த மேடை என்ற படத்திலிருந்து மயிலே மயிலே உன் தோகை எங்கே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜென்சி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவன் அவள் அது என்ற படத்திலிருந்து இல்லம் சங்கீதம், அதில் ராகம் சம்சாரம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM இணையதள வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூந்தளிர் என்ற படத்திலிருந்து வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குதே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சந்தன காற்று என்ற படத்திலிருந்து ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு, என் பாட்டில தாளமில்லை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறையில் பூத்த சின்ன மலர் என்ற படத்திலிருந்து ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ எஸ் ஜானகி.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக உறவாடும் நெஞ்சம் என்ற படத்திலிருந்து ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினில் ஆட என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.
1: உறவினில் ஆட

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாலாட்டு என்ற படத்திலிருந்து எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் இசைஞானி இளையராஜா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனசுக்குள் மத்தாப்பு என்ற படத்தில் இருந்து பூந்தெண்டலே நீ பாடிவா பொன்மேடையில் பூசூழவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. ஜெயச்சந்திரன், சுனந்தா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆத்தா உன் கோயிலிலே என்ற படத்திலிருந்து ஒத்தையடி பாதையிலே ஊரு சனம் தூங்கையிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTREFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக மௌன ராகம் என்ற படத்திலிருந்து மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் ஒன்றியர் தமிழ் வானொலியின் காற்றலையில் வலம் வர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மல்லு வேட்டி மைனர் என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். காத்திருந்த மல்லி மல்லி என்று வரியெடுத்து பாட வைக்கின்றார் கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி.

அவரை தொடர்ந்து பாட இருக்கும் ஒரு இனிமையான பாடல். காதல் காயங்களே என்று வரியெடுத்து ஆண்களை நம்பாதே என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது. இந்த பாடலை ஈழமணி திருநாட்டிலிருந்து மத்திய மாகாணம் ஹட்டன் டிராஞ்சி நீங்கள் தந்தவளை நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி தந்த பாடல். குமார விஜயம் திரைப்படுத்த பாடல் கன்னி ராசி என் ராசி என்று பாடுகின்றது.

0: நிமிக்குட்டி, நம்ம இவ்வளவு
1: அவரை தொடர்ந்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷனின் பாடல் உதடு சிவந்திருக்க என்ற முதல் வரி, ராஜாவுக்கு ராஜா என்ற திரைப்படத்து பாடல்.

இந்த வழியிலே அருள்மோகனும் தன்னுடைய பாடலை தந்திருக்கின்றார். ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அத்திப்பழம் சிவப்பா என்று கேட்கும் பாடல் ராஜபாண்டி திரைப்படத்திலிருந்து. அருள்மோகனுடன் நாங்கள் இணைந்து கேட்போம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரம் வளமையாக இணைந்து இசைப்பயணம் செய்யும் கேதீஷ் நீங்கள் தந்த பாடல். சிம்ம ராசி திரைப்படுத்த பாடல் தான் இன்று நீங்கள் கேட்க வேண்டும் என்று அனுப்பி இருக்கின்றீர்கள். பாடுகின்றது அந்த பாடல் வானத்து நிலவெடுத்து என்ற முதல் வரியோடு.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தருவது சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் வளமையாக எங்களோடு நீண்ட காலமாக இணைந்து செல்கின்றார் ரமணி. அவர் மிகவும் துள்ளல் பாடல்களை கேட்பார் என்று அவர் கேட்கின்றார். ராசாவே உன்னை நம்பி இத்திரைப்படுத்த பாடல் கம்மாக்கரை ஓரம் என்று வரி எடுத்து பாடுகின்றது அவர் தந்த பாடல்.

அவர் தந்த பாடலை தொடர்ந்து வரும் பாடல் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தின் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து தினமும் வந்து ஜோடியாக பாடலை கேட்பார்கள். இன்றும் அந்த பாடலை கேட்கும் பாஸ்கரன் மாலா உங்களுக்காக நீங்கள் தந்த பாடல் நிலவொன்று கண்டேன் என்ற கைராசிக்காரன் திரைப்படுத்து பாடல்.

நிகழ்வு வேளையிலே உங்களோடு இணைந்து அன்புடன் சிங்காரப்போமியம் சிங்கப்பூர்லிருந்து மகாலிங்கமும் ஒரு பாடலை தருகின்றார். பழைய நினைவுகளை மீட்டும் பாடல் இரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. பசுமை நிறைந்த நினைவுகளே என்ற வரி எடுத்து

மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வரும் அடுத்த பாடல் அன்புடனே கேட்டு மகளை இருக்கும் வேளையிலே ஒலிக்கின்றது. பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது ஒரு பாடல், பூத்தது பூந்தோப்பு என்ற வரி எடுத்து. இந்த பாடலை கனடா வன்கூவர் மாநிலத்தில் இருந்து இளவரசி தந்திருக்கின்றார்.

உறவுகளோடு உறவுகளாக எனது பாடலை தருகின்றேன் என்று விறுவிறுப்பான பாடல் ஒன்றை தருகின்றார் தனுஷன். சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து ரா ஒன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், யாருக்கும் யாருக்கும் என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பாடுகின்றது.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவளை நினைவுக்கு கொண்டு வரலாம். அவர் எங்கிருந்தாலும் எங்களை மறவாமல் தந்து கொண்டிருப்பார் பாடலை. அந்த வகையில் இன்று இளமணி திருநாட்டிலிருந்து தருகின்றார். மன்னாதி மன்னன் என்ற திரைப்படம் ஆண்டுகள் பல கடந்தாலும் ஒன்று கேட்டாலும் இனிக்கும் கருத்துள்ள பாடல். கலையோடு கலந்தது உண்மை என்ற பாடலை தந்திருக்கின்றார். கேட்போமே.

இறுதியாக தனது பாடலை தந்து இன்று நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார் கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள். அர்த்தங்கள் 1000 திரைப்படத்திலிருந்து கடலோடு நதிக்கென்ன கோபம் என்ற பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

நேயர்களே, நாங்கள் இதுவரை தினமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் மலர்ந்து எங்களை மகள வைத்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். இந்த பாடலை தெரிவு செய்து அனுப்பி வைத்த உங்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கின்றேன் என்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலை இந்த விடைபெற்று செல்லுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மதுரில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும்

0: அவனது வழியாகும் அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேயர் நிறத்தை அலங்கரிக்க முதல் பாடல் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் தந்த பாடலை கேட்க இருக்கின்றோம். அம்பிகை நேரில் வந்தாள் என்ற ஒரு சிறப்பான பாடல் இதோ எந்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து தெளிப்படுத்த அனுப்பி வைத்த வேளை அவரோடு இணைந்து தமிழ் செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் பாடல்களோடு தொடர்ந்து வரும் பாடலாக ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தரும் பாடல். அவர் தரும் பாடலை பழமை போல இன்றும் அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வின் நசீகா ரிபாக இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள். அவர்கள் கேட்கும் அந்த பாடல் ஊமை விழிகள் என்று கூறியிருந்த திரைப்படம் பாடல் நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனிதன் ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி என்று மனக்குமுறலோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்த பாடல் கரகாட்டக்காரன் என்ற திரைப்படத்த பாடல். முந்தி முந்தி விநாயகன் என்று பக்தியோடு பாட வரும் இந்த பாடலை வளமை போல நின்றும் இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷாசேகர் ரமேஷ் ஸ்ரீபதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர்.

அடி என்னடி உலகம் என்று ஒரு பாடல் அவள் ஒரு தொடர்கதையில் ஒலித்தது அன்று. இன்று அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடலாக. பழமை போல இன்றும் உங்கள் பாடலை உங்களோடு இணைந்து கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, ஜே வீர பாண்டியன், சிவசங்கரன், நற்பவி நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு மீண்டும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். இந்த பாடல் முதலும் ஒரு தடவை இவர்கள் கேட்டுவிட்டு ஞாபகமாக அந்த பாடலை பிடித்து கொண்டது போல் இருக்கின்றது. அதனால் இன்றும் கேட்கின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருபவனம், கே அனுஷா கிருஷ்ணனும், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயமும். நண்பர்களோடு கேட்கும் அந்த பாடல் இன்றும் பாட இருக்கின்றது. குங்குமச் சிமிழில் மாதுளை முத்துக்கள் என்ற வரி கொண்ட பாடல், எதிரொலி என்ற திரைப்படத்திலிருந்து.

ஒலிக்க இருக்கும் அடுத்த இனிமையான ஒரு பாடல் வருகிறாள் என் தேவதை என்ற பாடல். இந்த பாடல் உன்னை ஒன்று கேட்பேன் திரைப்படத்தில் ஒலித்ததல்லவா என்று முன்னியல் தமிழ் வானொலியில் ஒலிக்க வைத்து கேட்க விரும்புகிறார் சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடல் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் தந்த பாடலாக இருக்கின்றது. காஞ்சிப்பட்டு சேலை என்று கூறும் ரெட்டை செடை வயசு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

வரியெடுத்து பாடும் இனிமையான பாடல்களோடு அடுத்த வரியை தருகின்றார். சிட்டுக்குருவி என்ற வரியோடு வீரபாண்டியன் திரைப்படுத்த பாடலை நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோய்ச் அவர்கள்.

இந்த வழியில் இறுதியாக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் மிகவும் சிறந்த ஒரு பாடல். இந்த பாடல் நேற்றைய தினமும் அவர்கள் கேட்டு மகிழ்ந்தார்கள். அவருக்கு நன்றாக பிடித்திருக்கின்றது, இன்றும் கேட்க விரும்புகிறார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல். கருத்தம்மா என்ற திரைப்படத்திலிருந்து மறைந்த சொர்ணலதா அம்மா அவர்கள் பாடிய பாடல். போராளே பொன்னு தாயி என்று பாடுகின்றது. இந்த பாடலை நாங்கள் கேட்க வேண்டும் என்று உலக மக்களோடு கேட்டு மகள விரும்புகிறேன் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கிருஷ்ணன் அனுப்பியிருக்கின்றார். கே.எஸ். கிருஷ்ணன், உங்கள் பாடலோடு எங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா என்ன பண்ணணும்? நிஜமாவே நம்மளோட அலைவரிசையில யார் ஒத்து வருவாங்களோ அவங்க நட்பை தேடி பெறணும். இப்ப இந்த கிளப்பே எதுக்கு சார் வைக்கிறோம்? இந்த கிளப் எதுக்கு வைக்கிறோம்? ஒன்னா சேர்ந்து எல்லாரும் ஒத்த அலைவரிசையில மகிழ்ச்சியா பேசி சிரிச்சு போலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால் தானே வைக்கிறோம். நீங்க சொர்க்கம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, இது சமஸ்கிருத சொல்லு. நரகம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, அது தமிழ் சொல்லு இல்லை, அதுவும் வடமொழி சொல்லு. இதுக்கு சான்ஸ்கிரிட்ல ரூட் வேற. ஆனா எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், அவர் அழகா சொர்க்கத்துக்கு ஒரு டெஃபினேஷன் சொன்னார். சொர்க்கம்னு சொன்னாடா அது மேல ஏதோ மாட மாளிகை கூட கோபுரம், அதுல நாலு பேர் ரம்ப மேனக திலோத்தம ஊர்வசி எல்லாம் 24 hours டான்ஸ் ஆடிட்டு இருப்பா, கொஞ்சம் புக புகையா விடுவான், அப்படிலாம் இல்லடா. சொர்க்கம்னா என்ன தெரியுமா? என்ன சர்க்கம் என்ன? நம்மோடு ஒத்த அலைவரிசையில் உள்ளவர்கள் மத்தியில் இருப்பதுதான் உண்மையிலேயே சொர்க்கம். நம்மளோட ஒரே மாதிரியான அலைவரிசையில் இருக்காங்க பாருங்க, அவங்களோட உட்கார்ந்துருக்க பாருங்க, ஒரு 15 நிமிஷம், ஒரு மணி நேரம், அதான் சொர்க்கம். இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நீங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? சொர்க்கத்துல இருக்கிறீங்க. இப்ப இங்க சொர்க்கத்துல இருக்கிறீங்க. ஒரு காமன் ஒரு அலைன்மெண்ட் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குல்ல, திஸ் இஸ் கால்டு சொர்க்கம். இதுல ஒண்ணு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மோதல் கிடையாது, கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்கிறோம். திஸ் இஸ் கால்டு சவர்க்கம், ஒரே மாதிரியான கருத்துடையது. எனக்கு இது கூட பெருசுல சார், நரகத்துக்கு அவர் எனக்கு விளக்க சொன்னார். சார் ரகம்னா என்ன சார்? இந்த அரிசி என்ன ரகம், இந்த நெல் என்ன ரகம் கேப்பானா? அவர் சொன்னாரு ந ரகம், சான்ஸ்கிரிட்ல நான்னு சொன்னா இல்லை, எவையெல்லாம் ஒத்த ரகத்தில் இல்லையோ அது நரகம்னு. அதாவது நம்மளோட ஒத்து போகாத அந்த மனோநிலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் உட்கார வேண்டி இருந்தா தட் இஸ் கால்டு நரகம் அப்படின்னார். இப்ப நம்ம கர்நாடக சங்கீதம் பிடிக்கும், நேரா போய் கர்நாடக சங்கீத சபையில உட்கார்ந்துருக்கோம், அங்க இங்க எல்லாம் 4 பேர் வந்து உட்கார்றாங்க, சேர்ந்து ரசிக்கிறோம், சொர்க்கம். நமக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை, அவன் எதுவும் சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறான், நம்ம அங்க போய் மாட்டிக்கிறோம், நரகம். அப்போ சொர்க்கமும் நரகமும் நாம கிரியேட் பண்ணிக்கிறது. இது ரொம்ப அருமையான விஷயம். நம்ம போய் சேர்ற இடம் இல்ல, நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது சொர்க்கம், நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது நரகம். அப்படின்னு நான் திருவாசகம் பேசுவேன், என் திருவாசக பேச்சு எங்கேயாவது யூடியூப்ல இருந்தா போட்டு பாருங்க, அதுல ஒரு பாட்டுக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். இந்த எல்லா சமய இலக்கியங்களிலும் அடியாரோட இருக்கணும், அடியார்களோட இருக்கணும், அடியார்கள் நடுவிற்கும் அருளை புரியாய் அப்படின்னு பாடுவாரு மாணிக்க வாசகர். ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன், கொஞ்சம் கற்பனையா நீங்களும் அதை அனுபவிக்கலாம். திருச்செந்தூர்ல கந்த சஷ்டியும் போது 6 நாள் நான் பேசுவேன், இப்ப இல்ல 30 வருஷமா பேசுறேன். திருச்செந்தூர்ல 6 நாள் கந்த சஷ்டிக்கு என் பேச்சு உண்டு. இப்ப நான் வசதியா போறேன், தூத்துக்குடிக்கு பிளைட்ல போய் ஒரு காடு வந்து என்ன திருச்செந்தூர் கூட்டு போறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சாளனுக்கு காரே அனுப்ப மாட்டாங்க, பிளேன் எல்லாம் பார்க்கவே விட மாட்டாங்க, பிளேன்ல எல்லாம் பேச்சாளனுக்கு ஏறவே கூடாது, அப்படிதான் பேச்சாளனை வச்சிருந்தாங்க. என் தலையெழுத்து நெல்லை எக்ஸ்பிரஸ் ஒரு ரயில பிடிச்சி திருநெல்வேலிக்கு போய் இறங்கி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஒரு பஸ் பிடிச்சி நான் திருச்செந்தூருக்கு போகணும். நான் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல போனா திருச்செந்தூர் பஸ் எல்லாம் கூட்டமும் இருக்கு, கூட்டம்னா கூட்டம், தாங்க முடியாத கூட்டம், இறவும் முடியாது இறங்கவும் முடியாது, எப்படி கூட்டம்ன்றீங்க அப்பா? அந்த பஸ்ல சார் ஜன்னல் வழியா சில பேர் உள்ள போறாங்க சார், ஜன்னல். இன்னும் சில பேர் கரெக்டா ஜன்னல் அளவுக்கு புள்ள பெற்றிருக்காங்க சார், கரெக்டா அது உள்ள போய் அதை விட கியூட்டி, அந்த 3 சீட்டை பிடிச்சிக்கிற நீளத்துல படுத்துக்குது சார், கரெக்டா போய் அது அகலமும் நீளமும் பஸ்ஸுக்காகவே பெற்றிருக்காங்க சார், அந்த ஜன்னல் வழியா போய் 3 சீட்டை பிடிச்சு படுத்துக்கு. நான் தனியா போய் நிக்கிறேன், நான் ஜன்னல்ல போற வயசும் இல்லை சைஸும் இல்லை. ஒருத்த என்ன பண்ண கர்ச்சீஃப் எடுத்து அப்படி உள்ள போட்டான், அதாவது அது என்ன சட்டமோ எனக்கு தெரியல, கர்ச்சீஃப் போயிட்டா அவன் போயிட்ட மாதிரியா கர்ச்சீஃபை போட்டான். அந்தாண்ட ஒருத்த வந்து கர்ச்சீஃபை தூக்கி போட்டு உட்காந்துட்டான், இவன் கத்துறான், ஏய் கர்ச்சீஃப் இங்க போட்டனடா, அப்புறம் எப்படா நீங்க உட்கார்ற அப்படின்னு. அவன் சொன்னான், நான் பொட்டியை திறந்து வேஷ்டியவே பஸ் மேல போட்டிருக்கேன் தெரியுமா உனக்கு, அப்ப இந்த பஸ் என்னது அப்படின்னு, நம்ம இனிமே நம்ம என்ன பேசுறது, எப்படிதான் போறது அப்படின்னு. ஆனா சார், ரொம்ப கூட்டமான பஸ்ல எப்படி இடம் பிடிக்கணுங்கிறத இப்ப நான் ரீசெண்டா கத்துக்கிட்டேன். ஆனா நான் இப்ப பஸ்ல போறதே இல்லை. யாராவது பஸ்ல போறவங்கிறது அவங்களுக்கு பயன்படுத்துக்கா நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க ஒண்ணுமே கஷ்டப்பட வேணாம். கர்ச்சி போடாதீங்க, துண்டு போடாதீங்க. சில பொம்பளைங்க சௌரிய கைட்டி போடுவாங்க, அது கொண்ட ஊசியோட போட்டா ஒரு பையன் உட்கார மாட்டான் அப்படி. ஆனா அதோட சில பேர் உட்கார்ந்து அமங்கலம் பண்ணிருக்கான். நான் இப்போ ஒரு டெக்னிக் சொல்றேன், அதான் பெஸ்ட் டெக்னிக். நீங்க பஸ்ல இடம் பிடிக்கணும்னா, நாலு பச்சை மிளகாய எடுத்துங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துங்க, எலுமிச்சம்பழத்தையும் பச்சை மிளகாயையும் கோத்துட்டு ஜன்னல் வழியா போடுங்க. அந்த சீட்ல எவனாவது உட்கார்ந்தான்னா நான் பேசுறத நிறுத்தி விடுறேன். ஒண்ணு வேணாம், நாலு பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்சம்பழத்தை கோத்து கட்டி ஜன்னல் வழியா போட்டு நின்று நிதானமா நீங்க போய் அந்த பஸ்ல உட்காரலாம். ஒண்ணு அந்த சீட்டு பக்கமே போக மாட்டேன். சரி விடுவா, நம்ம விஷயத்துக்கு வருவோம். திருச்செந்தூர் நான் போனோம். நான் என்ன நினைச்சேன், முன்னாடி போய் அந்த இறக்கி விடுற இடத்துல ஏறிக்கலாம்னு போனா என்ன மாதிரி அறிவாளி 200 பேர் நிக்கிறாங்க. நான் அங்கேயும் இங்கேயும் ஓடுறேன். அந்த நேரத்தில் சார் ஒரு 85 வயசு 87 வயசு இருக்கும் ரெண்டு பெரியவங்க என்ன கேட்கறாங்க, தம்பி இது திருச்செந்தூர் போற பஸ்ஸா அப்படின்னு. ஐயா இது திருச்செந்தூர் போற பஸ் தான், உங்களால இதுல ஏற முடியாதியா, நானே படாத பாடு படுறேன், இதுல ஏற முடியாதியா, நீங்க மிஞ்சி இதுல ஏறினீங்கன்னா திருச்செந்தூர் போக மாட்டீங்க, முருகன் கிட்டயே போயிடுவீங்க, சொன்னா கேளுங்க. அதெல்லாம் உன்னை கேட்டமா, இது திருச்செந்தூர் பஸ்ஸா இல்லையா அத சொல்லு. ஆமா ஐயா. நான் அப்படி இப்படி ஓடிட்டு கடைசியா வெளியில வந்தேன். ஒரு டாக்ஸியை பிடிச்சி, ஏன்னா எனக்கு காலையில பேச்சு, குளிச்சுட்டு நான் நேரா மேடைக்கு போயாவும். டாக்ஸியை பிடிச்சி திருச்செந்தூருக்கு வந்து குளிச்சுட்டு மேடையில போய் உக்காந்தா எனக்கு முன் வரிசையில 85, 87 அவங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்து ஹாய், அவங்க என்ன ஏற்கனவே பார்த்துட்டாங்களாம் ஹாய் அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன், முதல்ல அவங்களுக்கு கால் இருக்கான்னு பார்த்தேன். ஏன்னா நான் என்ன கணக்கு பண்ணேன், அவங்க போய் சேர்ந்து இங்க ஆபியா வந்துட்டாங்களான்னு அவங்களுக்கு கால் இருக்கான்னு பார்த்தா இருக்கு. கடைசியா நான் பேசி இறங்கின உடனே அந்த ரெண்டு பேரையும் பார்த்து கேட்டேன், ஐயா நான் ஒரு டாக்ஸியில வந்தேன், உங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம், புத்தி கட்டு போச்சு, உங்களை தேடனே, எதுவும் உன்னை முடியல, அவசரத்துல உடையாந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நீங்க டாக்ஸியில வந்தீங்களா, அதே பஸ்ல தான் வந்து எப்படியோ ஏறினீங்க, கூட்டமா இருந்தது. அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, நாங்க எங்க ஏறணும், ஏறுறவனுக்கு இடந்தெல்லாம் நின்னுகிட்டு இருந்தமா, அவனே ஏத்திட்டான். இறங்குறவனுக்கு இடஞ்செல்லாம் இருந்தமா, அவனே இங்க இறங்கிட்டான். நாங்க ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, திருச்செந்தூர் வந்துட்டோம். எனக்கு அப்பதான் சார் திருவாசகம் புரிஞ்சது. என்ன, நமக்கு தகுதி இல்லாவிட்டாலும் சிவலோகம் போக வேண்டும் என்றால் தகுதி உள்ளவர்களுக்கு மத்தியில் இருந்தால் அவர்கள் அவசரத்திற்கு நம்மையும் மோட்சத்துக்கு இட்டு போவார். அதனாலதான் ரிலிஜன்ல சத்சங்கம் சத்சங்கம் சத்சங்கம் அப்படின்னா, சத்சங்கம் சமய உலகத்தில் என்ன செய்யுமோ அதை இச்சங்கம் சமூகத்தில் உங்களுக்கு செய்யும். சத்சங்கம் ரிலிஜன்ல என்ன செய்யும், மோட்சத்தை கூட்டு போகும். இந்த சங்கம் இச்சங்கம் இந்த சமூகத்தில் உங்களை சௌக்கியமா வாழ வைக்கும். ஒரு நட்பு, ஒரு அன்பு, ஒரு உறவு, அதை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு சந்தோஷமானவர்களோட இருக்கணும். சார், ஜலதோஷம் மட்டும் தொற்று நோய் அல்ல, ஜலதோஷம் மட்டும் தொற்று நோய் அல்ல, சந்தோஷமும் தொற்று நோய் தான். நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறவங்க பக்கத்தில் உட்காருங்க, பிரதர் வாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு இப்படிம்பாங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடும். சில பேர் அழுது வடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான். கல்யாண வீட்டில் சாப்பிடும் போது கூட சார் சில பேர் மும்முன்னு முகத்தை வச்சிருப்பேன். இந்த பரிமாறுறவரை பார்த்து சொல்லுவான், அந்த பாயாசத்தை போட்டு தொலை. என்ன தொலைக்கிறது பாயாசத்தை போட்டு தொலை, ஏன் நான் மனுஷனா தெரியலையா உனக்கு, போ போ அந்த அந்த. எப்பவுமே ஹீல் பி அன்ஹாப்பி, தப்பு. நான் சொல்ல போறது இப்போ பெரிய சைக்காலஜி. சில பேர் என்ன சொல்றாங்க, மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன், தப்பு. நான் நினைப்பது போல் என் வாழ்க்கை அமைந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன், தப்பு. எது நடந்தாலும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன், இதுதான் சரியான வாழ்க்கை. என்ன நடக்கட்டும், நான் மகிழ்ச்சியா தான் இருப்பேன். இட் இஸ் மை சாய்ஸ், ஐ சூஸ் டு லிவ். எப்படி மகிழ்ச்சியா வாழ்வது என்பதை ஐ சூஸ், நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறேன். அப்ப யார் என்ன பண்ண முடியும்? எவ்வளவு கஷ்டத்திலையும் சந்தோஷமா இருக்கிறத நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னா அசைக்க முடியுமா? அப்போ அந்த மகிழ்ச்சியோடு வாழுதல் தான், ஆனந்த நிலையில இருக்கிறது தான் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நான் ஆண்களுக்கு ஒன்று சொல்றேன், நாம பிசினஸ்ல ஏற்ற இறக்கம் வரும் சார். நம்ம வீட்டில் நினைச்சதை விட லாஸ் கூட வந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல, ஒரு கமர்ஷியல் டாக்ஸ்ல ஒரு கசக்கு கசக்கிப்பேன், இல்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஐடி ப்ராப்ளம் ஆயிருக்கும், இல்ல நம்ம வித்த இடத்துல இருந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருப்போம், ஒரு நோட்டீஸ் ஏதோ ஒன்று நடக்கும். இதெல்லாம் சகஜம் பிசினஸ்ல. எது நடந்தாலும் இதுக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த கிளாரிட்டி நமக்கு வேணும். என்ன அது தனி இது தனி. நம்ம அந்த சோகத்தை இங்க கொண்டாந்து ஏற்றக்கூடாது. நானே இங்க கவலையில இருக்கிறேன்னா இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. உன் கவலைய கடையோட விடு, உன் கடைய கம்பெனியோட விடு, உன் கவலைய ஆபீஸோட விடு. வீட்டுக்கு வந்தா நீ சரியான குடும்ப உறுப்பினரா இருக்கணுமே ஒழிய அங்க இருக்கிற கவலைய இங்க தூக்கிட்டு வரக்கூடாது. இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? கம்பார்ட்மெண்டலைசேஷன் பேர். பிரிச்சுடணும். கம்பார்ட்மெண்டலைசேஷன். துக்கம்னா அது தனி, பிரச்சனைனா அது தனி, இந்த மகிழ்ச்சி குடும்பம்னா அது தனி. இதை அதுல கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, அதை இதுல கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கடைக்கு போயிட்டோமா, வீட்டை பத்தி அனாவசியமா கவலைப்படக்கூடாது. பிசினஸ் தான் நமக்கு முக்கியம். அப்ப வீட்டுல என்ன நடக்குது, என்ன போச்சு, அதை பத்தி ஒன்னும் கவலைப்படக்கூடாது. இப்ப இந்த இடத்துல இங்க தான் இருக்கிறோம், மைண்ட் அங்கேயே இருக்கணும். நீ எங்கு இருக்கிறாயோ அங்கு பூரணமாக இரு, இதான் என் வார்த்தை. நீ எங்கு இருக்கிறாயோ அங்கு பூரணமாக இரு. 10% இருந்தோம்னு வச்சுங்க, 99% வேதனையா கிடையாது. இப்ப நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க நிகழ்காலத்தில் இருந்தாதான் என் பேச்சை ரசிக்க முடியும். பிரசன்ட், பிரசன்ட் டென்ஸ். இந்த நிகழ்காலத்தில் உங்க மைண்ட் இருந்தாதான் என் பேச்சை என்ஜாய் பண்ண முடியும். டக்கு நீங்க எதிர்காலத்துக்கு போயிட்டீங்கன்னா இவர் எப்ப முடிக்கிறது, மற்ற ப்ரோக்ராம்லாம் எப்ப நடக்கிறது, அப்புறம் நாம எப்ப சாப்பிட்டு எப்ப வீட்டுக்கு போறது அப்படின்னா நான் என்ன பேசியும் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட் வேஸ்ட். ஏன்னா உங்க மைண்ட் எதிர்காலத்துக்கு போயிடுச்சு. நீங்க எதிர்காலத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் நிகழ்காலத்தில் பேசினா அது எனக்கு போதாத காலம்னு அர்த்தம். நீங்க எதிர்காலத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் நிகழ்காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு அது போதாத காலம்னு அர்த்தம். மைண்ட் நிகழ்காலத்தில் இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியும். அது எதிர்காலத்துக்கு போயிட்ட ஒரு காலத்தில் சார், மெட்ராஸ்ல கடும் சம்மர், தண்ணி கிடையாது. நாங்க குற்றாலத்தில் போய் குளிக்கலாம் அப்படின்னு ஒரு சுமோ வண்டி எடுத்துக்கிட்டோம். சும்மா கிடைச்ச சுபம். நாங்க 6 பேர் ஒன்னா புறப்பட்டு அழுத்து அழுத்துன்னு அழுத்தி தெங்காசி போய் குத்தாலத்தில் குளிக்க போனோம். அப்ப அங்க தண்ணி இருந்தது. போய் நல்ல ஜாமுன்னு நாங்க நிக்கிறோம். நாங்க ஒரே ஒரு தப்புட்டோம், எங்க கூட ஒரு புள்ள பூச்சியை கூட்டிட்டு போயிட்டோம். அவன் கேக்குறான், சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்கப்பா, சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்கப்பா, இட்லி கடை சாத்திடுவான், லேட் ஆயிட்டா இட்லி கடை சாத்திடுவான், சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்கப்பா. என் கூட வந்த ஒருத்தன் கடுப்பாயி கேட்டான், ஏ மூதேவி நீ இட்லியே தின்னது இல்லையா, ஏன் இப்படி பறக்கற? அவன் திருப்பி கேட்டான், ஏ மூதேவி நீ குளிச்சதே இல்லையா, ஏன் இப்படி குளிச்சுக்கிட்டு இருக்க, வா முதல்ல இட்லி கடை சாத்திரத்துக்குள்ள சாப்பிட போறாரு. எல்லாம் குளிச்சு தலைகளையே தோட்டி அவசரமா போய் இட்லி கடையில உட்கார்ந்த சார், இட்லி வச்சா திருநெல்வேலி இட்லி, மிளகா பொடி நல்லெண்ணெய், அந்த இட்லியில ஆவி பத்மா சுப்பிரமணியம் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு வெளியே வருது. அதை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. சொல்றான், சீக்கிரமா இட்லியை சாப்பிடுங்கப்பா, அந்த பால் கடை சாத்தி விட்டான்னா பால் கிடைக்காது. அதாவது அவன் சாத்த போற கடையாவே சொல்றானே ஒழிய அவன் திறக்க போற, அவனுக்கு பேரே சாத்தப்பன்னு நாங்க வச்சுட்டோம். அந்த பேர் யாராவது வந்திருந்தா மன்னிச்சுங்க. எதுக்கு சொல்றேன், இதை சாத்திடுவான் அதை சாத்திடுவான். பால் கடைக்கு போறோம் சார், பால் அப்படி குடிக்க விடாம சீக்கிரமா பாலை குடிங்கப்பா, லாட்ஜ் சாத்துனா திறக்க மாட்டான். இப்ப அவன் என்ன பண்றான்னு கவனிச்சிங்களா? தப்பு. He always lives in the future. What next ங்கற क्वेश्चन இருந்தாதான் முன்னுக்கு வர முடியும். ஆனா அந்த क्वेश्चनை நீங்க எண்ட் பண்ணாதான் என்ஜாய் பண்ண முடியும். நீங்க எப்பவுமே வாட் நெக்ஸ்ட் னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தா பிரசன்ட் எப்ப என்ஜாய் பண்ணுவீங்க? இப்ப குளிக்க போறோம், குளிக்க போன உடனே சாப்பிட போறோம், சாப்பிட போன உடனே லாட்ஜ்க்கு போறோம், லாட்ஜ்க்கு போன உடனே தூங்க போறோம், தூங்க போன உடனே மெட்ராஸ் போறோம். நீ என்ன என்ஜாய் பண்ண? ஒண்ணுமே என்ஜாய் பண்ணல. இது ரொம்ப முக்கியம். பிரசன்ட்ல வந்து மைண்ட வைக்கணும். எப்பவுமே எதிர்காலத்திலே வச்சுக்கிட்டே இருந்தா ஒரு காரியம் செய்ய முடியாது. இன்னும் சில பேர் இருக்கிறான் இறந்த காலத்திலே மைண்ட வச்சிருப்பான். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அப்படிம்பா. அடப்பா, அது இன்னொன்னு சொல்லிட்டுவேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு 80-82 வயசு ஒரு பெரியவர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாரு. அவர் சொல்றாரு, நாடே கெட்டு போச்சு சார், காலம் கெட்டு போச்சு சார், கெடுத்ததுல பாதி இவர் வேலை, நாடே கெட்டு போச்சு சார் அப்படின்னா. என்ன கெட்டு போச்சுன்னு, பவுன் 25,000 ரூபாய் விக்குது பவுன், என்ன நாடு இது? எங்க காலத்துல பவுன் என்ன விலை தெரியுங்களா? 10 ரூபாய் பவுன். என்ன 25,000 ரூபாய்? இந்த நாடு உருப்படும் நினைக்கிறீங்க? எனக்கு என்ன பலருன்னு சொல்ல, எப்போன்னு கேட்டேன். இன் 1935 வேற ஆரம்பிக்கிறார். நான் பயந்துட்டேன். 45, 55, 65, 75, 2005 இவர் எப்ப என்கிட்ட பேசி முடிக்கிறது எல்லா விஷயத்தையும். நல்ல நேரம் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் 84 வயசு, அவர் அங்கேருந்து வந்து சொன்னாரு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான் எங்கால், நீங்களே கேட்டு என்னடா சொல்ற அப்படின்னாரு. நம்ம காலத்துல 35 பவுன் 10 ரூபாய் விற்றுது, ஞாபகம் இருக்கா? ஆமா. இப்ப 25,000 ரூபாய் விற்கிதே, நியாயமா? அவர் பெரியவர் கேட்டார், நீ ஏன்டா அதை பத்தி கவலைப்படுற, 10 ரூபாய் வித்தப்பவும் நீ ஒரு பவுன் வாங்கல, 25,000 ரூபாய் வித்தப்பவும் ஒரு பவுன் வாங்கல, வாங்காதவனுக்கு என்ன விலை வித்தா என்ன? சும்மா இல்லாம அந்த காலத்துல என்ன வாங்கினியா நீ? அப்பதான் 10 ரூபாய் வித்தது, ஏன்னா ஒரு 10,000 பவுன் வாங்கி போட்டியா நீ? அப்பவும் வெறுங்கையால முழம் போட்டேன், இப்பவும் வெறுங்கையால முழம் போட்டேன், இப்ப என்ன பெரிய பேச்சு வேண்டி இருக்கு சார்? ஒரு உண்மை இருக்க, பவுன் 10 ரூபாய் வித்துது, 10 பவுன் வாங்கறதுக்கு சொசைட்டில சக்தி இல்ல. பவுன் 25 ரூபாய் விக்குது, 100 பவுன் வாங்கி போட்டுக்கிற சக்தி சொசைட்டில இருக்க. 100 பவுன் கழுத்துல போட்டு கல்யாணத்துல போய் நிக்கிறானே, இப்ப சொசைட்டி நல்லா தானே இருக்கு? என்ன என்ன கெட்டு போச்சு? ப்ரொபோர்ஷனேட்டா விலை கூடி இருக்கலாம், ஆனா 100 பவுன் போடுற கெப்பாசிட்டி இருக்கு சார், அப்ப யோசிக்கணுமா இல்லையா? சோ இறந்த காலத்தையே நீங்க செலிபிரேட் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு காலத்துல நாடு நல்லா இருந்தது, எங்க காலத்துல நல்லா இருந்தது, அப்ப உங்க காலத்துல நல்லா இருந்ததுன்னா நீங்க தான் கெட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சோ இறந்த காலத்துல மைண்ட வைக்க கூடாது, எதிர்காலத்துல மைண்ட வைக்க கூடாது, நிகழ்காலத்துல மைண்ட வச்சாதான் சந்தோஷமா இருக்க முடியும், சௌக்கியமா இருக்க முடியும். இப்ப நான் குடும்பத்துக்கு வேண்டிய பல செய்திகளை உங்களுக்கு நான் சொன்னேன். நம்ம பிசினஸ் அல்லது ஆபீஸ் அல்லது கம்பெனி அப்படி வருகிற போது நம்முடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருந்தா நம்ம ஆனந்தமா இருக்க முடியும்? ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, பணம் சம்பாதிக்கத்தான் நம்ம எல்லாமே பண்றோம், ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே அர்த்தம் இல்லை. நான் யாருன்னு மனம் திறந்து சொல்ல முடியாது. எனக்கு வேண்டிய ஒரு நண்பர் பிசினஸ்ல இருந்தார், இருக்கிறார், பிசினஸ் பெரிய பிசினஸ் மேன், கோயம்புத்தூர்ல ஐடி ரைடு வந்துருச்சு, பெரிய சிக்கல் அவங்க குடும்பத்துக்குள்ள, எல்லாரும் மனசு வேதனையா இருந்தாங்க, பெரிய ஒரு அக்னி அவங்களுக்குள்ள. அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பிசினஸ் வளர்த்து மேல கொண்டாந்தவர். அவரு அமைதியா இருப்பாரு, தான் பசங்க எல்லாம் முகம் வாடி இருக்கிறத பார்த்துட்டு கூப்பிட்டாரு, என்னடா ஏண்டா எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? இவர் வேற வழி இல்லாம சொன்னார், அப்பா ஐடி ரைடு வந்துருச்சு. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன், அப்பதான் நம்ம வளர்ந்துருக்கிறோம்னு அர்த்தம். அது வந்து என்ன, நம்முடைய ஸ்டேட்டஸ் கூடி இருக்குன்னு அர்த்தம். அது வரலன்னா நம்ம சாதாரணமான ஆளுன்னு அர்த்தம். பரவாயில்லையே, ரைடு வர அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆயிட்டமா. அவருடைய ஆட்டிடியூட் பாருங்க. அடுத்த வார்த்தை சொன்னார், சரி இப்ப என்ன சில மொத்தமா எவ்வளவுடா நமக்கு நஷ்டம், மொத்தமா எவ்வளவு நமக்கு பிரச்சனை, இவரு கூட்டி கழிச்சு 300,000 அப்படின்னு கணக்கு சொன்னார் சார். அந்த பெரியவர் சொன்ன வார்த்தை அமர இலக்கியம். ஒன்னு தெரிஞ்சுக்க, எதை நம்பருக்குள்ள கொண்டு வர முடியுதோ அது லாஸே கிடையாது. ஒரு நம்பர்ல கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, 8,00,000, 7,00,000 ஏதோ ஒரு நம்பருக்குள்ள அடக்க முடிஞ்சாலே என்ன அர்த்தம், நம்பர்ல கொண்டு வந்துட்டாலே மறுபடியும் அதை சம்பாரிச்சு அந்த நம்பரை ஃபில்அப் பண்ண முடியும். அத்தை செத்து போயிட்டா, பெரியப்பா செத்து போயிட்டாருன்னா அது நம்பர்ல வராதுரா. வீட்டுல மெம்பர்ல லாஸ் ஏற்பட்டாதான் அது பாதிப்பே ஒழிய, நம்பர்ல லாஸ் ஏற்பட்டா அது பாதிப்பே கிடையாதுன்னு. எவ்வளவு பெரிய வார்த்தை, இது ஒரு இழப்பே கிடையாதுரா, மறுபடியும் சம்பாரிச்சு போக போறோம், இது என்ன பெரிய விஷயம் இருக்கு? எதை நம்பருக்குள்ள கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் லாஸே கிடையாதுரா. அவர் அப்படியே ஏஞ்சி உட்கார்ந்தாரு. போதும் போதும், இந்த ஒரு வார்த்தை போதும், என் வாழ்க்கையே காப்பாத்திருச்சுன்னு, போன வரைக்கும் போது போ அப்படின்னு மறுபடியும் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணா சௌக்கியமா மேல வந்துட்டார். எதுக்கு சொல்ல வரேன் சார், சில விதமான நஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்தா கூட வரும், அது என்ன வராமே இருக்கணும், எதிர்பார்க்க முடியுமா? வந்துட்டு போகுது. இந்த மாதிரி அக்செப்ட் பண்ற அந்த அந்த அந்த என்ன சொல்றது, மனோநிலை, ஆட்டிடியூட், அதை நாம வைத்திருக்க வேண்டிய கடமையில இருக்கிறோம். ரெண்டு, நாம மட்டும் இல்ல, நம்ம ஊழியர்களையும் நம்ம குடும்பத்துல ஒருத்தரா நடத்தணும். நம்ம ஸ்டாஃப்ங்கிறவங்க சம்பளம் வாங்கிட்டு போறவங்க மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலி, அந்த உணர்வு அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஏற்படுத்தணும். நம்மளோட அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க சுய துக்கங்களை நாம ஷேர் பண்ணிக்கணும். உன் பிள்ளை படிச்சானா, என்ன படிக்க வச்ச, உன் பொண்ணு பெரிய விழானால என்ன நகை சேர்த்திருக்க, நீ என்ன பண்ணிருக்க. நாம அவர்களுக்காக கவலைப்பட ஆரம்பிச்சா நமக்காக அவர்கள் கவலைப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிட்டே போ. அடுத்தது நிர்வாகம் பண்ணணும், ஆனா 24 மணி நேரமும் அதே மூளையிலேயே போட்டுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அதை முடிக்கணும். இந்த வேலைக்கு வர கோயம்புத்தூர்ல தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கங்கா ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர்ல கங்கா ஏசியாவில் அருமையான ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒன்று, கங்கா ஹாஸ்பிட்டல். அதில் ரெண்டு டாக்டர்ஸ், ரெண்டு பேருமே பிரதர்ஸ், அடே அப்பா அவங்கள மாதிரி அப்படி பார்க்க முடியாது. ராஜசேகர், ராஜசபாபதி. ராஜசேகர் தான் எனக்கு இந்த காலுக்கெல்லாம் கூட என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் ராஜசேகர். ராஜசபாபதி அவங்க அண்ணன் தம்பியாண்டல்ல அவங்க பிரதர் வச்சுங்களே ராஜசபாபதி. அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா மைக்ரோ சர்ஜரியில வல்லவர் அவர். இப்போ ஒரு கை தனியா போச்சுன்னு வச்சுங்க, திரும்ப அந்த கையை கொண்டாந்து அதே மாதிரி அவர் பண்ணுவார், பொருத்திடுவார். அதுக்கு மைன்யூட் ஆபரேஷன் பண்ணணும், மணிக்கணக்கா பண்ணணும். அப்படியே அந்த நரம்பு எடுத்து, அந்த தோலை எடுத்து, அந்த சதையை எடுத்து, எல்லாத்தையும் கரெக்டா பொருத்தி, அது சாதாரணமான வேகமா பண்ணக்கூடிய ஆபரேஷனே இல்லை. இந்த பிளம்பர் பிளம்பிங் வேலை பார்த்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அதுக்கு நிறைய பொறுப்படுத்து பண்ணணும். 12 hours, 10 hours, 15 hours, ஃபேஸ் எல்லாம் மாத்துவார், எல்லாம் செய்வார். ஒரு ஆபரேஷன் 18 மணி நேரம் பண்ணார், 18 hours ஒரு ஆபரேஷன். 18 மணி நேரம் பண்ண போது கூட இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் திணறிட்டாங்க. இவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டு 18 மணி நேரம் கழிச்சு வெளியே வந்தார். கூட இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, டாக்டர் உங்களுக்கு இருக்கிற ஸ்டாமினா எங்களுக்கு கிடையாது, 18 மணி நேரம் நின்னு ஒரு ஆபரேஷன் பண்றீங்க அப்படின்னு. அப்ப ராஜசபாபதி சார் ஒரு வார்த்தை சொன்னார், ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறதுக்கு ஸ்டாமினாவே வேண்டியது இல்லை. அஸ் எ டாக்டர் எனக்கு ஆபரேஷன் பிடிச்ச வேலை, அதை நான் செய்யறேன், இதுக்கு எதுக்கு ஸ்டாமினா எனக்கு, நீங்க சொல்றது புரியவே இல்லையே. ஸ்டாமினாவே வேண்டியது இல்லை பிடிச்ச வேலையை செய்யறதுக்கு. பிடிக்காத வேலையை செய்யும் போதுதான் ஸ்டாமினாவே தேவைப்படும் தெரியுமா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், நான் இந்த 18 hours ஆபரேஷன் முடிச்சுட்டு கார் எடுத்துட்டு போய் வீட்டுல நிறுத்தின உடனே என் ஒய்ஃப் என்னை பார்த்து ஷாப்பிங் போலாமா அப்படின்னு கேட்டா, போலாம் அப்படின்னு சொன்னாதான் ஸ்டாமினா இருக்குன்னு அர்த்தம்னு. போலாம் அப்படின்னு சொன்னாதான் ஸ்டாமினா. நானே 18 மணி நேரம் இந்த வேலையே வச்சுக்க முடியாது, அது உங்க வேலை. நீர் சம்பாதிக்கணும்னா அதை பண்ணணும், அதுக்கும் வீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம குழந்தையோட கொஞ்சிறது, பேரனோட கொஞ்சிறது, பேத்திய கையை பிடிச்சி வாக்கிங் கூட்டிட்டு போறது, நம்ம ஒய்ஃபோட சினிமா பாக்குறது, இதெல்லாம் தொழிலோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அதுக்காக இதை நாம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அழகு. இன்னும் பச்சையா சொல்லட்டுமா என்ன, தொழிலே எதுக்கு, குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தான் தொழிலே ஒழிய, நம்ம தொழிலே வேற எதுக்காக பண்ண போறோம் இந்த உலகத்துல. சோ ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு சொல்லட்டுமா, நம்ம குழந்தைங்களோட நம்ம நேரம் செலவு பண்ணலன்னா, நம்ம குழந்தைங்களோட நம்ம நேரம் செலவு பண்ணலன்னா, நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்க இல்லை. பின்னாலும் நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்க இல்லை, அவங்க நம்மளுடைய அரவணைப்பு இல்லாமையே வளர்ந்துட்டா, நாம இல்லாமையே வாழ பழகிட்டா, பிறகு கடைசி வரைக்கும் நம்மளை சேர்த்துக்கவே மாட்டாங்க, திருப்பி நம்மளை சேர்த்துக்கவே மாட்டாங்க. எப்படி சின்ன பிள்ளைங்க ஆட்டத்துல ஒருத்தனை விட்டு வேணாண்டான்னு சொல்லுதோ, அது மாதிரி அதுங்க அப்பான்னு வந்தப்போ எனக்கு வேலை இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா, நாளைக்கு நம்மளை அப்பான்னு அதுங்க அன்பா கூப்பிட்டு கிட்டக்க வரதில்லை, அவங்க வீட்டுல போய் நாமளே இருக்க முடியாது, ஒரு இடைவெளி வந்துடும். சோ எல்லாத்த விட பிரைம் என்னன்னா ஃபேமிலிக்கான அந்த நேரம், அந்த மரம்.
0: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்

நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் அவளே என் காதலி என்ற பாடல். இந்த பாடல் பேரும் புகழும் திரைப்படத்தில் ஒலித்திருந்தவளை இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்தில் ஒலிக்க வைக்கின்றார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன், காந்திமதி.

அவர்களை தொடர்ந்து வரும் ஒரு பாடல் செந்தூர பூவே திரைப்படத்திலிருந்து தெளிவெடுத்து தந்திருக்கின்றார். நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவர்களது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்க இருக்கும் அந்த பாடல் இப்பொழுது பாடுகின்றது. சோதனை தீரவில்லை, சொல்லி அழ யாருமில்லை என்ற பாடலை.

வளமை போல என்றும் இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்ற ஒரு அற்புதமான பாடலை பழனி திரைப்படத்திலிருந்து தருகின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும். அவரோடு வளமை போல இன்றும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் மேலும் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்களை தந்து கொள்ளும் வேளையிலேதான் அன்புடன் வந்து அடுத்த பாடலை தர இருக்கின்ற தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. இல்லம் சங்கீதம் என்ற பாடல்தான் அவர் கேட்கும் பாடல். அவன் அவள் அது என்ற திரைப்படுத்த பாடலாக ஒலிக்க இருக்கும் வேளையிலே பழமை போல இன்றும் அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் மற்றும் நற்பவி நர்முகையாள், தமிழினியாள் இவர்களும் கேட்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

அந்த உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி வளமை போல காற்றலையில் கலந்துவிடும் நேயர் நேரத்திற்கான திட்டிக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி ஒலிபரப்பு ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள் அடுத்து வரும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ கிருஷ்ணன் அவர்களும் அனந்தராமன் விஜயம் இவர்களும் உறவுகளோடு கேட்கும் இனிமையான ஒரு பாடல். குங்கும கோலங்கள் கோயில் கொண்டாட என்ற வரி கொண்ட பாடல் அண்ணன் ஒரு கோவில் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

நாங்கள் கேட்டு மகிழும் இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க இருக்கும் நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் உங்களுக்கான பாடல். மெட்டி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் மெட்டி ஒலி காற்றோடு என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், பால் நிலவு காய்ந்ததே என்ற பாடல். யாரோ அழைக்கிறார்கள் திரைப்படுத்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றோம்.

மீண்டும் ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். இன்று அவர் கேட்கும் பாடல் கருத்தம்மா திரைப்படுத்த பாடல். பூராலே பொன்னுத்தாயி என்ற பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலை அவர் உலகத்தமிழ் மக்களோடு கேட்க விரும்புகிறேன் என்ற வகையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளைகுடாமன். குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு ஜோஜ். அந்த பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்து பாடல். பூவே பூவே பெண் பூவே என்று வரி எடுத்து பாடி நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகள இருக்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் யூத் என்ற திரைப்படத்தில் இருந்து சர்க்கரை நிலவே என்று ஆரம்பிக்கும் வரிகொண்ட பாடலை முழுமையாக கேட்போம். இந்த பாடலை இன்று விரும்பி கேட்டு அனுப்பி வைத்திருப்பவர் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் அதிகாலை நேரம் கனவில் உன்னை என்று ஆரம்பிக்கும் பாடல். நான் சொன்னதே சட்டம் என்ற திரைப்படுத்து பாடல்தான் இந்த பாடல். இந்த பாடலை இன்று அனுப்பி வைத்துவிட்டு காத்து கொண்டிருக்கின்றார் கேட்பதற்கு ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலே அன்புடன் டிரான்சி.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். பட்டணத்தில் பூதம் திரைப்படுத்த பாடல். அந்த பாடல் அந்த சிவகாமி மகனிடம் என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட இனிமையான பாடல்.

தொடர்ந்து வரும் பாடல் யாருக்கு தெரியும் என்ற ஒரு பாடல் யாருக்கு தெரியும் என்று திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடலை கனடா மொன்றியாலில் இருந்து தனுஷன் தந்திருக்கின்றார்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், நதியில் ஆடும் பூவனம் என்ற அற்புதமான ஒரு பாடல், காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை அல்பர்டா மாநிலம் சாந்தினி கனடாவிலிருந்து தந்திருக்கின்றீர்கள்.

உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் பாடி வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

தொடரும் பாடல்களில் ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் ஏன் இந்த மயக்கம் என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை தருகின்றார் கனடா வன்கூவர் மாநிலத்தில் இருந்து இளவரசி. அந்த பாடல் ராத்திரி நேரம் என்ற வரியோடு ஆரம்பித்து முழுவதையும் பாடுகின்றது.

பாடலோடு பாடலாக மீண்டும் ஒரு பாடல் கனடா வன்கூவரில் இருந்து வசந்தி தரும் பாடலாக கேட்க இருக்கின்றோம். நடுராத்திரி சாமத்திலே என்ற ஒரு பாடல் ஊமை குயில் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

தொடர இருக்கும் இனிப்பான பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் வளமை போல வந்து தரும் பாடல்களாக ஒலிக்கும் வேளையிலே அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள். அன்னை வயல் என்ற திரைப்படத்திலிருந்து வா வா வெண்ணிலவே என்ற பாடலை.

அடுத்து வரும் இனிமையான பாடல். அந்த பாடலை கேஜிஸ் அவர்கள் தருகின்றார்கள். நீண்ட கால உறவு, மெல்போர்ன் நாம் மாநகரம், ஆஸ்திரேலியாவிலிருந்து. மாட்டுக்காரவேலன் திரைப்படுத்து பாடல். ஒரு பக்கம் பார்க்கறா என்ற பாடல் தான் அவர் தந்த பாடல். கேட்போமே.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: அடுத்து வரும் பாடலையும் ஆஸ்திரேலிய கண்டத்து சிட்னி மாநகரத்து ரமணி தினமும் எங்களோடு வந்து பாடலை நீண்ட நாட்களாக கேட்டுவார். குறைவாக இன்றும் தருகின்றார் ஒரு பாடல், நேற்று வரையில் 16 என்ற இனிமையான ஒரு பாடல், அந்தஸ்து திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரத்தை அலங்கரிக்கும் பாடலாக அடுத்து வரும் பாடல் சிங்காரபூமியம் சிங்கப்பூர் மகாலிங்கம் தந்த பாடல். எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திலிருந்து இன்று அவர் கேட்க இருக்கும் பாடல் சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே என்ற வரி கொண்ட பாடல். நாங்கள் முனைவோம் ஒலிக்கின்றது பாடல்.

அரசதாசக தகப்ப கபத.

தொடரும் பாடல் ஊரெல்லாம் என்ற முதல்வரியை கொண்ட யாகம் திரைப்படுத்தும் பாடல். இந்த பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து தினமும் போல் என்றும் நிரேஷன் கேட்க இருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவளின் பாடல் கிடைக்கும் அல்லவா என்று நாங்கள் எண்ணும் வேளையில் அவர் இன்று ஈழமணி திரு நாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார். கண்ணிலே என்ன உண்டு என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல இன்று கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்குரிய காபை சீனா அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார். எங்கள் தங்கம் திரைப்படுத்து பாடலாக நான் அளவோடு ரசிப்பவன் என்று பாடி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் மலர்ந்து மகிழ்வித்த சர்வதேச நேயர்களுக்கான விருப்ப பாடல்கள். இந்த பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் இப்படி ஒரு நிகழ்விலே சந்திக்கலாம் என்று இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டும் அல்லாமல் அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்றும் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொள்கின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளை 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 5வது நாள் காரி கிழமை. நேரம் 11:33 கனடாவில் முற்பகலாக காட்டுகின்றது. இன்றைய நாளில் ஈழமணி திருநாட்டிலும் உங்கள் தென்னகத்திலும் இப்பொழுது நேரம் 9:03 இரவு நேரம் முன் இரவு என்று இந்த திகதியில் காட்டிக்கொள்கின்றது. வழமை போல என்றும் நான் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்து கொள்ள வந்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் உமக்களித்து ஆளும் எல்லாம் வல்ல ஈசன் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி என் முகம் தெரிந்த தெரியாத இனிய உறவுகளே உலகளாக இருக்கும் உங்கள் அனைவரையும் மூன்றியல் தமிழ் வானொலியில் இன்றைய கதம்பத்துக்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன்.

கிட்டத்தட்ட நாங்கள் இப்பொழுது குளிர்காலத்தை நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். முழுமையான குளிர்காலம் வரவில்லை, இப்பொழுது மழை காலம். சிறிது வாரங்களுக்கு மழை காலமாக இருந்து பின்பு அவை இலை உதிர் காலமாகி அதன் பின்பு பனிகாலமாக மாறும் காலநிலைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் வேளையில் இன்று எங்களுக்கு 20 பாகை வெப்பநிலை என்று கூறினாலும், அதை நாங்கள் வெளியே செல்லும் பொழுது உணர்வதாக இருந்தாலும் 20 பாகை போன்று இருக்கும். ஆனால் கருமக கூட்டங்கள் காட்சி அளிக்கின்ற மழை குணமாக இருந்தாலும் மழை வருவதற்கான சான்று இல்லை. முகில்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றன, இடையிடையே கருமுகில்கள். இது அப்படியே இருந்து ஒரு 21 பாகை மட்டும் தொட்டுவிட்டு மீண்டும் இறங்கி 12 பாகை வரை தனியே இருக்கின்றது. வெப்பமும் தணிந்து குளிர் வீசிக்கொண்டிருக்கும். ஆனால் சாதாரண உடையுடன் நாங்கள் வெளியே செல்லக்கூடிய ஒரு மிகவும் சிறப்பான காலமாக இந்த பகல் காலம் இப்பொழுது படிப்படியாக குறைந்து 15 மணித்தியாலத்துக்கு மேல் பகலை கண்ட எங்களுக்கு இப்பொழுது 13 மணித்தியாலம் 3 நிமிடங்கள் தான் இன்று எங்களுக்கு பகல் வேளையாக இருக்கும் என்று இங்கே பதிவிலே காட்டுகின்றார்கள். இனிமையான இந்த காலநிலை அதற்கிடையிலே பொழுது வந்துவிட்டதா, மடிந்து விட்டதா, இருண்டு விட்டதா என்று எண்ணுகின்ற காலம் வரப்போகின்றது. ஏனென்றால் குறைந்து குறைந்து குறைந்து 8 மணி நேர பகலைத்தான் நாங்கள் காணும் ஒரு காலம் வர இருக்கின்றது. அதிகமாக இல்லை, இன்னும் சில மாதங்களுக்குள்ளே, இன்னும் ஒரு மாதத்தில் நாங்கள் எங்கள் நேரத்தை மாற்றிக்கொள்ள இருக்கின்றார்கள் எங்கள் அரசியல் கர்மங்களுக்கும். அதனால் உங்கள் நேரமோ எந்த நேரமும் மாறுவதற்கு நாங்கள் எங்களுடைய கடிகாரத்தில் மணியை முந்தி பிந்தி வைப்பது தான் இந்த நேர மாற்றம். காரணம், எங்களுக்கு பகல் குறைவாகின்றபடியால், இரவு நீண்டு கொண்டு போகின்றபடியால் பணிகளை செய்வதற்கெல்லாம் அவர்கள் இந்த நேர அட்டவணைகளை மாற்றுவதற்காக தருகின்றார். அந்த வகையில் இந்த விவரத்தை தந்த உங்களுக்கு இன்று நான் வேறு என்ன கூறலாம் என்றால், உலகளாவ இருக்கும் உயிர்கள் அத்தனை பேரும் எழுந்து நடந்து தங்கள் கடமைகளை செய்து தங்களை தாங்கள் பரிகரித்து கொள்வதற்கு ஒரு சிறிய அறிவு தேவை, புத்தி என்றது ஒன்று தேவை. ஒன்று ஓர் அறிவிலிருந்து ஆறறிவு படைத்த மாந்தர் வரைக்கும் அவர்களுக்கு அறிவு என்று ஒன்றை சிறிது சிறிதாக கொடுத்து கொண்டு வந்து மனிதனுக்கு 7வது அறிவு 6வது அறிவை கொடுத்தார். இப்பொழுது அவன் 7வது அறிவை தொட்டு பார்க்கும் அளவுக்கெல்லாம் அறிவியல் வளர்ந்து விட்டது. இதற்கெல்லாம் காரணம் அதை தெரிந்து கற்பிப்பவர்கள் தான். குரு இல்லாத வித்தை பால் என்று கூறுவார்கள். அதுக்கு உதாரணம் பாரத காலத்திலிருந்து புராண காலத்திலிருந்து இருக்கின்றது. எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்று கூறுகின்றார். இன்று ஒரு பதவியிலே ஒருவர் போட்டதை அனுப்பியதை பார்த்திருந்தேன். நோயுற்றவரை குணமாக்குவதற்கு வைத்தியர் தேவை. ஒரு குற்றங்களை தண்டித்து கண்டித்து தண்டனை வழங்குவதற்கு நீதிபதி தேவை. இப்படியான அறிவுகளையெல்லாம் பெறுவதற்கு எங்களுக்கு சரியான நீதி, சரியான மருந்து, நோயை தீர்ப்பதற்கு வைத்தியர்கள் தேவை. இவர்களையெல்லாம் ஆக்குவதற்கு அறிவு வேண்டும், அறிவுள்ள ஆசிரியர் வேண்டும். இவற்றை விட மேலானவர் ஆசிரியர் தான் என்ற கருத்துப்பட ஒரு பதிவை பார்த்திருந்தேன், சிறப்பாக இருந்தது. இன்று உலகில் ஆசிரியர் தினம் என்ற ஒரு தினத்தை கொடுத்து நாங்கள் கற்றறிந்த மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கு அமைய அந்த குரு என்ற ஸ்தானத்தில் தான் இந்த உலகையும் அன்னை தந்தையையும் ஆண்டவனையும் அறிய வைக்கும் அறிவை கொடுப்பது குரு தான். அதனால் தான் எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்று கூறுகின்றார்கள். அற்புதமாக நீங்கள் எல்லோரும் இன்றைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை அளித்திருந்தீர்கள். என்னையும் குறிப்பிட்டு எனக்கும் இந்த வாழ்த்தை தந்திருக்கிறீர்கள். அந்த பலாபலன் எனக்கும் கிடைப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன், என் அன்னை தந்தை, என் குருநாதர் இவர்கள் என்னை வழிகாட்டி இருந்திருக்கின்றார்கள். அங்கே நான் அழகாக பதவியிலே தந்திருந்தேன். படித்துவிட்டு நீங்கள் ஆசி கேட்கின்றீர்கள். என்னுடைய ஆசீர்வாதம் உலகளாக இருக்கும் என் அன்பு நெஞ்சங்கள் உங்கள் அனைவருக்கும் என்றும் உண்டு. அந்த அன்பை விதைத்தது இந்த அறிவு தான். இந்த அறிவை பெறுவதற்கு ஒரு ஆசிரியர் வழிகாட்டியாக இருக்கின்றார் அல்லவா, அந்த வழிகாட்டி தான் தேவை. அன்னையும் தந்தையும் சொன்னது அத்தனையும் நாங்கள் உண்மை என்று அறிவதற்கு ஆசிரியர் அதை விவரமாக குறித்திருக்கின்றார். அதனால் உங்கள் எல்லோருக்கும், நீங்கள் ஒரு ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் என்று தனியாக ஆசிரியர் பட்டம் பெற்று பதவி பெற்றிருந்தவர் மட்டுமில்லை, அன்னை தந்தை முதல் ஆசிரியர்கள் எங்களை. அதான் அது சுருக்கமாக குறிப்பிட்டார்கள், மாதா பிதா குரு தெய்வம் இவர்களெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டிகள்.
அதனால் இன்றைய ஆசிரியர் தினத்திலே நாங்கள் இன்றைய நாள் நிகழ்வு என்னவென்றதை தெரிந்து கொள்ளவும் ஆசிரியர் தினத்தை பற்றி பேசும் நாள் அல்ல, இன்றைய நாளிலே என்ன நிகழ்வு வரப்போகின்றது என்றே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிகழ்வு வேறு எதுவுமல்ல, இதுதான் என்று நாங்கள் உணர்ந்து கொள்வோம்.

என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடல் வந்தவுடன் என் கேள்விக்கு என்ன பதில் என்று கூறுவதற்கு பாடல்களை கொண்டு வந்து குவிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு என்பதை எண்ணிக்கொள்வோம். 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 5வது நாள் காரிக்கிழமை என்றும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ இருக்கின்றது. நீங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு அளிக்க வருவது 6478746415 என்ற பழமையான எண்கள் தான். இங்கே அழகான படம் வரைந்த எல்லோரை இணைந்திடுவோம் என்று நானும் இணைந்திருக்கின்றேன் பாருங்கள் என்று அறைகூவி இருக்கின்றார் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். அவரை தொடர்ந்து KS கிருஷ்ண அவர்கள் தயாராகத்தான் இருக்கின்றார் பாட்டுக்கு பதில் பாட்டு தருவதற்கென்று. ஞானசேகரனும் வருக வருக என்று வரவேற்றிருக்கின்றீர்கள். வரவேற்ற உங்களை நானும் வரவேற்று வணக்கம் கூறிக்கொண்டு, அங்கே பல இடங்களில் மழை பொழிந்ததாக இங்கே பதில் ஆனந்தமாக எழுதியிருக்கின்றீர்கள். ஆனந்தம் மழை வருவது என்றதை உடனே ஆனந்தமாக எனக்கு இருக்கின்றது. அங்கே இடையிலே ஒரு எண்ணப்பாடு தோன்றுகின்றது என்றால், சில இடங்களில் மழை பொழிந்தால் வலைத்தளம் தொல்லைபேசி ஆகிவிடும். பார்ப்போம் யாருக்கு தொல்லை கொடுக்கின்றது யாருக்கு அல்லல் இல்லாமல் இருக்கின்றது என்று வந்து இணைந்து எத்தனை பாடல்களை குவிக்கப் போகின்றோம், எத்தனை பேர் வரப்போகின்றீர்கள் என்று பார்க்க இருக்கின்றோம். இங்கே இப்பொழுது ஆரம்பிப்பதற்கு ஒரு பாடல் வேண்டுமே. என்ன பாடலோடு நாங்கள் ஆரம்பிப்போம்? பழமையாக ஒரு பாடலோடு ஆரம்பிப்போம் தானே. அது என்ன பாடலாக இருக்கும் என்று நான் பாட வைத்தால்தான் உங்களுக்கு தெரியும். அதனால் நேரத்தை வீணடிக்காமல் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் எல்லோருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் இந்த வேளையில் ஆசிரியராகிய நான் உங்களை விட மூத்தவனாகிய நான் இங்கே ஓரிருவர் என்னுடைய ஆசி கேட்டிருந்தீர்கள். உங்கள் எல்லோருக்கும் மனப்பூர்வமான மகிழ்வான என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசிகளும் உண்டாகும் என்று கூறிக்கொண்டு, இதோ இன்றைய பாட்டும் பாட்டுக்கு பதில் பாட்டு தருவதற்கான முதல் பாட்டு எதுவாக இருக்கும்? இதுவாக இருக்கும். கேட்போமா பாடலை? மகள் ஷியாமலாவும் வந்து வந்தாச்சு அப்பா என்று சொல்லி குதிக்கின்றார். பார்ப்போம் அவருக்கு மழை பொழிந்து இருக்கின்றார், அவருக்கு வலைத்தளம் எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். இது வந்த பாடல்.

நீ ஒரு காதல் சங்கீதம். இந்த நான்கு பதத்தை கொண்டு இந்த பாடல் பாட இருக்கின்றது. இந்த நான்கு பதத்தில் ஏதாவது ஒரு பதத்தில் உங்கள் பாடல் ஆரம்பிக்கட்டும். இங்கே வாருங்கள், வளமையான 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு.

0: எங்கள் நாகப்பன் அவர்களும் வருகையை பதிந்து விட்டார். வரவேற்றுக் கொண்டோம் வருக வருக என்ற பாட்டுக்கு பதில் பாட்டை அலங்கரிக்க வாருங்கள். முதல் நேயராக வருகின்றால் அன்பு மகள் ஸ்யாமலா. வணக்கம் வணக்கம் ஸ்யாமலா. வணக்கம்
1: வணக்கம்.
0: எப்படி மகிழ்ச்சியா இருக்கின்றீர்களா? மழை பெய்ததா?
1: பெய்ததுப்பா, நல்ல மழை, நல்ல இடி, பெரிய இடியா.
0: அட்ரஸ் ஆக்கியன்றான். பதிவை பார்த்தேன், மகிழ்ச்சி.

0: நீதானா
1: முதல் பாடலாக ஓடி சென்று அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை தருவதற்கு அன்புடனே வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
1: உங்களுக்கு இரவு நேர வணக்கம். ஐக்கியமாகிவிட்டோம், நலமாக இருக்கின்றீர்கள் என்று நம்பிக்கொள்கிறேன். என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? வணக்கம் கிருஷ்ணா.
3: நீதானா என்னை அழைத்தது?
1: ஆமா ஆமா, நான் தான், வேறு யாரும் இல்லையா. வாழ்த்துக்கள் வந்து விட்டு, நன்றி நன்றி. நீதானா என்னை அழைத்தது, எளிமையான பாடல். நீதானா என்னை அழைத்தது. அடுத்த பாடலை வந்து விட்டார் எங்களுடைய அட்டாவதானி சந்தனராஜ். வணக்கம் சந்தன்ராஜ், வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, இரவு நேரம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பாடல் நேரம் வணக்கத்தோடு செல்வாய் சந்தனராஜ்.
1: இரண்டு நேரம் வணக்கத்தோடு ஐக்கியமாகி உடன் நலமாக இருங்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். இங்கே என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
4: ஜாதி மல்லி பூச்சரமை போட்டோம் ஐயா.
1: அட்ரா சாக்கியனுடைய பாட்டு, நாகப்பனுடைய பாட்டு.
4: நன்றி வணக்கம் ஐயா.
1: ஜாதி மல்லி பூச்சரமை சிறப்பு. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? கொண்டு பாருங்கள் பாடலை. அடுத்த பாடலை தருவது சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா, என்ன பாடல்?
5: அப்பா நீதானா என்ன அழைத்து பாடலாப்பா?
1: ஆமா,
5: என்னை தேடும் மேகம் சபை தந்து சேரும் அந்த பாட்டு.
1: ஓ அப்படியா, வாழ்த்துக்கள். என்னை தேடும் மேகம், வாழ்த்துக்கள். நேற்று எங்களுடைய விஜயராணி கேட்ட பாடல் என்னை தேடும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யாத்திரை போன்றீர்கள்? வந்து விட்டார் யாம் இருக்க பயமேன் சரவணன். வணக்கம் சரவணா, வணக்கம்.
6: வணக்கம்
1: பாருங்கள், வணக்கம். நலமாக நலமாக வல்லவனாக நல்லவனாக இருப்பீர்கள். நல்ல மழை பெய்து, மழை பொழிந்ததா? இன்னும் வரையில, வெறும் வெறும் தாமதமா எல்லா இடமும் பெய்து போட்டு இங்கே வந்து கொட்ட போகிறவங்க கொட்டோ கொட்டோன்னு கொட்டும், எல்லோரும் குளிரக்கூடிய வகையில். சரி, இன்று என்ன பாடலை நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? இப்பொழுது எந்த பாடலுக்கு என்ன பாடல்?
6: சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது வேண்டும்.
1: அட்ரா சாக்கியன்ற, உண்மையண்டா உண்மையான சும்மா கிடையாது. சாகித்யம் மனிதாமர்த்தவா இல்லை, சங்கீதம் பாட கேள்வி ஞானம் பண்ணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல். அடுத்த பாடலை நாகப்பன் கொண்டு வருகின்றார். அவருடைய பாடலை பெற்றுக்கொள்வோம். வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. நீயா அழைத்தது என் நெஞ்சில் மின்னல் அடித்தது.
1: நீங்கள் இப்படி வந்து விட்டீர்களா? நீயா அழைத்தது, நீயா அழைத்தது என் மின்னல் அடித்து விட்டது. என்ன நெஞ்சில மின்னல் அடித்து விட்டது? என்ன வாழ்த்துக்கள் சிறப்புகள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் வருகின்றார் மகள் சியாமலா. கொண்டு பாருங்கள் சியாமலா.
5: பாட வந்ததோர் காணும் பாவை கண்ணில் ஒரு நாணம் சரவணன் பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாட வந்ததோர் பாடல், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? நாகப்பன் தரப்போகின்ற. நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. உங்களை நினைத்து விட்டேன் நாகப்பன். ஓ ஓ, குழுவில் வந்து விட்டதோ. இப்பொழுது யார் வருகிறது? எல்லோரும் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒரே நேரத்தில். வாழ்த்துக்கள் வாழ்த்து. யாருடைய இணைப்பு வரப்போகின்றது? நாகப்பன் உங்களுடைய இணைப்பு தான் இருக்கின்றது போல் தெரிகின்றது. இல்லை அரசாணி கோப்பமா? பார்ப்போம் பார்ப்போம். ஒரே நேரத்தில் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆ, வாழ்ந்து விட்டார் நாகப்பன். வணக்கம் நாகப்பன், உங்கள் அழைப்பு கிடைச்சிருக்கின்றது. இப்பொழுது சரவணன் தெளிவாக வருகின்றார். சரவணன் அவர்கள், வணக்கம் சரவணன். உங்கள் பாடலை தாருங்கள்.
6: மேகமே மேகமே.
1: ஓ வாழ்த்துக்கள் சரவணன் தந்திருக்க. மேகமே மேகமே, ஓடி ஓடி சென்று மீண்டும் பாருங்கள். மேகமே மேகமே, வாழ்த்துக்கள். இப்பொழுது சந்தன்ராஜ் வந்திருக்கார் போல் தெரிகிறது. இல்லை நாகப்பன் வந்திருக்கார். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா. என்னை விட்டு ஓடி போக முடியுமா?
1: அப்படியா, முடியாது இல்லையா? அன்று கேட்ட பாடலோ, என்னை விட்டு ஓடி போக முடியுமா? அடுத்த பாடல் எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள் தருகின்றார். அட்டாவதானி. வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. உங்களை நினைத்து விட்டேன் சந்தன்ராஜ்.
4: இன்னும் என்ன என்ன செய்ய போகிற ஐயா?
1: ஒன்னும் செய்ய மாட்டோம், பதிஞ்சு
4: பாடல்.
1: ஒன்னும் செய்ய மாட்டோம், இன்னும் என்னை என்ன செய்ய போகின்றாய். சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள் மகளே. சியாமலா உங்கள் பாடல்.
5: பால் வண்ணம் பருவம் கண்டு அந்த பாட்டுப்பா, சரணாலயா பாட்டுக்குப்பா.
1: ஓ, அவற்ற பாட்டுக்கு பால் வண்ணம் பருவம் கண்டு. வாழ்த்து.

0: பால் வண்ணம் பருவம் கண்டு இனிமையான பாடல். அடுத்த பாடல் நாகப்பன், நீங்கள் தாருங்கள், உங்கள் பாடலை பதிவோம். கொண்டு பாருங்கள்
1: நாகப்பன். இருக்குது சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு, அது ஜார்ஜ் மன்னர்.
0: ஆமா, ஜார்ஜ் மன்னர், ஜார்ஜினுடைய பாடல் இல்லையா? மேகம் அவருக்கு இருந்தா ஒரு அலாது விருப்பம் அவருக்கு. மேகங்கிறது சிக்கு சிக்குன்னா இன்னும் பேரு சிறப்பு. வந்து விட்டார் மகன் ஞானசேகரன், எங்களுடைய ஆன்மீக தொண்டர், ஆன்மீக தொண்டர் ஞானசேகரன் பிரபண்டம். வணக்கம் மகனே
2: ஞானசேகரன்.
0: இனிய நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு முற்பகல் உங்கள் முன்னிலவு வணக்கத்தை நான் தருகிறேன். உங்களுடைய படங்கள் எல்லாம் அழகாக ஆச்சாரத்துடன் வந்தது, நானும் வணங்கி மகிழ்ந்தேன். நன்றி நன்றி
2: நன்றி அப்பா.
0: இறைவனுடைய சன்னிதானத்தில் நடக்கும் அபிஷேகத்தை அப்படியே எனக்கும் காட்டுகிறீர்கள், அது இறைவனுடைய கருணை தான். நன்றி மகனே.
2: நன்றி
0: நன்றி. இப்பொழுது நாங்கள் பாடல் போட்டியில, நீங்கள் என்ன பாடலை கொண்டு வந்திருக்கிறீர்கள் பதிவதற்கு?
2: நீ ஒரு மகாராணி.
0: அட சக்கியண்ட, நீ ஒரு மகாராணி, நல்ல பாடல், நல்ல பாடல். மீண்டும் பாருங்கள் இனிமையான பாடல்களோடு. அடுத்த பாடலை சிறப்புகின்ற நாகப்பன் அவர்கள், வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம் நாகப்பன், வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன். ஓஹோ, உங்களை இணைத்து விட்டேன். இனி என்ன செய்ய? நான் நீங்கள் அடுப்பில் இருக்கின்றீர்கள், ஒலியை காணவில்லை. என்ன நடந்தது? என்ன நடந்த? யார் செய்த சதியோ நாகப்பன் உங்களுக்கு அழைச்சு? நான் வந்து நாகப்பன் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. மேகங்கரு மலை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து.
0: அப்படி ஏற்பாடு. அடுத்தது மேகங்கருக்குதா? இது மேகம் கறக்குது, மழை பெற பாக்குது, பீசி அடிக்குது காற்று. ஓகே, அடுத்த பாடலை சரவணன், நீங்கள் தாருங்கள். சரவணன், உங்களை இணைத்து
3: விட்டேன். நீ பார்க்கிறாய்,
0: நாங்கள் அரசடி குப்பம் சரவணன் நினைக்கின்றோம். வாழ்த்து. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிற, நல்ல பாடல். அடுத்த பாடல் யார் தருவது? நாகப்பன் தரப்புகின்ற. வணக்கம் நாகப்பன். வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
1: பால் வண்ணம் பருவம் கண்டு சியாமலாமா பாடினாங்க, அதுக்கு பதில் பாடல். வெண்ணிலவே நீ வானம் விட்டு வாராய்.
0: ஓ, வண்ணம் கொண்டவன், அது வண்ணம் கொண்டதையா வீடா வராதையா வானத்தை விட்டு. வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் வர வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன். எங்க வந்து விட்டார். ஓம் நம சிவாய தேவா. வணக்கம் தேவா, வணக்கம்.
4: ஓம் நமச்சிவாயா. நீயும் நானுமா கண்ணா, நீயும் ஞானதேவர் பாட்டுக்கியா.
0: அற சாக்கியண்டா, நீயும் நானுமா கண்ணா. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். எங்கே சியாமலா ஓடி வேணுங்கள்? சியாமலா
5: அப்பா, நாகப்பன் பாட்டுக்குப்பா. மழை தருமோ என் மேகம் அந்த பாட்டுப்பா.
0: ஓ, மயில் தருமோ என் மழை தருமோ என் மேகம்,
5: மழை தருமோ என் மேகம்
0: தந்து விட்டது என்று. மழை தருமோ என் மேகம் தந்து விட்டது, தந்து
5: விட்டது.
0: இல்ல இல்ல, இன்று மேகம் தந்து விட்டது. புரியவில்லை அவளுக்கு. நாகப்பன் கொண்டு பாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா.
0: மீண்டும் கேக்குறீர்களா? அப்படி வாருபா, வானத்தை விட்டுட்டு வாண்டி அது வராது ஐயா. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டு விட்டு வா. வாழ்த்துக்கள். எங்க அடுத்த பாடன் சரவணன், உங்களுடைய பாடலா இருக்கின்றது. கொண்டு வர வேணும் சரவணன். ஐயா,
3: ஒரு நாள் போதுமா?
0: காணாத ஐயா, ஒரு நாள் போகுதாது, ஒரு பத்து நாள் வேணும். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. ஒரு நாள் போதுமா? வாழ்த்துக்கள். இப்பொழுது நாகப்பன் தான் மீண்டும் பெறுகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன், உங்கள்
1: வெண்ணிலவுக்கு இந்த வானத்தை பிடிக்கலையா?
0: அட்ரா சாக்கியண்டா, வெண்ணிலவிலேயே இருக்கின்றீர்கள், இன்னும் வரவில்லையா? வெண்ணிலவுக்கு இந்த வானத்தை பிடிக்கவில்லையா அப்படியும் கேட்டு பாக்குறீர்கள். வெண்ணிலவுக்கு இந்த வானத்தை
1: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினில் ஆட.
0: எழுதிய பாடல்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள எழுதிய பாடல் எங்க? சியாமலா கொண்டு பாருங்கள்.
5: அப்பா சரணமையா பாட்டுக்குப்பா. நாலாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கை நல்லது திருநாளாம்.
0: அந்த பாடல் நல்லவன். நான் முதலில் சொன்னது என்னென்றால், மேகம் கொட்டட்டுமானுக்கு
5: போய் மழை வந்துச்சு. சரி, கேட்டோம்பா கேட்டோம்பா.
0: வச்சுங்களா, சரி. இப்ப நாலாம் நாளாம் நாலு வாழ்த்துக்கள். நாலாம் நாளாம் திருநாளாம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது நாகப்பன், நீங்கள் தரப்போகின்ற பாடலை, என்ன பாடலை, எந்த பாடலுக்கு?
1: உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு.
0: அது உண்மையான கதையப்பா. வாழ்ந்தவன் தெரிஞ்சது அதெல்லாம். உன்னோடு வாழாத வாழ்வு, வாழ்வென்ன வாழ்வு. உன்னோடு வாழாத என்ன பாடல்? இந்த பாடல் சொந்த வழியில தான் அரசாணி குப்பம் திறகின்றார் பாடலை இப்பொழுது சரவணன் கொண்டு
3: வாருங்க. நீதானா என்னை நினைத்தது?
0: அந்த பாடல் வந்து விட்டது மகனே. நீதானா அந்த பாடல் வந்து விட்டது. இன்னொரு பாடல் தாரு மகன். நீதான அந்த படம் நிச்சயம் நிஜந்தானா வந்து விட்டது. நீதானேன் பொன்வசந்தம், நீதானேன் பொன்வசந்தம் பாலச்சக்கன் அதை போடுவோம் இல்லையா? அதில் ஒரு பாடலை இந்த உணர்ந்தார்கள். அடுத்த பாடலை சொல்வது என்னுடைய எந்த ஞான சேர்ந்த காணவில்லை. நீங்கள் ஒரு பாடலை
5: அப்பா வாழ்வே மாயம் அந்த வாழ்வே மாயம் அந்த பாட்டு உன்னோடு வாழாத வாழ்வே அந்த பாட்டு
0: வாழ்வே மாயம் வாழ்வன் வந்து விட்டால் எத்தனை பேர் வாழ்வே மாயம் வாழ்வே மாயம் எங்க கிருஷ்ணன் சந்தத்தையே காணவில்லை. எங்க தேவா அவங்க பாடலை தாருங்கள். தேவா இல்லை இப்பொழுது யார் காற்றலையில்? காற்றலையில் தேவா, தேவா கொண்டு வாருங்கள். தேவா உங்கள் பாடல்.
4: ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன?
0: ஓ அப்படியா, அந்த பாட்டு அப்படி நீங்கள் நினைச்சீர்களா? பார்த்துகள் பார்த்துகள். அது ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் வரும். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் சரி எடுத்துக்கொள்வோம். அடுத்த வாழை நாகப்பன் தரப்போகின்றார். கொண்டு வாருங்க நாகப்பன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமி.
0: அதண்டா உண்மையான கதை கதை ஐயா. வாழ நினைத்தால் வாழலாம், நினைக்காடி வாழலாம். நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சியாமலா. சியாமலா தாருங்க மகளே.
5: அப்பா உன்னை கண் தேடுது அந்த பாட்டுப்பா.
0: பரவாயில்ல சக்கர கண்டு தெரிகிறார். உன்னை கண் தேடுது. வாழ்த்துக்கள் மகளே, உன்னை கண் தேடுது. அடுத்த பாடல் நாகப்பன் உங்களுடைய பாடல்.
1: வணக்கம் ஐயா. நினைத்தது யாரும் நீ தானே.
0: அப்ப நீங்க நினைக்கலையா? நான் நினைத்த நான் தான் உங்களை நினைத்திருந்தபடியா தான் வந்திருக்கீங்க. நினைத்தது யாரும் நீதானே. சந்தன்ராஜ் வந்து விட்டார்.
4: நினைத்து நினைத்து பார்த்தேன்.
0: நெருங்கி வந்து விட்டீர்கள். நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன். உன்னால் தானே வந்தேன். அங்கே சாமலா கொண்டு வாருங்க மகளே.
5: அப்பா வழி வீடு வழி வீடு வழி வீடு என் தேவி வருகிறாள் அந்த பாட்டுப்பா.
0: சரியப்பா விட்டு விட்டோம், வழிவிடு வழிவிடு என்ற பாடல் இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். எங்கே வரப்போம்? அடுத்த பாடல் நாகப்பன் தரப்போகின்றார். கொண்டு வாருங்க நாகப்பன்.
1: உன்னை கண் தேடுது அப்படின்னு பாடினாங்க இல்லையா, அதுக்கு பதில் பாடல் கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தன் கண்ணம்மா.
0: அட்ரா சாக்கியன்றார். அற்புதமான பாடல். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த வாழை யார் தர போறீங்கள்? ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் அவர்கள் வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் வாழ்த்துக்கள். உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. நாகப்பன் உங்களை இணைத்து விட்டேன். நாகப்பன் வணக்கம். வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. சாமலாமா என் தேவி வருகிறாள் பண்ணாங்க பதில் பாடல். தேவி ஸ்ரீதேவி திருவாய் மலர்
0: ஏன்னா மணியை பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்காரோ.
1: என்ன
0: வரிகள், வாழ்த்துக்கள். சேமலா கொண்டு வாருங்கள் உங்கள் வாடலை.
5: அப்பா உன்னையே வாரி அணைத்தன் அந்த பாட்டுப்பா.
0: அப்படி
5: வீட்டு பாட்டுப்பா.
0: அற்புதமான பாடல் அந்த பாடல். நல்ல பாடல். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு எங்க நாகப்பன் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. வாராயோ வண்ணக்கிளி.
0: ஓ அப்படியா, வாராயோ வண்ணக்கிளி. அடே அப்பா சும்மா கிளி இல்ல, வண்ணக்கிளி. வண்ணக்கிளி வண்ணம் பூசி இருக்கிறது. வண்ணக்கிளி. ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன். கொண்டு வாங்க
2: பாடலை.
0: அதண்டா உண்மைதான் மகனே. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும். வாழ்த்துக்கள். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும். வாழ்த்துக்கள். ஞாபகம் தாருங்கள் உங்கள் பாடலை.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. அன்பு வந்தது என்னை ஆள வந்தது.
0: ஓ அப்படியே வந்துட்டுதா? இவ்வளவு கத்து கத்துன்னு கத்தி கேட்டு கேட்டு இப்ப வந்துட்டு. அன்பு அன்பு வந்தது என்னை ஆள வந்தது. நல்ல பாடல். எங்கே அடுத்த எல்லாரும் நல்ல பாடலாம் தான். வந்து விட்டார் சரவணன். பாருங்கள் சரவணா. சரவணா
3: வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை.
0: நீங்கள் இப்ப திருச்சி லோகநாதன் மந்திரி மாதிரியில வந்து விட்டீர்களா? வாழ்த்துக்கள். வாராய் அப்படித்தான் அந்த பாடல். வாராய் நீ வாராய். அடுத்த பாடல் சேமலா நீங்கள் தரப்போன்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
5: அப்பா கண்ணுக்குள் பத்தி வைத்தேன் சின்ன கண்ணு அந்த பாட்டுப்பா.
0: நீங்க கண்ணுக்குள்ள பொத்தி வச்சுட்டீங்க, அவரும் கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி வச்சுட்டீங்களா? திருமணம் என்றும் நீக்கா கண்ணுக்கள் பொத்தி வச்சேன், கண்ணுக்குள் பொத்தி வச்சேன், பொத்தி வச்சுட்டா அவர் சும்மா வச்சு பொத்தி வச்சு. வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் உங்கள் பாடல் கருத்தாக தருகின்றீர்கள்.
1: வந்தது வசந்த காலம்.
0: அப்பா அன்பு வந்தது என்றவுடன் வசந்த காலம் வந்து விட்டதா? வந்தது வசந்த காலம். உண்மைகளை சொல்லுகிறீர்கள். வாழ்த்துக்கள். வந்தது வசந்த காலம். நல்லது. நல்ல பாடல். நல்ல பாடல். இப்பொழுது சந்தன்ராஜ் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: அன்பன் மொழியாக ஆலய மணியாக.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தர வேண்டும். கொள்வாருங்கள்.
5: அப்பா வாராயோ வாழ மீனே கேளாயோ கெளுத்தி மீனே அந்த பாட்டுப்பா.
0: அப்படி ஒரு பாட்டு இருக்கா ஐயா? டேங்க அப்பா வாராயோ
5: கடல் போறான்னு படம் பா. அந்த படம் வெளிவரலப்பா பாட்டு பண்ணி வந்துச்சு.
0: ஆமா வாராயோ கெளுத்தி மீனையோ வாராயோ வாழ மீனே கேளாயோ கெளுத்தி மீனே. எங்கே வாருங்கள் சரவணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: சின்ன
0: அப்படி அணைக்கிறான். அவன் கவிக்குள்ள இருந்தா கவிக்குயில இருந்தாலும் அழைப்பான் ஐயா, உங்களுக்கு தெரியுமா? சின்ன கண்ணன் அழைக்கிறான். பெரிய கண்ணாலையும் அழைப்பான் தான் சின்ன. இப்போ அழைத்தானே நேற்று எதுனா எல்லோரையும் சின்ன கண்ணன். பல கண்ணன்கள் வந்திருந்தார்கள். அடுத்தது வருகின்றார் என்னுடைய நாகப்பன் அவர்கள்.
1: என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய்.
0: அப்படித்தான் எங்களுடைய சரவணன் கேட்டார். நான் உடனே நீங்கள் நெய்வேலி மாநிலம் சரவணன் என்று கூறிவிட்டேன் நின்று விட்டேன். நீங்கள் போறவென்று தருங்களேன்.
1: நீ எங்கே என் நினைவுகள் அங்கே.
0: சிறப்பு சரவணா. அப்படி நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் என்ன பாடல் தர போகின்றீர்கள்? நாகப்பன் தரப்போகின்றார். உடனே பாடல் தருவார் நாகப்பன். கொண்டு வாருங்கள் நாகப்பன். நாகப்பன் அணைத்து விட்டேன்.
1: சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ?
0: அதெண்டா உண்மை குறும்பு புன்னகையா இருந்த அந்த புன்னகை. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் பின்னையோ. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் பின்னையோ. வாழ்த்துக்கள். இப்பொழுது ஞானசேகரன் தரப்போன்றார் தன்னுடைய பாடல. ஞானசேகரன் தாருங்கள்.
2: வசந்த கால நதிகளிலே.
0: வாழ்த்துக்கள். மூன்று முடிச்சு. வசந்த கால நதிகளிலே. வசந்த கால நதிகளிலே. வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். அடுத்த பாடல தருவது சரவணன். சரவணன் விட்டு விடா அப்படிதான் கெட்டிக்காரன் சரவணன். கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
3: அங்கு சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனந்த.
0: அங்கே சிரிப்பவர்கள் சிரிப்பட்டும் அது ஆணவச்சி. பாருங்கள் மீண்டும் பாருங்கள். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவச்சி. நாகப்பன் உங்கள் பாடலை தருங்களேன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. கண்ணன் மனம் என்னவோ கண்டு வா தின்றலே.
0: கொஞ்சம் கஷ்டம்தான் கண்ணன் மனத்தை கண்ணு. அவன் மாய கண்ணன் மாலை மாறி மாறி இருப்பான். இருப்பினும் பார்ப்போம் யாராவது கண்டு வருகிறார் என்று பார்ப்போம். அடுத்த பாடல் சரவணனா இல்லை சியாமலா இருக்கின்ற. வணக்கம் சியாமலா. கொண்டு வாருங்கள்.
5: சின்ன கண்ணனி நீ பிள்ளை என நான் அந்த பாட்டுப்பா.
0: நல்ல பாட்டு. அந்த பாட்டு சின்ன கண்ணனி. அந்த பாட்டு சின்ன கண்ணனி நீ பிள்ளை என நான் அண்ணன் என என சொந்தம் வந்தது. நாகப்பன் பாருங்கள். நாகப்பன் தாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. அங்கே வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ.
0: அவர் அங்கே என்றார். இவர் உடனே அங்கே வருவது யாரோ என்று கேட்டு விட்டாரா? அங்கே வருவது வேறு யாரும் இல்லாது. சார் இவர் சரவணன் தான் வந்தவர். அடுத்தது நீங்கள். அடுத்தது யாரா இருக்கலாம்? சந்தன் ராஜா இருக்கு. அவர் தான் அங்கே வருவது. கொண்டு வாருங்கள்.
4: யாரோ பின்பாட்டு பாடையா.
0: வாழ்த்துக்கள். அவர் தான் அந்த பாட்டு எடுத்து கொடுத்தார். யாரோ எங்க சாமலாதாரங்கள்
5: அப்பா வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் அந்த பாட்டு
0: நல்ல பாடல். வசந்த கால கோல் நல்ல வசந்த கால கோலங்கள் இறுதி சரணம் நல்ல சரணம். வசந்த கால கோலங்கள் திரைப்படுத்து வசந்த கால கோலங்கள் நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: வணக்கம் ஐயா. பார்த்து பாடவா பார்த்து பேசவா.
0: அப்பா மகிழ்ச்சியான ஒரு பாடல் ஐயா. பாட்டு பாடவா அதைத்தானே நான் அழைக்கின்றேன் வாருங்கள் என்று. சரி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவதற்கு வருகின்றார் எங்களுடைய
1: வணக்கம் சின்ன சின்ன தூரல் என்ன என்னை கொஞ்சம் சாரல் என்ன. நன்றியா.
0: இங்க பாட சின்ன பாட கொண்டு ஓடி வந்துட்டு சின்ன சின்ன தூரல் அங்க சின்ன சின்ன தூரல் இருக்குன்றதா. சிறப்பு சிறப்பு ராஜ்குமார் அவர்களே சிறப்பு வந்து விட்டார் என்று ராஜ்குமாரும் எங்களோடு இணைந்து விட்டார் இணைந்து விட்டார். எங்கே அடுத்தது நாகப்பன் நீங்கள் தான் வாருங்கள் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. சின்ன கண்ணன் தோட்டத்து பூவாக வந்து விட்டதா.
0: எல்லாம் சின்னவில இருக்கின்றீங்களே வரவில்லை. சின்ன கண்ணன் தோட்டத்துக்கு ஒரு வரும் வரவில்லை. நீங்கள் சின்ன கண்ணன் தோட்டத்து பூவாக வாழ்த்துக்கள். இப்ப சரவணன் என்ன சின்னவா பெண்ணவா பெரியதா என்ன பண்ற போறீர்கள்.
3: பேசுவது கிளியா.
0: ஆடுற அப்பா நல்லா இருக்குமே கிளிமொழி. பேசுவது கிளியா இல்லை காவா கிளியா நல்ல பாடல் கிளியா. அடுத்த பாடல் சியாமலாதர போகின்றார் கொண்டு வரணும் சியாமலா.
5: என்னம்மா
0: வாழ்த்துக்கள். இப்ப சின்ன சின்ன தூரல் இருந்து நபர் பாடி இருந்தார்
2: நதிகளில் அந்த பாட்டுக்குப்பா. நதி எங்கே போகிறது கடலை தேடி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கடல் எங்கே நதி எங்கே போகிறது பாடலையும் சொல்லி பாடலுக்குரிய பாடலையும் தந்திருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நதி எங்கே அடுத்த பாடல் யார் தரப்போகிறீர்கள். நாகப்பன் தரப்போகின்ற.
1: நாகப்பன் பார்த்திருக்கேன் பார்த்திருக்கேன்.
0: என்னையா என்னையா சோத்துக்குள்ள பார்த்துக்கிட்டு
1: தோட்டத்தில் பேசுவது கிளியான் பண்ணாங்க அதுக்கு பேசுகிறேன் பேசுகிறேன் இதையும் பேசுகிறேன் ஐயா.
0: நல்ல பாடல் பேசுகிறேன் பேசுகிறேன் பேர் என்ன பேசுகிறேன் பேசுகிறேன் இதயம் பேசுகிறேன் பழைய புதிய எல்லாம் மோதி கொண்டிருக்கின்றது. சியாமலா உங்கள் பாடலை தரணும் மகளே.
5: அப்பா கடல் ஞானசேகரன் பாட்டுக்குப்பா. கடல் அலை கால்களை முத்தமிடும் பூதுக்கை அந்த பாட்டு
0: அற்புதமான ஜெயச்சந்திரன் பாடல் அது. கடல் அலை கால்களை ஆனா கடைசி வரைக்கும் அந்த பாடல் வரையில கால் காட்ட மாட்டார்கள் திரைப்படத்தில். என்ன நாகப்பன் கொண்டாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம் ஏதும் இல்லை ஐயா.
0: அவசியமா நான் ஐயா பேசுகிறேன். நீங்கள் இப்படி எல்லாம் பேசுகிறோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எத்தனை விதமாக தமிழை சுற்றி வளைச்சு பேசலாம். அங்கே சியாமலா கொண்டு வாருங்க உங்கள்.
5: அப்பா இதயம் போகுதே எனையே பிரிந்து அந்த பாட்டு
0: போய் எட்டி பிடிக்க வேண்டியதானே அம்மா ஓடுனா
5: ஓடி போச்சுப்பா.
0: இதயம் போகுது அது போடுறது போயிட்டம்மா ஐயோ அப்படியா. ஆனா உள்ளத்துல இருக்கிறதானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பெற வேண்டும் நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. நாகப்பன்
1: பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா
0: என்று பாடினார்கள். நீங்கள் என்ன பாட போகிறீர்கள்.
1: அதுக்கு இன்னொன்னு பாடல கடலம்மா கடலம்மா முத்து கடலம்மா.
0: வாழ்த்துக்கள். பேசுவது கிளியா கிளிய கடலம்மா வர போறதா. கடலம்மா வந்தது கடலம்மா கடலம்மா முத்து கடலம்மாவா. ஓகே அடுத்த பாடல் ராஜ்குமார் தான் இல்லை ராஜ்குமார் வந்திருக்கார் பொருள் இல்லை நாகப்பன் தான் இருக்கின்றார். உனக்கு நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
1: கிளியே இளங்கிளியே இந்த சபையில் வந்தால் என்ன.
0: ஓ கிளியே இளங்கிளியே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வந்தால் என்ன வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ராஜ்குமாருடைய பாடல். ராஜ்குமார் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: ஐயா வணக்கம் ஐயா, இதையும் போகுதேன்னு பாடினாங்க, அதுக்கு பதில் பாடல் வந்து போகாதே நீ இருந்தால் நான் நிற்பேன் ஐயா. நன்றி
0: ஐயா. நீ இருந்தால் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நீ இருந்தால் நானும் இருப்பேன். நாபன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: வணக்கம் ஐயா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக.
0: அதெண்டா உண்மைதான், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பெற வேணும், மீண்டும் பெற வேணும். அடுத்த பாடலை தருவது
3: வாழ்த்துக்கள்
0: வண்ண வண்ண பூக்கள். இளம் நெஞ்சே வா பிரசாந்த். நாபன் உங்கள் பாடலை தாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. தலைவர் வந்து போகாதேன்னு பண்ணாரு பதில் பாடல். போறவளே பொண்ணு தாயி, நானும் வரேன் நின்னு தாயி.
0: அப்ப கண்டுட்டீங்க, அவர் போகணும்னு சொன்னாலும் போவேக்க நீங்க பாத்துட்டு உடனே போறாளே. போறவளே பொண்ணு தாயி, நானும் வரேன். நல்ல பாடல், போறவளே பொண்ணு தாய், போறாளே பொண்ணு தாய். எங்க அடுத்த பாடல் சியாமலா உங்கள் பாடல்.
5: கடலோரம் கடலோரம் அலைகள் ஓலி விளையாடும் அந்த பாட்டு.
0: நல்ல பாட்டு பாடல். கடலோரம் கடலோரம் கடலோரம் கடலோரம். அடுத்த பாடல் நாகப்பன் உங்களுடைய சந்தர்ப்பம் கொண்டு வருங்க. நாகப்பன்
1: பாடலை உறவை நாடி வந்த பறவை.
0: அடங்க அப்பா ராஜேந்திரன் இது. நானும் முந்தன் உறவை எந்தங்கை கல்யா, நானும் முந்தன் உறவை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? நேரம் சரியாக இப்பொழுது கனடாவிலே 12 மணியை தொட்டு 11 நிமிடங்களை காட்டிக்கொண்டு உங்களுக்கு 9:41 என்று காட்டுகின்றது. இப்பொழுது வருகின்றார் ஞானசேகரன். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
2: வணக்கம் பாப்பா. முத்துக்களோ தென்றல்,
0: முத்துக்களோ கண்கள். வாழ்த்துக்கள் நல்ல பாடல்.
2: கண்கள் முத்துக்களோ கண்கள். நன்றி.
0: முத்துக்களோ கண்கள் அந்த பாடல். முத்துக்களோ கண்கள் பேருந்து முத்துக்களோ பெண்கள் என்று பேர். சிறப்பு சிறப்பான பாடல் முத்துக்களோ கண்கள். நாகப்பன் உங்களுடைய பாடலை தர வேண்டும் ஐயா.
1: வணக்கம் ஐயா. பறவைகள் பலவிதம்.
0: ஆஹா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். பறவைகள் எண்ணி பார்த்தா 1000 பறவைகள் இருக்கு ஐயா. இனம் இனமாக பறவைகள் அதில் இப்போதே வந்தாப்புல அதிகமான பறவைகள் வருது. பறவைகள் பலவிதம். அடுத்த பாடல் தருகிறது யாராக இருக்கலாம்? ராஜ்குமார் வந்துவிட்டார். ராஜ்குமார் வாருங்கள், ராஜ்குமார் வாருங்கள், ராஜ்குமார் வந்துவிட்டார்.
3: மணங்குத்தி பறவை.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதற்கு பாடல் நாகப்பன் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை. நாகப்பன் உங்களை இணைத்து விட்டேன். நாகப்பன் பாருங்கள் என்ன பாடல்.
1: ஞானசேரன் ஐயா பாடலுக்கு பதில் பாடல். முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்டம்.
0: ஆமா, முத்துமணி மாலை ஆத்துக்களை கட்டில போட்டுருப்பாங்க அந்த பாடல். முத்துமணி மாலை, முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்டம். அடுத்த பாடல் சியாமலா உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள்.
5: கண்களின் வெண்ணிலவே உல்லாச அந்த பாட்டு.
0: கண்களின் வெண்ணிலவே என்ன நல்ல பாடல், இந்த பழைய பாடல். கண்களின் வெண்ணிலவே வாழ்த்துக்கள். இதெல்லாம் கிருஷ்ணனுடைய பாடல்கள். எங்க அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தர வேண்டும்.
1: மாலைகள் இடம் மாறுது மாறுது மங்கள நாளில்.
0: நல்ல பாடல் அந்த பாடல். மாலைகள் நல்ல இசை அந்த இசை. மாலைகள் இடம் மாறுது மாறுது, மாலைகள் இடம் மாறுது மாறுது. ஆமா மாறுதுதான், வாழ்க்கையே மாறுகிறது. நாகப்பன் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்துவிட்டீர்கள். மீண்டும் நீங்கள் இருக்கின்றீர்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: கண்களின் வார்த்தைகள் தெரியாதோ, அது காத்திருப்பேன் என்று தெரியாதோ. கண்களின் வார்த்தைகள் புரியாது.
0: கண்கள் கண்கள்ல தானே வார்த்தைகள் இருக்கு. கண்களின் வார்த்தைகள் புரியாதோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்களின் வார்த்தைகள். அடுத்தது ராஜ்குமார் கொண்டு வாருங்கள். ராஜ்குமார் உங்கள் பாடலை.
3: ஐயா வணக்கம் ஐயா. கண்களின் வெண்ணிலவேன் பண்ணாங்க, அதுக்கு பதில் பாடல் வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம்.
0: கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் சண்டை அடிப்பாங்க, நீங்க காதல் ஆக்கி விட்டீர்கள். கண்ணும் கண்ணும் இப்ப கண்ணும் கண்ணும் வரப்பு அடுத்த பாடல் பாருங்கோ. கண்ணும் கண்ணும் என்று வந்து விட்டது. அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் சியாமலா கொண்டு வந்து விட்டார். கொண்டு வரணும் சியாமலா.
5: அப்பா மங்கள மலை மகள் வருது குளமாங்கருக்கு திருமணம் அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு மங்கள மணமகள் வருக மலை மகள் மலை மகள் வருக. அன்பன் கேட்டீர்கள் இந்த பாடல். எங்கே ஞாபகம் கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. காத்திருக்கேன் கதவை திறந்து உள்ளுக்கு வாடி.
0: அப்படியா? அதான் சும்மா காத்து கொண்டிருக்கேன் கதவை நீ திறந்தோன்னு வா, நான் வந்து திறக்க மாட்டேன். அப்படித்தான் காத்திருக்கேன் கதவை திறந்து உள்ளே வாடி. அடுத்தது நாகப்பன், நீங்கள் தானே இருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்களேன் உங்கள் பாடலை.
1: வாடி என் கப்பக்கிழங்க.
0: அட்ரஸ் அங்கண்ணா கப்பக்கிழங்கு வந்து விட்டீங்களா? வாடி என் கப்பக்கிழங்கு, வாடி என் கப்பக்கிழங்கு. வாழ்த்துக்கள். கப்பக்கிழங்கு நல்லா தான் இருக்கு. ஒரு நாளை சாப்பிட வேண்டும் இந்தியாவுக்கு வந்து. எங்கே நாகப்பன் நீங்கள் தான் மீண்டும் உங்களுக்கு
1: தான் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்.
0: நாங்கள் ஒரு பூவை கேள்வி எல்லா பூவையும் கேட்கல. ஒரு பூவை கேட்டாலும் தெரியும் உங்களை பேச்சு. என் பூ என் வீட்டு தோட்டத்தில் நல்ல பாடல். என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார். ஜமலா கொண்டு வாருங்கள்.
5: அப்பா கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே அந்த பாட்டு
0: பாப்போம். மீண்டும் மீண்டும் கர்ணனிடம் வந்து விட்டீர்கள். கண்கள் எங்கே. அடுத்த பாடல் கிருஷ்ணா. எங்கு சென்றீர்கள் ஐயா இவ்வளவு நேரமும்? என்ன நடந்த கிருஷ்ணன் உங்களுக்கு வலைத்தளம் தெரியலையோ?
6: வணக்கம் ஐயா. நாகப்பன் பாடல் பதில் பாட்டு ஐயா.
0: என்ன
6: காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி.
0: அப்பா நல்ல என்ன நடந்தது வலைத்தளம் பிரியோ வலைத்தளம்?
6: ஆமா.
0: ஐயோ காத்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல வந்து விட்டீர்கள். காத்திருந்து காத்திருந்து நூதம். எங்க சாம்பலா உங்கள் பாடல்?
5: அப்பா கண்கள் நீயே காற்றும் நீயே அந்த பாட்டு.
0: ஆமா நல்ல பாடல் கண்கள் நீயே. நீங்கள் கேட்டு நீர்கள் இந்த பாடலின் இடத்துல. வாழ்த்துக்கள் நாகப்பன். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை என்று. நாகப்பன்
1: வணக்கம். நீயோ நானும் அங்கே உன்னோடு.
0: அப்படியா? உண்மையா உண்மையா சொல்றீங்களா? நான் நீங்க வருவீர்களா? எங்கே நீயோ நானும் அங்கே. வாழ்த்துக்கள். சிறப்பு எங்கே? ராஜ்குமார் கொண்டு வாருங்க.
6: என் வீட்டு தோட்டத்தில் பாடினாருங்க பதில் பாடல் வந்து. நான் ஆள் தோட்டம் ஆள் தோட்ட ஆள் தோட்ட பூபதி நானடா அந்த பாடல் வரீங்களா?
0: நான் ஆள் தோட்ட பூபதிங்களா? சரி சரி. ஆள் தோட்டத்துக்கு நீங்கள் பூபதியார்கள். ஆள் தோட்ட பூபதி நானடா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா மகளே உங்கள் பாடல் மகள் கொண்டு வாருங்கள்.
5: அப்பா காலங்கள் இல்லவள் வசந்தம் அந்த பாட்டு.
0: அப்பாவுக்கு பிடிச்ச பாடல் கேட்கிறாரா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். காலங்களில் அவள் நல்ல வரி கொண்ட பாடல், கருத்தான பாடல். காலங்களில் அவள் வசந்தம் பறவைகளில் அவள் மணிப்பாள். வாழ்த்துக்கள். நாபன் தாரங்க உங்கள் பாடலை.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய்.
0: இது இப்ப ரெண்டு தடவை கூறிவிட்டீர்கள். அதுக்கு முன்பே சரவணன் கூறிவிட்டார். மறுபடி பாடல்.
1: யாரோடு யாரோ
0: யாரோடு யாரோ என்று ஒரு பாடல் தரவில்லையா நீங்கள் முதல்? யாரோ உண்டு
1: இல்லை இது. அப்ப இன்னொன்னு எழுதிக்கோங்க. யாரோ
0: சரி சரி. யாரோ
1: யாரோ
0: யாரோடு யாரோ சரி சரி சரி கொண்ட போடுவோம். அடுத்தது சியாமலாவுடைய பாடல். சியாமலா கொண்டு வாருங்கள்.
5: அப்பா காலம் இது காலம் இது கண்ணுரங்கு மகளே அந்த பாட்டு.
0: சித்தி காலம் இது காலம் இது
5: பாட்டு.
0: சரியான உண்மை காலம் இது காலம் இது. இனிமையான பாடல் காலம் உண்மையான பாடல். எங்கே ராஜ்குமார் கொண்டு வருகின்றார் தன்னுடைய பாடலை கொண்டு
1: வருகின்றார். தெரியுமா
0: இது நாகப்பனா? ஓ
1: ஆமாம்
0: நாகப்பன் கொண்டு வாருங்கள். ராஜ்குமார் அழைச்சது.
1: நெஞ்சு குண்டை இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா?
0: இப்ப வெட்டி தான் காட்டணும் ஐயா. அப்படி வெட்டி காட்டினா நம்ப மாட்டாங்க. வெட்டி காட்டினா நம்ப மாட்டாங்க. இதான் பொண்ணு மணி அப்படி சொல்லிவிடுது. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தான் தெரியுமா? இப்ப ராஜ்குமார் தரப்போன்றார் பாடலை. ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
6: ஐயா வணக்கம் ஐயா. யாரோன்னு பாண்டாருங்க நாகப்பண்ண அது பதில் பாடு. யாரோ யாரோடி உன்னோட புருஷனுங்க. ஐயா நன்றி.
0: நூறாவது பாடலே தந்துவிட்டீர்கள். நூறாவது பாடலே கண்டுபிட்டோம். யாரோ யாரோ யாரோடி என்ற பாடல் இனிமையான பாடல் அந்த பாடல். அங்கே அடுத்த பாடல் யார் தரப்போறீர்கள்? நாகப்பன் நீங்கள் தரப்போகிறீர்கள். கொண்டு வாருங்க.
1: வணக்கம் ஐயா. நெஞ்சில் மாமலை நெஞ்சில் மாமலை தலைவருடைய
0: சுற்று சுத்தி அழைச்சு பாக்குறீங்களா. நெஞ்சில் மாமலை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்ல பாடல் நெஞ்சில் மாமலை. எங்கு ஞானசேகரன் வந்துவிட்டார் பண்ணுவார்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
2: யார் அந்த நிலவு
0: யார் அந்த நிலவு நல்ல பாடல் சாந்தி திரைப்படம் யார் அந்த நிலவு நல்ல பாடல் மீண்டும் பாருங்கள். வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் சாமிலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
5: அப்பா மழை கொடுக்கும் கொடையும் ஒரு நான்கு மாதம் வந்து விட்டுப்பா.
0: ஓ அப்படியா கர்ணனுக்கு மீண்டும் வந்து விட்டீர்கள் மழையை பெற்றி கொண்டு வந்துவிட்டு மழை கொடுக்கும் கொடையும். அடுத்த பாடல் அடுத்த பாடல் வருவது என்னுடைய நாகப்பன் கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடல்.
1: நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே பேசுது ஆரீரோ
0: இதுவும் அவற்றை பாடல் தான் அவருடைய தலைவர் பாடல். நெஞ்சமே நெஞ்சமே அவற்றை பாடல் தான்.
6: நாகப்பன்
0: மீண்டும் வருகின்றார் கொண்டுவாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை எழுதுவோம்.
1: ஒருவன் மனது ஒன்பது அடா
0: அவருக்கு உள்ளத்திலே ஒளிஞ்சு கிடக்கிறது எண்பது அடா அப்படியே அப்பா ஒன்பது இதுக்குள்ள ஒருவன் மனது ஒன்பது அடா ஒளிந்து கிடப்பது எண்பது அடா. அடுத்தது மீண்டும் நாகப்பன் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள் வாருங்கள். என்ன அடுத்தவர்கள் உறைந்து விட்டார்களோ கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
1: கொஞ்சி பேசி மதிமயக்கம்
0: கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயங்கும் கொஞ்சி கொஞ்சி பேசி வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
0: நெஞ்சத்திலே நீ இருக்கிறாய் என்ற பாடல நீங்கள் வந்தீர்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது யாராக இருக்கலாம் சியாமலா கொண்டு வந்து விட்டாள் கட்டிக்காரி சியாமலா.
5: யாரோ யாரோடைய பாட்டு பாடினாங்கல்லப்பா.
0: ஆமா
5: யார் பாடும் பாடல் என்றாலும் அந்த பாட்டு
0: அதுதான் யார் பாடு அந்த பாடல ராஜ்குமார் பாடினா நீங்கள் எழுதித்தார்கள் யார் பாடும் பாடல் என்றாலும். வாழ்த்துக்கள் மகளே நல்ல பாடல் நல்ல வரி சுட்டிருக்கீர்கள். இப்பொழுது நாகப்பன் வந்து விட்டார் கொண்டு வருங்க நாகப்பன்.
1: பயந்துகிறால் ஒரு மாது தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவும் இல்லாது.
0: அப்படியே
1: நன்றி.
0: மயங்குகிறாள் ஒரு மாது அப்படியே அப்பா என்ன செய்யலாம் தண்ணீர் தெளித்து விடுங்கள். மயங்குகிறாள் ஒரு மாது என்ன தண்ணீர் தெளிக்க வேண்டும் முகத்துகளை முகத்திலே. அடுத்த பாடல் சியாமலா உங்களுடைய பாடல் கொண்டு
5: அப்பா. யாரோ யாரோடைய பாட்டுக்கு தான்ப்பா. யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ அது பாட்டு
0: அதுவும் கூட வீட்டில் தான் யார் வீட்டில் ரோஜா வாழ்த்துக்கள். யார் வீட்டு ரோஜா பூ பூத்தது வாழ்த்துக்கள் மகளே. அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் சிறப்பு கொண்டீர்கள் கொண்டு பாருங்கள் நாகப்பன்.
1: மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது
0: அப்படியோ கணக்க பூக்க வேணுமே ஒன்று தான் பூத்திருக்கா. சரி சரி மனதில் ஒன்று தான் பூர்க்குமா. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது அதை பிடுங்காமல் அதை இடுங்காமல் வச்சுக்கிறீங்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா எங்கே சரவணனை காணவில்லை
5: அப்பா. அதே யாரோ யாரோடைய பாட்டுக்கு தான் பதில் பாட்டு
0: மீண்டும் வாழ்த்து நல்ல
5: இந்த அரியாசனம்
0: மகாகவி காளிதாஸ் யார் தருவார் இந்த அரியாசனம். யார் தருவார் இந்த அரியாசனம் நாபன் கொண்டு வாருங்கள்.
1: பூ பூத்ததை யார் பார்த்தது
0: நான் பார்த்திருக்கேன் ஐயா சொல்ல முடியாம இருக்குது. பூ பூத்ததை யார் பார்த்தது பூ பூத்ததை யார் பார்த்தது வாழ்த்துக்கள். அடுத்தது
6: மயங்கினேன் பதில் பாடல வந்து மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் ஒண்ணு
0: விரும்பினேன் சொல்லணும் தயங்க கூட மயங்க கூட டப்பல் பட்டுன்னு சொல்லி விட்டுருவோம் ஐ லவ் யூ சொல்லி விட்டுருவோம் இல்லையா. அப்படிதான் செய்கிறார்கள் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் அதுக்கு பிறகு தவறுதலா போறது அப்படின்னா மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய நாகப்பன் தரும் பாடலாக தந்திருக்கிறது நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: இந்த பச்சை கிளி கோரு செவ்வந்தி பூவில்.
0: ஓ அப்படியா, இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டில கட்டி வச்சிருக்கலாம். ம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த பச்சை கிளிக்கு ஒரு அடுத்தது மீண்டும் யார் வருகின்றார்கள் பார்த்தால் சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா, கொண்டு வாருங்கள்.
5: அப்பா யாரோ நீ, யாரோ நீ எந்த ஊர் அந்த பாட்டு
0: யாரில் கிழித்து தலைவரோ வெட்டி தலைவரா கெட்டிக்காரு யார் அடி அங்குலம் எங்க நாகப்பன் கொண்டு வாருங்க.
1: பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி
0: அடங்க
1: யாரோ
0: அடங்கப்பா இத்தனை வந்து விடுதவா. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி. தமிழ் தமிழ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய சாமிலா திறப்பா உண்டா கொண்டாருங்கள்.
5: யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும்.
0: நில்லுங்கள், யாரும் இல்லாத ஊர் தீ ஒன்று வேண்டும். வாழ்த்துக்கள். அந்த பாடலோட கிருஷ்ணன் மீண்டும் தோன்றுகிறார். கிருஷ்ணா முகுந்தா முராரி கொண்டு வாருங்க. கிருஷ்ணா
7: முத்துக்களோ கண்கள் தித்தி போதோ.
0: அந்த அந்த பாடல் ஞானகரன் வந்து விட்டார். நீங்கள் ஒரு பாடுதாருங்க.
7: முத்து சுடரே.
0: ஓ நல்ல பாடல் நல்ல பாடல். முத்து சுடரே அப்படி ஒரு பாடல் இருக்குங்களா. முத்து சுடரே. சரி மீண்டும் பாருங்களேன். இன்னொரு பாடலோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாகப்பன் வந்து விட்டார். நாகப்பன் வந்து விட்டார் கொண்டு வாருங்க. நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள்.
1: நம்ம பங்குக்கு ஒரு யார் சொல்லி ஆகணும் இல்லையா.
0: ஆமா ஆமா, எல்லாரும் யார் விழிச்சு கொண்டு போனா நீங்க வேண்டாம் விடுங்க. ஒரு யாரு, ரெண்டு யார், மூன்று யார்,
1: யார் யார் சொந்தம் நான் சொல்லவா.
0: ஓ
1: எனக்கு நீயே சொந்தம் மாலை சுடவா. நன்றி.
0: யாருக்கு யார் சொந்தமா, யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலாவின் பாடல். என்ன யார் சிறப்புறீர்கள்.
5: யாரது சொல்லாமல் நெஞ்சொல்லி போவதுப்பா.
0: இனிமையான பாடல் அப்பா, இனிமையான பாடல். யாரது சொல்லாமல் நெஞ்சொல்லி போவது சொன்னல்லதாம்மா அந்த பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் என்ன சிறப்புறீர்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை.
0: அடா சாக்கண்டார், சொல்லாமல் சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதைன்னு சொல்லிவிட்டீர்கள். சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை. வாழ்த்துக்கள். காதல் கவிதையும் சொல்லலாம். அங்கே கிருஷ்ணன், கிருஷ்ணனுக்கு தளம் கிடைத்து விட்டது. ஓடி வாருங்கள் கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள்.
7: சொந்தக்காரன் பாடலுக்கு
0: சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க ரொம்ப பேருங்க. வாழ்த்துக்கள். எங்க அடுத்த பாடல் ஞாபகம் கொண்டு வாருங்க.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. சொல்லாம தானே இந்த மனசு தவிக்குது.
0: அட சாவத்து சொல்ல வேண்டிய பட்டுண்டு தவிக்க விடாதீங்க. சொல்லாமல் தானே இந்த மனசு தவிக்குது. சொல்லாமல் தானே இந்த மனசு தவிக்குது. வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடல் சேமலா உங்கள் பாடல்.
5: அப்ப யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சோ.
0: சரியான பதில் சரியான பதில். கெட்டிக்காரி செட்டிக்காரி. யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள். நாகப்பன் தரப்போகிறீர்கள். கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. தவிக்குது தயங்குது ஒரு மனசு.
0: அதுதான் யாரைத்தான் நம்புவதுன்னு சொல்லியாச்சு. தவிக்குது தயங்குவது நீங்கள். கொண்டு வாருங்கள். தவிக்குது தயங்குது ஒரு மனசு. தவிக்குது தயங்குது. அடுத்த பாடல் யார் தரப்போகிறீர்கள். அடுத்த பாடல் சாமலா தரப்போகின்றார்.
5: யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல. அது பாடுவா
0: உண்மையா மகளே. இந்த பாடலை நான் இப்பொழுது நினைத்தேன். அவள் கொண்டு வருவாள் என்ன கொண்டு வந்து கெட்டிக்காரு. அப்பா மனது பிள்ளைக்கு தானே தெரியும் மகளுக்கு. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியவில்லை. வாழ்த்துக்கள். நல்ல பதில். யாருக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் நீங்களே நிரப்புகின்றீர்கள். கொண்டு வருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை. இல்ல இது சந்தன் ராஜ் அவர்கள் வருகின்றார்கள்.
8: சொல்லாமலே யார் பார்த்ததுயா.
0: சொல்லாமலே யார் பார்த்தது. நீங்க சொன்னதா சொல்லாமலே யார் போனா. நீங்கள் சொல்லாமலே யார் பார்த்த வந்து நல்ல பாடல் நல்ல பாடல். சொல்லாமலே யார் பார்த்தது. சொல்லாமலே யார் பார்த்தது யார் பார்த்தது. அடுத்தது எங்களுடைய நாகப்பன் கொண்டு வந்த பாடல் கொண்டு பாருங்க.
1: யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க.
0: யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க. வாழ்த்துக்கள். யாரை நம்பி, நம்மளை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்க அடுத்த பாடல் சியாமலா தரப்போகின்றார். சியாமலா தர வேண்டும். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடல. உங்களை இணைத்து விட்டேன் மகளே. சாரி சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள்.
5: அப்பா யாரோ யாருக்குள் இங்கு யாரோ அந்த பாட்டுப்பா.
0: யாரோ யாருக்கு இங்கு யாரோ யாருக்கு தெரியும். அடுத்த பாடல் கிருஷ்ணன் தரப்புன்றார், சரியான பாடலை கொண்டு வாருங்க கிருஷ்ணா.
9: நம்பினார் கெடுவதில்லை,
0: அதுதானே, யாரைத்தான் நம்புவதுன்னா இல்லை, நம்பினார் கெடுவதில்லை, நம்புங்கள் நம்புங்கள், நன்றி மீண்டும் பாருங்கள், நம்பினார் கெடுவதில்லை என்று நெடுமூச்சு விட்டு கூறுகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது மீண்டும் சியாமலா வந்திருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா உங்களை இணைந்து விட்டேன் மகளே. ஓ, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவை தொல்லை தொல்லை வந்து விட்டதோ? எங்கே ஒரே நேரத்தினுடைய அழைப்பு இப்பொழுது பார்ப்போமா? நாகப்பன் வந்திருக்கோம், வணக்கம் நாகப்பன், கொண்டு வாருங்கள்.
10: இங்கு நாம் காணும் பாசம் எல்லாமே வேஷம்.
0: அப்படியா? அது உண்மை என்ன?
10: வாழ்வின் பாசங்கள். நன்றி ஐயா.
0: இங்கு நான் காணும் வேஷங்கள், நான் காணும் பாசம் எல்லாம். அடுத்தது சியாமலா, நீங்க நின்று நேரம் காத்து கொண்டு போய் கொண்டு வாருங்கள்.
11: சியாமலா, யாரை வணங்கிட வேண்டும்?
0: பிள்ளையாரை வணங்கிட வேண்டும். சிறப்பு. கெட்டிக்காரை, கெட்டிக்காரை யாரை வணங்கிட வேண்டும்? சிறப்பு, சிறப்பு. அங்கே
6: பதில் பாடல் வந்து நீ பாத்துட்டு போனாலும் பாக்காம போனாலும் பாத்துட்டு
0: அன்னைக்கும் கேட்டீங்க தானே, பாத்துட்டு போனாலும் பாக்காம போனாரு, நான் பாத்துட்டுகிட்டே இருப்பேன். நல்ல பாடல். பாத்துட்டு போனாலும் பாக்காமல் போனாலும் பாடல் ராஜ்குமாரின் படத்தில் வரும்பொழுது நாகப்பன் பாடல் என்ன பாடலா இருக்கும்? நாகப்பன் கொண்டு வரல என்ன பாடல் நாகப்பன்?
10: வணக்கம் ஐயா. நான் யார், நான் யார், நான் யார், நாளும் தெரிந்தவர் யார் யார்?
0: ஒரு நீங்க தான், நீங்க தான். நான் யார், நான் யார், நான் யார், நாளும் தெரிந்தவர் யார் யாரோ? எங்கே கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள், கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
9: யாமலா அம்மா பாட்டுக்கு பதில் பாட்டு, யாரையும் வணங்க வேண்டும் தாங்க, வேண்டும் வேண்டும் உந்தன் உறவு.
0: வாழ்த்துக்கு, நல்ல தொடர்பு, நல்ல தொடர்பு. வேண்டும் வேண்டும் உந்தன் உறவு, வேண்டும் வேண்டும் உந்தன் உறவு பிள்ளையாரிடம். வாழ்த்துக்கள் நாகப்பன், நீங்கள் தாருங்கள் ஐயா உங்கள் பாடலை.
10: மீண்டும் வணக்கம் ஐயா. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன்.
0: அப்படியா? உடனே சுட சுட ரசித்து விட்டீங்களா? பார்த்த உடனே சுடச்சுட. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பார்த்தேன் பார்த்தேன் ரசித்தேன் ரசித்தேன் சுட சுட ரசித்தேன். ராஜ்குமார் உங்கள் பாடலை தர வேண்டும்.
6: ஐயா வணக்கம் ஐயா. ராஜ்குமாரிங்க. நான் யார், நான் யார் பண்ணாரு, அதுக்கு பதில் பாடல் வந்து நானே நானா யாரோ தான் மெல்ல மெல்ல மாறினேன். நன்றி.
0: அந்த மயங்கரமாத இன்னொரு திரைப்படம், நானே நானா யாரோ தானா. அடுத்த பாடல் கிருஷ்ணனா இல்லை நாகப்பனா? கிருஷ்ணனா நாகப்பனா? கிருஷ்ண நாகப்பன் வந்து விட்டார்.
10: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பட்டியலே மாணவன். நன்றி ஐயா.
0: உண்மை உண்மை. உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், இங்கே உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவனாக இருக்கின்றார் என்று கூறுகிறீர்கள். சரி, இருந்தது போட்டு இப்ப கிருஷ்ணா வந்து போகின்றீர்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
9: பார்த்தேன் ரசித்தேன், பார்த்தேன் ரசித்தேன் பக்கத்தில் அழைத்தன,
0: பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் என்று பாருங்க. நல்ல பாடல். வீராபிமன்யு பார்த்தேன், நல்ல பாடல். பார்த்து அன்று காவை இசைன் ஆசான் கேட்டிருந்தார் இந்த பாடலை. பார்த்தேன் ரசித்தேன், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு ஓடி வர வேண்டும். இப்பொழுது நாகப்பனுடைய பாடலை கேட்க போகின்றோம். நாகப்பன் கொண்டு வாருங்கள். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
10: ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகின் மற்றவன் தொழிலாளி.
0: அப்படியா? ஒருவன் தான் தொழிலாளிய போனானா? ஒருவன் ஒருவன் தொழிலாளி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய சந்தன் ராஜ் வந்து விட்டார்.
12: உறவுகள், உறவுகள் தொடர்கதையா?
0: அது உண்மைதான் ஐயா. உறவுகள் தொடர்கதை, உறவுகள் தொடர்கதை, உறவுகள் தொடர்கதை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன், நீங்கள் கேட்ட பாடல், நீங்கள் தார பாடல். என்ன பாடல் தரப்போறீர்கள் நாகப்பன்? நாகப்பன் தர வேண்டும் உங்கள் பாடலை.
10: மீண்டும் வணக்கம் ஐயா. சின்ன சின்ன ரோஜா, சிங்கார ரோஜா.
0: அழகு நிலா அந்த திரைப்படத்து பாடல். அழக சின்ன சின்ன ரோஜா சிங்கார ரோஜா. இனிமையான பாடல் இங்கே சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலையும் பாருங்கள். சந்தன்ராஜ் முதலாம் முறை, இரண்டாம் முறை சந்தன்ராஜ், மூன்றாம் முறை சந்தன்ராஜ் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள்.
12: வணக்கம் ஐயா. ரோஜாவை தாளாட்டும் தென்றலையா?
0: சின்ன ரோஜாவை தாளாட்டும் ரோஜாவை தாளாட்டும் வாழ்த்துக்கள். உங்கள் தலைவர் வந்து விட்டார் பார்த்தீர்களா? இன்னைக்கு அழைச்சு அழைச்சு பார்த்தீர்கள், வந்து விட்டார் சியாமலா.
11: அப்பா சின்ன சின்ன ரோஜா பூவே உன்னை பெற்றுத்தார் அந்த பாட்டு.
0: அப்படியா? சின்ன சின்ன ரோஜா பூவில் உன்னை பெற்ற தாய் யாரோ, இங்கே ஒரு யாரோ வந்து விட்டதான். அடுத்தது என்னுடைய ஞானசேகரன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
2: நாகப்பன் பாட்டுக்குப்பா, வா வா பக்கம் வா பக்கம் வர வைக்கமா.
0: அப்படியா? அவர் வருவாரு அப்படி சொன்னா வா வா பக்கம் வா கிட்ட வா பாப்போம். வா வா பக்கம் வா.
2: நன்றிப்பா, நன்றி.
0: நன்றி மகனே, பக்கம் வா, சிறப்பு. அடுத்த பாடல் தருவது யாராக இருக்கலாம்? சந்தன்ராஜ் அவர்கள் தான். வேற யார் கொண்டு
12: பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கள் ஐயா?
0: ஓ பூவே நீ யார் சொல்லி, ஞானசேகரன் கேட்ட பாடல் அன்று. யார் சொல்லி யாருக்காக மலர்ந்தாய் வாழ்த்தால் அங்கே சாமலா உங்கள் பாடல்.
11: அப்பா சந்தன்ராஜ் பாட்டுக்குப்பா. தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு அந்த பாட்டு?
0: தென்றலுக்கு தெரியுமா, உடையா தெரியுமா? தெம்மாங்கு
11: தெரியுமா? தெரியுமா, நீ பாடிச்சுப்பா.
0: அப்படியா பாடிச்சுதா? தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு. கிருஷ்ணா உங்களுடைய சத்துள்ள பாடல் என்ன பாடலா இருக்கும்? கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
13: சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்.
0: அட்ரஸ் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை. இனிய பாடல் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை. வாழ்த்துக்கள் கும்பதான். எங்க சாமலா உங்கள் பாடலை தாருங்கள். சாமலா
11: அப்பா சந்தன்ராஜ் பாட்டுக்குப்பா. சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பிள்ளையின் செந்தமிழ் பாட்டு.
0: சொல்லி சொல்லி வந்ததில்லை என் பிள்ளையின் செந்தமிழ் பாட்டு. சொல்லி சொல்லி வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சொல்லி சொல்லி வந்ததில்லை பிள்ளையின் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் ராஜ்குமார் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்க.
6: ஐயா வணக்கம் ஐயா. வா வா வா வா பக்கமான்னு பாடினாங்க ஐயா, அது பதில் பாடல் வந்து பூஜை
0: உண்டு. பூஜை அன்பே, பூஜை உண்டு. பூஜை கேட்ட வாவா அன்பே பூஜை உண்டு என்று விட்டு போக நாகப்பன் தர போறார். என்ன பாடல் என்று பார்ப்போம்.
10: சிறிய சிறகை விரித்து துடித்ததே.
0: ஓ அது சிறகை விரிச்சு எடுத்து படக்காக சிறிய பறவை சிறகை விடுத்து சிறிய பறவை வாழ்த்து. அடுத்தது எங்களுடைய கிருஷ்ணன் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
13: பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன்.
0: அப்படியா? பிள்ளை தமிழ் பாடுகிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாடுங்கள், நல்லா பாடுங்கள். அடுத்த பாடலை நான் இல்லை சியாமலா கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் சியாமலா.
11: அப்பா ராஜ்குமார் பாட்டுக்குப்பா. பாவாத்தியாரே ஊட்டாண்டே நீ வரம் காட்டி நான் விட மாட்டாது.
0: விட மாட்டேன், விட மாட்டேன். வா வா பக்கமாண்டே அதுக்கு இந்த பாடல் வாழ்த்துக்கள். வா வாத்தியாரே, வா வா வாத்தியாரே, வா வாத்தியாரே, வா. சிறந்த பாடல் மனோரமாமா இந்த பாடல். எங்க ராஜ்குமார் நீங்கள் தான்.
6: ஐயா வணக்கம் ஐயா. பறவைகள்னு பாடினாருங்க ஐயா, அதுக்கு பதில் பாடல் வந்து பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்று ஒரு நேரம்.
0: அந்த பாடல் வந்து விட்டது ராஜ்குமார். அந்த பாடல் வந்து விட்டது. ஒரு ஒரு பாடல்.
6: ஓ
0: பறக்கும் பந்து பறக்கும் தரலாம் அதுக்காக நீங்கள் பறக்கும்.
6: நன்றி. பறக்கும் பந்து பறக்கும் பாடல்.
0: ஒரு பாட்டு ஒவ்வொரு வருகும் டக் சத்த வருங்க வருமா. பறக்கும் டக் பந்து பறக்கும் டக். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் ஞானசேகரன் தரப்போன்ற. கொண்டு வருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
2: ரோஜாவை தாளாட்டும் தென்றல்.
0: அது வந்துவிட்டது மானே இந்த பாடல்.
2: தாளாட்டுதே வானம்.
0: வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். தாளாட்டுதே வானம். வாழ்த்துக்கள் தாளாட்டுதே வானம். அடுத்தது என்னுடைய கிருஷ்ணன் தரப்பு போன்ற பாடல. கிருஷ்ணன் பாவம் நீண்ட நேரம் உழைப்பு இல்லாமல் இருந்து இப்படிதான் கிடைச்சிருக்கு. வாருங்கள் கிருஷ்ணன்.
13: வா வா வாத்தியாரே வா வஞ்சி கொடி.
0: ஓ அப்படி வாத்தியாரை கூப்பிடுறீங்க. வா வா வா வா வாத்தியாரே, வா வா வாத்தியாரே, வா வஞ்சி கொடி இஞ்சி கஞ்சி வச்சப்படியோ. அதனால பாடு வா வாத்தியாரே. வஞ்சிக்கொடி. அடுத்த பாடல் நாகப்பன், நீங்கள் தரும் பாடல் கொண்டு வாருங்கள். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
10: வானம் கீழே வந்தால் என்ன, பூமி மேலே போனால் என்ன?
0: நமக்கு இல்லையா, விடுங்கள் ஐயா, அது எங்கே மிரட்டும் போடும், நாங்க இருப்போம் இப்படி. நல்ல பாடல், நல்ல பாடல். நேரம் சரியா 12:39 எங்களுக்கு காட்டுகிறது, உங்களுக்கு 10:09 இரவு நேரம். இப்பொழுது நாகப்பன் மீண்டும் வந்திருக்கின்றீர்கள், அடுத்த பாடல இருந்தார்கள்.
10: வானம் அருகில் ஒரு வானம். நன்றி, நன்றி.
0: அருகில் ஒரு வானம், அதுண்டா உண்மை, அருகில் ஒரு வானம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
14: காதல் கனிரசமே ஐயா.
0: காதல் கனிரசமே, வாழ்த்துக்கள். நீங்க காதல் கனிரசமே, இனிமை இனிமை இனிமை இனிமை. அடுத்த பாடல் ராஜ்குமார் தரப்போகின்றார், கொண்டு வாருங்கள் ராஜ்குமார் உங்கள் பாடலை.
6: ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வானத்தை பத்தி பாடினாரா தெரியலாம் பாடுறேங்க ஐயா. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனசன் ஒன்னும் பாக்கலையா, வந்துருச்சீங்களா ஐயா?
0: ஐயா உங்களை பாருங்க ஐயா, நீங்க மனுஷன் தானே ஐயா, ஏன் வானத்தையும் பூமியும் பாக்குறீங்க, உங்களே பாருங்க. நல்ல நல்ல பாடல் ராஜ்குமார். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன். வாழ்த்துக்கள். இப்பொழுது நாகப்பன் வரப்போகின்றார், இல்லை சியாமலா வரப்போகின்றா. எங்க சியாமலா பண்ணுவாருங்கள் பாடலை.
11: அப்பா வானத்தில் பறப்பதும் பூமியில் இருப்பதும் அவர் அவர்
0: எண்ணங்கள். பறப்பதும் இனிமையான பாடல் சாந்தி நிலையம், பறப்பதும் சாந்தி நிலையம் தானே. அடுத்த பாடல் நாகப்பன், நீங்கள் இந்த பாடல் கொண்டு வாருங்கள்.
10: மீண்டும் வணக்கம் ஐயா. ரோஜா, ரோஜாவை தாளாட்டும் தென்றல்.
0: அந்த பாட்டு வந்து விட்டது நாகப்பன்.
10: வயது 16 அன்றோ.
0: ஓ, தொன்றலுக்கு எல்லாம் 14 சொன்னாங்க, இப்பொழுது கூடி விட்டு தண்ணி. தென்றலுக்கு என்றும் வயது 16 சொன்னாங்க, 17 வந்துட்டு கூறுகிறார்கள். ஐயா கிருஷ்ணன், நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்?
14: ராஜ்குமார் பாடலுக்கு ஐயா, அவர் பாடலுக்கு பதில் பாடல ஐயா. மனுஷன மனுஷன் சாப்பிடுதாண்டா தம்பி பயலை.
0: அட சாக்கி என்னது, அன்று தோக்கம் இன்று வரைக்கும் இருக்கு ஐயா, இல்லையா?
11: பூமியில்
0: மானிட ஜென்மம் தியாராயத்துக்கு அழைத்து விட்டார். அங்கே நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
10: தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க.
0: அட்ரஸ் தென்றலிலே மிதந்து வந்திருக்கிற தேவமங்கை, வாழ்த்துக்கள். தென்றலே மிதந்து வந்த தேவ மங்கை. இப்பொழுது எந்த மங்கை வரப்போறால், யார் தரப்போகின்றீர்கள்? வந்துவிட்டார் மீண்டும் நாகப்பன் தான் தரப்போகின்றார், கொண்டு வர. ஓ ஓ ஓ ஓ, மன்னிக்க வேண்டும், எங்கே அழைப்பு? நாகப்பனை பிடிச்சு விட்டேன், நாகப்பனை பிடிச்சு விட்டேன். எங்கே வரவில்லை நாகப்பன், இணையவில்லை. நீங்கள் இணைய மறக்கின்றீர்கள், இணைய வேண்டும். வந்துவிட்டார், வாருங்கள் நாகப்பன், கொண்டு வாருங்கள்.
10: மீண்டும் வணக்கம். தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு?
0: ஆமா ஆமா, வந்து விட்டது அந்த பாடல். வேற பாடல்
10: வந்தது ஐயா, தெரியும் தெரியும் விஷயம் தெரியும்.
0: அது வந்தவனு தெரியும், என்ன விஷயம் தெரியும் உங்களுக்கு? தெரிஞ்சவனு தெரியும், தெரியும் விஷயம் தெரியும். எங்கே அடுத்தது சியாமலாவின் பாடல். சியாமலா.
11: அப்பா தென்றலில் ஆடும் கூந்தலில் கண்டேன் மழை கண்ட மேகம். அந்த பாட்டு
0: மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன். தென்றலில் ஆடும், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது ராஜகுமார் உங்களுடைய பாடல்.
6: ஐயா வணக்கம். மனுஷன மனசா சாப்பிடுறான்னு பாடினாருங்க, அதுக்கு பதில் பாடுறது மனிதன் இன்பம் தெய்வம் ஆகலாம்.
0: நன்றி. அது உண்மைதான், அது உண்மைதான். அப்பதான் சாப்பிட்டோம், இப்ப மனுஷன் தெய்வம் ஆகிறான் இல்லை ஐயா. மனிதன் என்பவன், நல்ல பாடல், நல்ல பாடல். சாமலா நீங்கள்.
11: அப்பா கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாள்.
0: நல்ல பாடல், கூந்தலிலே மேகம் வந்து, நல்ல பாடல். இந்த பாடல் நாகப்பனுடைய ஜெயபிரசாதிக்கு அவர்களுக்கு விருப்பமான பாடல். எங்க கொண்டு வர நாகப்பன் நீங்கள்.
10: கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாலும் கவி எழுது.
0: அப்படித்தான் இப்பொழுது சுட சுட பாடிவிட்டு போகிறாள் மகள் மிசியாமலா அந்த பாடலை.
10: இன்னொரு பாட்டு தானங்க பாடினாங்க. வந்துருச்சா திருப்பி திருப்பி வந்து பாடிட்டாங்க ரைட்டு சரிங்க சரிங்க ஐயா. அப்ப இப்படி இருந்தாலும் கதை எழுத சரி யோசனை பயிற்சி பண்றேன் நன்றி
0: விடுபட்டு போச்சா சாமலா கொண்டு வாருங்கள்.
11: அப்பா தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அந்த பாட்டுப்பா.
0: ஆஹா தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கின்றது தெய்வம் தந்த வீடு அவ்வளவு தொடர் கதை. எங்க நான் வந்து மாட்டீங்களா கொண்டு வர இல்ல ஞானசேகரன் வந்திருக்காரு கொண்டு வாருங்க ஞானசேகரன்.
2: 16 வயதுல 17 பிள்ளைகளும்
0: பாவம் என்ன யார் 16 வயதுல 17 பிள்ளைகளும் அப்படி தாங்கறத வயதுல 17 பிள்ளை அம்மா அண்ணன் விட்ட கை. அடுத்த பாடல் என்னுடைய

0: கிருஷ்ணன் பெறுகின்றார். கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
1: பதினாறும் நிறையாத பருவமங்கை ஐயா.
0: ஏன் ஐயா அப்படி பாத்தீங்கள்? பதினாறு ஒரு பதினாறு அஞ்சு அப்படி வரக்கூடாதா? பதினாறும் நிறையாத நல்ல பாடல். வாழ்த்துக்கள் மீண்டும் வாருங்கள். சியாமலா கொண்டு வாருங்கள்.
2: அப்பா பிள்ளை தமிழ் பாடுகின்றேன், பிள்ளைக்காக பாடுகிறேன்.
0: அது வந்து கிருஷ்ணன் தந்து விட்டாருமா முதல்
2: பிள்ளை தமிழ் தமிழுக்கும் அமுது என்று பேர் அந்த பாட்டு
0: சக்கியம் கொண்டு வந்து விட்டார். உடனே தமிழுக்கும் அறி அமுது என்று பெயர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல். தமிழுக்கும் அமுது என்று பெயர். அடுத்த பாடல் நாகப்பன் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன், தருங்கள் உங்கள் பாடலை. இணைத்து விட்டேன் நாகப்பன், உங்களை இணைத்து விட்டேன். கொண்டு வாருங்க.
3: பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா படுத்ததடி குயிலே குயில்.
0: இதுதான் பாடலையா? பதினாறு வயது வந்த நிபங்களும் பாடினா நீங்களும் பாடுறீங்க, வித்தியாசம் இருக்குதான் செய்யணும். பதினாறு வயது வந்த குயிலே குயிலே மயிலே மயிலே எங்களை பாடா படித்ததடி குயிலே குயிலே. என்ன வரிகள் சாந்தி நீங்கள் தாருங்க மகளே.
4: மனம் என்னும் மேடையில் இருந்து பாடல்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மனம் என்னும் மேடை மேல் இனிமையான பாடல் மீண்டும் பெற வேண்டும். அடுத்தது ராஜ்குமார், நீங்கள் தருமபுரி விளையாடி கொண்டிருக்க
5: பாத்தீங்களா?
0: கொண்டு வாருங்க
5: ஐயா. பதினாறுன்னு பாடினாங்கய்யா, அதுக்கு பதில் பாடு வந்து என்னிரண்டு பதினாறு வயது கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல்.
0: இருங்க ராஜ்குமார், என்னவென்றால் எண்ணி அவர் வந்து பதினாறு வயது நிலையிலிருந்து ஆரம்பித்தார். அப்ப நீங்களும் அந்த பதினாறு அல்லது வயது என்றதுல ஆரம்பிக்க வேண்டும். அங்க எண்ணிரெண்டு வந்தது இல்லையே, இப்ப ஆரம்பிக்கிறேன். ரெண்டு பதினாறு வயது, நீங்க பதினாறு வயது இடையில உள்ள வரியை கொண்டு வந்து விட்டீர்கள். அதனால் நீங்க இன்னொரு பாடலே தரலாம். பதினாறு நிறையாத பருவமங்கை தந்தார். பதினாறு வயது வந்து மயிலே மயிலே இருந்த மயிலே ஒரு பாட்டை இழுத்து விடுங்கவன். மயிலே மயிலே
5: மயில புடிச்சு கால உடைச்சு ஐயா அந்த பாடல் போட்டுக்கலாம் ஐயா. மயில புடிச்சு கால உடைச்சு ஆட்ட
0: சொல்லுகின்ற. அப்ப அந்த வரிகளை கொண்டு வரும் பொழுது இடைவரியில்தான் ஆரம்பிக்க, ஒரு ஒரு பதத்தை எடுத்து அந்த பதத்துல இருந்து ஆரம்பிக்க வேண்டும். சரியா?
5: நன்றி நன்றி.
0: மயிலை பிடித்து வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? உங்களுடைய கிருஷ்ணன். கிருஷ்ணன் உண்டோடு வாருங்கள்.
1: அமுதும் தேனும் எதற்கு
5: அந்த பாடல்.
0: இது எந்த பாடலு ஐயா?
1: சியாமலாம்மா ஒரு அமுது சொன்னாங்க ஒரு பாடல், மறந்துட்டாங்க.
0: மறந்து விட்டீங்களா? அமுதும் தேனும் எதற்கு. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். எங்க இப்பொழுது அடுத்த பாடலை கிருஷ்ணா இல்லை சியாமலா தரப்ப உண்டார். சியாமலா கொண்டு வாருங்கள்.
2: அப்பா சாந்தி பாடலுக்குப்பா, மனமே முருகனின் மயில் வாகனம் வந்து பாட்டுப்பா.
0: ஓ மனமே முருகனின் மயில் வாகனமா? மனமே முருகன். மற்ற தெய்வங்களுக்கு முருகனுக்கு கொடுக்க மாட்டீங்களா? முருகனுக்கு மயில தான் மனமத்தான் கொடுக்கீங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மனமே முருகனின் மயில் வாகனம் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தது ஞானசேகரன் திறப்பு கொண்டார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
6: தெய்வம் இருப்பது எங்கே?
0: ஓ அது இங்கே தான் என்பது எங்கே உங்களுக்கு அருகில தான். தெய்வம் இருப்பது எங்கே நல்ல பாடல். அடுத்த பாடல் சாந்தியினுடைய பாடல் கொண்டு வாருங்கள். சாந்தி கட்டிக்காரி.
4: அமுது என்று பேர்.
0: ஓ தமிழுக்கும் அமுது என்று பேர். நீங்க அதுதான் இப்ப மகள் தந்தா எங்களுடைய சியாமலா தந்த பாடல். தமிழுக்கும் என்னம்மா?
4: பிள்ளை தமிழ் பாடுகிறேன்னு சொன்னாப்ல.
0: அது பிள்ளை தமிழ் என்றதுல அவர் தமிழுக்கும் அமுது என்று பேர் என்ற பாடலை தந்தார். நீங்கள் இன்னொன்னு அதுல அமுது என்று அவர் தந்தார் ஒரு பாடலை. நீங்கள் இன்னொரு ஒரு பாடல்.
4: அமுது தேனும் என்ன எதுக்கு? அமுது தேனும்
0: அமுதும் அமுதும் தேனும் எதற்கு?
4: தேனும் எதற்கு?
0: அது எங்களுடைய
4: நீ அருகினிலே இருக்கையிலே.
0: ஆமா அது வந்து எங்களுடைய இவர் பாடிவிட்டார் நினைக்கிறேன்.
4: இன்னொரு
0: பாடமா கொண்டு வாங்க. மயில் இருக்கு, குயில் இருக்கு, மலர் இருக்கு, தென்றல் இருக்கு, ஏதோ ஒன்று எடுத்துட்டு வர வேண்டியானே. குயிலாக நீ இருந்த கவிக்குயில் பாடல் வந்தது. குயிலாக நீ இருந்த குரலாக நான் வருவேன். சுரமான பாடல் பாடல் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தர வேண்டும்.
3: வணக்கம் ஐயா. எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் ஐயா? நான் சொல்லிடுறேன்.
0: அநேகமாக என்னுடைய சந்தன் ராஜன் கேப்பர் கடந்த வாரம் சேவலம் மாறி கட்டி இப்ப உங்களுக்கு வந்து விடுதா அந்த வருத்தம். அதங்க கல்லா பிடிக்கிறது கல்லாப்பட்டி கல்லாப்பட்டிக்கே இருந்திருக்கு ஐயா, எங்கேயே தேடுவேன் பணத்தை கல்லாப்பட்டிக்கே.

0: தாம் எங்கே தேடுவேன் பணத்தை. இந்த பணத்தை விட்டுட்டு இங்க இங்கெல்லாம் தேடுறாங்க பாவங்களை.
1: அப்பா சாந்தி பாடலுக்கு வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் வந்து பாட்டுப்பா.
0: வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம்,
1: வாழ்க்கையில் வசந்தம்
0: வேண்டும், வாழ்க்கையில் வசந்தம். வாழ்த்துக்கள். வந்தது வந்தது வசந்தம் தான் பாடினார்களா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் உங்கள் பாடல்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே.
0: அதெண்டா உண்மைதான். ஆடாத மனமும் ஆடுதே. அவர் ஆடாத மனமும் உண்டோண்டா நீங்க உடனே ஆடாத மனமும் ஆடுதேன்னு வந்து விட்டீர்கள். நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. கொண்டு பாருங்கள் அடுத்த பாடலை. கிருஷ்ணா நீங்கள். கிருஷ்ணன் தர வேண்டும்.
3: வசந்தம் இல்லை போலே வந்து அசைந்தாடும்.
0: ஓ, இந்த புறா ஆட வேண்டும் என்றால் இளவரசர் வாங்க பேச்சு கூறினா அந்த பாடலாம். வசந்தம் இல்லை போலே வந்து அசைந்தாடும், இல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண்புறாவே. ஞாபன் உங்கள் பாடல்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு.
0: சத்யா சொன்னீங்க ஐயா, மனம் ஒரு குரங்கு, மனுஷனே குரங்கு தான், மனம் ஒரு குரங்கு. வாழ்த்துக்கள் குரங்கு. அடுத்த பாடல் தருவது என்னுடைய சாந்தி. கட்டிக்காரி கொண்டு
4: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தேன்.
0: நீ வர வேண்டும் என்று ராஜா திரைப்படம். நீ வர வேண்டும் என எதிர்பார்த்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? சியாமலாவாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் சியாமலா. பாட்டு வாடுது உங்கள் நண்பாளு நாகப்பன் தாருங்கள்.
2: மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்.
0: நீங்க தான் போறார். நீங்க மனிதன். மனிதன் மனிதன் இந்த பாடல் எங்களோட விஜயராவனுக்கு நல்லா பிடிக்கும் இந்த பாடல். வாழ்த்துக்கள். மீண்டும் ராஜ்குமார் வருகின்றார் வருகின்றார்.
5: ஆடாதடான்னு பாடின பாடலுக்கு பதில் பாடாது. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடவா மனிதா.
0: ஆட்டம் போட்டா அடைஞ்சிடுவேன். ஆடாதடா ஆடாதடா மனிதா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் நாகப்பன் தரும் பாடல். கொண்டு வாருங்க நாகப்பன்.
2: மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்று.
0: ஓ அப்படியா, மேடையில் ஆடினா மெல்லிய பூங்காற்று, பெரிய காற்று வந்தா மேடோட. நெருங்கி கொண்டிருக்கின்றோம் நாங்கள். நிமிடம் நிமிடத்தை அடைவதற்கு முன்பு 200வது பாடலை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் தரப்போது யாரு? கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
3: குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன்.
0: ஓ, மனம் ஒரு குரங்கு, குரங்கில் இருந்து பிறந்தவன் வந்து விடுது. கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள். குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன். உடனே குரங்கிலிருந்து பாடலை எடுத்து விடுவார் பாடுவதற்கு. கெட்டிக்காரன். நாகப்பன் உங்கள் பாடல்.
2: பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா.
0: அது பார்க்க இல்லையா ஐயா? பார்க்க இல்லையா? அது மறைந்து சென்று விட்டது. பூங்குயிலே பூங்குயிலே போனவள பாத்தியான்னு. சாந்தி தர வேண்டும் உங்களுடைய பாடலை. சாந்தி தாருங்கள், சாந்தி தாருங்கள் உங்கள் பாடலை. சாந்தி
4: உங்கள் உறவு.
0: அந்த பாடல் வந்து விட்டது மகளே. வேண்டும்
4: வேண்டும்
0: உறவு சொல்ல வந்து விட்டது. இன்னொரு பாடல்
4: சொல்லத்தான் நினைக்கிறேன்.
0: சொல்லத்தான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நீங்க சொல்லத்தான் நினைக்கிறீர்கள். சில பாடல் வந்து விட்டது இதுவரை. சொல்லத்தான் நினைக்கிறேன். சிறப்பு. அடுத்த பாடல் என்ன? ரெண்டு பாடலாம் தேவைப்படுகிறது. ஞானதேவன் தாருங்கள் உங்கள் பாடலை. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம். வாழ்த்துக்கள். இறுதி பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? இறுதி பாடல் நாகப்பன் தருகின்றார். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது. வாழ்த்துக்கள்.
2: என்ன பார்த்தாலும் பார்த்தேன் நான் உன்ன போல பார்க்கல.
0: ஏன்னா என்ன எப்படி ஐயா பாத்தீங்க? படத்துல தானே பார்த்தீர்கள். பார்த்தாலும் பார்த்தேன் என்ற பாடலோடு 200வது பாடலை தொட்டுவிட்டோம். நேரம் சரியா 12:55 நிமிடம். நாங்கள் இந்த 5 நிமிடம் முந்தி இந்த எண்ணிக்கை அடைந்து விட்டோம். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் இப்போ தொடர்ந்து பாடலை கேளுங்கள். நாங்கள் எண்ணிக்கை பார்த்து யார் யார் யார் என்ற பதம் ஒன்று அதிகமாக வந்தது, யார் முதலாவதாக 2வதாக என்று அறிந்து கொள்ளப் போகின்றோம். நாங்கள் இப்பொழுது தொடர்ந்து பாடலை கேட்டுக்கொண்டிருப்போம். இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு ஆயத்தமாக இருங்கள். நீங்கள் நான் கூறியவுடன் உங்களுக்கு விருப்பமான பாடலை அழைத்து தரலாம். இப்பொழுதும் நீங்கள் விருப்பமான பாடலை அழைத்து தரலாம் எனக்கு.

வணக்கம் உறவுகளே, இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை வந்து அலங்கரித்தவர்கள் மொத்தம் 9 பேர் வந்து அலங்கரித்திருக்கின்றார்கள். ஷியாமலா, கிருஷ்ணன், சந்தன்ராஜ், சரவணன், தேவா, ராஜ்குமார், ஞானசேகரன், சாந்தி, நாகப்பன் ஆகிய 9 பேர் இணைந்து சிறப்பித்தார்கள் நிகழ்ச்சியை. இந்த நிகழ்ச்சியை மிகவும் விறுவிறுப்பாக நகைச்சுவையாக நாங்கள் கொண்டு செல்வதற்கு நீங்கள் அனைவரும் இணைந்ததும், இங்கே இடையிடையே எனக்கு அறிவித்தர்கள் மற்ற நிகழ்வுகளிலே உற்சாக ஊற்றுவது போல கருத்துக்களை தந்து கொண்டிருந்தார்கள். தந்த பாடல்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நகைச்சுவையாக பகிர்ந்து கொண்டிருந்த வேளையிலே மொத்தம் 200 பாடல்களை நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பே அடைந்து விட்டோம். அது ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் சிறப்பாக இயங்கியிருந்தீர்கள், பாடல்களை தெளிவாக தந்திருக்கின்றீர்கள். அதிலே விவேகமாக ஓடிச் செல்பவர்களுக்கெல்லாம் வலைத்தளம் சிறப்பில்லை. உதாரணத்துக்கு கிருஷ்ணன் எடுத்துக்கொள்வோம். அவருக்கு ஒரு பாடலை தந்துவிட்டு அவ்வளவு நீண்ட நேரத்துக்கு பின் தான் அவர் வரக்கூடியதாக இருந்தது. அவருக்கெல்லாம் வலைத்தளம் சரியாக இயங்கவில்லை. அதிகமான வலைத்தள சதியை கொடுக்கின்ற சியாமலாவுக்கு ஓரளவு காரியமில்லை, உதவி செய்திருக்கிறது வலைத்தளம். பாடல்களை குவித்து கொண்டிருந்தவர்கள் சந்தன்ராஜுக்கெல்லாம் நேரமே கிடைக்கவில்லை. அவர் எங்களோடு இணைந்து எல்லோரையும் ஊக்குவிக்க வேண்டுமென்று இடையிடையே வந்தாலும் நல்ல பாடலையும் தந்து நகைச்சுவையான கருத்துக்களையும் தந்து சென்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர்களெல்லாம் ஓடி சென்று பாடலை தருவதற்கு உந்துகோலாக தேவா, ஞானசேகரன், சாந்தி போன்றோர் மிக மிக அற்புதமாக விளையாடி கொண்டிருந்தார்கள். சரவணன் அவர்களுக்கும் இணைப்பு அதிகம் கிடைக்கவில்லை. வழக்கமாகவே இணைப்பு கிடைப்பது குறைவுதான். இருப்பினும் அவரும் தன்னுடைய பங்குக்கு சிறப்பாக விளையாடிய பொழுது இந்த மொத்தம் 200 பாடல்களையும் தேவா 2 பாடலை கொடுத்திருக்கின்றார். அவருக்கு அதன் பின்பு வர முடியவில்லை. சாந்தி இறுதி நேரத்தில் 175வது பாடலுக்கு தான் அவர் வந்து ஆடாத மனம் உண்டோ என்ற பாடலை தந்து மொத்தம் 5 பாடலை அவர் தரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து ஞானசேகரன் இணைப்பு கிடைப்பது அரிது. இருப்பினும் அவர் 11 பாடல்களை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தார். அடுத்து சரவணனால் 9 பாடல் தான் தரக்கூடியதாக இருந்தது. சந்தன்ராஜ் அவர்களால் 12 பாடல் தான் எங்களோடு பதிய முடிந்தது. கிருஷ்ணா, நீங்கள் அப்படி இருந்தும் 15 பாடலை கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த இடத்திலே 48 பாடலை தந்து ஷியாமலா அவர்கள் அதிகமான பாடலை தந்தவர்களுள் ஒருவராகி, உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று யார் வந்தவர்கள் நான் கூறாமலே தெரியும், எங்களுடைய ஏஆர் நாகப்பன் அவர்கள் 80 பாடல்களை தந்து அதிகமான பாடல்களை கொடுத்து முதலாவது இடத்தையும், இரண்டாவது இடத்தை 48 பாடலை தந்த ஷியாமலாவும், இந்த இடத்திலே 3வது இடம் ஒன்று கொடுக்கப்படுகின்றது கிருஷ்ணனுக்கு 15 பாடலை கொடுத்தபடியார். மன்னிக்க வேண்டும், ராஜ்குமாருடைய குறவில் ராஜ்குமார் 18 பாடலை தந்து 3வது இடத்தில் இருக்கின்றார். கிருஷ்ணன் 15 பாடலை தான் தந்திருக்கின்றார் 4வது இடம். அப்படியே போய்கொண்டிருக்கின்றது. இருப்பினும் நீங்கள் எல்லோரும் ராஜ்குமாரும் இடையிலே தான் வந்தார். வந்தாலும் தொடர்ந்து நல்ல பாடல்களை கொடுத்து கொண்டிருந்தார். இவர்களுக்கு என்னுடைய முழுமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் 9 பேரும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் பார் வர முடியுமோ வந்து அலையுங்கள், தாருங்கள். உங்கள் பாடலை நான் எடுத்துக்கொண்டு தராதவர்களுக்கு நான் நீங்கள் தந்த பாடல்களிலிருந்து நான் தருவேன். எங்கே வாருங்கள், குறிப்புகளை கூறுங்கள், நிகழ்ச்சிகளை பற்றி கூறுங்கள். 80 பாடலை தந்து முதலாவது இடத்தை பெற்ற ராஜ்குமார் 2வது இடத்தை அற்புதமாக விளையாடி 48 பாடல்களை கொடுத்த ஷியாமலா, 3வது இடத்தை ராஜ்குமார், இடையிலே வந்தாலும் 3வது இடத்தை பெற்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கே வாருங்கள், உங்கள் பாடல்களை தருங்கள். விரைவாக தந்தால் விரைவாக எழுதிக் கொள்வேன். பாடல்களை தெரிந்தெடுத்து நான் உங்களுக்கு நேரத்திலே தான் தருவேன். 9 பேருடைய பாடல் என்றபடியால் இப்பொழுது தர முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். ஓடி வாருங்கள், யார் வரப்போகின்ற முதல்ல வாருங்கள். பாடல் ஓடிக்கொண்டிருக்கும், இடையிலே நீங்கள் வந்தால் நான் உங்களை அழைப்பேன்.

0: வணக்கம் கிருஷ்ணா, வளமை போல நீங்கள் தான் பெறுகின்றீர்கள், பாருங்கள். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலம் கிருஷ்ணா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தனிமை எப்படி போகின்றது?
1: நலமா இருக்கு ஐயா,
0: நலமாக. பணிகள் எல்லாம் எப்படி சொல்கின்றது? காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: காலநிலை சொல்லி கூட அளவுல இல்லை ஐயா.
0: உணவுகள் எப்படி இருக்கின்றது? சாப்பாடுகள் எல்லாம் எப்படி? நீங்கள் தானா அல்லது கடை தானா? கெட்டிக்காரன், நல்ல உள்ள கெட்டிக்காரன். சரி, இன்னைக்கு உங்களுக்கு வலைத்தளத்துக்கு என்ன நடந்தது?
1: இல்ல இல்ல, வலைத்தளம் ஒண்ணு கோளாறு ஒண்ணு உண்டு, இரண்டாவது பணி செய்யறதுல கொஞ்சம் பெட்டி கோளாறு ஆயிடுச்சு.
0: பணிக்காடு பெட்டி பணி நிமித்தம்
1: பழுது பார்த்து.
0: ஓ, அது மிக முக்கியம் ஐயா, அது மிக முக்கியம் ஐயா. இந்த பாட்டுக்கு பதில் பாடு, இன்று இந்த வாரம் பிராடி அடுத்த வாரம் செய்யலாம். நீங்க பணி மிக முக்கியமானது, அது அது மிக முக்கியம். இப்ப சரி சரி சரி பண்ணி விட்டீர்களா?
1: சரி பண்ணிவிட்டேன்.
0: எந்த வேலையே அதையும் சரி பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய இந்த பாட்டு வருது, இந்த பாட்டு சொல்லாம அந்த பாட்டு சொல்லாம கேட்டுக்கொண்டு மனம் மந்திரமா இருக்கும்
1: என்ன?
0: சரி, நல்லது. இருப்பினும் நீங்கள் 15 பாடலை கிட்ட தரக்கூடிய அந்த அலுப்பு, அதாவது அந்த மனம் முறியாமல் அங்கே உள்ள பிரச்சனையை தீர்த்து கொண்டு மீண்டும் வந்து விட்டீர்கள், வந்து இணைந்தீர்கள். நன்றாக இருந்தது, சிறப்பு சிறப்பு. என்ன பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பு வேண்டும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்?
1: படம் கல்தூண்.
0: கல்தூண் இல்ல, ஒரு பாடல். என்ன பாடல்?
1: வளர்த்த கடா முட்டை வந்தால் பச்சை செடி முள்ளானால்.
0: ஓ, வளர்த்த கடா முட்டை வந்தால், வாழ்த்துக்கள், நல்ல பாடல். எங்க அந்த முதல் வரிய பாடுங்கள்.
1: வளர்த்த கடா முட்டை வந்தால் பச்சை செடி முள்ளானால் போன ஜென்மம் செய்த பாவமடி அம்மாளு
0: கிடைக்கும் இல்லையா? கர்ம வினை என்பது நல்ல பாடல். கல்தூண், கல்தூண் திரைப்படம் முதல் அது நாடகமாக வந்தது இல்லையா? சுந்தரராஜன் போன்ற ஒரு நடித்த நாடகம். நல்லது, வாழ்த்துக்கள்.
1: ஒரு பாடல கேட்டுதான் அம்மா தூங்கிட்டாங்க.
0: எப்ப கேட்டீங்க
1: அந்த பாடல? அம்மா கிட்ட ஒரு வாட்டி கேட்டிருந்தேன், நீண்ட நேரம் பாடலா இருக்குன்னு தூங்கிட்டாங்க சொன்னாங்க.
0: இந்த பாடல்
1: இந்த பாடல் இந்த பாடல் நீண்ட இந்த படத்துல ஒரு பாடல் நீண்ட நேரம் இருக்கு.
0: இருக்கு, அதை எழுதி விடுங்களா, அதை நாங்களை சேர்த்துக் கொள்வோம் அந்த நீண்ட நேர பாடல்ல.
1: சரிங்க ஐயா.
0: அதாவது இசை சிங்கார இசை சரத்திலே நாங்கள் சேர்ந்து. என்ன பாடல்?
1: சிங்கார சிட்டுத்தான் வந்த புள்ள.
0: ஓ, அந்த
1: பாடல
0: சிங்கார. அதை நான் தகவல்களை பெற்றுக் கொள்வேன். சிங்கார சிட்டுத்தான் கல்முள் தோன்றும். நல்லது, நல்ல ஞாபகத்தை கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. இன்று நன்றாக விளையாடி வளமையா அதிக பாடலை தருவீர்கள். இன்று உங்களுக்கு வலைத்தளம் அல்ல, உங்களுடைய பணித்தளத்திலே உங்களுக்கு மிகமான முக்கியமான விடயம், அதிலே நீங்கள் இடப்பட்டபடியால் அதையும் சீர் செய்து இதையிலையும் பங்கு பெற்று உங்களுக்கு விருப்பமான பாடலை நான் ஒலிபரப்பேன். கேட்டு மகளும் ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி. நான் அடுத்த வர உடம்பு செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கே நிப்பாட்டு நீங்கள் இணைக்கு இணைப்பை வைத்திருக்கின்றீர்களா? துண்டித்து விட்டீர்களா? இப்பொழுது துண்டிக்கப்பட்டு விட்டது. வருகிறார் வருகிறார் இன்றைய முதலாவது வெற்றியாளரான நாகப்பன் அவர்கள். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
2: மீண்டும் ஒரு முறை வணக்கம் ஐயா உங்களுக்கு.
0: மீண்டும் ஒரு முறை அமைதியான வணக்கம் அன்பு உறவே உங்களுக்கு. நானும் மூச்சு விட்டு மூச்சு விட்டபடி.
2: ஆமாம் ஐயா,
0: சிறப்பு.
2: எவ்வளவு தூரம் விரைவாக இயங்க முடியுமோ அவ்வளவு தூரம் விரைவாக இயங்கணும் ஐயா.
0: அதுதான் அதுதான் தேவை. காற்று மழை வெள்ளம் எது வரணும் வரட்டும், விடாது மழை விதாலும் விடாது நாடகம் நடத்தியே ஆடுவதுதான். எனக்கு இங்கே பக்கத்தில் குடுவையில் தண்ணீர் இருக்கின்றது, அங்கும் இங்கும் திரும்பி பார்க்க முடியாது ஐயா. காதிலே ஒலி வாங்கி வாய்க்கு நேரே
2: நிமிஷம்
0: இல்லை, வாய்க்கு நேரே ஒலி வரைக்கி, காதிலே ஒலி வாங்கி காதுகளிலே, கண் வந்து கம்ப்யூட்டர் போனை பார்த்து கொண்டிருக்கு ஹேட்ரி நம்பர், கை எழுதுகளுடன் கை எழுதுகளுடன் இங்கே பார்த்தால் பத்திரிகை மூன்று தாள் இருக்கும். மூன்று தாளை நான் முன்னமே தயாரித்து வைப்பேன். பிரித்து பிரித்து அதை 200 பாடல் எழுதக்கூடிய
2: முன்னாடி சொன்ன பாட்டு என்ன, அடுத்து சொன்ன பாட்டு என்ன,
0: அது வேற ஞாபகம். அது வேற நீங்க விட்டுருவாங்க ஐயா, வண்டி இருவாங்க இல்ல, அதனால சொன்ன பாட்டே திருப்பி அடிச்சு விட்டுருவாங்க. கவனம் இருக்க
2: என்னன்னா நமக்கு இது ஒளிபரப்பு வந்து கொஞ்சம் லேட்டா வர்றதுனால என்ன ஆகுதுன்னு அதுக்குள்ள வந்ததுன்னு சொல்லிட்டு
0: போயிருக்கோம். நீங்க மட்டும் பல சிலர் தெரியாது, நீங்க சொன்ன ஒளிபரப்பு நேரமா வருவதால அவர்கள் கேட்பதில்லை, கேட்காது விட்டா அந்த பாடல் வந்தவன. இதுக்குள்ளே ஒரு ஜோக் என்னன்னா, ஒரு யாரெண்ட பதில அடிச்சு விட்டாலே மகிழ்ச்சி ஆமலா, எத்தனை பாடல்களை கேட்டுக்காரு இன்னும் எத்தனையோ இருக்கின்றது ஐயா. சிறப்பு சிறப்பு, நன்றாக இருந்தது உங்கள் பாடல்கள் பதில்கள் எல்லாம் அழைப்போல் எல்லாம் சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு வலைத்தளம் என்று சிறப்பாக இருந்தது உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கு நன்றி.
2: கொஞ்ச நேரம் உற்சாகம் ஐயா, அவ்வளவுதான்
0: அவ்வளவுதான் அவ்வளவுதான். மொத்தம் 80 பாடல் கொடுத்துருக்கீங்களே ஐயா. ஐயா 80 பாடல், அவற்றை பிடிக்க முடியாது, அவற்றை இருக்கின்றது. அவர் 100 தாண்டினவர், 100 தாண்டினவர்.
2: அது அந்த காலத்துல வந்து நமக்கு வந்து 2 மணி நேரம் நிகழ்ச்சி நடந்தது ஐயா. இப்ப வந்து குறைச்சிட்டோம் நம்ம நிகழ்ச்சி.
0: இல்லை 200 பாடல் வரை கொண்டு வருவேன். 180 பாடல், 190 பாடல் தான் வந்தது. அது எந்த 200 பாடல் வந்தால் போதும், இல்லையென்றால் நான் 200 பாடல் வரைக்கும் முந்தி நாங்கள் எழுப்போம். நீங்களே சொல்ல நேரத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றால் சொல்லுவீர்கள்.
2: ஆனா
0: செய்தோம். இப்ப ஒரு 15-20 நிமிஷம் முந்தைய முடித்து போடுவோம் என்றால் அதன் மீது இந்த கணக்கு பார்ப்பதற்கு முந்தி 3-4 பேர் தான் வருவார்கள். டக் டக்குன்னு கணக்கு பார்த்துடலாம். இது 9 பேரில் எங்கே போனால் இங்கே உண்டு எங்கே இருக்குங்கிற அங்கெல்லாம் குறிப்பு வச்சு கொண்டிருப்பேன். அதை தேடி பிடிச்சி தான் என்ன வேண்டும். இது என்னுடைய சொந்த முயற்சியில் செய்கிறது. நல்லது நாபன், சிறப்பாக இருந்து என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களுடைய வெற்றியை தக்க வைத்து விட்டீர்கள் கடந்த வாரத்தை போன்று என்றும். அதுக்குள்ளே ராஜ்குமார் வந்து விட்டார் தெரியுமா, அது எனக்கு அன்னும் ஆனந்தம். சந்தன்ராஜ் வந்து ஆனந்தமாக இருக்கின்றது. சந்தன்ராஜுக்கு அவரால் முடியலை என்று அவருக்கு பணியில் இருந்து கொண்டு தான் சரி. ஆனால் அவருடைய கட்டித்தனம் உங்களை எல்லாரும் ஊக்குவிக்கும் போது இடையில வந்து பட்டாசை கொளுத்தி போடுறவரு கொளுத்தி போட்டு ஓடிடுவார். இந்த பொங்கல் விழா எங்களுக்கு இங்கே எங்கள் நாட்டில் தைப்பொங்கல்
2: வர்றது,
0: தீபாவளி பண்டிகைக்கு அங்கே நீங்கள் பட்டாசு வெடிப்பீர்கள், நாங்கள் இலங்கையில் தைப்பொங்கலுக்கு பட்டாசு வெடிப்போம். இப்பொழுது இல்லை, அந்த நாளில் இந்த போர்க்காலத்துக்கு முன்பு நாங்கள் சிறுவர்களாக இருக்கிறேன். அப்ப எனக்கும் என்னுடைய சின்னம்மாவுடைய மகன், அவருக்கும் என்னுடைய பெயர் தான், அவருக்கும் என்னுடைய பெயர் தான். நாங்கள் 2 பேரும் தான் ஒத்தார்கள். நானும் அவரும் தான். எனக்கு அவர் 4 வயது 5 வயது இளமை, அவரும் நானும் தான் ஒன்றா விளையாடுவோம். அப்போ வெடி பட்டாசு பெட்டி தைப்பொங்கலுக்கு முதல் எனக்கு ஒரு பெட்டி, சின்னம்மா அவருக்கு ஒரு பெட்டி வாங்கி கொடுத்து எங்கள் 2 பேரும் ஒவ்வொரு பெட்டி இருக்கும். அவர் என்ன செய்வான் என்றால் படபடன்னு கொளுத்தி விட்டுவான் பட்டாசை. ஒரு 5-10 கொளுத்தின அப்புறம் நான் எடுத்து ஒன்று எடுத்து கொளுத்தி விடுவேன். கொடுத்தினால் அவருக்கு கோபம் வந்து உடனே மீன் ஒரு 10 எடுத்து அவர் கொளுத்தி விடுவார். விரைவில் அந்த பெட்டிக்குள்ள 100 பட்டாசு தான் இருக்கும். விரைவில் அவருடைய 100 முடிந்து விடும். அதன் பின் எங்கள் வீட்டுக்கு வருவேன். நான் ஒன்றுண்டா எடுத்து போட்டுருக்கு. அம்மாவோட வந்து பெரியம்மா, அண்ணா வந்து என்னோட கூட வச்சிருக்கிறார். அவர் இப்போ உங்களுக்கு கொண்டு அவருக்கு கணக்கு தெரியாது. அவசியம் என்னோட ரொம்ப இருக்கு. அண்ணா வந்து கணக்கு கொடுத்துறா, அவர்கிட்ட நிரம்ப இருக்கு. எனக்கு பற்றா எனக்கு தாங்க ஒன்று. அம்மா வந்து தம்பி அழுகிறான் கொடுறேனா, இல்லை சரிவரத்தானே 100 ரூபாய் வாங்கினது, எந்த பட்டிக்கு 100 தான் இருக்கு. நான் அவரோட கொஞ்சம் உயர்ந்தவர், எனக்கு கணக்கு தெரியும். நான் எனக்கு 12-13 வயது இருக்கும். அப்படி ஒரு பெருபடி. அதே போன்று சந்தன்ராஜ் வந்து ஒன்று கொளுத்தி போட்டு போவார். பார்த்தா எல்லாரும் பட பட பட சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. என்ன பாடலை கேட்போம் நாகப்பன் உங்களுக்காக?
2: இன்றைய தினம் படம் வந்து இதயக்கனி.
0: ஆஹா, நல்ல படம் இதயக்கனி. அது என்ன பாடல்?
2: இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ.
0: சிறப்பான பாடல். இன்பமே உந்தன் பேர் சொர்க்கமேனு பெருமாக்குமா. இன்பமே உந்தன்
2: பேர் பெண்மையோ.
0: உந்தன் பேர் பெண்மையா, நானும் சொர்க்கத்தை காண பாக்குறேன்.
2: பெண்மையோ,
0: பெண்மையோ. நல்ல பாடல். விளையாடி சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து அதிக பாடலை தந்து வெற்றி பெற்றவங்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களோட போட்டி போட இருந்தால் அடுத்தவர் இங்கே அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவரையும் அழைப்போம். இணைப்புக்கு நன்றி. சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எங்கே வணக்கம், வணக்கம் தலைவா, வணக்கம் தலைவரே, வணக்கம். யார் அடுத்தவர் அழைக்கின்றார்? வணக்கம், வணக்கம். யாருக்கு கிடைக்க போகிறது இணைப்பு? பார்ப்போம். பாட்டுக்கு பதில் பாட்டை விட மோசமா இருக்கின்றதே பாட கேட்பதற்கு. எங்கே அறுபது நாள் பாருங்களப்பா, 2 பேரும் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். வந்துவிட்டார் தலைவர்.
3: அலுவலகத்திலிருந்து இப்பதாங்க வந்தேன் ஐயா கிட்ட பேசணும் போட்டியில கலந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் எங்கிட்ட எப்பயுமே வானொலி ஒண்ணு வச்சு கேட்டுக்கிட்டு தான் பதில் பாட்டு பாடுவேன். இப்ப என்னோட வானொலி வந்து எடுத்து கேக்குறதுனால என்னால போட்டியில வந்து ஈடுபாடோட வர முடியல. ஆனா கலந்துகிட்டவங்களாவது வாழ்த்துக்கள் ஐயா, அருமையா இருந்தது. துப்பாக்கில இருந்து வந்து சீடி வர தோட்டா மாதிரி பாடின ரெண்டு பேரும் பாட்டுக்கு பதில் பாட்டு எடுத்து கொடுத்தாங்க.
0: குறைந்த உறவுகளா இருந்தால் அவரோடு கிட்டத்தட்ட வந்திருக்கலாம், ஆனா வந்த உறவுகள் அநேகம் பேர். அதனால நீங்கள் வந்து இடையிலே வந்தாலும் சிறப்பாக வந்து விளையாடி 86வது பாடல தான் வந்திருக்கீங்க இல்லை?
3: நீங்க கூட சொன்னீங்க 100வது பாடல தான் நாம நீங்க சொன்னீங்க.
0: நீங்கள் வந்து 73வது பாடல்லே வந்து இணைந்தீர்கள் இல்லை? அதுக்கு முன்பு வந்து விட்டு இல்லை நீங்கள் வந்து இணைந்தது சரியாக 61வது பாடலில் வந்த முதல் 60 பாடல்கள் சென்று விட்டன.
3: 29:30 மேலதாங்க
0: வந்தேன். 61வது பாடல நீங்கள் இந்த 200 பாடல 61வது பாடல நீங்கள் வந்தீர்கள். 61வது பாடல வந்து இணைந்து 100வது பாடல் வரைக்கும் எங்களோடு இணைந்தீர்கள். நீங்கள் 61வது பாடலை என்ன பாடல் தந்தீர்கள் என்றால், நீங்கள் இந்த பாடல் சின்ன சின்ன தூரல் என்ற பாடலோடு வந்தீர்கள் சரியா? இங்கே எல்லாம் ஆவணங்கள் இருக்கிறது ஐயா, கவலைப்படாமல்.
3: இல்ல இல்ல நல்லா இருந்ததுங்க, நல்லா விறுவிறுன்னு இருந்ததுனால சாலையில நடந்து வரும்போது பாட முடியல என்னால. அவ்வளவு பாடல் கேட்டுட்டே ஓடி வந்தேன். வந்துட்டு உடனே
0: வீட்டுக்கு ஆரம்பிக்க வேணும் போல இருந்தது.
3: ஆமாங்க, பாடல் சாலையில பாடினா தப்பா நினைப்பாங்களான்னு அப்படியே அமையதே வீட்டுக்கு
0: தம்பாடல பாடி. ஆமா ஆமா, வழக்கமா வழக்கத்தை போல இன்று நீங்கள் அந்த இடையில வந்தாலும் உங்களுடைய தொடர்பு சிறப்பு அழைப்பு நன்றாக இருந்தது. அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து நீங்கள் தொடர்ந்து இருந்தீர்கள்.
3: இருந்தாலுமே என்ன பாடலுக்கு அடுத்த பாடல்ங்கிறத நினைவு வச்சுக்க முடியல. இப்போ வானொலி கேட்டிருந்தா பாடல் வந்ததா இல்லையான்னு தெரியும். இருந்தாலும் வாழ்த்துக்கள் ஐயா, நல்லா இருந்தது. உங்களுக்கு தான் ரொம்ப பாராட்டுகள் ஐயா, இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிட்டு இவ்வளவு பேரோட பாடலும்
0: குடிச்சுக்கிட்டு வரிய மாத்தி பாக்குறாங்க. கடைசி சொல்ல வேற மாதிரி சொல்ல பாக்குறாங்க, விடுறாங்க. இருந்தாலும் நான் உடையில தான் ரெண்டு கொள்ள வேணும். உற்சாகத்தை தந்தீர்கள், சிறப்பாக சிறப்பாக நிகழ்ந்தது. இன்று 9 பேரோட நிகழ்ந்தது பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. வந்து கலந்த
3: 9
0: பேரோட வந்தது மிக மகிழ்ச்சி. நீண்ட நாளை பின்பு அப்ப இன்று என்ன பாடலை உங்களுக்காக தர வேண்டும் நான்?
3: ஐயா படம் தென்மேற்கு பருவ காற்று.
0: அதுல என்ன பாடல்?
3: கள்ளச்சி என்ன தெரியலையா பாடல் வருகிறது.
0: எனக்கு விருப்பமான பாடல் ஐயா அந்த பாடல். ஏடி கள்ளச்சி என்ன அந்த பாடலும்
3: வைரமத்த பாடல் வரிகள் நல்லா இருக்கும்.
0: வரிகளுக்கு நான் முக்கியத்துவம் அதுல கொடுக்கிறேன். பாடகர் புதிய பாடகர் அந்த ஏக்கம் அந்த விரகம் அதுல தெரிகிறது அந்த குரல்லையும் பாடல் வரிகள்ல நான் பெருசாக ஒரே மாதிரி தான் மாறி மாறி காதல் ஏக்கம் போட்டுருப்பாங்க. அதுல இரண்டு கருத்துக்கள் அல்ல சமூக கருத்துக்கள் எடுக்க முடியாது. இப்படி பாடல்கள் ஏடி கள்ளச்சி அந்த அவருடைய அந்த இது சாதாரணமாக கிராமத்தில் உள்ளவர்கள் பேசுவது போன்று நல்லா இருந்தது, அழகாக இருந்தது, நல்ல பாடல். அந்த பாடலை மீண்டும் உங்கள் மூலம் கேட்டு மகள் இன்னொருத்தோட வைனாங்கள் இல்லையா? இந்த பாடல்களை என் ஆர் ரகுநாதன் அவருடைய சரி இந்த பாடல் உங்கள் மூலம் கேட்பார் மற்றது ராஜ்குமார். இந்த பாடல் இப்பொழுது ஒளிபரப்ப மாட்டேன், நேரம் போய் கொண்டிருக்கின்றது.
3: நான்
0: ஒரு 3-4 பேருடைய உடனே தந்து உடனே 9 பேருடைய பாடல்னா 9 பாடல்கள் 1 மணி நேரம் எனக்கு வேணும் தொகுத்து வழங்க. அப்ப இரவு இப்ப தூக்கத்துக்கு போற நேரங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆதலால் மதிய நேரம் உங்களுடைய மதிய நேரம் நேயர் நேரம் விடுமுறை விருப்பம் ஒலிக்கும் வேளையிலே இதை நாங்கள் புகுத்தி விடுவோம். அப்ப ஒன்றாக பாடல்களை கேட்டுக்கொண்டு போகலாம் நீங்கள்.
3: ஏன் பாடல் கேட்க வரல, உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்தங்க. நன்றியா? நன்றி.
0: அது என்னுடைய இது எனக்கு முன் ஆரம்பத்துல முதல் ரெண்டு மூன்றை சொல்லிவிட்டு முதலாவது பாடலுக்கு ஒரு பாடலை கொடுத்துட்டு முதலாவது நேருக்கு ஒரு முதலாவதா வந்து ஒரு பாடலை கொடுத்துட்டு போகலாம். ஆனால் இது வந்து பங்கு பெற்றவர் அவர்களுக்கும் ஒரு ஆனந்தம் இருக்க வேண்டும். அவர்களும் அன்போடு வந்து எங்களோட பேசி மகிழ்ந்து ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு ஒரு பாடல் ரெண்டு பாடலை தந்துட்டு போறார்கள். அவர்களுக்கும் ஒரு பாடலை கொடுத்த கேட்கும் போது சந்தோஷமா இருக்கும் தானே ஐயா.
3: அதற்காக
0: எங்கள் ராஜ்குமாருக்கு விருப்பமான பாடலை தர நீங்கள் பங்களிக்காத விட்டாலும் பார்த்தீர்களா என்றும் நாகப்பனும் வந்து இது தலைவர்கிட்ட பாட்டு அவர் வந்ததுக்கப்ப தலைவர் தந்துட்டாரான் கேப்பார் சிறப்பு.
3: அன்புக்கு நன்றி, எல்லாரும் அன்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி உங்களுடைய பதிவுக்கு நன்றி, பதிவுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் ஆசீர்வதின வாழ்த்துக்கள்
3: நன்றி
0: வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி.
3: ஆமாம் நன்றி, விடைபெறுகிறேன்.
0: வாழ்த்துக்கள் வணக்கங்கள். அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய சீனவடி சியாமலா அன்பு மகள். சீனவடி மாதிரி சீர்படுத்திக் கொண்டது மகளே
4: அப்பா வணக்கம்ப்பா.
0: வணக்கம். இரண்டாவது பரிசு பெற்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்பா. உடைய வாழ்த்துக்கள்
4: நன்றிப்பா நன்றிப்பா. வாழ்த்து பழிச்சுட்டுப்பா.
0: நீங்கள் சாந்தி போன்றதெல்லாம் ஆசிரியர்களின் வாழ்த்துக்கள் எழுதி இருந்தீர்கள். என்னுடைய ஆசையை வழங்கி இருந்தேன்.
4: என்னை
0: குண்டு குண்டு பேத்தி அவவும் அனுப்பியிருந்தாவா நிகழ்ச்சிக்கு வராட்டாலும் என்னோட இணைப்புக்கு வருவா ஜெயா ஜெயா. நான் கண்ணன் போஷத்தோட பேராண்டி வந்திருந்தார். சிறப்பா இருந்தது கண்ணன் போஷம்.
4: உங்களோட
0: பெட்ட கண்ணன் போல அது பொடியன் கண்ணன். அவள் கண்ணாடி போட்டுக்கிட்டு அழகா இருந்தது. அடுத்த உங்களோட பாடல் தெரிவுகளம்மா அவசரமாக இருந்தாலும் நிதானமான பாடலும் தந்து நான் கவனித்து பார்த்தேன். இந்த அவசரத்தில் வார்த்தை வருகிறது என்று ஒரு பாடலை கொடுக்க வேண்டும் என்று கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள் தொகையை கொண்டு வர. ஆனால் அந்த நிதானத்தோடு பாடலை கவனித்து கொண்டு வரது அந்த கவனம் உங்களில் இருக்கிறது நான் கவனித்தேன். பாடலையும் சரியாக தருகிறீர்கள், வரிகளையும் சரியாக தருகிறீர்கள். யாருடைய பாடலுக்கு இந்த பாடலும் கூறுகிறீர்கள். இந்த பாடலும் கிட்டத்தட்ட பொருந்தக்கூடியதாயும் இருக்கும். நல்ல நல்ல தெரிவுகளையும் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. அதனால தான் சீனவடி என்று பாட்டம் கொண்டு வச்சு தெரியுமா? சீன சீனவடி என்னன்னு தெரியுமா? முதல் முதல் சீனபடி தான் வந்தது பட்டாசுலே. அதனால் நாங்கள் சீனபடி சீனாவடி என்று கூறிக்கொள்வோம். அதுக்கு பேர் நீங்கள் பட்டாசு என்று கூறுவீர்கள். பட்டாசுக்கு பேர் சீனாவடி சீனா நகரம். அது வந்து அப்படியே சும்மா சிம்பிளாக கோர்த்து கட்டி போட்டு டைட் பண்ணி போட்டு தூக்கி போட்டா பட்டாசன் படி ஒன்றும் பறந்து போகாது.
4: ரொம்ப சத்தமா வரும்.
0: நாங்கள் கொடுக்குற பணத்துக்கு தரமான பொருள் வாங்கின மாதிரி பட்டாசு யார் தர. ஆனா அழகாக சிறப்பு அந்த படாரன் படி. அதே போல நீங்கள் பட்டண்டு பதிலை கூறும் பொழுதும் சரியாக சொல்லுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி சொல்லணும். அது நின்றபடியால் ஒரு தொல்லை பேசினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மழை வாழ்க வாழ்க. மீண்டும் ஒரு தரம் பெருக சொன்னேன் தானே மழை வரும்.
4: மஞ்சள் மகிமை படம்
0: நல்லது. ஒரு பாடல் மஞ்சள் மகிமை. அதுல
4: கோடை மறைந்தால் இன்பம் வரும் நாளை சொந்தம் வரும் அந்த பாட்டுப்பா.
0: நல்ல படம் நாகேஸ்வரராவ் சாவித்ரி. நல்ல படம்.
4: ஓடை
0: மறைந்தால் இன்பம் பெறும் நல்ல பாடல். சாவித்ரியை இறக்கும் பொழுது என்னுடைய அத்தார் என்னுடைய மைத்துனர் முறையான ஒருவர் அவர் வந்து அவர் தலைமை ஆசிரியர் இருந்தார். பின்பு ஆரம்ப காலத்தில் பையனாக படிக்கிற காலத்தில் அவருக்கு அவர்கள் அந்த படம் பார்க்கின்ற வயது தாய் தகப்பனுக்கு தெரியாது ஒழித்தெல்லாம் தான் நாங்கள் படம் பார்க்கும். எங்களை சினிமாவுக்கு போக விடமாட்டார் விடமாட்டார் கட்டுப்பாடு.
4: சின்ன வயசுல அப்படிதான்.
0: ஆமாம் அவர் ஒழித்து போவார். அவர் அந்த உயர்கல்விக்கு போகும்போது கொஞ்சம் சுதந்திரம். அவர் படங்கள் நன்றாக பார்ப்பார். அது அழகான ஒரு ஆர்டிஸ்ட். அது வரைவார் சித்திரம் வரைவதில் சிறப்பாக. சித்திரத்திலே தான் தேர்ச்சி பெற்று வாணிஜ்யம் பெற்றார் பின்பு. ஆனால் கிராமப்புறத்திலே தான் கிராமம் தான் நாங்கள் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த இடம் கிராமம் தானே. வயல் நிலம் விவசாயத்தோடு அவர் வந்து சாவித்ரி அம்மாவனுடைய ஒரு பெரிய ரசிகர். அந்த காலத்துல சாவித்ரி அம்மாண்டா அவருக்கு அலாதி பெரிய சாப்பாடு இல்லாமல் சாவித்ரி அம்மான்னு ஒழித்து படம் பார்த்தாரு. அந்த நாளையில 10% 5% 10% கொடுத்த போட்டோ தருவார்கள், புகைப்படம், நடிகர்கள் புகைப்படங்கள் வாங்கலாம் நாங்கள். அதையெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சிருப்பாரு. அதே போல வரைவா அவர் ஒரு தடவை கெனடி, ஜெகுலின் கெனடி அம்மாவுக்கு அவ வரைவு வரைந்து அனுப்பி அவரிடமிருந்து பரிசு பெற்றவர். மறைந்த அமெரிக்க ஜனாதிபதி கெனடி, அவருடைய மனைவி ஜாக்குலின் அம்மையார், அவவை அழகான பண்ணவர். அவரை அந்த அழகான உருவத்தோடு ஒரு படத்தை பார்த்து வரைந்து அவருக்கு அனுப்பி அவரிடம் வந்து கையெழுத்து வாங்கி, அதே போன சாவித்ரி அம்மாவுக்கு அனுப்பி சாவித்ரி அம்மாவோட கையெழுத்தோடு ஒரு படம் திருப்பி அனுப்பியிருந்தாங்க. ஆதி இவருக்கம்மா வாழ்க்கையிலே கிடைக்காத ஒரு வெற்றி மாதிரி எல்லோருக்கும் காட்டி புகழ்ந்து கொண்டே திருவார். அவர் இப்போ காலமாகி விட்டார். அவர் எனக்கு அவரும் எனக்கு ஒரு வழிகாட்டி. அவர் எனக்கு மூத்தவர், நல்லா மூத்தவர். அவர் தலைமை ஆசிரியராக அவர் இருந்தவர் நல்ல. அவர் இந்த கோடை மறைந்தால் இன்பம் பெறும் பாடலை பாடிக்கொண்டே இருப்பார். என்னது பாடல் அவருக்கு, அது அவர் முணுமுணுத்தபடியே தான் எனக்கு தெரியும். நான் மஞ்சள் மஞ்சள் போய் பார்க்கும் பொழுது எனக்கு நல்லா தெரியாது, நான் தூங்கி விடுவேன். படம் சின்ன வயதில் என்னோட மாமா அழைத்து கொண்டு போவார், அவரோட போனால் நான் அவரோட மடியில் தூங்கி விடுவேன். எனக்கு இப்போது அவர் தட்டி தட்டி எழுப்பியாக்கி ஏதோ ஒரு காட்சி, இந்த மஞ்சள் மஞ்சள் ஏதோ ஒரு காட்சி எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாது. இப்போ இருக்க அந்த படம் பார்க்க போடணும். சரி, கோடை மறைந்தால் இன்பம் பெறும் என்ற பாடலை கேட்டு மகிழ்வோம். இப்பொழுது உங்களுக்கும் கோடை மறைந்து மழை பொழிந்து மகிழ்ச்சியான காலமாகத்தான் இருக்கும். வாழ்த்துக்கள் மகனே. அவர் மகனார் எப்படி இருக்கின்றார்? கால் வைத்த மருத்துவத்தோடு எப்படி இருக்கின்றார்?
4: மகள் இருக்காப்பா, இருக்காப்பா, வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோட ரொம்ப குண்டா இருப்பா, அதனால அது ரொம்ப சிரமமா இருக்கு அவளுக்கு.
0: அப்படியா? இருக்கணும். சரி, நல்லது. வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்தீர்கள் நீங்கள். 9 பேர் வந்தது பெரும் மகிழ்ச்சி எனக்கு. நன்றி,
4: நன்றி,
0: நன்றி. அடுத்து யார் வரப்போகிறீர்கள்? நேரம் சரியாக வந்துவிட்டது. நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். வராதவர்களுக்கும் நீங்கள் வந்து பாடல் தராதுவிட்டாலும் நீங்கள் தந்த பாடல்கள் என்னிடம் இருக்கின்றன. அந்த பதிவில் இருந்து நான் தெரிந்து உங்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பாடலை ஒலிபரப்புவேன் என்று பகல் வழியில் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். யாரும் அழைப்பதானால் முடிவதற்குள் அழைக்கலாம். அங்கே பார்ப்போம். ஒரு சிலருடைய கருத்து இங்கே வந்தது என்னவென்றால், தங்களால் எங்களால் இணைய முடியவில்லை என்று. நீங்கள் தானே 300, 400 தரம் அழைத்து ஒரு தடவை பிடிக்கின்றீர்கள். 200 பாடல் எனக்கு கிடைக்க வேண்டும். கிட்டத்தட்ட 2000 அழைப்பை நான் எதிர்பார்த்திருக்க வேண்டும். அவ்வளவு தொகையான அழைப்புகள் வெறும் நீங்கள் அழைத்திருப்பீர்கள், கிடைக்காது. நீங்கள் 50, 100 தடவை அழைத்தால் ஒரு அழைப்பு கிடைக்கும். அதனால் எல்லோருக்கும் கிடைப்பது கடினம். இது ஒரு அற்புதமான படைப்பு. ஆரம்ப காலத்தில் நாங்கள் இதை கொண்டு வரும் பொழுது திரு சந்தன்ராஜ் அவர்களோடு நாங்கள் பேசும்போது அவர் பரீட்சாத்திகாரமாக பார்ப்போம் என்று சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்து என்னை கொண்டு வர வைத்தார். இந்த நேரத்தில் நேரடியாக உங்களோட ஊரை இருந்தேன் சந்தன்ராஜ். உங்களுக்கு என்னுடைய நன்றி என்னவென்றால், நீங்கள் ஒரு அன்பு உறவை நேற்றைய தினம் அனுப்பியிருந்தார் மிஸ் திரு பரம் சோதி அவர்கள் சிதம்பரத்திலிருந்து. மிகவும் சிறப்பாக எங்களை கவர்ந்து கொண்டார். உங்கள் அனுப்பி அவருக்கு வழிகாட்டி விட்டதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சந்தன்ராஜ். பலரை போல் இவரையும் தந்தீர்கள். இப்பொழுது மகள் சாந்தி வந்து விட்டாள். வணக்கம். வணக்கம் சாந்தி.
5: வணக்கம் ஐயா.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
5: நலமா இருக்கேங்க ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நானு
5: உறங்கிட்டேங்க ஐயா, உறங்கிட்ட அப்புறம் திடீர்னு எழுந்து
0: எல்லாம் உறக்கத்துக்கு போறீங்களா? விட்டு எங்களுக்கு உறங்குற நேரம் இல்லை நண்பகல்.
5: திடீர்னு தூக்கம் வந்தது, தூங்கிட்டேன்.
0: அழகி ராசா தூங்கிட்டாரு, தூங்கிட்டாருங்களா?
5: அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க, இப்ப முழிச்சிட்டு இருக்காங்க.
0: ஆமா, அவங்க எழுந்து வந்தவன்
5: நான் வீட்டுல தான். ஆமா, வீட்டுல வெளியே போயிட்டாங்க, நான் உடனே தூங்கிட்டேன். எனக்கு அப்படி ஒரு தூக்கம்,
0: தூக்கம் வந்துருச்சு. நான் எதிர்பார்த்தேன் ஆரம்பத்துல, ஆனா இல்ல இருந்து நேற்று நூற்றி. நீங்கள் வரும்பொழுது எந்த பாடலுக்கு வருகிறீர்கள் என்றால், நீங்கள் வரும்போது 175வது பாடலுக்கு வந்தீர்கள். ஆனா அந்த நேரத்தில் மோடி வந்து அழகாக விறுவிறுப்பாக பாடல்களை தந்தீர்கள், சிறப்பாக இருந்தது. ஆரம்பத்தில் வந்திருந்தால் 25 பாடல்கள் 5 என்றால், 200 பாடல் என்றால் 40 பாடல்கள் கிட்ட நீங்க தந்திருக்கலாம். 40 அப்படித்தான் என் மகள் தந்திருக்கிறார். சிறப்பு. அடுத்த பயணம் பாருங்கள், முடிந்தால் வந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்ள. இணைப்பு கிடைப்பது கடினம், கிடைத்தால் அது உங்களுக்கு வாய்ப்பு. இணைந்து குறைந்த பாடலை தந்தாலும் நிறைவாக நிகழ்ச்சியை கொண்டு வரக்கு நீங்களும் ஒரு ஆளாக இருந்தது எனக்கு மகிழ்வாக இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல் நாங்கள் ஒளிபரப்பில் சேர்க்க வேண்டும்? சாந்தி
5: தூக்கம் உன் கண்களை தழுவட்டும்.
0: அதனாலதான்
5: நிகழ்ச்சியில கலந்துக்கலாம்.
0: கிடைத்தால் அதை தருகிறேன்,
5: சூடு வெப்பத்தை கலக்கி விட்டு போயிடுச்சு.
0: வெப்பத்தை கலக்கி விட்டு நல்ல குளிர் பானம் இருந்துங்கள், குளிர் தர்பூசணி சாப்பிடுங்கள். சிறப்பு குளிர்மையான இந்த நேரம் தான் கோடை காலத்திலே உடல் வெப்பம் அடைந்து கோடை கால நோய்க்கிருமிகள் எங்களை தாக்குவது. ஏன்னா கோடை காலத்து நோய்க்கிருமி வல்லமை வல்லமை கூடியது சாதாரண காலத்தை விட. இரண்டு மாலை 12 மாலை இந்த உலகத்தில் நாளாந்த
5: எங்களுக்கு முடிஞ்சிருச்சுங்க ஐயா. இது வசந்த காலமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: வசந்த காலம் என்றால்
5: கோடை காலம் மாதிரி இருக்கு.
0: அப்ப கோடை காலம் வசந்த காலம் வர வேண்டியது. காலநிலை மாறி விட்டது மகளே, காலநிலை மாறி வந்துவிடும். ஆனா அந்த கோடை காலத்தோடு ஒட்டி வருகிற நோய்க்கிருமிகள் வல்லமை வாய்ந்தன. நாங்கள் வாழுகின்ற ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் காலம் முழுவதும் எங்களை சுற்றி கிருமிகள் தான் உண்டு. அது நல்லவையும் உண்டு தீயவையும் உண்டு. இந்த உணவுகள் வருவதற்கு சீரணம் அடைவதற்கு நோய் மாறுவதற்கு எல்லாம் கிருமிகள் தான் முக்கியம். அவர்கள் வல்லமை உள்ளதும் இருக்கு. மனிதரை போல தான், நல்ல மனிதன் கெட்ட மனிதன் போல சார். சரியா சார், நல்லது இணைந்தே சிறப்பித்தமைக்கு இறுதி நேரத்தில் வந்து இணைந்து அழகாக சிறப்பித்தக்க என்னுடைய நன்றிகள். மேலும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். நல்ல பாடல்களை எழுதுகிறீர்கள் தளத்தில்.
5: ஆமாங்க ஐயா, நேற்றும் முயற்சித்துங்க ஐயா. எல்லாம் நிறைய பேர் பேசிட்டே இருந்தாங்களா, வர முடியல. பக்தி வேலையில
0: நேற்று வந்தது போல
5: வந்து அதுதாங்க ஐயா, இணைப்பு கிடைக்கல, இணைப்பு கிடைக்கவே இல்லை எனக்கு.
0: அப்ப இப்ப கொஞ்சம் கடிதம்தான் பக்தி வேலை. நேற்று நேற்று அதற்கு முதல் தான் நீங்கள் வந்து அழகு மயிலே விளையாடும் மயிலே ஆடு மயிலே விளையாடும் மயிலே முன்பு வாரம் கேட்டீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு மகளே, நேரத்தை நீடித்துக் கொண்டோம்.
5: அதுக்கு முதல்ல வரது ஞாபகம் வச்சிருக்கீங்க ஐயா, நீங்க நல்ல ஞாபக சக்தி
0: சிந்தனை.

0: ஆமா
1: நன்றி.
0: ஆமா ஆமா
1: இப்பொழுது நண்பகல்லா, நீ
0: நன்றி.
1: உங்களுக்கு தாரியத்துக்கு நன்றாக இருந்து சொன்னதும் உங்கள் பாடல் வரும் என்ற நம்பிக்கையோடு பகல் வேளையில் கேட்கலாம். ஓடி சென்று நித்ரா தேவியுடன் இணைந்து ஐக்கியமாகுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றி.
1: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவுகளை நான் எதிர்பார்க்கவில்லை, அவர்கள் நான் தருவேன் பாடல் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். ஒரு சிலர் தூக்கத்துக்கு சென்றும் இருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். நன்றி. இதுவரை நேரமும் என்னோடு இணைந்து இன்றைய நாள் கலகலப்பாக செல்லும் பொழுது எனக்கு உற்சாகத்தை ஊட்டி ஒரு ஓய்வு அல்லது உழைவு இல்லாமல் நான் உங்களோடு இணைவதற்கு வல்லமையை கொடுத்த கடவுளுக்கும் நன்றி கூறிக்கொள்ள வேண்டும் இந்த வேளையிலே. இனி இன்று கதம்பம் 2026 ஆண்டு 9வது மாதம் 5வது நாள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி இனிது 9 உறவுகளுடன் நிறைவேறி வெற்றியாளர்களையும் பார்த்து பாடல்களின் தொகைகளையும் பார்த்து 5 உறவினர்கள் வந்து பாடலை கேட்டிருக்கின்றார். ஏனையவர்களுக்கு நான் பாடல் அவர்கள் விருப்பப்படி அவர்கள் தந்த பாடல்களை தெளிவுபடுத்தி நான் ஒளிபரப்புகிறேன் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடன் இன்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழை கொடுத்து இவர்களெல்லாம் அறிய வைத்த தன்மைக்கும் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவேற்ற நிறைவரும் வரை உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்ததுக்கு அவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் கூறி என் அன்பு உறவுகளே உலகளாக இருந்தும் எனக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இணைந்து என்னை மிக மிக சுறுசுறுப்பாக இயங்க வைத்த உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். எல்லாம் வல்லவனுக்கு நாங்கள் கணக்கு கொடுப்போம். அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் வாழ்வோம். அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம். நிம்மதியான அமைதியான சமாதானமான சமதர்மமான வாழ்க்கைக்கான அருள் புரிய வேண்டும் ஐயா என்று நானும் உங்களோடு இணைந்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்களை வேண்டி வணங்கி விடைபெற்று பாடுவோர் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக அன்புடன் தமிழோடு.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வைத்திருக்கின்றார். மழையே மழையே என்ற பல்லவியோடு அம்மா என்ற திரைப்படுத்து பாடலை அவர் கேட்கும். இந்த பாடலை வளமை போல இன்றும் அவரோடு இணைந்து தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

ஒலிக்க இருக்கும் நேயர் நேரத்துக்கான முதல் பாடல் வழங்கும் போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள் அனுப்பி

வளமை போல இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் ரவி மாலதி கண்ணன் சங்கரி உஷா சேகர் ரமேஷ் ஸ்ரீபதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா மற்றும் ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல் பாச மலர் என்ற திரைப்படத்திலிருந்து மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் என்ற அற்புதமான ஒரு பாடல் கேட்டு மகள் பூமி.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது இன்னும் ஒரு பாடல், நீண்ட கால உறவு அன்பு மகளிர், திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமள பிரபா நீங்கள் தந்த பாடல். எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ என்ற அற்புதமான ஒரு பாடல், கணவனே கண்கொண்ட தெய்வம் திரைப்படத்தில் ஆண்டுகள் பலவற்றுக்கு முன்பு வந்த பாடல், என்று கேட்டாலும் கருத்தாலும் உள்ள இனிமையான பாடல். சியாமளா பிரபா நீங்கள் கேட்கும் வேளை உங்களோடு இணைந்து பலமை போல என்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி அவர்களோடு நறுமுகையால் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள், நாங்களும் கேட்கின்றோம்.

அன்பு உறவுகளை வரும் அடுத்த பாடலை தருகின்றார். நீண்ட கால உறவு அன்பு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள், அவனுக்குத்தான் தெரியும் ஒரு ஆரம்பமும் அதன் முடிவும் என்ற பாடலை. இந்த பாடல் பாடி பறந்த குயில் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பிய வேளை அவர் கேட்க இருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே அவரோடு இணைந்து வளமே போல இன்றும் அவரது உறவுகளாக முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வின் நசீகா ரிஃபாக இம்ரான் ஷாஹில் உலகத் தமிழர்களும் இணைந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிக்கின்றது நேயர் நேரத்திற்கான தித்திக்கும் தேனான பாடல்கள்.

இரவும் பகலும் என்ற திரைப்படுத்த பாடல் குங்கும கோலம் போடுவது என்ன கன்னத்திலே என்ற பல்லவி. அதோடு சரணங்களை இணைத்து தர விரும்புகிறார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து திருபுவனம் கே அனுஷியா கிருஷ்ணன். திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயமும் உறவுகளும் இணைந்து கேட்கின்றோம் என்று எழுதியவளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்கு இருக்கும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கேத் சிறுபை சந்தனராஜ் அவர்கள் காதூரம் செல்லுகின்றது. இளைய மனம் சிறையாக என்ற வரி புதிசா படிக்கிறேன் பாட்டு என்ற திரைப்படத்து பாடலாகும்.

தொடரும் பாடல்கள் பாலக்காடு கேரள மாநிலம் ரதீஸ் அவர்களின் பாடல். சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்திலிருந்து ஆளி சூழ்ந்த உலகிலே என்று பாடும் வேளையிலே நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒலிக்கின்ற பாடல்கள் என்று கூறிய வகையில் அடுத்து வரும் பாடல் தெரியும் தெரியும் விஷயம் தெரியும் என்ற சவால் திரைப்படுத்த பாடல் தான். அந்த பாடலை பழமை போல என்றும் வளைகுடா மண்ணில் இருந்து குவைத் நாடு அன்பு ஜோஜ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ஒலிக்கின்றது பாடல்.

கேட்டு மகளும் இந்த வேளையிலே தான் அடுத்து ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவர் தந்த பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து பூ முடிப்பாள் இந்த பூங்குழலி என்று பாடுகின்றது. உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது கிருஷ்ணன் உங்களுடைய பாடல்.

ஆவணி திங்கள் இருபதாம் நாள் திருவளச் செல்வன் சிவராமனுக்கும் திருவளச் செல்வி ராஜே

கணக்கு

0: இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள். அவர் தந்த பாடல் வான்மதி என்ற திரைப்படத்திலிருந்து இன்றைய நாளுக்கு ஏற்ற பாடலாக வருகின்றது. பிள்ளையார்பட்டி ஹீரோ நீதாப்பா கணேஷா என்று கூறும் வரி கொண்ட ஒரு பாடல். அனைவரும் கேட்போம், மகிழ்வோம் இனிமையான இந்த பாடல்களை.
1: சரண்ணா.

0: அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயரா.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. வணக்கம் உறவுகளே என்று கூறி இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மூன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் போல் இன்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான தித்திக்கும் தீனான

முதலில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பட்டாம் பூச்சி என்று வரி எடுக்கும் பாடல் முழுவதையும் பாடுகின்றது ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் கேட்ட பாடலாக.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து அன்புடன் டிரான்சி அனுப்பி வைத்திருக்கின்றார். ஒரு இனிய மனசு ஒன்று என்ற ஜானி திரைப்படுத்த பாடல் தான் அவர் கேட்ட பாடல். இது ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல். இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அனுப்பியிருக்கின்றார் யாரும் இல்லை இங்கே என்ற பாடலை. பணத்துக்காக என்ற திரைப்படத்து பாடல்தான் இந்த பாடல், கேட்போமே.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான இன்னுமோர் பாடல் மோன்றியல் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன் தந்த பாடல் மச்சக்கண்ணி என்று வரியெடுத்து சீமராஜா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி தந்த பாடல். மாந்தோப்பு கிளியே திரைப்படுத்து பாடல் வெள்ளிக்கிழமை என்று முதல் பதம் கொண்டு பாடுகின்றது முழுவதையும்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர்கள் விருப்பமாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது ஆஸ்திரேலிய கண்டத்து அன்பு உறவினர்கள் தந்த பாடல்களை உலகளாவ கேட்டு மகளை இருக்கின்றோம். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தினமும் வந்து பாடலை ஜோடியாக கேட்பார்கள். ஜோடி குரலிலே அந்த வகையில் இன்றும் வேட்டையாடு விளையாடு திரைப்படுத்து பாடல் பார்த்த முதல் நாளே என்ற வரியெடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலுள் ஒலிக்க இருக்கும் பாடல் நந்தா நீ என் நிலா என்று பாடுகின்றது. அந்த பாடல் நந்தா என் நிலா திரைப்படத்து பாடல். இதை மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து தினமும் வந்து பாடலை கேட்டு இசை பயணத்தில் செல்லும் கேதீஸ் நீங்கள் தந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடல் ஆஸ்திரேலிய கண்டத்து ரமணி தந்திருக்கின்றார். சிட்னி மாநகரத்திலிருந்து சிங்கமடா சிங்கமடா என்று கூறும் சாதுரியன் திரைப்படுத்து பாடல் பாட கேட்போம்.

மேலும் ஒலிக்க இருக்கும் பாடலை கனடாவிலிருந்து வன்கூவர் மாநிலத்து வசந்தி தந்திருக்கின்றார். வசந்தத்தில் ஒரு நாள் என்று வரியெடுத்து மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடலையும் வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து இளவரசி தந்திருக்கின்றார். மேல் நாட்டு மருமகள் என்ற திரைப்படத்திலிருந்து முத்தமிழில் பாட வந்தேன் என்று வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் சிங்கார பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல். பணம் படைத்தவன் திரைப்படுத்த பாடல் பவள கொடியிலே முத்துக்கள் சேர்த்தால் என்று வரியெடுத்து மகிழ்வாக பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு. இது என்ன தனி உலகம் என்ற பாடல் சிவகாசி திரைப்படத்தில் பாடியிருந்தது. அந்த பாடலை இன்று பாட வைக்கின்றார் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன்.

சுவிட்சர்லாந்து நாடு என்றால் என்னவளுடைய நினைவு எங்களுக்கு வருவது உண்டு. பாடுங்கள் பாட்டு பாடுங்கள் என்று பாடுநிலாவே திரைப்படுத்த பாடலை ஈழமணி திருநாட்டிலிருந்து மறவாமல் தந்திருக்கின்றீர்கள் என்னவள். உங்கள் பாடலோடு நாங்கள் முனைகின்றோம். இதோ அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருபவர் கனடா கா வை சீனா ஆசான் அவர்கள். அவர் இன்றும் நிறைவுக்கு கொண்டு வரும் பாடலாக தருகின்றார் தென்றலே தென்றலே என்று பாடும் பூச்சி என்ற திரைப்படத்து பாடலை.

அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் தித்திக்கும் தேனான பாடல்களாக ஒழித்து எங்களை மகிழ வைத்து செல்லும் வேளையில் மீண்டும் ஒரு தடவை சந்திக்கலாம் என்று எதிர்ப்பு கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

19 பாகை வெப்ப நிலையுடன் கனடா கலிகத்திலிருந்து இணைய உள்ளோம். இன்றைய நாள் கதம்பத்திரே. அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அன்பு தமிழால் அறிந்து இவற்றையெல்லாம் நான் தெரிந்து கொள்ள வைத்த எல்லாம் வல்ல இறைவனை அறிந்து அவர் பாதம் பணிந்து என் அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு வணக்கம் கூறி உலகளாக இருக்கும் என் முகந்தெறிந்த தெரியாத அன்பு உறவுகளே, உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் அன்பும் கூறி வரவேற்று கொண்டு இன்றைய கதம்பத்தை ஆரம்பிப்போம். 2026 ஆண்டு 9 மாதத்தின் 6 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்பொழுது இங்கே நேரம் கனடாவில் சரியாக 11:34 முற்பகல். இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றும் 7 திருநாடு பாரதத்தின் தென்னகம் போன்ற இடங்களில் இரவு 9:04 இன்றைய நாள் என்று கூறிக்கொள்ளும் வேளையிலே எங்களை முந்திக் கொண்டு செல்லும் ஐரோப்பிய நாடுகள், ஆங்கிலேய நாடுகள், ஆஸ்திரேலிய நாடுகள், அராபிய நாடுகள் என்று அங்கங்கே காணப்படும் நேரங்களை குறைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இரவு பகல் முற்பகல் பின்னிரவு முன்னிரவு என்றில்லாமல் நாங்கள் வானொலியில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியுடன் எங்கள் 19 பாகை வெப்பம் வெளியே சென்றாலும் அப்படியே தான் இருக்கின்றது. அதிகம் வெப்பத்தை நாங்கள் உணர முடியாதவாறு குளிர்நிலை எங்கள் ஈரப்பதம் காணப்படும் காற்றிலே இருக்கின்றது. இன்றைய பகல் பொழுது கூட 11:01 வரை தான் எங்களுக்கு இருக்கின்றது. படிப்படியாக இது குறைந்து அடுத்த மாதம் 10 நாங்கள் இந்த நேர மாற்றத்தை காண இருக்கின்றோம் என்ற செய்தியை உங்களோடு தருகின்றேன். இன்றைய நாள் எம்மவர்களிடையே பலர் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சோகங்கள் இருந்தாலும் இல்லங்களில் நடைபெறும் நல்ல விடயங்களை அவர்கள் அனுபவிக்கத்தானே வேண்டும். பெரியவர்களுக்கு புரியாதுவிட்டாலும் சிறியவர்களுக்கும் புரியாதுவிட்டாலும் உலகத்தவருக்கு புரியாதுவிட்டால் நாள் கோள் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த வகையிலே துன்பங்களை மறந்து மகிழ்ச்சியை ஊட்டுவதற்காக சில நல்ல நாட்கள் நல்ல சம்பவங்கள் ஏற்படுவது வழக்கம். அந்த வகையில் எங்கள் நீண்டகால உறவு மிகவும் சோகத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்த அன்பு ஜெகபர் ஷாதிக் அவர்கள் நாகப்பட்டினம் நாகூரிலே அவருடைய பேர குழந்தையின் பிறந்த நாளை கண்டு மகிழக்கூடிய வகையில் உறவுகள் அத்தனை பேரும் அவருக்கு ஆறுதலாகவும் அன்பாகவும் மகிழ்வாகவும் அந்த குழந்தையை வாழ்த்தி இருப்பதை எண்ணி நாங்களும் மகிழ்ந்து அவருக்கு சகல நன்மைகளும் கிடைக்க வேண்டும், சகல பாக்கியமும் கிடைக்க வேண்டும் என்று மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளோடு அதிபரோடு இணைந்து நானும் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் என் ஆசைகளையும் வழங்கிக் கொண்டு அதேபோன்று ஏனைய உறவுகளில் நடைபெற இருக்க நல்ல விடயங்களுக்கும் வாழ்த்து கூறி அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை நாங்களும் பங்கு கொள்வது போன்று உறவாடி இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். வளமையாக மொன்றியல் தமிழ் வானொலியில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறும் நிகழ்ச்சி எதுவாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இருப்பினும் நான் கூறத்தானே வேண்டும்,

ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் என்று இத்தைக்கு 30 வருடங்களாக ஞாயிறுதோறும் இந்த வேளையிலே கதம்பத்திலே ஒலிப்பது வழக்கம். கடந்த காலத்தில் நேர மாற்றங்கள் ஏற்பட்ட வேளையில் வேறு நேரத்தில் தந்தாலும் இப்பொழுது பல ஆண்டுகளாக இந்த ஞாயிறுதோறும் ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற இசையோடு நாங்கள் எல்லோரும் இணைந்து எங்களை மகள வைத்து உற்சாகப்படுத்தி சொந்த குரலில் வந்து எங்கள் அன்பு உறவுகள் பாடுவதை கேட்பதற்காக உலகளாக இருக்கும் நேயர்கள் அன்பர்கள் உறவுகள் அத்தனை பேரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். வளர்ந்து வரும் நிகழ்ச்சி இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை வரவேற்பதற்காக அன்புடனே இங்கே அழகாக எழுதியிருக்கின்றார்கள் எங்கள் அன்பு மகாலிங்கம், ஜெகபர்சாதிக், சியாமலா மற்றும் அரசடிக்குப்பம் சரவணன், ரேவதி, ஜெகபர்சாதிக் அவர்கள். இவர்கள் எல்லோரும் வருக வருகவென்று வரவேற்றது மட்டுமல்லாமல் அவர்கள் எங்கள் நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கவும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரிகின்றது. அதற்கிடையிலே இங்கே யோகாராஜி அழைத்து கொண்டிருக்கின்றார் தான் வர வேண்டும் பாட வேண்டும் என்று, வர வேண்டும் பாட வேண்டும் ஒவ்வொரு தரம் என்று கூறிக்கொண்டு நான் நேரத்தை எடுக்காமல் இந்த நல்ல நாளிலே எங்கே பார்ப்போம் நீங்கள் ஆயத்தமாக இருக்கும் பாடல்களை கொண்டு ஓடி வந்து கடந்த வாரம் போல் இந்த வாரமும் புகுத்தி எங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சி தாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் வேளையில் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற பலமையான தொலைபேசி கைபேசி எண் உங்களிடம் இருக்கின்றது. அந்த எண்ணுக்கு அலையுங்கள், இணையுங்கள், பாடுங்கள். பாடவிருப்பவர்கள் விரைவில் வந்து முதலில் பாடிக்கொண்டு செல்லும் வேளையிலே அவர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை பாடுவதற்கு சந்தர்ப்பம் இங்கே கிடைக்க நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்ப்பதற்கு தளம் வேண்டும் என்று ஆவலோடு இருப்பவர்கள் ஓடி வந்து இணைந்து பாடுகிறீர்கள், பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள், பாடிக்கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது யார் கரத்தில் எங்கள் தொலைபேசியை அழைப்பது என்று எண்ணும்படி உங்கள் அழைப்பை கொண்டு உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம். பாடுவோர் பாடலாம்.

0: வாழ்த்துக்குடன் வருகின்றார் அன்புடன் யோகாராஜி. வணக்கம் வணக்கம், வாருங்கள் வாருங்கள்.
1: வணக்கம் வணக்கம். உங்களுக்கும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
0: நலமாக நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் ஆயத்தமாக இருந்திருக்கின்றீர்கள். இங்கே நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே அழைக்க தொடங்கிவிட்டீர்கள், இப்பொழுது வந்துவிட்டீர்கள். சரி, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப நலமா இருக்கேன்.
0: சிறப்பாக இருக்கின்றது.
1: ஆரோக்கியமா இருக்கேன், ஐஸ்வர்யத்தோட இருக்கேன்.
0: அது போதும் அம்மா. ஆரோக்கியமும் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் என்று கூறும் பொழுதே அத்தனையும் அடங்கிவிட்டது அதற்குள்ளே. வாழ்த்துக்கள், சிறப்பான பதில், சிறப்பான பதில், நல்ல வாழ்த்து. சரி, அங்க காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: கொளுத்தி எடுக்குது வெயில்.
0: பகல் வேளையில வெப்பம் தான்,
1: சரியான வெயில்.
0: ஓ
1: ஆமா.
0: வெளியே செல்வது உண்டா பகல் வேலைகளே? ஏதாவது அது வாகனத்தில் போவீர்களா, பேருந்தில் போக, சொந்த வாகனத்தில இல்ல பேருந்தில அப்படி போவீர்கள்?
1: ரெண்டுமே இல்ல, வாகனம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. நடந்து போய் நடந்து வரணும் இங்கிருந்து. ஹாஃப் அன் அவர்
0: உடற்பயிற்சி, அது சிறந்த உடற்பயிற்சி. நடைப்பயிற்சியை போன்ற உடற்பயிற்சி இல்லை வேறொன்றும். அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு. அப்ப பகல் போல அந்த குறுங்கள்
1: 6 மணிக்கு இங்கேருந்து கிளம்பினா கரெக்டா 4:40 எழுந்திருப்பேன். ஏந்து பிரஷ் பண்ணிட்டு குளிச்சு வாசம் தெளிச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம்
0: தான். 6 மணிக்கு தூங்க, 6 மணிக்கு தூங்க போயிருவீர்களோ?
1: 6 மணிக்கு தூங்க போக மாட்டேன்.
0: 6 மணிக்கு எழுந்து 4 மணிக்கு பிரஷ் பண்றேன்னு கூறுவீங்களா? எப்படி
1: 6 மணிக்கு இங்க வீட்டுல இருந்து கிளம்பினா அவங்க வீட்டுக்கு 6 மணிக்கு ஷார்ப்.
0: 30 நிமிடம் நடைப்பயிற்சி கிடைப்பது அரிது. எங்களுக்கு எல்லாம் 3 நிமிடம் நடைப்பயிற்சிக்கே நேரம் கிடைப்பதில்லை, உங்களுக்கு 30 நிமிடம் கிடைக்கின்றது.
1: 1 hour class திருப்பி முடிச்சுட்டு அதே மாதிரி 1/2 hour நடந்து வீட்டுக்கு வருவேன். வந்து பேலன்ஸ் துணியை துவச்சிட்டு டிஃபன் அதான செஞ்சு சாப்பிட்டுட்டு திருப்பி 9:00 இங்கேருந்து கிளம்புறேன். அதே 1/2 hour வேற ஒரு இடம், அதே மாதிரி திருப்பி 9:00 நடந்து 9:30 அவங்க கிளாஸு, அவங்களுக்கு முடிச்சுட்டு 10:30 திருப்பி அங்கே நடந்து 11 மணி கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவேன் 12 மணிக்கு.
0: அப்போ கிட்டத்தட்ட
1: வாக்கப்பல் தான்.
0: அதன் பின்பு உடல் வாகுவாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நடைப்பயிற்சி, அதுவும் வெயில் காலத்தில் நடப்பது மேலும் சிறப்பு. சூரியனுடைய ஒளி உங்களுக்கு வந்து வைட்டமின் டி அப்படியே உங்களுடன் சேருகின்றது. சிறப்பு. இது எங்களுக்கு ஒரு பாடம். எங்களுக்கு ஒரு 3 நிமிடம் கிடைக்கவில்லை நடந்து சென்று வருவது. அவ்வளவு தூரம் முடியாமலும் இருக்கின்றது. வேலை பழுவாகவும் இருக்கு, வீட்டு வேலைகள் வானொலி பழு என்று நாங்கள் இதனுள்ளே இருக்க வேண்டியதாக இருக்கு. உங்களுக்கு நடைப்பயிற்சி சிறப்பு அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. நன்றி
1: நன்றி. இன்னைக்கு ரெண்டுமே நடிகர் திலகம் பாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். நடிகர் திலகம் பாடணும்னு.
0: என்னோட
1: அனுபவமே சொல்றேன். நாங்கள சின்ன வயசுல இருந்த அனுபவம். நானு, என்னோட அண்ணன் பையன், அண்ணன் பொண்ணு, அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு கமலானு, அவளோட பையன் பொண்ணு, அப்புறம் பக்கத்து வீட்டு பசங்க. நானே வந்து ஒரு 16-17 வயசு தான் அப்போ. அதுங்களுக்கு எல்லாம் ஒரு 12-13 வயசு அந்த மாதிரி. எனக்கு ஒரு 18 வயசு, மத்தவங்க ஒரு 12-13 அப்படி. எல்லாரும் சேர்ந்து இதுக்கு போனோம், கோல்டன் அது கிஷ்கிண்டா போனோம். போயிட்டு அப்படியே இந்த வண்டலூர் ஜூல வந்து எல்லா அனிமல்ஸ் எல்லாம் பாக்கலான்னு வந்தோம். இருக்கிற காசை பூரா காலி பண்ணி பேலன்ஸ் 200 ரூபாயோ என்னமோதான் இருந்தது. எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப நான் சொன்னேன், ஒரு ஐடியா என்னன்னா, தாம்பரம் வரைக்கும் நம்ம நடந்தோம்னா அந்த காசு சேவ் ஆகும். அத ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தாம்பரத்துல இருந்து நம்ம மயிலாப்பூருக்கு பஸ்ல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஐஸ வாங்கி தின்னுகிட்டே நடந்து ரெடி ரோட்ல நடந்து வந்தோம். நடந்து வரப்போ நாங்க ரோட்ல நடந்துருக்கோம், கொஞ்சம் சறுக்கினா கீழே சறுக்கு, இந்த பக்கம் இந்த பக்கம் மெயின் ரோடு, வண்டி காரு லாரி எல்லாமே போற இடம் அது. ஏய் பாத்து போங்க பாத்து போங்கன்னு சொல்லிட்டாங்க பெரியவ எல்லாரையும்.
0: அவங்க
1: சொல்லுவாங்க
0: பார்த்து போகணும்னு சொன்னாலும் உங்களுக்கு பார்க்க நேரம் கூட, நீங்க ஐசியல்ல பார்க்க வேண்டும், அதை சாப்பிடுவதிலே தான் கவனம் இருந்திருக்கும் இல்லையா? கூறுங்க
1: போங்க. ஒரு சறுக்கு, ஒரு சறுக்கு மாதிரி ஒரு இடம் வந்தது. அப்ப ஏன் ஒரு நாய்க்குட்டி நின்னுது, இந்த பையன் சும்மா இல்லாம, இந்த சந்தானம்னு ஒரு பையன், என் ஃப்ரெண்டோட பையன், அதுகிட்ட போய் அப்படின்னா அது எதுக்குடா அதுகிட்ட போய் சீன்ற, அது எங்கான ஓடி வந்துச்சா, நம்ம ரோட்ல ஓட முடியுமாடா, 100 அடி ரோடுரா, யாராலையும் ஓட முடியாதுல, நடுல போய் மாட்டி போண்டா, அதெல்லாம் அது கீழ மேல நிக்கும், அது மேல ஏறி வராதுன்ட்டான். சொல்லிட்டே இருக்கும் போது எங்கயும் ஒரு புடுச மாதிரி ஒண்ணு இருந்து அதுக்குள்ள ஓடிச்சு அந்த குட்டி நாய். போனா ஒரு பத்து நாய் வந்துருச்சு, அந்த அடிச்சு ஓடுறாங்க தெரிஞ்சுக்கணும்.
0: அதைத்தான் குருவது நாய் குணம்,
1: ஓடி
0: நாய் குணம். வாழ்த்துக்கள், வாழ்த்து. ஒன்று கூடி வந்து உங்களை
1: ஏண்டா மவனே, நான் நாய்கிட்ட போய் சீண்டாதடா, உளுந்து வச்சானா சொன்னது கேட்காம அவனே, ஒன்னால அத்தனை பேரும் ஓட விட்ட மூச்சு வாங்குது, ஒரு அரை மைல் தூரம் ஓடி இருப்போம் அப்படியே உக்காந்து ஆனண்டு, எல்லாரும் அவனை போட்டு முச்சு ஒரு வழியாக்கி சிரிப்பு, நான் சிரிப்பு வரீங்க, அதுல நாய வர போய் சீண்டின்
0: உட்காந்துருக்கான். உருகிடும் என்ன, ஐஸ்கிரீமில் வந்து சத்தெல்லாம் போயிருக்கும். சிறப்பான ஒரு நகைச்சுவை அனுபவத்தை நல்ல ஒரு காமெடியை சொல்லியிருக்கேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது பாடலை கேட்போம். என்ன பாடல், முதல் பாடல் என்ன பாடல் சிறப்பு ஒன்றுகள்? யோகாராஜி நின்று விட்டதோ தொலைபேசி
1: மேல
0: கொண்டு பாருங்க.
1: கேட்டுக்கோடி உருமி மேலும் வந்தாலும்
0: பாடல்
1: கோடி கோவந்தாலும் பாட்டு கோடி.
0: தொலைபேசி தொலைபேசியாக இருக்கின்றது ராஜி, தொலைபேசி சிறப்பாக இல்லை. உங்களுடைய ஒலி, உங்களுடைய ஒலி சிறப்பாக வர பாருங்கள். தொடர்புகள் நீங்கள் நிற்கிற இடம் கைபேசியிலே தானே பாடுகிறீர்கள், அதனால் இடத்தை மாற்றுங்கள், இல்லை திசையை மாற்றுங்கள், சரியாக தெளிவாக வரவில்லை. எங்க மீண்டும் ஆரம்பியுங்கள் முதல்ல இருந்து.
1: கேட்டுக்கோடி உருமி மேலும் ஓட்டுக்கோடி கோவந்தாலும் திடும் திடும் திடும் திடும் திடும் திடும். கேட்டுக்கோடி உருமி மேலும் ஓட்டுக்கோடி கோவந்தாலும் பத்து கோடி உம்மா மங்கிட்டும் பட்டி காட்டுபாவம் பத்து கோடி உமா மங்கிட்டும் பட்டி காட்டு ராகம்பாவம் விஷமி அணிகோடன் வீட்டு கேது இந்த மார்னிங் ஈவினிங் நைட் நின்றடா

கோவிலில் கேட்டா ஒரு வகை மேலும் கொட்டாமல் கொட்டாமல் கொட்ட

சந்திரமதியை காட்டில் விட்டு பாட சொல்லட்டாம், சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போட சொல்லட்டாம், சங்கதி எல்லாம் புட்டு புட்டு, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போட, கேட்டு கோடி உருமி வேளம் போட்டு கோடி கோவந்தாளம், பார்த்து கோடி உம்மா மங்கிட்ட

0: கண்ணகி போலே எண்ணி இருந்த காதல் பேசம்மாம், எண்ணியதெல்லாம் பேசி கோபந்தாலம் பத்து கோடி மாமங்கிட்ட பட்டி காட்டு ராகம் பாவம்
1: சிறப்பான ஒரு பாடலை தெரிவித்தது கொண்டு வந்து பாடினீர்கள் யோகாராஜி, நன்றாக இருக்கின்றது. ஆனால் இடையிடையே தடைகள் ஏற்பட்டது, காரணம் உங்களுடைய வலைத்தளம் என்று எண்ணுகின்றேன், அல்லது உங்கள் தொலைபேசிக்கு சக்தி காணாமல் பவர் குறைவாக இருந்திருக்கலாம், அல்லது அங்கு மழையோ வெயிலோ ஏற்பட்டு வலைத்தளம் தடையாகிறது. வேறு நண்பர்களோடு இன்று பேசினீர்களா உங்கள் தொலைபேசியிலே? உள்ளூருக்கே பிரச்சனை இல்லை போல் இருக்கு, தொலை ஊருக்கு வரும்பொழுது கொஞ்சம் வழக்கமாக நல்ல தெளிவாக இருக்கின்றது. இன்று கொஞ்சம் தடையாக இருந்தால் அத்துடன் நீங்களும் முதல்நேயராக என்னுடன் நடைகின்றீர்கள். சில பல எங்களுக்கு தடை இருக்கலாமோ என்று பார்த்தேன், இங்கே அப்படி ஒன்றும் தெரிவதாக இல்லை, பார்ப்போம் வேற யாரும் அப்படி கூறுகின்றார்கள் ஒன்று. நல்ல சிறப்பாக இருந்தது. என்ன பாடலை உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும் யோகாராஜி?
0: இன்னைக்கு அதுலேருந்து முத்துச்சோலை தங்க கிளிகள் துள்ளும் நாடல்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு.
1: அப்படி எப்படி, எந்த பாடல்?
0: முத்துச்சோலை தங்க கிளிகள் துள்ளும் நாளல்லோ, முன்னும் பின்னும் தாளம் தட்டி ஆடும் நாளல்லோ. பட்டிக்காடா பட்டணமாலேருந்து
1: அந்த பாடலை, அந்த பாடலை இப்பொழுது பாடுங்க. உங்களுக்கு இப்பொழுது சரியாக இருக்குங்க, அந்த முழுமையா தெரியும் பாட முடியாதோ?
0: எந்த பாட்டு?
1: இப்ப சொன்ன பாடலை நாங்கள் ஒளிபரப்ப வேண்டுமா? முத்துச்சோறு. முத்துச்சோறு
0: கிளிகள்.
1: இது வந்து பட்டிக்காடா பட்டினமா. அந்த கேட்டுக்கோடி உரிமை மூலம் நீங்கள் பாடிய போது நல்லது ஒரு பாடல். உங்களுடைய சொருகல்கள் இடைச்சொருகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. இடையிடையே தடைகள் வர பார்த்தது என்னவென்று தெரியவில்லை யோகா. அதை பார்ப்போம் அடுத்த பாடலை நீங்கள் வந்து பாடும் பொழுது எப்படி இருக்கு என்று
0: பாருங்க.
1: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு நலமாக இருங்கள். உங்கள் நடப்பயிற்சியை கேட்டவுடன் எங்களுக்கு எழுந்து ஓடப்படும், நாங்களும் நடக்க வேணும் என்று எண்ணுகிறோம். முடியவில்லையே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பு.
0: நன்றி, நன்றி.
1: மீண்டும் இது பார்க்கிறோம். அடுத்த வாரமாக வருவதற்கு எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார் யோகாராஜி. நாங்கள் மீண்டும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. நன்றி. இணைப்பை துண்டித்து மீண்டும் பாருங்கள். ஒரு தடவை தொலைபேசியையும் சரி பாருங்கள். அடுத்த உரமாக யார் வரப்போகின்றீர்கள்? மகாலிங்கம் அவர்கள் அழைத்த வண்ணம் இருக்கின்றார், வந்து விட்டார். மகாலிங்கம் வணக்கம். வணக்கம் அன்புக்குரிய
2: வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
2: நலமாக இருக்கேன் ஐயா, வளமாக இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன். காரணம், இன்னைக்கு மாலை 5 மணி அளவிலிருந்து 6 மணி வரைக்கும் நல்ல விடாத ஒரு மழை பெய்து பூமியை குளிர வைத்ததையே, அதுவே பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது.
1: இங்கே பார்த்தேன், பதிவுகளை பார்த்தேன், எல்லோரும் பரிமாறிக்கொண்டீர்கள் செய்திகளை. மழை மழையா வருகிறது என்று சொல்லி இல்லையா? மழை எங்கும் மழை. வாழ்த்துக்கள். வாழ்த்து. மழை ஒருபோதும் பொய்க்காது, எங்களை அப்படி வறண்டு போக விடாது. அவ்வளவு தீயவர்களா நாங்கள் இல்லை. நன்றி, நன்றி, நன்றி. சரி, இன்று இந்த நல்ல வேளையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள், குளிர்ச்சியாக இருக்கின்றீர்கள். அப்ப நாங்களும் மனம் குளிரும் வண்ணம் ஒரு பாடல் தரப்போகின்றீர்கள் நம்புகிறேன். அங்கே என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
2: தென்மதுரை வைகநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தேகின்றது தேகின்றது உன் மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா, இது வானம் போலே பாசம். தென்மதுரை வைகழதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகநதி நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓத்தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை, ஒன்ற ஒன்றாய் காணும் பானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. தன்னோடுதான் வண்ணம் நெஞ்சோடுதான் என்ன முன்னேறு நீ மென்மேலும் என் ஆசைகள் கை கூடும். இந்த பாசம் நேசம் நாளும் வாழ்க தென்மதுரை வைகநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகநதி நெஞ்சில் எண்ணெய் நாளும் வைத்து கொஞ்சும் வண்ண தோகை ஒன்று மஞ்சள் மாலை மேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு. பூவை வைத்து பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கல்வன் இங்கு நானே நானே உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கி நான் நம் தேவன் நீதானமா என் தாரம் மாறாதுமா என்னாலும் இந்த நேசம் பாசம் வாழ்க தென்மதுரை வைகநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது உன் மாலை நிலா தேகின்றது உன் மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா இது வானம் போலே வாழும் தென்மதுரை வைகநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகநதி.
1: அதான் வளமை போல என்றும் சிறப்பாக பாடினீர்கள் மகாலிங்கம். தென்மதுரை வைகநதியை கொண்டு வந்து இசையாக தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன விதமான பாடலை உங்களுக்கு கேட்க விருப்பம், நேயர் விருப்பம்?
2: இதே பாடலை விரும்பி கேட்கலாம்னு நினைக்கிறேன்.
1: நல்ல நல்ல பாடல். என்ன திரைப்படத்துல இந்த பாடலையா?
2: இது ரஜினிகாந்த் படம்யா.
1: அப்படி என்ன கிடையாது,
2: தர்மதேவன் நினைக்கிறேன். தர்மதேவன்
1: என்ற படமா?
2: ஆமா,
1: பார்ப்போம். அந்த பாடம் உங்களுக்காக கிடைக்கும். இன்னும் ஒரு பாடல் நீங்கள் ஆயத்தமாகிக் கொண்டு பாருங்கள். உங்களோட இப்பொழுது யோகாராஜியும் கேட்டிருப்பார் என்றால் வலைத்தளத்தில் எந்த ஒரு பிளையும் இல்லை, உங்களோட ஒளி ஒழுங்காக கிடைத்தது. யோகாராஜி பாடிய பாடலே கேட்டீர்களா?
2: கேட்கவில்லையா?
1: கேட்கவில்லை. நீங்க
2: கொஞ்சம் பாதி கேட்டையா, அந்த கணீர் கணீர்னு ஒரு சத்தம் வந்தது.
1: கொஞ்சம் அவங்க அந்த வலைத்தளத்திலே தடை இருந்தது போல் தெரிகிறது. நான் எங்களுக்கு ஏதாவது இருக்குமோன்னு பார்த்தேன். இப்பொழுது நீங்கள் பாடும் பொழுது தெளிவாக

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி அன்புடன் இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: இணைந்ததோடல்லாமல் வணக்கத்தோடு என் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, உலகளாவே இருக்கும் அன்பினே, என் நெஞ்சங்களே, என் தினமும் வந்து என்னோடு கைகோர்த்து எங்கள் வானொலியை வளர்க்கும் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் என்று கூறுவதோடு அல்லாமல், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்றும் அன்போடு கேட்டு, நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த நேரம் கனடாவில் 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 16வது நாள், பாதி மாதத்தை கடந்து வந்துவிட்டோம். 9வது மாதத்திலும் விரைவில் நாங்கள் 2027 காண இருக்கின்றோம் போல் தோரணை இருக்கின்றது. இந்த வேளையிலே இன்று நேரம் சரியாக 11:33 முற்பகலாக எங்களுக்கு இருக்கும் வேளையிலே, ஏழமணி திருநாடு தென்னகம் பாரதத்திலே 9:03 என்று காட்டுவது, என்று புதன்கிழமை, காரிக்கிழமை அல்ல அறிவன் கிழமை என்று கூறுவோம் அல்லவா, புதன்கிழமை. அறிவன் கிழமை ஆகிய வாரத்திலே வரும் வேளையிலே வாரந்தோறும் எங்களுக்கு நிகழ்வது என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது வேறு ஒன்றுமில்லை, நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து உலகளாக இருக்கும் உறவுகளும் எதிர்பார்க்கும் ஒரு சுவாரஸ்யமாக நிகழும் நிகழ்வு பொக்கிசம் பொக்கிசம் பொக்கிசம். கண்டுபிடித்ததோடு மட்டுமல்லாமல் புள்ளிகளையும் பெற்று வெற்றியையும் பெறக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கின்றது. வளமை போல இன்றும் பொக்கிசத்துக்காக எங்களுக்கு நீண்ட நேரம் குறைந்து, அதாவது வந்து உறவினர்கள் வந்து அழைப்புகள் அதிகமாக இருக்கிறது, பெட்டிகள் விரைவாக செல்லுகிறது என்று மீண்டும் இந்த வாரமும் 25 பெட்டிகளை கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். 50 புள்ளிகளோடு இருக்கும் உங்களுக்கு தான் அந்த புள்ளிகளும் பெட்டிகளும் ஒவ்வொருதராக வந்து நீங்கள் உங்கள் பெட்டியை மந்திரத்தோடு திறந்து சரியான பதிலை ஊகத்தோடு கண்டுபிடித்து கெட்டிக்காரர் என்ற பெயரை பெற்று புள்ளிகளையும் பெற்று உங்களுக்கு விருப்பமான பாடலையும் எழுதிவிட்டு பதிந்துவிட்டு செல்லலாம். நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு முன்னமே நான் கொஞ்சம் அமைதியாக மகிழ்வாக என்று கூற முடியாது, நான் அமைதியாக சுகமாக இருக்கின்றேன் என்ற செய்தியை நாசூக்காக சின்னம், அதாவது சிவந்த ரோஜா மலர் சின்னத்தோடு அறிவித்திருந்தார் எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். வரவேற்றுக் கொள்ளுகிறோம். அவர் மேலும் குணமடைய வேண்டும், நலமடைய வேண்டும், சுமை குறைய வேண்டும், வாழ்வின் நிகதிகளை பற்றியெல்லாம் பாடல்களை எழுதி பாடல் மூலம் கேட்டு எங்களோடு இணைந்து கொள்ளுகிறேன் என்ற உணர்வோடு தணிந்து கொண்டிருக்கும் அவருக்கு மேலும் ஆறுதலை கொடுத்து கொண்டு, அதைத் தொடர்ந்து கிருஷ்ணன் அவர்களும் வரவேற்றிருக்கின்றார். வருக வருகவென்று இந்த நிகழ்ச்சியை மீண்டும் தன்னுடைய படத்தை கொண்டு வந்து அழகாக வரைந்து பொக்கிசம் இணைந்துடுவோம் அன்பு உறவுகளே என்றும் எழுதியிருக்கின்றார் ஜெகபர் சாதிக் அவர்கள். அதைத் தொடர்ந்து அன்பு மகள் கஸ்தூரி அவர்களும் ஆகா பொக்கிஷம் அனைவரும் வருக என்று அவவும் கூறி வணக்கம் கூறும் பொழுது, மகாலிங்கம் அவர்களும் மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இணைவோம் நாங்கள். 647-8746-4145 என்ற எண்களோடு நேரத்தை நாங்கள் செலவழிக்காமல் பொக்கிஷத்தில் வந்து பெட்டிகளை திறந்து பார்த்து புள்ளிகளை பெறும் விடயத்தில் இணைவோம். வாருங்கள், அணையுங்கள். யார் முதலில் வருவது? ஆமாம், வருகின்றார் முதலிலே இங்கிலாந்து நாட்டிலிருந்து அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மகள் கஸ்தூரி. வணக்கம் மகளே கஸ்தூரி, நலமாக இருக்கின்றீர்களா?
1: அழகான அறிவன் கிழமை வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: அழகான அறிவன் கிழமை வணக்கத்தை தந்தவளை, நாங்களும் அறிவன் கிழமை வணக்கத்தை உங்களோடு தந்து இணைந்து கொள்வோம். நலமாக இருக்கின்றோம், உங்கள் நலம் எதிர்பார்க்கின்றோம். நலம்தானே?
1: நல்ல நிலைமையான கொஞ்சம் இந்த குளிர் காலநிலையால எனக்கு இருமல் படுத்துது.
0: ஏனென்றால் மகளே, இப்போது எங்களுடைய மேல நாடுகளிலே கால மாற்றம் ஏற்படும் வேளையில் உடலுக்கு ஒரு உபவாதை வரும். இந்த நான் நேற்று இதை நினைத்தேன், எங்களுக்கு கண், மூக்கு, தொண்டை, காது போன்ற இடத்திலே ஒரு அலர்ச்சிகள் ஏற்பட பார்க்கும். காது வலி வரும், தொண்டை வலி வரும், கண்ணரிப்பு வரும். அதே நேரத்திலே நாசி, அவருக்கு தான் கூடுதலாக நாங்கள் சுவாசத்தை கொள்வது. இதுவரைனாலும் உஷ்ணத்தோடு கலந்த பிராணவாயு, இப்பொழுது கொஞ்சம் குளிர் கலந்த பிராணவாயு வரும்பொழுது அதனால் சில அலர்ச்சிகள் ஏற்படலாம். அத்தோடு நீங்கள் ஆலய தரிசனம் இந்த விநாயகர் சதுர்த்தியோடு கொஞ்சம் உடல் உழைப்பு கூட இருந்திருக்கின்றது உங்களுக்கு. சரியா?
1: இல்லை, என்னென்ன ஐயா எனக்கு பிரச்சனை, நான் வெளியில சுவாமியை கும்பிட்டுட்டு வெளியில வரைக்கல மலத்தூரல். அந்த மழை தூறல் வந்து தலையில பட்டது, அதெல்லாம் செய்தாதான் ரெண்டாலும் சரியும் என்னமோ தெரியாது. டக்கண்டு
0: இதை நாங்கள் ஆறு இதை நாங்கள் தெளிவுபட கூறவனும் மகள் மஞ்சு அவள் எங்களுடைய சியாமலாவுக்கு அவ்வளவு மழை என்றால் போதும் துள்ளி குதித்து விளையாடுவார். அதே போன்று எங்கள் சந்தன் ராஜுடைய மனைவி சகாய அன்ஷிய ராணி, ராணிக்கும் மழை என்றால் ஆனந்தம், அவைகளுக்கு மழையில நினைந்து போவதிலே ஒரு பேர் ஆனந்தம், புரிகிறதா? ஆனால் ஜலதோஷம் அவர்களை வரக்கூடாது.
1: ஜலதோஷம் பிடிச்சு பிறகு அவஸ்தப்படுறது, இருமி இருமி மூக்கெழுத்து கொண்டு அவஸ்தப்படுறது, அதில் முடியவே முடியாது.
0: அந்த இருமல் வருவதற்கு காரணமாக மூக்கிலே, அதாவது வந்து சுவாசக்குழல்லே அழற்சி ஏற்பட்டு சளி இருக்கும். அந்த அது அந்த சளி வருவது கொஞ்சம் கூடுதலாக நேரம் உடனே அதை முற்றவிடக்கூடாது, கைமறந்து செய்து கொள்ளுங்கள், புரிகிறதா?
1: அதான் அதோட ஐயா இருக்கிறேன்
0: உடல் வலியும் ஏற்படும் தான், உடல் வலியும் ஏற்படும் தான், கொஞ்சம் கவனமாக அடிச்சு முறிச்சது
1: போட்டு
0: அடிச்சு முறிச்சது போல, அடிச்சு முறிச்சது போல என்று கூறுவார்கள், அலுப்பு இருக்கும். வாழ்த்துக்கள். சுவையான சூடான பானங்கள் அணியுங்க, அருந்துங்கள். இதுல நீங்கள் வைட்டமின் சி அதிகம், எண்ணெய் வகையை குறைக்க வேண்டும். நல்ல விட்டமின் சி, அதாவது எலுமிச்சம்பழம் போன்றவை கூடுதலாக பாவிக்க வேண்டும். சரி, இன்று நாங்கள் பொக்கிசத்துக்கு வந்திருக்கோம். முதல் முதலாக கவி கடைக்கு வந்து வியாபாரம் செய்யணும், அப்படியாவது கட்டி அடிச்சு தட்டி விட வேண்டும். சரி, என்று உங்களுக்கு 1-25 வரைக்கும் அப்படியே இருக்கின்றது. உங்களுக்கு எந்த எண் பெட்டி கடனா? வாழ்த்துக்கள். சரி, முதலாவது நம்பர் இலக்கத்தை கொண்டு வந்து வைத்து விட்டேன். வந்தவுடன் உடனே அதை திறக்க வேண்டும் என்றால் கடவுள் சொல்லி கேட்கின்றது, நீங்கள் தான் மந்திரமாக சொல்ல வேண்டும். கூறுங்கள்.
1: என்ன காப்பாது
0: சிறப்பு சிறப்பு திறந்து விட்டது அழகாக பெண் குரல் என்றவுடன் அந்த பெட்டிக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சியோடு தெரிந்தால். நாலு சொல்ல ஒரு சொல்லு தான், நாலு எழுத்து நீங்கள் அவசரமாக கூறினபடியால் ஒரு எழுத்து கூடிவிட்டது, அங்கே 3 எழுத்து தான் இருக்கிறது. கெட்டிக்காரி 3 எழுத்திலே தருகிறேன். கெட்டிக்காரி நீங்கள் 3 எழுத்திலே
1: தருகிறேன்.
0: அது நீங்கள் மந்திரம் சொல்லாமலே திறந்து விட்டது அல்லவா? ஒருக்க மந்திரத்தை சொன்னா தெரியாது, இருப்பினும் மந்திரம் சொல்ல வேண்டும். எப்படி சொல்லுவீங்க? சிறப்பு சிறப்பு சிறப்பு திறந்து விட்டது, நீங்கள் தொழில்விட்டீர்கள் முதல் 2 முறையும் திறந்தால் அது 3 எழுத்திலே தான் இருக்கின்றது. இதனுடைய வடிவாக ஆறுதலாக அவசரப்படக்கூடாது, ஆறுதலாக தரவுகளை உள்வாங்குங்கள். இது வந்து ஒரு இலை, இது ஒரு இலை. இந்த இலையை புனிதமாக நாங்கள் கருதி கொள்வோம். இந்த இலை மரத்திலிருந்து ஒடித்தால் அதிலிருந்து பால் வரும், வெள்ளை நிறமான பால் வரும். அடுத்தது, இது பெரிய இலை அப்படி என்று இல்லை, ஒரு சாதாரண ஒரு உள்ளங்கை அளவு இலையாகத்தான் இருக்கு. உள்ளங்கையை விட கொஞ்சம் பெருசாகவும் இருக்கலாம், ஆனால் சிறுசாகவும் இருக்கலாம். இதனுடைய பழம் நல்ல சின்ன சிவப்பாக இருக்குமான மரமும் பின்னாம் பெரிய மரம், அடர்ந்து படர்ந்த பெரிய மரம், அழிவில்லாத ஒரு மரம், நீண்ட காலம் வாழக்கூடிய மரம். இந்த இலையிலே தான் பகவான் கிருஷ்ணர் பள்ளி கொள்வார் என்ற ஒரு பாடலும் இருக்கின்றது. இப்போ புரிந்திருக்கு?
1: ஆமா, அந்த அவர் பள்ளி கொள்றது ஆள்,
0: அதுல அந்த இலை தான் ஆள் இலை. ஆள் இலையில் பள்ளி கொள்ளும் அண்ணல்
1: பெருமான்.
0: ஆள் இலை சரியாக பிடித்து விட்டீர்கள். ஆள் இலை என்பது சரியான பதம். முதலாவது பெட்டி மகிழ்வாக என்னுடைய நுகர்வோர் வந்து நுகர்ந்து கொண்டார். அவருக்கு மகிழ்வோட 2 புள்ளிகளை கொடுத்து அவர்களை பையிலே சேர்த்து விடும். கெட்டிக்காரி முதல் கோணல் முற்றும் கோணல் என்பார்கள். இது முதல் சக்சஸ் எங்களுக்கு, என்னம்மா அப்படிதானே?
1: அதனால வார எல்லாருக்கும் சக்சஸ் தான்.
0: அப்படின்னா 2வது பெட்டி எந்த பெட்டியா இருக்கும்?
1: கடைசி ஐயா.
0: ஓ, இறுதிக்கு வந்த பெட்டிகள். கஸ்தூரியின் பெயரிலே தந்து விட்டார்கள். இப்பொழுது அழகாக மந்திரத்தை கூறுங்கள் கெட்டிக்காரி. சரி, ஆளிலையில் பள்ளி கொள்ளும் அவர் வந்து காப்பாற்றுவர். வந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் மகளே?
1: முதல் மூன்று தந்த நீங்கள் அதோட போண்ட கூட்டி நாலு நாலா இருக்கும் ஐயா. ஏழுக்கு நாலு நல்ல பொருத்தமா இருக்கு.
0: அப்படியா, நாலாக இருக்கும் என்று கூறிய உங்களுக்கு கட்டிக்காறு என்று சொல்ல முடியவில்லை என்றால் ஐந்தத்திலே ஒன்று முதல்ல குறைத்தோம், இப்பொழுது ஒன்றை கூட்டி ஐந்து எழுத்துக்கள். அது பெரிய விடயம் இல்லையா, ஐந்து எழுத்து
1: நினைத்தேன்.
0: மகள் சொல்வாள் கட்டிக்காரை. சாரி, அதற்குரிய தரவுகளை தருகிற அமைதியாக கேளுங்கள். இது வந்து வானத்திலே இருக்கும், பார்க்க முடியும், பார்க்க முடியும், தொட்டு பார்க்க முடியாது. ஆனால் அதிலே நாங்கள் நடந்து சென்றோம் என்றெல்லாம் பலர்கள் கூறியிருக்கின்றார்கள் விஞ்ஞான ரீதியாக. இது வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது. இது வந்து எப்போது என்ன, அது தேய்ந்து வளர்ந்து வரும், வளர்ந்து வரும், இருங்கள் இருங்கள் முடிக்கவில்லை. வளர்ந்து வரும் வேளையிலே அதற்கு ஒரு பெயர் உண்டு, பல வகையாக கூறுவார்கள். ஐந்தெழுத்திலே நாங்களும் கூறுவோம், அது எது? விடயம் தெரிந்து நான் சொல்வது என்னவென்றால், சந்திரன் அது முழுமையான மகளை, அதான் நீங்கள் அமைதியாக கேட்க வேண்டும். அது வளர்ந்து வரும் நேரத்திலே நாங்கள் அழைத்துக் கொள்ளும் ஐந்து எழுத்தை கொண்ட பெயர், முழுமையாக இருக்கும்.
1: முழு நிலவு
0: வளர்ந்து வரும் நேரத்தில் எனக்கு கூறிவிட்டேன், நீங்கள் ரெண்டு தினம் முயற்சித்து விட்டீர்களே, அவசரப்படக்கூடாது. வளர்ந்து வரும் நேரத்திலே நிலவுதான், அது வளர்ந்து வரும் நேரத்திலே நாங்கள் கூறும் ஒரு பதம்.
1: வளர்ந்து வரும் நேரம் நாராயணா, என்ன கை விட்டுட்டியே. சந்திரன் பௌர்ணம், அமாவாசை உண்டு, பௌர்ணமி உண்டு, என்ன அட நாராயணா என்ன கைவிட போறியா? சரி ஐயா, அது நான் எனக்கு டக்குனு ஞாபகம் வரவே மாட்டேங்குது. வளர்ந்து வார நேரம் இருந்தா உண்டு. வளர்புறை,
0: வளர்ப்புறையை இன்னும் ஒரு விதமாக கூறலாம். மக்களுக்கு பெயர் வைப்பார்கள் பெண்களுக்கு, அதில்
1: வளர்ப்புறை
0: அதுதான். ஆனா இன்னும் ஒரு பெயர் உண்டு, இன்னொரு சொல்,
1: வளர்மதி.
0: வாழ்த்துக்கள். வளர்மதி என்று கூறிக்கொள்வார்கள், வளர்மதி. பூரண சந்திரன் பௌர்ணமி என்ன, அது முழுமையா வந்து விட்டது. அது வளர்ந்து வரும் தேய்புறை என்னது, தேய்புறை என்று கூறுவோம். அதுக்கு பிறகு இது வளர்ப்புறை என்று கூறுவதை வளர்மதி என்னும் கூறுவோம். வளர்மதி என்று பெயரும் உண்டு,
1: மக்களுக்கு பெயரும் இருக்குது.
0: சிறப்பு.
1: நன்றி, நன்றி ஐயா.
0: கட்டிக்காறு மத்துக்கு திக்குமுக்காடி ரெண்டு புள்ளிகளை மீண்டும் பெற்றுக் கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும்
1: புண்ணியத்துல என்ன காப்பாத்தி விட்டாரு,
0: என்னுடைய புண்ணியில உங்களோட புத்திசாலித்தரம். எங்கே அப்படின்னா உங்களுக்கு என்ன பாடலை நான் தர வேண்டும்?
1: இன்னைக்கு நடிகர் மீனாட பிறந்த நாள் ஐயாதுனால அந்த மீனாட பாட்டுல, மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா.
0: அவன் திரைப்படத்துல அந்த பாடல்.
1: ஆமா,
0: மீனா திரைப்படம். அப்படியா?
1: இல்ல இல்ல, படம் வந்து பொருங்க வாரன், எனக்கு படம் ஞாபகம் இல்ல. பாடல் தான் இது, ரஜினி மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா படம், ராஜாதி ராஜா.
0: ராஜாதி ராஜா திரைப்படத்து படம், பாடல் திரைப்படம் தேடி எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள், காரியம் இல்லை. உங்கள் பாடல் வரிகள் கிடைத்தது ராஜாதி ராஜா.
1: ராஜாதி ராஜா திரைப்படம், அதுல மீனம்மா மீனம்மா பாட.
0: சரி, மீரா மாமி இந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்வோம். கஸ்தூரிக்கு கட்டாய ஓய்வு தருகிறேன், சென்று மீண்டும் பாருங்கள்.
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா,
0: நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய அன்பு கிருஷ்ணன் அவர்கள், நினைத்து விடுவோம். கிருஷ்ணா வணக்கம். இல்லை, மகாலிங்கம் காத்து கொண்டிருக்கார் நீண்ட நேரம். வணக்கம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, வணக்கம். வணக்கம்.
2: இவ்வளவு எழுதியாக எனக்கு கிடைக்கும் என்று நினைக்கவில்லை ஐயா.
0: முந்தி விட்டீர்கள், பந்திக்கு முந்து படைக்க பிந்து பார்த்தீர்களா, ஓடி வந்து விட்டீர்கள், முந்தி வந்து விட்டீர்கள். கெட்டிக்காரன் இரண்டாவது நேயர். அங்கே காலநிலை எப்படி இருக்கிறது மகாலிங்கம் உங்களுக்கு?
2: காலநிலை வெப்பமும் மிதமான குளிர்ச்சியோட கலந்து இருக்குது. ஆனா முந்தைய நாள் வந்து மழை வந்தது, இன்று இல்லையா.
0: வரும் வரும், இப்ப வந்த மழையினுடைய ஈரம் அந்த தாக்கங்கள் எல்லாம் குறைந்து போக மீண்டும் வெப்பம் அதிகரித்த இன்னொரு தடவை வரும் மழை, கவலைப்படாதீர்கள். இந்த பருவகாலம் மழையும் வெயிலும், மழையும் வெயிலுமா இருக்கிற பருவகாலம் தானே இல்லையா?
2: ஆமாயா.
0: சரி,
2: ஆமாயா.
0: அப்படி என்றால் நீங்கள் நிலமா இருக்கின்றீர்கள், காலநிலையும் பரவாயில்லை, வீட்டிலே தான் இருக்கின்றீர்கள். கண்ணாடி போட்டிருக்கின்றீர்களா?
2: கண்ணாடி
0: அணிந்திருக்கிறேன், அணிந்திருக்கிறேன். சரி, இப்பொழுது
2: அது அணிந்து பேசக்கூடிய அளவுக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு இல்லையா?
0: அதான் பாட்டு பாடுறதான் பார்த்து படிக்க வேண்டும். இது பெரும் கண்ணாடி அணிந்தவர்களுக்கு கண்ணாடி எடுத்து விட்டால் ஒரு அசௌகரியம் இருப்பது உண்டு. நானும் அப்படித்தான். நானும் ஆனால் நான் சத்திர சிகிச்சை செய்து
2: படிப்பதற்கு மட்டும்தான் சமயங்களில் படிப்பதற்கு மட்டுமே அணிவேன்.
0: உபயோகிப்பீர்களா? எனக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கும் என்னுடைய சத்திர சிகிச்சை செய்ய கண் சிகிச்சை செய்த பின்பு முன்பு மூக்கு கண்ணாடி அணிந்துதான் படிப்பது எது செய்தாலும் வாகனம் செலுத்துவதெல்லாம். இப்பொழுது நான் அது ஒன்றும் தேவையில்லை. எனக்கு சின்ன எழுத்துக்களும் நான் படிப்பேன். படிப்பதற்கு எல்லோருக்கும் ஆச்சரியம், சின்ன எழுத்துக்கள் எல்லாம் படிக்கிறார் என்று. சரியா? நல்லது, வாழ்த்துக்கள். இன்னுமே கொஞ்சம் காலத்துக்கு அப்படி இருக்க மாட்டேன்னுகிறேன். இப்பொழுது நாங்கள் புடியத்துக்கு வருவோமா? முதலாவது கண் பெட்டியும் 25வது பெட்டி முதலும் தலையும், அதாவது தலையும் வாலும் போய்விட்டது. சரியா? இப்பொழுது இடையில உள்ள 2-24 வரை இருக்கிறது, எந்த எண் உங்களுக்கு வேண்டும்?
2: 5
0: உங்களுக்கு வேண்டுமா? வாழ்த்துக்கள். இது வணக்கமாக வந்து எங்களுடைய கிருஷ்ணா எடுத்துக்கொள்வார். உங்களுக்கு தருகின்றேன், கொண்டு வந்து வைத்து விட்டேன். கேட்டவர்களுக்கு இல்லை என்று கடைக்காரன் சொல்ல முடியாதானே அவர். அதாவது ஓகே, இப்பொழுது மகாலிங்கம் பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டால் மந்திரத்தை கூறப்போகின்றார். கூறங்களையும் கேட்போம்.
2: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்துடு சீசே.
0: வாழ்த்துக்கள். திறந்து விட்டது அண்டகாகசம் அபுகாகசம் திறந்து விட்டது. இப்பொழுது உங்களுடைய ஊகத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்களான பதம் இதற்குள்ளே இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள், நினைக்கின்றீர்கள்?
2: 5 எழுத்துக்கியா?
0: கெட்டிக்காரன் என்று சொல்ல நினைத்தேன். 5வது இலக்கத்திலே 5வது எண் பெட்டிக்குள்ள 3 எழுத்திலே இருக்கின்றது. அப்ப கெட்டிக்காரன் கிட்டத்தட்ட கெட்டிக்காரன் ஐயா, ஊகித்து பிடித்து விட்டீர்களா? சரி,
2: அதற்கு பேசும்போது கூட அப்படிதான். 4 சொல்றாங்க, ஆனா 3.
0: இப்ப உங்களுக்கு இதெல்லாம் ஒருவருக்கொருவர் ஒத்து அந்த ஒற்றுமை இருக்கின்றது. இப்ப 3 எழுத்திலே வந்த அந்த பதம் எதுவாக இருக்கும் என்பதற்கு தரவுகளை கூறப்போகின்றேன். கவனமாக உள்வாங்கி விட்டு பதிலை சொல்லுங்கள். சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பதில் சொல்ல வேணும், நன்றாக சிந்தித்து விட்டு சொல்ல வேணும். இது 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது எங்கள் உணவு சமைப்பதற்கு பக்கபலமாக இருக்கின்ற பொருட்களில் ஒன்று. இது உங்களுடைய அஞ்சரை பெட்டிகளே இருக்கின்றது அடுக்களையிலே. உங்களை விட கலாவுக்கு மிச்சத்திரமாக தெரியும். 3 எழுத்துக்களை கொண்டது, அது எதுவாக இருக்கும்?
2: மிளகு.
0: பொருந்தவில்லை. மீண்டும்
2: சீரகம்.
0: சீரகம் 4 எழுத்துல சீரகம் 4 போயிருவேன். வாழ்த்துக்கள். சேம்புதான் ஐயா, பெருஞ்சீரகம் என்று கூறுவார்கள் இல்லையா?
2: நாங்கள்
0: அதை பெருஞ்சீரகம் என்று அது சரியான பெயர் சேம்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 2 புள்ளிகளை பெற்றுக்கொண்டீர்கள். உங்கள் பையிலே சேர்த்துக் கொண்டேன் மகாலிங்கம். உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவாக இருக்கும்?
2: இன்று கேட்ட பாடல் பால் வண்ணம் கர்வம் கண்டேன் தேன் அப்படி ஒரு பிபி சீனிவாச பாடல்.
0: பால் வண்ணம் பருவம்
2: கண்டே
0: கண்டேன் என்று வராது, பால் வண்ணம் பருவம் கண்டு என்று வரும். வாழ்த்துக்கள், நல்ல பாடல். பால் வண்ணம் பருவம் கண்டு, அவர் கண்டு விட்டு தான் இப்படி எல்லாம் பாட வழிகிட்டு வரும். சரி, அந்த பாடல் உங்களுக்காக கிடைக்கும். அந்த வழியில் உங்களுக்கு இப்பொழுது 2வது பெட்டியும் கிடைக்கின்றது. திறப்பதற்கு 2வது பெட்டிக்கு எந்த எண் வேண்டும்?
2: 7வது
0: எண் பெட்டியை கொண்டு வருகின்றேன். சரி, 7வது எண் பெட்டியை மகாலிங்கத்துக்காக கொண்டு வந்து வைத்த வழியிலே அது உடனே உங்களிடம் மந்திரத்தை கேட்கின்றது. எப்படி கூறுவீர்கள்?
2: அண்டகாகாசம் அபுகாகாசம் திறந்துடு சீசே.
0: மிகவும் அவதானமாக உச்சரித்தீர்கள். அதை உச்சாடனம் சரியாக இருந்து பெட்டி திறந்து விட்டது. சரி, இப்பொழுது ஊகத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்?
2: 5 எழுத்துதான்.
0: கெட்டிக்காரன் பார்த்து விட்டாரப்பா, 5 தான். அச்சொட்டாக கூறிவிட்டீர்களே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 5 எழுத்திலே தான் இருக்கிறது. நானும் சரி பார்ப்போம். ஆமாம், 1, 2, 3, 4, 5 கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். சரி, சொல்வதை சரியாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இது வந்து எங்கள் வீடுகளிலும் பெரிய பெரிய மண்டபங்கள் விழாக்கள் நடக்கிற இடங்கள், வியாபார நிலையங்களான சமையல் சாப்பாட்டு நிலையங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு, நாங்கள் சமையல் செய்வதற்கு உரிய ஒரு இடம். அந்த இடம் எங்கள் வீட்டிலே இருக்கின்றது. அது எந்த இடம்? ஐந்து எழுத்துக்களை கொண்ட
2: அடுப்பாங்கரை.
0: அடுப்பாங்கரை தானே ஐயா, அதை நீங்கள் அடுப்பாங்கரை என்று கூறுவீர்கள், நாங்கள் எங்கள் நாட்டிலே அடுப்படி என்று கூறுவோம். அடுப்படி சரியான பதம். கிடைக்கா அடுப்பாங்கரை என்ற பேச்சு வழக்கிலும் சரியான பதமாக அடுப்படி என்றும் கூறுவார்கள். சமையலறை என்று கூறுவோம், சமையலறை என்று சமையலறை சமையல் கட்டு என்றெல்லாம் கூறுவார்கள். நீங்கள் உள்ள பதம் அடுப்படி, சரியான பதம் கட்டிக்காரன்.
2: அதுதான் அதுதான் சரியான பதில் கூட
0: இருக்கலாம், இருக்கலாம். அடுப்பாங்கரை என்றும் கூறுவார். அது பேச்சு வழக்கிலே நாங்கள் கூறிக்கொள்வோம் அநேகமானோர். அடுப்படி என்பது சரியான பதம். கட்டிக்காரன் ஒத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளிகள் கிடைத்தது. மகாலிங்கம் அவர்களுக்கு பால் வண்ணம் பருவம் கண்டு என்ற பாடல் காத்து கொண்டிருக்கிறது. நேர் நேரத்தில் ஒழிப்பதற்கு வாழ்த்துக்களை கூறுவோம். இப்பொழுது நான் அடுத்த உறவிடம் செல்லட்டுமா மகாலிங்கம்?
2: நன்றி
0: நன்றி, மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக நான் நினைக்கின்றேன் அன்புடன் கிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம்.
3: வணக்கம்.
0: ஓ, இது அனுசியாவா மகளே? அனுசியா நலமாக இருக்கீங்களாமா? குரல் கேட்டு போல.
3: நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்கள்?
3: மகிழ்வாக இருக்கும்பா.
0: வாழ்த்துக்கள். மகள் மகிழ்வாக இருக்கிறால் அப்பாக்களுக்கு பெரும் சந்தோஷமா. எப்பொழுதும் அதைத்தான் கேட்பார் எப்பொழுதும். சரி, நீங்கள் கோலம் இட்டீர்களா மகளே என்று? என்ன கோலம்டா?
3: பூக்கோலம்
0: போட்டீர்கள். வாழ்த்துக்கள். பூக்கோலம் நீங்கள் போட்டீர்கள் என்றால் அங்கே மழை இல்லை என்பதை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். மழை பெய்தா கோலம் போட முடியாது. சரி, பூக்கோலம் போட்டிருக்கீர்கள். நல்ல வண்ணத்திலே போட்டிருப்பீர். வெளியிலே இல்லத்துக்கு வெளியே கோலம் இருக்கும் பொழுது செல்பவர்கள் எல்லாம் பார்த்து மகிழ்வார்கள் உங்கள் இல்லத்தை பார்த்து. அதே போல உள்ளத்திலும் வீட்டிலும் இல்லத்திலும் நல்ல மகிழ்வாக இருக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த நிலமாக இருக்கும் வேளையிலே நீங்கள் இப்ப போட்டியிலே குதித்து விட்டீர்கள் நீண்ட நாட்களுக்கு பின்பு, இல்லையா? ஆமாம். இப்பொழுது உங்களுக்காக நான் கூறுகிறேன். இந்த பட்டி சென்று இருக்கிறேன் என்று கூறுகிறேன். பட்டி 1, 5, 7, 15, 25 சென்று விட்டது. இப்பொழுது உங்களுக்கு எந்த எண் பட்டி வேண்டும்? இரண்டாவது பட்டி வேண்டும். வாழ்த்துக்கள். இரண்டாவது பட்டியை தாருங்கள். இரண்டாவது எண் கொண்ட பட்டியை கொண்டு வந்து வைத்து அனுசியாவின் பெயரில் பதிவு செய்து விட்டேன். இப்பொழுது அனுசியா உங்களிடம் மந்திரத்தை கேட்கிறது. மகளே ஒரு தடவை சொல்லி பாருங்களேன்.
3: இல்லப்பா, நீங்களே சொல்லுங்க.
0: அப்பா சொன்னதான் சரி வருமா? சரி, அப்பா சொல்லுகிறேன். அவர் பக்கத்துல இருக்கிறார், மந்திரத்துக்குரியவர் அவர் இருப்பார். அவர் தான் அது சரியான மந்திரத்தை உச்சரிப்பவர். இருப்பினும் நானும் உச்சரிக்கின்றேன் மகள் கேட்டதுக்காக. அண்ட காகசம் அபூ காகசம் திறந்தடு சேசு. அட்டேங்க அப்பா, அகலாக திறந்து விட்டதம்மா. என் மந்திரம் பலித்து விட்டது, பெட்டி திறந்து விட்டது. சரி மகளே, அதற்குள்ளே ஒரு பதம் இருக்கிறது. அது எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று கூற முடியுமா?
3: மூன்று எழுத்துப்பா.
0: கட்டிக்காரி என்று சொல்லலாம்னா கிட்டத்தட்ட கட்டிக்காரி, ஏன்னா நாலு எழுத்துல இருக்கின்றது. கிட்டத்தட்ட கட்டிக்காரி, கிட்டத்தட்ட கட்டிக்காரி. சரி அண்ணடவாக. சரி, இந்த நாலு எழுத்தை கொண்ட அந்த பதம் மகளே உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு பதம். அதாவது இல்லத்தரசிகள் ஒவ்வொருத்தரும் சமையலே கட்டிக்காராக்கள். இத்தனை உணவுகளை நீங்கள் சமைப்பீர்கள், அதை பல விதமாக சமைப்பீர்கள். அதில் ஒரு விதமான சமையலை இப்படி கூறுவோம். நீங்கள் நாளாந்தம் செய்வதிலே பல விதமான சாதம் படைப்பீர்கள், சாதம் படிப்பீர்கள். அத்தோடு துணையாக நாங்கள் எத்தனையோ உணவுகளை செய்வோம். இல்லை என்னென்ன செய்வோம்? பப்படம் பொறிப்போம், மிளகாய் பொறிப்போம், வெண்டைக்காய் கத்திரிக்காய் ஏதோ எல்லாம் செய்து கொண்டு வருவோம். இத்தனை வித முறமுறையாக செய்வீர்கள் இல்லையா?
3: அந்த
0: அதிலே ஒரு விதமானது சமையல் எது? அது பாடல்கள்ல இருக்கின்றது. நான்கு எழுத்தை கொண்ட ஒரு சமையல் என்ன சமையலா இருக்கும்? சாதம் என்னமா
3: இருந்து
0: இல்லையடா. இப்ப சாதத்தை என்ன செய்வோம்? பொங்குவோம், வடிப்போம், சாதம் வடிப்போம் என்று கூறுவோம். அதே போல இந்த கறி வகைகள் இருக்குன்னு, அந்த கறி என்று நீங்கள் மாம்சத்தை எண்ணுவீர்கள் அப்படியே இல்லை. எல்லாவற்றையும் மரக்கறி எல்லாவற்றையும் செய்யும் பொழுது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக செய்வீர்கள். புரிகிறதா? நான் பொரியல் வைப்போம், துவையல் வைப்போம். அதே போன்று இன்னும் ஒரு வகையான இதுலேயும் அதுலேயும் ஒரு வகை தான் இருந்து நான்கு இடத்துல வரும். குறிப்பாக கூற வேண்டும். ஒரு பாடல்லே வருகிறது இது. துவையல் பொறியியல் போன்று ஒன்று அவியல் கெட்டிக்காரி. அவியல் அவியல் ஒரு துவையல் என்ற ஒரு பாடலும் இருக்கின்றது. அவியல் என்றது அப்ப இது வேறு என்ன செய்வீர்கள்? அவியல் செய்வீர்கள், துவையல் செய்வீர்கள், பொறியியல் செய்வீர்கள், வேறு என்ன வரவல் செய்வீர்கள், வேறு என்ன செய்வீர்கள், கூட்டு செய்வீர்கள், தொக்கு செய்வீர்கள், இப்படி பல விதமான. அதிலே அவியல் மிகவும் ஒரு முக்கியமானது. அவியல் என்ற பதம் எங்கள் சமையல் அறைகளில்

0: அந்த பாட்டுப்பா.
1: ஓ, பொற்காலத்துக்கு போய் விட்டீர்கள். எங்க அந்த
0: ஆமாப்பா.
1: முதல்வரிய பாடங்கள் கேட்போம்.
0: தஞ்சாவூர் மண் எடுத்து தாவரி பரணி நீ தொட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சதுந்த பொம்மை. அந்த பாட்டுப்பா.
1: பொம்மை அல்ல, பொம்மை வாழ்த்துக்கள். எடுத்து சிறப்பான பாடலை தந்திருக்கீர்கள். இது நான் மிக பொற்காலம் திரைப்படத்து பாடல். இதிலே மீனா தான் நடிக்கின்றார். எங்களுடைய கஸ்தூரி கிருணியாக வந்து கேட்டிருக்கிறீர்கள். அவியல் என்ற சரியான பதத்தை கொண்டு இரண்டு புள்ளிகள் உங்களுடைய பையிலே சேர்த்திருக்கின்றேன். இன்னும் ஒரு பதத்தை நீங்கள் கண்டுபிடிப்பதற்காக இன்னும் ஒரு பெட்டியை தேர்வு செய்யலாம்.
0: மூன்றாவது பெட்டி.
1: மூன்றாவது, அடுத்தடுத்து வந்து விடுவார். மகள் வந்தால் அப்படியே மேலிருந்து கீழ் கீழிருந்து மேலிருந்து அடுத்தடுத்து வந்து விடுவார். கெட்டிக்காரி, எங்கே உங்கள் மந்திரத்தை உங்களுக்காக நான் கூறுகிறேன். அன்ன காக்கசம் அபு காக்கசம் திறந்துடு சிசு. அவசரமாக திறந்தோம், வியாபாரம் விரைவாக நடக்கின்றபடியால் திறந்து விட்டது பெட்டி. இப்பொழுது ஊகத்தை பார்ப்போம். ஊகம் எப்படி இருக்கின்றது? எத்தனை எழுத்துக்கள் கிடைக்கும் உங்களுக்கு? அதிர்ஷ்டமான எண்ணா இருக்கும் இது.
0: மூன்று எழுத்து தான்.
1: கட்டிக்காரே, மூன்று எழுத்து தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முழுமையான கட்டிக்காரி, கட்டிக்காரி, கட்டிக்காரி. வாழ்த்துக்கள். பார்த்து விட்டீர்களோ? இல்லை, நீங்கள் பார்க்கவில்லை, நான் மறைத்து வைத்திருந்தேன். சரி அம்மா, இந்த மூன்று எழுத்தை சொல்லுகின்ற இந்த பதம் எதுவாக இருக்கும் என்றால், இந்த உலகத்திலே ஒவ்வொன்றிலேயும் இரண்டு இரண்டு இருக்கின்றது. உள்ளங்கை என்றால் புறங்கை இருக்கும், இரவு என்றால் பகல் இருக்கும். அதே போன்று எதிர்ச்சொல் என்றும் கூறலாம். இந்த வாழ்க்கையிலே நாங்கள் அடைகின்ற எல்லாவற்றையும் நாங்கள் விரும்புவோம், ஆனால் அடைகின்ற ஒன்றை விரும்ப மாட்டோம். நாங்கள் ஒரு விடயத்தை செய்யும்போது அது முடிவெற்றவுடன் சந்தோஷப்படுகிறோம், வெற்றி என்று சொல்லி. ஆனால் அதுக்கு எதிர்ப்பதமாக ஒரு பதம் இருக்கு, அதை நாங்கள் விரும்ப மாட்டோம். அது எதுவாக இருக்கும்? நீங்கள் எடுத்து வர, இல்லை நீங்கள் எடுத்து வர காரியம் முடிவடைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் விரும்பு. அது முடிவடையாது விட்டால் அதை விரும்ப மாட்டீர்கள் தானே?
0: ஆமாம்ப்பா.
1: விளையாட்டு போட்டியில் ஓடுகிறீர்கள், நீங்கள் முதலாவதாக வந்தால் சந்தோஷப்படுவீர்கள், இறுதியாக வந்தால் அவரை எப்படி சொல்லுவோம்? வெற்றிக்கு, வெற்றி என்பதற்கு எதிர்ப்பதமான பதம் மகளே. வெற்றி என்ற தோல்வி. கெட்டிக்காரை, கெட்டிக்காரை வரும்போது தமிழ் என்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மகள் அனுசுயா, இப்பொழுது சிரமமாக நீங்கள் பாடலும் பாடி காட்டுகிறீர்கள். வெற்றிக்கு எதிரான பதம் தோல்வி. கெட்டிக்காரி, கெட்டிக்காரி என்ற பெயரோடு கெட்டிக்காரி என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு மீண்டும் இரண்டு புள்ளிகளை தந்து உங்கள் பாடலை தருவேன் என்று கூறி இப்பொழுது ஒரு ஓய்வு கொடுக்கிறேன். அவர் இருக்கிறாரா? அவர்
0: மாட்டேன்.
1: இப்போ பறிக்கிற பறிப்பார். என்ன துறவேஜை கொடு கொடு, நான் பேச போகிறேன். வருகிறார், வருகிறார். வாழ்த்துக்கள் அனுசியா, வாழ்த்துக்கள் மகளே. இப்பொழுது வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் கிருஷ்ணா, நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுது உங்களுக்கு ஆனால் நேரம் கிடைத்திருக்கிறது. அங்கே மழை பெய்யவில்லை என்றும் எனக்கு தெரியும். என்னடா, மகள் வந்து கூறிவிட்டார் கோலம் போட்டேன் என்று. கோலம் போட்டால் மழை இல்லாதபடியே தானே கோலம் போட்டார். வாழ்த்துக்கள். அலையம் சென்றீர்களா?
2: இல்லை ஐயா,
1: இன்னும் சில நேரம் பெறவில்லை. வாழ்த்துக்கள், நேரம் பெறும்போது போகலாம். இப்பொழுது உங்களுடைய உங்களுடைய அபிமான எண் சென்று விட்டதே, மகாலிங்கம் ஓபன் பண்ணி திறந்து விட்டார். சரி, அப்ப இப்பொழுது 4, 6, 8, 9, 10 எல்லாம் இருக்கின்றது. எது வேண்டும்?
2: 4 போறோம்.
1: அதே தொட்டு விட்டோம். சரி, நீங்கள் தானே வந்தால் மந்திரம் எல்லோருக்கும் சேர்த்து அழகாக கூறுங்கள் அந்த மந்திரத்தை கிருஷ்ணா.
2: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்துவிடு சிசி.
1: வாழ்த்துக்கள். திறந்து விட்ட கிருஷ்ணாவின் மந்திரத்துக்கு வேறு பதம் கிடையாது ஐயா. அற்புதம், அற்புதம். அப்படியானால் எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் அதுக்குள்ளே இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: 4.
1: கெட்டிக்காரன் பார்த்து விட்டாரப்பா புகுந்து. ஞானக்கண் கொண்ட கிட்டுனர் அல்லவா? 4 எழுத்துல தான் இருக்கின்றது. அது என்ன பதம் என்பதற்கு தரவை தருகின்றேன். அமைதியாக கேட்டுக்கொள்ளுங்கள். முந்திரி கொட்ட மாதிரி முந்தி அடித்து பதில் சொல்லக்கூடாது. இது வந்து நம்பிக்கை அற்றது, ஆனால் ஒரு சிலர் நம்புகிறார்கள் இந்த விடயத்தை. இது ஒரு விதமான மக்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒரு விடயம். அது சில பேர் பேச்சினால் செய்வார்கள், சில பேர் மாந்திரிகத்தை எல்லாம் உபயோகித்து செய்வார்கள். ஒருவரை கெடுக்க வேண்டும், நல்லா இருக்கக்கூடாது என்று எண்ணுகின்ற வஞ்சகம் கொண்ட எண்ணம் உள்ளவர்கள் செய்கின்ற செயல் அப்படி. நாங்கள் சந்தேகத்திலே தான், என்னை பொறுத்தவரை நான் சந்தேகத்திலே தான் அதை நான் அதை சொல்லுவதில்லை, நம்புவதும் இல்லை. இந்த இது மக்கள் ஒருதரை கெட்டு போட்டும் அவர் நஷ்டமடையட்டும் என்று செய்கிற விடயம். அதே அது

0: செய்கிறதா நான் வெளியேற்கலாம்.
1: செய்வினை,
0: அதுக்கு இன்னொரு பேர்,
1: செய்வினை
0: நீங்க முதல் சொன்னது, இன்னொரு பேர் இருக்குது, அது இன்னொரு பேர் இருக்குது, குறுங்கள் பாப்போம். செய்வினை தான், அது வேற என்ன மாதிரி கூறலாம்? நான்கு எழுத்து, சு என்று ஆரம்பிக்கும்.
1: சூனியம்.
0: அங்க மகள் சொல்லிவிட்டாள் உடனே, சூனியம், சூனியக்கார கிளவியன்னு பல கதைகள் எல்லாம் நாங்கள் படித்திருப்போம் புராண காலங்களில். சூனியம், இதை நீங்கள் நம்புகிறீர்களா கிருஷ்ணா?
1: இல்லை,
0: நானும் நம்பவில்லை, ஆனால் ஒரு சிலர் நம்புகிறார்கள் இல்லையா. சூனியம் என்பது எங்கள் மூட நம்பிக்கை, எங்களுடைய பழக்கத்தில் உள்ள சூனியம் என்ற பதத்தை சரியாக சொல்லி இரண்டு புள்ளிகளை பெற்றுவிடுகிறது. சூனியம் சரியான பதம், கட்டிக்காரன், வாழ்த்துக்கள். அப்படி என்றால் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் கிருஷ்ணாவுக்கு?
1: படம் வந்து முள்ளும் வளரும்.
0: ஆஹா, சிறந்த படம் கிருஷ்ணா, கூறுங்கள்.
1: ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை.
0: அப்படியா, ஒரு கவலையும் இல்லையா உங்களுக்கு? ஆர்வம் இருந்தாலும் மாட்டேங்க அப்பா, சீர்க்கமான புத்தி. ராமன் ஆண்டான ராவணன் நல்ல ஆட்சி கிடைத்தா போதும் இல்லையா? ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் நாங்கள் செய்யறத சரியா செய்தா எங்களுக்கு நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இரண்டாவதாக ஒரு வெட்டிக்கு செல்வோம். இந்த பாடல் உங்களுக்கு அவளிக்கும். ஆறாவது எண்ணம், சரி. இந்த ஆறாவது பதத்துக்கான மந்திரத்தை தாருங்களேன் கிருஷ்ணா.
1: அண்டகாகசம் அபு காக்குக்கும் திறந்து விடுசி.
0: அற்புதம், ராகத்தோட பாவத்தோட மந்திரத்தின் உச்சாரணத்தோட கூறினீர்கள். திறந்து விட்டது அந்த பெட்டி, கட்டிக்காரன். எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் ஐயா?
1: ஐந்து எழுத்து.
0: நல்ல அதிர்ஷ்ட இலக்கம் உங்களுக்கு முதல் எத்தனை நாள் இல்லை கூறினீர்கள். இதுக்கு நாளிலே தான் ஐயா இருக்குது. கிட்டத்தட்ட கட்டிக்காரன் ஐந்து. சரி, கிட்டத்தட்ட கட்டிக்காரன் ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் ஐயா. அது என்னவென்று கூறப்போகின்றேன். தரவுகளை கவனமாக கேளுங்கள். முன்பு போன்று இது வந்து அந்தரத்திலே சென்று தன் கடமையை செய்கின்ற ஒன்று. இது அந்தரத்தில் நின்று தன் கடமையை செய்வதற்கு காற்றுத்தான் அதற்கு உதவி செய்கின்றது. ஆனால் அது தானாக ஆடிவிட்டு எங்கும் செல்ல விடாமல் அதை இழுத்து பிடிப்பதற்கு ஒருவர் இருப்பார், ஒருவரின் கையிலே இருக்கும். அதை எப்படி நாங்கள் அழைப்போம்? சிறுவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயம் இந்த விடயம், பெரியவர்களும் செய்கின்றார்கள். அது எது?
1: பட்டம்.
0: பட்டம், பட்டத்துக்கு வேறு என்ன பெயர் இருக்கின்றது? இன்னும் ஒரு பெயர் இருக்கு இல்லையே? இருக்கு, நீங்க சொன்னதுதான் பட்டம் தான். அது நான்கழுத்துப்பா, எட்டாகும் நான்கழுத்து தான். இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது. சரி, உங்கள் வீட்டிலே அது இருக்கின்றதோ தெரியாது. சிலர் இதை அந்தரத்திலே தொங்க விடுவார்கள். சரியான வெப்பமான காலத்திலே எங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கட்டும் என்று காற்றை உள்வாங்குவதற்கு. எப்படி வரும் அந்த பெயர்?
1: ஆத்தாடி.
0: வாழ்த்துக்கள். ஆத்தாடி சொல்லிவிட்டீங்களா? சொல்லிவிட்டீங்களா? பட்டம் தான், அதற்கு காற்றாடி என்றும் ஒரு பெயர் இருக்கின்றது. வாலாட்டி என்றும் ஒரு பெயர் இருக்கிறது அதுக்கு. அதுக்கு அந்த பட்டத்திலே வாலாட்டி விடுவார்கள். நூலை பிடித்து இழுக்கும் போது வாழை வாழை ஆட்டிக்கொண்டு தான் மேலே மேலே போகும் இல்லையா?
1: ஆமாம்.
0: அப்ப காற்றாடி என்ற சரியான குறுங்கள் கிருஷ்ணன், உடல்நலம் எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: நன்றாக இருக்கேன்.
0: அப்ப ஏதோ ஒரு சத்தம் வருது, இருமல் பெறுவது போன்று ஒரு இலக்கவனமாயிருங்கள். நான்கு எழுத்து, காற்றாடி என்றது சரியான பதம். ரெண்டு பெட்டிகளை தந்த உங்களுக்கு கட்டாய ஓய்வு கிடைக்க வேண்டும். அந்த போராளே பொண்ணு தாய் பாடல் உங்களுக்கு கிடைக்கவில்லையா ஐயா? ஒலிபரப்பப்படவில்லையா?
1: இல்லை, பேர் மட்டும் சொன்னீங்க ஐயா.
0: பாடல், பாடல் ஒலிக்கவில்லை. ஆனா நேற்றைய தினமும் அந்த பாடல் ஒலித்தது. நேற்றைய தினம் ஒலித்தது
1: ரெண்டு
0: அதுவும் கேட்கவில்லை.
1: ஜோடியான பாடல் இது. சொர்ணலதா மட்டும் பாடின பாடல்.
0: சரி, அது கவனிக்கப்படும். நான் ஒரு கால முயற்சி செய்கிறேன். நன்றி. அது இது அதை விட்டால் மீண்டும் அது போடப்படும். சரியா? நன்றி. நான் மறு ஒலிபரப்பில் நீங்கள் நிச்சயமாக கேட்பீர்கள். தவறுதலாக நடந்த தவறுதலுக்கு வருந்துகிறேன். உங்கள் பொறுமைக்கு நன்றி. இப்பொழுது இத்தோடு நின்று விடாமல் நீங்கள் மீண்டும் வந்து புள்ளிகளை சேர்க்க வேண்டும். இன்னும் பெட்டிகள் இருக்கு. உங்களை எல்லோரையும் நம்பி நான் 25 பெட்டிகளை கொள்வனம் செய்து கொண்டு வைத்துவிட்டு இவ்வளவு விலைப்படுத்த வேண்டுமே. நன்றி கிருஷ்ணா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தவர் வந்துவிட்டார், இரண்டாவது சுற்று கோடி வந்துவிட்டார். புள்ளிகளை சேர்ப்பதற்கு அன்பு மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் மகாலிங்கம் ஐயா வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன், இணைத்து விட்டேன், வந்து விட்டீர்களா? வணக்கம்,
2: வந்து விட்டேன் ஐயா.
0: வந்து விட்டீர்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? மகிழ்வாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் வந்து புள்ளிகளை பெறுகிறார்கள் உங்களை போல். இப்பொழுது உங்களுக்காக இங்கே பெட்டிகள் காத்து கொண்டிருக்கிறது. 1 to 7 வரைக்கும் பதம், எல்லா பதமும் சென்று விட்டன, சரியா? இப்பொழுது 8, 9, 10, 11, 12, 13, 14 வந்து அப்படியே இருக்கின்றது. 24 வேண்டும். எது வேண்டும்?
2: 9.
0: 9 வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள். 9 மகாலிங்கத்தின் பெயரிலே பதிந்து விட்டேன். மந்திரத்தை கூறுங்கள்.
2: இந்த ஆகாசம் அபூக ஆகாசம் திறந்துடு சீசே.
0: சிறப்பு, அழகாக திறந்து விட்டது அச்சொட்டாக. சரி, உங்களுடைய ஊகம் எப்படி இருக்கின்றது? எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
2: 5 எழுத்துயா.
0: அடேங்க அப்பா, அவ்வளவு பெரியவராகி விட்டீர்களோ. 5 எழுத்துல சொல்ல எனக்கு அப்படியெல்லாம் தர முடியாது. 3 எழுத்துல தானே தர முடியும். தருகிறேன், சரியா? விருப்பமா? மாற்ற முடியாது, தொட்டு விட்டீர்கள் அப்படி நான் விட்டாக வேண்டும். அந்த 3 எழுத்துக்களை கொண்ட பதத்தை கவனமாக கேளுங்கள். இது வட்ட வடிவமும் இல்லை, சதுரமும் இல்லை, உருண்டையும் இல்லை, ஒரு விதமான உருண்டை தானது. இது எங்கள் வளர்ப்பு பிராணிகளிலும் வனத்தில் வாழும் பறவைகளிடமும் கிடைக்கிறது. பிராணிகளில் பறவைகள் பிராணிகளிடம் இருக்கின்றது, பிராணிகளிடமும் இருக்கின்றது. இது 3 எழுத்துக்களை கொண்டது. சொல்லக்கடையில உடைச்சு விட்டுட்டீங்களே ஐயா, நீங்கள் சொல்லக்கடையில உடைச்சு போட்டீங்களே. முட்டையை முட்டை என்பது சரியான பதம் ஐயா. சொல்லக்கடையில உடைச்சு விட்டாங்களா இவங்க வெட்டிக்காரங்களாக்கள். தருகிறேன், 2 புள்ளிகளை உங்களோட பெட்டியிலே தந்து விட்டேன். இப்பொழுது 2வது பெட்டிக்கு நீங்கள் தயாராகுங்கள். எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
2: 11.
0: 11. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், மிகவும் சுலபமானது. எங்கே மந்திரம்?
2: அண்ட ஆகாசம் அபூக ஆகாசம் திறந்துடு சீசை.
0: ஆமாம் ஆமாம், திறந்து விட்டது அழகாக. அப்படி என்றால் உங்களுடைய ஊகம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்?
2: 5 எழுத்துதான்
0: ஐயா. கெட்டிக்காரன் கிட்டத்தட்ட 6 எழுத்துல இருக்கின்றது. முதல் 3 இரட்டிப்பாக 6 எழுத்துலேயே வந்து விட்டது. நான் உங்க சரி பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6 6 எழுத்துக்கள்.
2: சரியா?
0: இது வந்து உலகத்தில் எல்லா இடமும் இருக்கும் என்று கூற முடியாது. இது ஒரு இடம். இந்த இடத்தில் இப்போ மக்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடும் இடம், மிருகங்கள் எல்லாம் ஒன்று கூடும் இடம் போல பறவைகள் எல்லாம் ஒன்று கூடும் இடம். அதை இந்தியாவிலே இருக்கின்றது அந்த இடம், அதுக்கென்ற ஒரு இடம் இருக்கிறது, அதுக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் தான் இது. சரணாலயம், வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் மாலிங்கம், சிறப்பு. சரணாலயம் என்ற சரியான பதத்தை தந்து விட்டார். இறக்கின்றார். சுலபமான கேள்விகளை தான் இவர் தருகின்றார் என்றும் எண்ணுகிறார். அப்படித்தானே? அப்படி
2: இல்லையாக எனக்கு அளித்ததற்கு நன்றி சொல்லுங்க.
0: பாத்தீங்களா, காட்டி கொடுத்து விட்டீர்கள். சுகமான கேள்வியை தந்து விட்டு நன்றி சொல்லி வச்சு செய்த மாதிரி. நன்றிகள் மாலிங்கம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றாக
2: வச்சிருக்கோம்
0: என்னையா? ஆமா ஆமா ஆமா, தரவுகளை சரியாக உங்களோட உங்களுடைய நுணுக்கமான அறிவுகள் ஆழமாக பயந்திருக்கிற ஞாபகங்களை தட்டி எழுப்புவதற்காகத்தான் தரவுகளை நான் தந்து உங்களை சிந்திக்க வைப்பது. வாழ்த்துக்கள். இப்பொழுது அன்புடன் எங்களுடைய யாம் இருக்க பயமே அழைத்தார் போல் தெரிகின்றது. அவருடைய அழைப்பை முந்திக் கொண்டு நீங்கள் வந்து விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் துண்டித்துக் கொள்ளுங்கள். அவரை 2 பெட்டியும் திறந்து விட்டீர்கள் அல்லவா?
2: ஆமாம்,
0: அதெல்லாம் மறுபடி வரலாம். நீங்கள் வரலாம், சந்தர்ப்பத்தை பார்த்து வரலாம் ஐயா. கடை, வியாபார கடை திறந்திருக்கு மாதிரி ஐயா. வியாபாரத்துக்கு கடை திறந்து வச்சுக்கப்படும். எல்லோரும் வந்து வாங்கலாம், முண்டி அடித்து கொண்டும் வரலாம், விட்டு கொடுத்தும் வரலாம். அவ்வளவுதான் நான் சொன்னேன். நான் உங்களை வர வேண்டாம்னு சொல்ல முடியாது. வருபவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன். நன்றி, நன்றி மாலிங்கம், வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக எங்களுடைய சரவணா நீங்கள் அழைத்தீர்கள், வர வேண்டும். முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். புதன்கிழமை தோறும் அரங்கேறும் பொக்கிஷம், பொக்கிஷம், பொக்கிஷம்.

முதல் மகாலிங்கம் முன்னணியில் இருக்கின்றார். மற்றவர்கள் சமபங்கில் இருக்கின்றீர்களோ எங்கே அடுத்த சுற்றுக்காக வரலாம், புதிதாக வரலாம். எல்லோரையும் வரவேற்க மொன்றியல் தமிழ் வானொலி காத்திருக்கின்றது. தாராளமான பெட்டிகள் 25 பெட்டிகள் இருக்கின்றன. நாங்கள் முடிவடைவதற்குள்ளே அதெல்லாம் விலைப்பட்டு விட வேண்டும். நீங்கள் வருவீர்கள் என்று எண்ணிக்கொண்டு காத்து கொண்டிருக்கின்றது 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்கள்.

0: சேர்ந்த சுற்றுக்காக வந்துவிட்டார். இப்பொழுது இருப்பது கிருஷ்ணனா அனுஷ்யாவா? வணக்கம் அனுஷ்யா. இரண்டாவது சுற்றுக்கு வந்து விட்டாள் மகளே. வணக்கம் வணக்கம், பாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள். எந்த எண் பெட்டியை எண்ணிக்கொண்டு வந்தீர்கள் நீங்கள் திறப்பதற்காக? பத்துக்கு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கிழமை பத்து. பத்தாவது எண் பெட்டி எங்கே? மந்திரம் அண்டகாசும் அபுகா இல்லை, பிழைத்து விட்டது. அண்டகாகசும் அபுகாகசும் திறந்துடு சேசு. வாழ்த்துக்கள், திறந்து விட்டது பெட்டி. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள் மகளே? கெட்டிக்கார, நீங்கள் பார்த்து விட்டீர்கள் போல் இருக்கின்றது. பார்க்க இல்லையா நீங்கள்? நான் காட்ட இல்லையா? மூடி நான் காட்ட இல்லையம்மா, மூடி வச்சிருக்கிறது. நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் கெட்டிக்காரை, கெட்டிக்காரை சரியாக ஊகித்து விட்டீர்கள். அந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் அம்மா, நீங்கள் அதிகமாக அநேகமாக வாகனத்தில் மகளூந்தில் பயணம் பிரிந்திருக்கின்றீர்கள் தூர தேசங்களுக்கு. அப்பொழுது நீங்கள் இரண்டு விதமான பாதைகளை உள்ளூருக்குள்ளால் சென்று அதிவக பெருந்தருவிலே சென்று பேருந்து உள்ளூருக்குள்ளே எல்லாம் போயும் ஓடி கொண்டிருப்பார்கள் வாகனத்தை. அதிலே பெரிய தெருவிலே ஓடி சென்று உள்ளூருக்கே போவதற்காக ஒரு பாதை இருக்கும். அது எந்த பாதை? ஹைவேல சென்று உள்ளுக்கு போற லோக்கலுக்கு இறங்குறது ஆங்கிலத்தில் சொன்னால். பெருந்தருவிலே ஓடிக்கொண்டால் அது பெருந்தெரு ஓடிக்கொண்டே இருக்கும். இடையிலே உள்ள ஊர்களுக்கு நாங்கள் செல்ல பண்ணுவது இடையிலே ஒரு பாதை இருக்கும். அது எந்த பாதை? அதுக்கு ஒரு பதம் இருக்கின்றது. கொஞ்சம் கடினம் தான் உங்களுக்கு, முயற்சித்து பாருங்கள்.
1: புறவழி,
0: புறவழி என்று அங்கே சொல்லுவார்கள், புறச்சாலை என்றும் சொல்லுவார்கள். புறவழி இல்லை, அதுக்கு இன்னும் ஒரு பதம் இருக்கிறது மகளே. நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள். உங்களுக்கு உதவி செய்ய தான் வேண்டும். நான் உதவியை தான் நான் இன்னும் எடுத்து தரேன். இதுக்கு வந்து எப்படி செல்லும் அந்த வாகனம்? நடந்து போகுமா ஓடி போகுமா?
1: நடந்து
0: இல்லையம்மா, அந்த வாகனம், அந்த வாகனம் நீங்கள் போற பேருந்து பெருந்தர்விலே போய் புறவழிச்சாலைகளை என்ன செய்யும்? ஊர்ந்து போகுமா, நடந்து போகுமா, ஓடி போகுமா? ஓடி போகும் இல்லையா? ஓடுகின்ற வாகனம் பெருந்தர்விலிருந்து பெருந்தர்வை விட்டு உள்ளூருக்கே செல்லும் போது நீங்கள் சொன்ன புறவழி என்னொன்று இருக்கு என்று கூறினீர்கள். அதை வந்து ஓடு பாதை என்று கூறுவார். அதுக்கு ஓடு பாதை எப்படி கூறுவது? ஓடு பாதை, ஓடு பாதை. பாதை என்றா வீதி அம்மா. ஓடு பாதை. கெட்டிக்காரே, தமிழுக்கு அந்நியமாக இருந்தாலும் உடனே பிடித்துக் கொள்ளுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கான புள்ளி ரெண்டு புள்ளியே தருகின்றேன் கெட்டிக்காரே. சரி, ஓடு பாதை என்றது நாங்கள் எல்லோரும் தெரியும். புறவழிச்சாலை, உள்ளூர் பாதை அப்படின்லாம் கூறுவார்கள். வேற இன்னும் இன்னும் சைட் ரோட் இல்லாமல் ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அது ஓடு பாதை என்று, அங்கிருந்து நாங்கள் ஊருக்கு செல்வதற்கு ஓடுகிற ஓடு பாதை என்னும் கூறுவார்கள். நேர் வழியையும் ஓடு பாதை என்று கூறுவார்கள். சரி, இப்பொழுது அடுத்த பெட்டி, எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்? ஒன்பது தானே அம்மா. முட்டை ஏழு, நீங்கள் முட்டை போய்விட்டது. எட்டும் இருக்கின்றது, பன்னெண்டு பதிமூன்று பதினாலு பதினஞ்சும் இருக்கின்றது. எட்டு, எட்டி பிடித்தேன். எட்டாவது பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். அது மந்திரத்தை கேட்கின்றது. நான் கூறுகின்றேன், அண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு சீசு. திறந்து விட்டது அந்த பெட்டி மகள் அனுஷ்யாவுக்காக. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் அம்மா? அவ்வளவு பெருசு வேண்டாம் மகளே, ரெண்டு எழுத்துல திரட்டுமா? ரெண்டு எழுத்து மகளே. இது வந்து இந்த தாவரங்களுக்குள்ளே ஒன்று. தாவரம் என்றா தெரியும் தானே, மரம் செடி கொடிகள் எல்லாம். அதுல இது ஒரு மரத்தினுடைய பெயர். இந்த மரத்தின் சிறப்பு, இந்த மரத்தில் எதுவுமே மக்களுக்கு தேவையில்லை என்று கழிக்க இல்லை, எல்லாம் உபயோகிக்கலாம். அடுத்தது, இந்த மரத்தின் வேர்கள் நாங்கள் நீர் ஊற்றி வளர்க்க வேண்டியதில்லை. அது ஆழமாக சென்று எங்கு நீர் இருக்கிறோ அந்த நீரை இழுத்து கொண்டு வந்து தான் வளர்ந்து கொண்டு வரும். மிகவும் உயரமானது, நீண்ட காலம் வாழக்கூடியது. இந்த மரம் 120 வயது வரை வாழ்ந்து 120வது வயது வந்தவுடன் எல்லாம் ஓலைகள் இலைகள் குலைகள் தலைகள் ஒன்றும் இல்லாமல் பூவாகவே பூத்து இறந்துவிடும். அதே இது இரண்டு இடத்தை கொண்டது.
1: பனை,
0: பனை கட்டிக்காரி சரியான பதில். பனை என்ற சரியான பதிலை தந்து மேலும் இரண்டு புள்ளிகளை தன்னோடு சேர்த்து போட்டியிலே முன்னணி வகித்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பனையினுடைய சிறப்பு, நாங்கள் தண்ணீர் ஊற்ற தேவையில்லை, அதிலிருந்து எந்த கழிவும் நாங்கள் ஒன்றும் கழிவில்லை, அதில் எல்லாம் உபயோகப்படும். ஆழமாக சென்று, நீளமாக, தூரமாக சென்று நீரை இழுத்து கொண்டு வந்து தன்னோடு சேர்த்து கொள்ளும். அந்த பனை மரம் இருக்கின்ற இடம் அயல் எல்லாத்தையும் உள்ள மண்ணுக்குள்ளே ஈரத்தை வைத்து கொள்ளும். இது 120 வருடம் வரை காலம் வாழ்ந்து இறக்கும் வேளையிலே அங்கே ஓலைகள், தழைகள், இலைகள், நொங்குகள் ஒன்றுமே இருக்காமல் தனியாக பூ மட்டும் மலர்ந்து அது காய்ந்து இறந்து விடும். வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். நான் சரி, உங்களோட பாடல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களோட பாடல் கிடைத்தது. களைப்படைந்து விட்டீர்கள். ஓடி சென்று வெது வெதுப்பாக நல்ல தேநீர் காப்பி அருந்துங்கள். மீண்டும் பாருங்கள். இப்பொழுது அவரிடம் போவோம். கொடுங்கள். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் கிருஷ்ணா. எப்படி இருக்கு நீங்கள்? நலமாக?
2: 12 ஐயா.
0: வந்த உடனே இலக்கம் 12 கோடி வந்து விட்டீர். கிரெட்டிக்காரி, என்ன மந்திரத்தை கூறுங்கள், மந்திரத்தை கூறுங்கள்.
2: அபு காக்குகும் திறந்துவிடு சீசே.
0: சபா திறந்து விட்டது. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்?
2: 3.
0: கெட்டிக்காரன் என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் 6 எழுத்திலே இருக்கின்றது. நல்லதா?
2: பரவாயில்லை.
0: வாழ்த்துக்கள். இந்த 6 எழுத்துக்கள் கூறுவது எங்கள் மரபு கலைகளுக்குள்ளே பல ஆட்டங்கள் இருக்கின்றது. என்னென்ன ஆட்டங்களை நீங்கள் கண்டு கேட்டிருப்பீர்கள்? களியாட்டங்கள். அதிலே இவர்கள் வந்து மேடைகள்லேயும் தெருவிலேயும் கோவிலே ஆலயங்களே எல்லா இடத்துலையும் ஆடுகிற ஆட்டங்களுக்குள்ளே இதுவும் ஒரு ஆட்டம். இது குறிப்பிட்ட சில கிராமங்களில் மிகவும் சிறப்பாக நடக்கும். திரைப்படங்கள் எல்லாம் வந்திருக்கின்றது. ரெண்டு
2: கையாட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம்.
0: ஒரு ஆட்டம் தான் எனக்கு தேவை. ஏதோ ஒரு ஆட்டம் கூறும். கன ஆட்டங்கள் இருக்குது. 6 எண்ணி பார்த்து கூட சொல்லணும்.
2: சிலம்பாட்டம்
0: பொருந்தவில்லை. மற்ற ஆட்டம் எது?
2: ஒயிலாட்டம்.
0: வாழ்த்துக்கள். ஒயிலாட்டம், இரண்டு கையிலே துணிகளை வச்சுக்கொண்டு அப்படி ஆட்டி ஆடி ஒயிலாட்டம். மானாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், எத்தனை ஆட்டங்கள் இருக்கின்றது. இதெல்லாம் உங்களோட மரபு. வாழ்த்துக்கள். ஒயிலாட்டம் சரியான பதிலை தந்திருக்கின்றீர்கள் சரவணா. உங்களுக்காக உங்கள் பெட்டியிலே 2 கிருஷ்ணா, உங்களுக்காக 2 புள்ளிகளை உங்கள் பெட்டியிலே சேர்க்கின்றேன். அடுத்த பதம் இந்த பதம், இந்த பட்டி வேண்டும்.
2: 13.
0: 13 தந்து விட்டோம். சரி, எடுத்துக்கொண்டு வருகின்றேன். கிருஷ்ணனுடைய பேரிலே மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்து விடு சீசி.
0: சபா சபா திறந்து விட்டது கட்டிக்காரன். சரி, இப்பொழுது பார்ப்போம் எத்தனை எழுத்துக்கள் அதுக்குள்ள இருக்கும் அந்த பதத்தில் என்று எண்ணுகிறீர்கள்.
2: 5.
0: மீண்டும் 5 தான் இருக்கின்றீர்கள். விட்டு பிடிக்காமல் கிட்டத்தட்ட கட்டிக்காரன். அப்படின்னா எத்தனையா இருக்கும்?
2: 4.
0: ஆழ்த்துக்கள். 4 இருக்கின்றது. கிட்டத்தட்ட 4 இருக்கின்றது. சரி, இந்த 4 இருக்கின்ற இந்த பதம் கூறுவது பணம், பணத்தினுடைய தொகையை கூறுவோம். இப்பொழுது 1000 ரூபாயை எப்படி சொல்லுவோம் நாங்கள்? நோட்டு என்று சொல்லுவோம் இல்லையா? 1000 ரூபாய் நோட்டு ஏதோ ஒன்று சொல்லி அதுக்கு ஒரு பேர் சொல்லுவோம். 100 அப்படி அப்படி ஒவ்வொரு தொகைக்கும் ஒரு பதம் இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய பழைய காலத்திலிருந்து எங்கள் மக்கள் அப்படி பெரிய பெரிய நோட்டுகளுக்கு போனால் சில்லறையாக உபயோகிக்கும் வேளையிலே விலை கேட்டும்போது பரிமாறிக்கொள்வார்கள் இந்த வார்த்தையை. அது வந்து 4 50 காசு என்றால் அதை எப்படி கூறுவார்கள்?
2: எனக்கும் அது தெரியாதுயா. அரையனா காலனா இப்படித்தான்
0: கேள்விப்பட்டேன். அதுல சரி, அரையனா காலனான்னு கூறும்போது இது வந்து அப்படி அரை அணா 4 கால் அணா 4. அதே போல இன்னும் ஒன்று இருக்கு ஐயா, இன்னொரு தொகை அந்த அணா என்றான். 4 இருக்கும். வடிவேல் என்ற ஒரு பாடல் வருகின்றது. எத்தனையோ அணா இருந்தால் நான் எங்கேயோ போய் வருவேன் ஒரு பாட்டு பாடுவேன்.
2: 8 அணா.
0: அதுதான் 8 அணான்றது 50 காசு தானே ஐயா, இல்லையா? 50 சதம். அந்த 8 அணான்றது. அப்ப அரை அணா என்பது எதையா? இப்பொழுதும் உபயோகிக்கின்றார்கள். அப்படி சொல்லக்கூடாது. இப்பொழுதும் உபயோகிக்கின்ற உங்கள் பகுதியிலே இல்லாமல் இருக்கேன். காலனா, அரை அணா, 3 அணா, 4 அணா, இது 8 அணா. சரி, 8 அணா என்பது நீங்கள் கூறிய பதம் என்னிடம் இருக்கின்றது. இதில் நான் இப்பொழுது அதிகம் தோவையில்லை. இது வந்து பேச்சு வழக்கிலே வந்த ஒரு வார்த்தை. அதை எங்கள் வார்த்தையாக தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மீண்டும் இரண்டு புள்ளிகள் உங்கள் பெட்டியிலே சேர்கின்றது. உங்கள் பாடல் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி. எட்டனா எட்டனா இருந்தால் எங்கேயெல்லாம் போய் வேறு என்று வடிவேறு பாடுவார் இல்லையா? எட்டனா எங்கே சரவணா, உங்களுடைய அழைப்பு இரண்டாவது அழைப்பு நீங்கள் எட்டி பார்த்தீர்கள், உங்களை இணைக்க முடியவில்லை, இவர்கள் முந்திவிட்டார்கள், இப்பொழுது ஓடி வாருங்கள். உங்களுடைய சந்தர்ப்பம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி தமிழ் பணி கனடாவிலே. இப்பொழுது நேரம் சரியாக 12:24 உங்களுக்கு 9:54 இரவு நேரம். இரவும் பகலும் இணைந்திருக்கும் இங்கிதமான வேளையில் பொக்கிஷம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. பொக்கிஷத்திலே வந்து தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், புள்ளிகளை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள்.

0: செலவு செய்ய.
1: அடுத்ததாக மகாலிங்கம் இணைந்து விட்டார். வணக்கம் மகாலிங்கம்.
2: வணக்கம்.
1: கூறுங்கள், எந்த பெட்டியை இந்த முறை எடுக்க போகின்றீர்கள்?
2: 19.
1: 19வது எண். எங்க மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்டகாகசம் அவோகாகசம் திறந்தடு சிசே.
1: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் திறந்தவிட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: 6 எழுத்து.
1: நீங்கள் கெட்டிக்காரனை மிஞ்சி விட்டீர்கள். அதனால் ஒரு எழுத்து குறைந்து 5 எழுத்துல இருக்கின்றது. கிட்டத்தட்ட கெட்டிக்காரன் இல்லை, ஓவரா வந்து விட்டீர்கள். சரி, 5 எழுத்து.
2: 5 எழுத்து. 6 எழுத்து கொடுப்பீங்க, அதனால 5.
1: நான் கொடுக்கவில்லை, இங்கே அவர்கள் தந்த பெட்டியில இருக்கின்றது ஐயா. நீங்கள் திறந்த பட்டியலே எத்தனை எழுத்துல தான் இருக்கின்றது. நானாக நினைத்து கொடுக்கவில்லையே. இது பொக்கிஷமாக அங்கே இருக்கின்றது. அதை கொண்டு வந்து இங்கே வைத்து விட்டு திறந்து பார்க்கும் பொழுது தானே தெரிகின்றது. சரி, இப்பொழுது அந்த 5 எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவென்றால், இந்த எத்தனையோ அமைச்சுக்கள் இருக்கின்றது எங்களுடைய அரசியலே. அமைச்சுக்கள் எல்லாம் அமைச்சு பகுதிகள் பிரிவுகள் இருக்கின்றது. அந்த உள்ளூரில் உள்ள சில சீர்திருத்த வேலைகளை எல்லாம் செய்து கொள்வதும் புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து அமல்படுத்துவதற்கும் ஒரு பணி, ஒரு துறை இருக்கின்றது. மக்களுக்காக செய்யப்படுகின்ற பணி, அதற்கு ஒரு பதம் இருக்கின்றது. அது என்ன பதம்?
2: சரியான புரியல ஐயா. புரிதல் இல்லை,
1: புரிதல் வரவில்லையா? சரி, இப்போ அரசாங்கம் கூறட்டுமா? அமைதியாகிட்டீர்களா? சரி, கேளுங்கள். உலகத்திலே நாங்கள் செய்கிற பணிகள் பல உண்டு, சரியா? நண்பர்களுக்காக செய்வோம், குடும்பத்துக்கு. என்னையா?
2: சுகாதாரம்
1: பொருந்தவில்லை, பொருந்தவில்லை. அதெல்லாம் நாம் மக்களுக்காக, மக்களுக்காக செய்கின்ற பணியை எப்படி கூறுவோம்?
2: பொதுப்பணித்துறை.
1: வாழ்த்துக்கள். பொதுப்பணி என்பது சரியான பதம். பொதுப்பணி, சுகாதார பணி அல்ல, பொதுப்பணி. பொதுவாக எல்லாமே அமைந்திருக்கும். கட்டிக்காரன், உங்களுடைய பெட்டியிலே 2 புள்ளிகள் சேருகின்றன. இப்பொழுது இன்னும் ஒரு பெட்டி திறக்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
2: 17.
1: 17 மந்திரம்.
2: அண்டகாகசம் அவோகாகசம் திறந்துடு சிசே.
1: திறந்து விட்டது, மெதுவாக திறந்து விட்டது. சரி, இப்பொழுது உங்களுடைய ஊகம் எப்படி என்று பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் காணப்படும்? நானும் இப்பொழுதுதான் பார்க்கின்றேன். எங்கே?
2: எனக்கு ராசியான 5 எழுத்துக்கள்.
1: வாழ்த்துக்கள் கூறலாம், ஆனால் 2 எழுத்துக்கள் கூடி 7 எழுத்துக்கள் வந்துவிடும். நீங்கள் கெட்டிக்காரன் என்று தெரிந்து விட்டது அவர்களுக்கு. 7 எழுத்திலே இருக்கின்றது. ஊருக்குள்ளே, உலகத்துக்குள்ளே, நாட்டுக்குள்ளே எல்லோருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கின்றது. ஒவ்வொரு கூடங்கள் இருக்கின்றது. கூடம் என்றால் எல்லோரும் கூடி செல்வது, கூடியிருந்து அலுவல்களை கடமைகளை புரிவதற்கான கூடம். வியாபாரிகளுக்கு ஒரு கூடம், அரசியல்வாதிகளுக்கு ஒரு கூடம், இப்படி கூடங்களுக்கு வந்து இந்த பிள்ளைகளுக்கான, குழந்தைகளுக்கான கூடம் ஒன்று இருக்கின்றது. இந்த கூடத்திலிருந்தான் அவர்கள் பெரிதாக, பெரியவர்களாக, அறிவாளியாக வருவார்கள். அது எந்த கூடம்?
2: பள்ளிக்கூடம்.
1: அதுதான்
2: பள்ளிக்கூடம்.
1: அதை இன்னும் ஒரு மாதிரி கூறணும், அப்படி இருக்கும். வரும் என்ன மாதிரி கூறணும்? பள்ளிக்கூடம் தான், அதுக்கு வேறு ஒரு பேர் இருக்குது. என்ன?
2: கல்வி.
1: கல்வி கல்விக்கூடம்.
2: கல்வி
1: கல்வி கூடம். சரியான கட்டிக்காரன் பதம். நீண்ட பதம் தந்தாலும், சிறிய பதம் தந்தாலும் நீங்கள் பதிலை கூறி வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் 2 புள்ளிகளை உங்களுடைய பட்டியலில் சேர்த்துக் கொண்டேன். மீண்டும் வாருங்கள், அடுத்தவர்களை சந்திக்கப் போகின்றேன். நன்றி, நன்றி. இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். கட்டிக்காரன், இணைப்பை துண்டியுங்கள். அடுத்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார். துண்டித்து விட்டீர்களா? வாழ்த்துக்கள். எங்கே வந்து விட்டார்? அப்பாடா, நீண்ட நெடுமூச்சோட வருகின்றார். அரசடி குப்பம் சரவணன், ஜாம் இருக்க பயமேன். வணக்கம் சரவணன். வணக்கம்.
3: வணக்கம்.
1: நெடுமூச்சோண்டு விட்டீர்களா? அப்பாடா, இப்பவாது கிடைச்சது, கிடைச்சு விட்டதா? எவ்வளவு நேரம் அழைத்தீர்கள்?
3: கணிக்க முடியவில்லை. கணிக்க முடியவில்லை.
1: மற்றவர்கள் ஒரு சிலர் வந்து 2வது சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்று சமைத்தாலும், சில பேர் அறுவரும் வரவில்லையே, வறுமையாக இருக்கக்கூடாது என்று ஓடி வந்தார்கள் சந்தர்ப்பத்தை கொண்டு. அது உங்களுக்கு உங்களுடைய இணைப்பு வர இப்பொழுதுதான் கிடைச்சிருக்கு. இன்னும் இருவர் இந்த அழைப்பில் இருக்கின்றார்கள். சரி, இப்பொழுது நலமாக இருக்கின்றீர்களா? மழை பெய்ததா? உங்கள் நாட்டிலே எப்படி இருக்கு நாடு நடப்புகள்?
3: மழை இல்லை, மழையே இல்லை.
1: ஆனா ஒரு தடவை வந்து நன்றாக கொட்டியது.
3: ஆமா, ஒரு 4 நாள்கள் முன்பு
1: இப்பதானே ஐயா, இப்பதானே 4 நாள் மழை விட்டு ஒரு 2 நாள் இன்னும் போகட்டுமே, மீண்டும் ஒரு மழை வருவதற்கு.
3: இல்ல என்ன, ஒரு நல்ல மழை பெய்யவில்லையே, நல்ல மழை பெய்யவில்லையே
1: நாட்டுக்கு.
3: ஆமா, நாங்க ஏறு, ஆமா ஏறு ஏறு விழணும், அதுக்கு மழை, அதுக்கு தகுந்த மழை இல்ல.
1: சரி, அந்த மழை வந்த நாளில் நீங்கள் ஊரில் இருந்தீர்களா, வெளியிடத்தில் இருந்தீர்களா?
3: ஊர்ல தான் இருந்தோம்.
1: அப்ப அப்படின்னா எல்லாம் நல்லவன் ஒருவன் உள்ளேதான் நாட்டுக்கு நல்ல மழை. என்னன்னா நாசுக்கா கேட்ட, நீங்கள் இல்லாத விளைவு எதிர்ந்தால் நீங்கள் தான் அவரோ. வரும் ஐயா மழை, வெறும் கவலைப்படாதீர்கள், மழை போய்க்காது. அதுக்கு
3: தெரியும், பிறந்து பிறகு மழை வரணும் ஏற்பாய்க்கும்.
1: அதுக்கு முன்பு உங்களுடைய காலங்கள் பிந்தி கொண்டு போகின்றது, அந்த பருவகாலம் பிந்துகிறது இல்லவா விவசாயத்துக்கு.
3: நீங்கள்
1: குறிப்பிட்ட காலத்தில் நடுகைகள் புனரமைப்புகள் செய்ய வேணும், அது பிந்தி கொண்டு போகின்றது என்று தெரியவில்லை. எதற்கும் காலையில் பிழைதான். எங்களுடைய ஞானசேகரன் ஒரு கால வரைவுரையாளருடைய கால கணிப்பாளருடைய அறிக்கை தருவார், இங்கே எனக்கு அனுப்புவார், அவரும் வந்து கூறுவார். அவர் கொஞ்சம் நன்றாக கூறுகிறார். அவர் கூறும் அந்த வனசாஸ்திரத்திலே உங்கள் பகுதி இல்லை போடுறது. சரி, நலமாக மகிழ்வாக இருக்கும் போலே இப்போ விளையாட்டுக்கு வருவோம். பெட்டிகள் இங்கே 14, 16 உங்களுடைய இருக்க யாரும் தொடவில்லை. 18, 20, 21, 22, 23 வரையும் இருக்கின்றது.
3: திறந்து விடுவோம்,
1: திறந்தது ஏன் விடுவான, இந்த பேரையாரம் வந்து திறந்து விட்டாலும். சரி, மந்திரத்தை கொண்டு வாருங்கள். 16
3: அந்த காக்கசம் அபுக்காகுகும் திறந்துடு சீசே.
1: சிறப்பு, சிறப்பு, அழகான உச்சரிப்பு வந்து விட்டது. அந்த பெட்டிக்குள், அந்த பெட்டி திறந்து விட்டது. இப்பொழுது உங்களுடைய ஊகத்தினை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் அங்கே காணப்படும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
3: 4 எழுத்துக்கள் கொண்ட பதம் காணப்படுகிறது.
1: கிட்டத்தட்ட கடிகார். அப்படி என்றால் 5 எழுத்துல மந்திரம் ஐயா வந்து விட்டது, கெட்டிக்காரன். அதற்குள்ளே இருக்கும் பதம் எதுவாக இருக்கும் என்றால், இது ஒரு ஒரு மிருகம் இந்திரனுடைய வாகனம் என்று கூறுவார்கள், அது எது என்று கூறப்படுகிறது.
3: இந்திரனுடைய வாகனம், மயில் கூட இந்திரனோட வாகனம் தான்.
1: குதிரை, குதிரையை குறிக்கின்றது. சரி,
3: என்னவா இருக்கும்?
1: எனக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியும்.
3: ஏதாச்சும்
1: நான் நினைத்தேன் உடனே கூறிவிடுவீர்கள் என்று.
3: வெள்ளை வளையல். 5 எழுத்தாங்க. 5 எழுத்தானா?
1: ஆமா ஆமா, 5 எழுத்து. ஐயிலே துவங்கும், ஐயிலே ஆரம்பிக்கும். வெள்ளை நிறமாக இருக்கும். கெட்டிக்காரன் சரவணன். குட் குட், நன்றி நன்றி. ஐராவது
3: மனசுல இருக்கு, அது வந்து விரைவில்.
1: அதுக்குத்தானே நீங்கள் முன்பே சொல்வது, ஆழ்மனதை கேட்க வேண்டும். நீங்கள் ஆழ்மனது சொல்வதை கேட்க வேண்டும். நன்றி. ஐராவதம் என்று அழைக்கின்ற வெள்ளை நிறமான குதிரை இந்திரனுடைய வாகனம்
3: என்று குதிரை தான்.
1: ஆமாம், ஐராவதம். சிறப்பு, வாழ்த்துக்கள். 16 எண் சென்று விட்டது. அடுத்து எந்த எண் வேண்டும்?
3: 15.
1: எங்கே பாப்போம், 15 இருக்கின்றது ஐயா. எங்கே 15 உங்களுக்காக கொண்டு வருகின்றேன். மந்திரத்தை கூறுங்கள்.
3: அந்த காக்கசம் அபுக்காகவும் திறந்து சீசே.
1: சபாஸ், திறந்து விட்டது, திறந்து விட்டது. சரி, இப்பொழுது நினைத்து பாருங்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று உங்கள் ஆழ்மனதை கேட்டு கூறுங்கள்.
3: 5 எழுத்து.
1: அதுதான், அதுதான். ஆழ்மனது சொன்னாலும் சரி, சரியா இருக்கும் உங்களுக்கு. 5 எழுத்துக்களை கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். பார்க்கவில்லை தானே, நான் மூடித்தான் வைத்திருக்கின்றேன், நீங்க பார்க்கவில்லை. சரி, இப்பொழுது அதற்குள்ளே இருக்கின்ற பதத்தை கூறுகின்றேன். பொறுமையாக கேட்டு பதிலை தாருங்கள், சரியான பதிலை. நாங்கள் ஆலயங்களுக்கு செல்கின்றோம், அங்கே பலவிதமான வேண்டுதல்களை வைத்திருக்கின்றோம். எங்களுக்கு சில சம்பவங்கள் நடக்க வேண்டும் என்று அந்த அர்ச்சகர்களிடமிருந்து கையை நீட்டுவோம், அவர் கையிலே ஒன்றை காட்டி விடுவார். அது இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு அந்த எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்து அது பலிக்கின்றதுன்னு நாங்கள் எண்ணுகிறோம். அதே போன்று சில விடயங்கள் நடந்துவிட்டால் பிடிவாதம் பிடித்து கொண்டு சென்று சிலருக்கு சிலர் வந்து ஒரு மரத்திலே அல்லது ஆலயத்திலே கொண்டு போய் கட்டி விடுவார்கள், பணத்தை துணியிலே சுற்றி கட்டி விடுவார்கள். சில இடத்திலே குழந்தைகள் இல்லை என்று சொல்லி எல்லாம் கொண்டே கட்டுகிறார்கள். இந்த கட்டுதல் இந்த கையிலே கட்டுவது ஐயர் அந்த பூசகரால் எங்கள் கையிலே கட்டுகிறதுக்கு அப்படி சொல்லுவது ஐந்தளத்திலே. ஐயோ நல்ல ஒரு பதம் ஐயா. சரி இன்னொரு வழியில குரு அதை விடுவோம். அதுதான் சாமா அதுக்கு இப்படி எங்கள் வாழ்க்கையில நீங்கள் சிலபடி எங்களுக்கு சபதம் செய்வீர்கள். பாரதத்திலே ராமாயணத்திலாம் பார்த்தால் புராணங்களில் கூட நான் அவனை அழிப்பேன், அவனை நான் கொல்லாமல் விடமாட்டேன் என்று சபதம் புரிகிறதையும் இப்படி கூறுவார்கள். உனக்கு நான் உன்னை லேசா விடமாட்டேன், உன்னை பாரு என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி சபதம் விட்டு விட்டு போவார்கள். அதை நிறைவேற்றுவார்கள் சில பேர். நல்ல வழியிலேயும் இருக்கு, தீய வழியிலேயும் இருக்கின்றது. ஆனால் புனிதமான வழியில் அதுதான் குறுங்கள்
3: காப்பு
1: காப்பு தானே வேறு அது இருந்தால் வேறு சில விடயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம், கட்டுப்பாடாக இருப்போம். அதைத்தான் நான் கேட்க வருகிறேன். அதுக்கு ஒரு பேர் உண்டையா, நான் செய்து முடிப்பேன் என்று சபதம் எடுப்பது, சில விடயங்களுக்கு நான் கட்டுப்பாடாக இருப்பேன் என்று சொல்லி கட்டிக்கொள்வது. நீங்க சொன்னது தான் காப்பு கட்டுறதுன்னு சொல்றீங்களா, கையிலே காப்பு கட்டுறது, கையில நூல் கட்டுவார்கள். நான் எல்லாம் கையில கட்டி இருக்கேன்.
3: சந்தனம்
1: கங்கணம், சந்தனம் கங்கணம் என்று கூறும் சரியான பதத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். கங்கணம் கட்டுகிறேன், கங்கணம் சபதம் செய்வது. நாங்களும் ஆலயத்தில் சென்று எனக்கு நான் துஷ்ட வேலைகள் செய்ய மாட்டேன், சில குழப்படிகள் கொஞ்சம் குழப்பம் பண்றாக்களை பார்த்து கட்டி விடுவார்கள், அப்படி எல்லாம் செய்யக்கூடாது, கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். கங்கணம் என்று கட்டுப்பாடு விவித்தல், சபதம் எடுத்துக்கொண்டு சேவை செய்து முடித்ததுக்கு திடங்கொள்வதற்காக பாவிக்கிறது. அது கங்கணம் என்று நான் கேட்டது ஆலயத்தில் குருக்களினால் எங்கள் கையிலே கட்டப்படுவது கங்கணம். சரியா?
3: ஆமாம்.
1: தாலி கொண்டு வந்து கட்டும் பொழுதும் அது ஒரு கங்கணம் தானே ஐயா. நாங்கள் காலம் முழுவதும் விட்டு பிரிய மாட்டேன், அவளும் காலம் முழுவதும் உனக்கு கட்டுப்பாடாக இருப்பேன். கங்கணம் அற்புதமான ஒரு பதம், எங்கள் தமிழ் பதம். வாழ்த்துக்கள் சரவணா, உங்கள் மூலம் தெரிந்து கொண்டோம் நாங்கள். உங்களுக்கு என்ன பாடல் தர வேண்டும்?
3: இந்த கிழிஞ்சல்கள் படத்துல
1: கிழிஞ்சு போச்சா? சரி,
3: விழிகள் மேடையாம் இமைகள் திரைகளாம் ஒரு பாடல்.
1: விழிகள் என்ற மேடையிலே விழிகள் மேடையாம்
3: இமைகள் திரைகளாம்.
1: இமைகள் திரையா இருக்கும் காட்சி தரும் என்ன, அந்த விழி என்ற மேடையிலே இமை மூடாது இருந்தா காட்சி தெரியும் திரை விலகினால் வருவது போல.
3: பாடல் நல்ல ஒரு பாடல் அது.
1: விழிகள் மேடையாம் இமைகள், ஓ இமைகள், வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். இரண்டு பெட்டிகளை திறந்து புள்ளிகளை பெற்று உங்களுக்கு புள்ளிகளை நான் அளிச்சிருக்கின்றேன். மீண்டும் நீங்கள் வரலாம். இன்னும் சில பெட்டிகள் இருக்கின்றன. நேரம் 12:32. மழை வரவில்லை என்று கவலை வேண்டாம், கங்கணம் கட்டுங்கள். உங்கள் பக்கத்தில் உள்ள ஆலயத்துக்கு கங்கணம் கட்டுங்கள், மழை வேண்டும் என்று கங்கணம் கட்டுவார்கள். ஒரு சிலர் குழந்தை பேர் இல்லை என்று சொல்லி கங்கணம் கட்டுவார்கள் உடைய மரத்திலே, அந்த தங்கள் விருப்பமான மரங்கள் ஆலயத்து பக்கத்தில் உள்ள மரங்களிலே. அடுத்தது இன்னும் ஒரு கங்கணம் இருக்கின்றது. என்ன கங்கணம்? அந்த ஒருவருக்கு அழிவு வர வேண்டும் என்று நினைத்து கங்கணம் கட்டி விடுறது, உன்னை அழிக்க வேண்டும் கங்கணம் கட்டுறது இல்லையா? சரி, வாழ்த்துக்கள். கங்கணம் என்ற எங்களுடைய தமிழ் வார்த்தை. நன்றி சரவணா, மீண்டும் சந்திப்போம். அடுத்தவரோடு சொல்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளேசி அமலா, வணக்கம். நீண்ட நேரத்தின் பின்பு வணக்கம்
0: அப்பா. வணக்கம்.
1: வணக்கம் வந்துவிட்டு ஆரம்பத்தில் அப்பா வந்துவிட்டார் என்று சொல்லி குதித்தால் இப்பொழுதுதான் நினைப்பு கிடைத்திருக்கின்றது. வந்துவிட்டீர்கள்
0: வாழ்த்துக்கள்.
1: எப்படி உங்களோட ஊர் மழை பெய்ததா?
0: இல்லப்பா.
1: அது தெரிஞ்சு
0: வரும்னு நம்பிட்டு இருக்க.
1: அந்த நம்பிக்கை வீண் போகாது, கங்கணம் கட்டி கொள்ளுங்கள், மழை வரும். வாழ்த்து.
0: அப்பா சரவணன் ஐயா சொன்ன பாடல் வந்து விழிகள் மேடையாம் இமைகள் திரைகளாம் அந்த பேரும்பா. விழிகள் மேடையாம் இமைகள் திரைகளாம் காதல் நாடகம் அப்படி வரும்.
1: அது கிளிஞ்சல்கள் தான் இந்த திரைப்படம்.
0: கிளிஞ்சர்கள் தான் படம், கிளிஞ்சர்கள் தான். ஆனா அந்த வார்த்தை இரண்டாவது வார்த்தையை சொல்லும் போது மாத்தி
1: சொன்னார். திருத்தத்துக்குரியவள் வந்து விட்டாள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். சரி, எல்லாம் பேசணும். இப்பொழுது நாங்கள் குறைந்த பட்டிகள் இருக்கின்றது கொண்டு வருகின்றோம். 14
0: இருக்கின்றது,
1: 14, 18, 20, 21, 22, 23, 24 எல்லாம் உங்களுக்கு தான். 14 இடையில ஒரு எண் இருந்து அதை தந்து விட்டேன். இந்த கொண்டு வந்து வைத்து விட்டால் மந்திரத்தை கூறுங்கவன். சிறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
0: 5.
1: சோதனை மேல் சோதனை. இன்று வந்த
0: எனக்கு வர்றதான் எப்போதும்.
1: இன்று வந்த பட்டிக்குள்ளே அதி கூடுதலான எண்கள் கொண்ட பட்டி 8 எண்களை கொண்டது. அது சுகமான ஒரு பாக, அது உங்களுக்கு தெரியும். அந்த 8 எழுத்துக்களை கொண்ட ஒருவருடைய பெயர், ஒரு பெரியவருடைய பெயர். இவர் தான் மகாபாரதத்தை, இருங்கள் இருங்கள் இருங்கள், எனக்கே குழப்பம் ஏற்படுது. ராமாயணத்தை முதலில் எழுதியவர்.
0: ராமாயணத்தை முதலில்
1: அவருடைய மூலத்திலே, அவருடைய மூலத்திலேருந்து இவர் கொஞ்சம் மாற்றி தந்து விட்டார். கம்பர், கம்பருக்கு முதல்
0: எழுத்து உள்ளவர் 8 ஆவாரா? அவர் பேர் ஃபுல்லா தெரியல எனக்கு.
1: என்ன எழுது கூறுங்கள்.
0: வால்மீகி தானப்பா?
1: அப்ப அவர் இல்ல. இதை வந்து மகாபாரத எழுதி ரெண்டு பேர்த்து கொள்வோம்.
0: சரிப்பா,
1: கட்டுக்காரி கண்டுபிடிக்கிறாள்.
0: மகாபாரதத்தை எழுதுறாரப்பா.
1: வி வி இருந்து வாங்கும். பி அம்பு வில்லு அதுலேருந்து ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும்.
0: வீரமாமுனிவரப்பா?
1: இல்லையம்மா, அது தமிழ் எழுது என்று கடினம் தானே உங்களுக்கு தெரியும். அம்பு, அம்புலே அம்பு, அம்புக்கு அடுத்தது எது? அம்புலே தொடுப்பது வில்லு. அப்படி வில்லு என்று ஆரம்பிக்கும் அந்த பேர். அங்கே கூறுங்கள், உங்களுக்கு தெரியும்.
0: யோசிக்கிறேன்ப்பா,
1: இந்தியாவில் ஆரம்பிக்கும். வில்லனுக்கு, வில்லனுக்கு பெண்பால் என்ன? வில்லி. அப்படி அப்படி ஒரு பேர் இருக்குல்லவா வில்லி. புதிய ஊரை எப்படி நாங்கள் கூறுவோம்? வில்லனுக்கு எது சொல்லு? வில்லி. அதோட ஒரு புது ஊரை சேர்த்து பாருங்கள். புத்தாடை என்பது போல ஊரை சேர்த்தால் எப்படி வரும்?
0: அது தமிழ் பேரால வருது.
1: வில்லி புத்தூரர்
0: எப்படியாவது
1: உங்களுக்கு தட்டி அடிச்சு கட்டி அடிச்சு தந்துவிட்டேன். 2 புள்ளிகளை பெற்றுக் கொண்டாள் மகளே. அப்படின்னா 2வது வட்டி போவோமா?
0: 17
1: சென்று விட்டது.
0: அந்த காகசம்
4: அபூபாகுவும் திறந்தெழுச்சி செய்.
1: திறந்து விட்டது அம்மா, திறந்து விட்டது. சரி, உங்களுடைய ஊகத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்திருக்கலாம்? எட்டு எழுத்துடன் கலைத்து
0: விட்டீர்கள்.
1: கண்டுபிடித்து விட்டீர்கள். நீங்க பார்த்து விட்டீர்களோ? நான் மூடித்தானே வைத்திருக்கிறேன். ஐந்து எழுத்து. ஐந்து எழுத்தில் மகளே கூறுவது என்னவென்றால், மந்திரம் கூறினீர்களா? எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக நடந்து கொள்ளுற ஒரு ஸ்தாபனம், அதை நாங்கள் இப்படி கூறுவோம். அது கண்டு இருக்கின்றது. இல்ல இல்ல, அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. எல்லோருமா கூட்டாக சந்தோஷமாக சேர்ந்து நடந்து கொள்றது, இப்படி சொல்றது. மக்களுக்குள்ளே ஒரு அந்த புரிந்துணர்வை கூறலாம். கூட்டாக இருக்கிறது, கூட்டாக ஒரு விடயத்தை செய்வது, வேற்றுமை இல்லாமல், பொறுப்பு இல்லாமல், எதிர்ப்பு இல்லாமல், ஒரு ஒரு விடயத்தை செய்யணும். எல்லாருமா உறவு, எல்லாருமா சேர்ந்து போய் செய்கிறது, அப்பொழுது கூறப்படுகிற ஒரு பதம். இது சில சங்கங்களாக இருக்கின்றது, மன்றங்களாக இருக்கின்றது. எல்லோரும் கூடி உறவு கொண்டாடி செய்கின்ற ஒரு விடயத்துக்கு உபயோகிக்கப்படுற இடம் உங்களுக்கு தெரியும். நான் சொன்னதுக்குள்ளே இருக்கிறது வந்து பதில். கூட்டாக சேர்ந்து உறவாக சேர்ந்து நடந்து செய்வது. ஆமாம்,
0: ஒற்றுமையாக.
1: இல்லடா, அந்த நான் சொன்ன பதம் அதுக்குள்ளே வேறமடா. மகளே, இப்ப நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து செய்கிறோம். எப்படி? எல்லாரும் சேர்ந்து கூடி செய்கின்ற உறவு, கூடி கூட்டாக.
0: ஒரு அது நீ இதாப்பா, ஒரு உறவு ஏற்படுத்துற மாதிரியான ஒரு இதாப்பா.
1: ஆமாமா, எந்த படியாது அது? அது அந்த பெயர்ல தான் இருக்கு. நீங்கள் ஒரு ஒரு சங்கம், ஒரு நலம்புரிகள் செய்ய வேண்டும் என்றால் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து செய்வீர்கள். அதை சொல்லுவது உங்களோட ஏரியா, உங்களோட பகுதிகளில், உங்களோட மத்தியில ஒரு விடயத்தை செய்யணும், ஆக்கப்பூர்வமான அலுவலகம் செய்ய, எல்லாரும் சேர்ந்து கூட்டாக செய்வதற்கு ஒரு மன்றத்தை அமைப்பீர்கள். அதில் ஒன்றாக கூடி நின்று தீர்மானங்களை போட்டு அதை செய்து முடிப்பீர்கள், ஒற்றுமையாக, எதிர்ப்பு இல்லாமல், கலந்தாலோசிச்சு. இருக்கின்றது உங்கள் ஊர்களில், இருக்கின்றது. அது மன்றங்களாக இருக்கின்றது, சங்கங்களாக இருக்கின்றது. ஏற்றத்தாழ்வு ஒன்றும் இல்லாமல், உயர்வதால் அந்த மகதியில் உள்ளவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி சேர்ந்து செய்வது. அதை மகள்வோட ஒற்றுமையாக உறவாடி செய்கிறது, உறவாக செய்கிறது. ஒன்றாக கூடுவது, எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே ஒன்று ஒரு நோக்கோட கூடுவதை எப்படி சொல்லுவோம்? கூட்டு என்று கூறுவோம் அல்லவா? எல்லா உறவுகளும் சேர்த்து விட்டால் எப்படி?
4: கூட்டு
1: உறவு என்று கூறுவது மகளே, கூட்டுறவு. கூட்டுறவு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? ஆமா,
0: இருக்குப்பா, இருக்கு. கை கொடுத்து எங்க ஊர்ல, எங்க ஊர்ல சிம்பிள் அப்படிதான், கை கொடுத்து
1: கூட்டுறவு. கூட்டுறவு இல்ல, தடுமாறிக்கொண்டிருக்க நிகழ்கட்டிக்காரி. சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் சாமலா?
4: வண்ணக்கிளி படத்துலப்பா, மாட்டுக்கார வேலை உன் மாட்டை கொஞ்சம்
1: கொஞ்சம் பாத்துக்கடான்னு. மாட்டுக்கார வேலை உன் மாட்டை கொஞ்சம் சும்மா எல்லாம் விடக்கூடாது. மாட்டுக்கார வேலை, மாட்டுக்கார வேலை உன் மாட்டை கொண்டாச்சு. அதுக்கு முதல் ஒரே ஒரு பாட்டு வருமா, வரி ஒன்று வருமா? மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா. சிரமமான பாடல், வண்ணக்கிளி திரைப்படத்தில் இனிமையான பாடலை தந்தீர்கள். இது கூட்டுறவு இப்ப உங்களுக்கு புரிகின்றது எது பண்ற இல்லையா? நான் தந்த தரவுகளால் தடக்கப்பட்டு தடுமாறி கொண்டிருந்தீர்கள். கூட்டுறவு இது மக்களுக்கு தேவை. கூட்டுறவால் வந்த முயற்சி, கூட்டுறவால் வந்த முன்னேற்றம். எங்கள் கோபரேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள், கோபரேஷன். எங்கள் அரசாங்கங்கள், எங்கள் நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் தான் அதிகமாக இருக்கும். கூட்டுறவு மக்கள் கையில தான் அது இருக்கும்.
0: வந்து கை கொடுத்த மாதிரி, ரெண்டு பேர் சேர்ந்து கை கொடுக்குற மாதிரி அந்த இதை வச்சுதான் அந்த சிம்பிள் இருக்கும், கூட்டுறவு சங்கங்கள்.
1: ஆமா, அந்த கையடை, அந்த அடையாளம், அந்த சின்னம் குறிப்பிட்டு ரெண்டு கை பிடிக்கிற மாதிரி. அப்படி வாழ்த்துக்கள், நல்லதொரு தரவை தந்தீங்க. புரிந்து கொண்டு எங்களையும் புரிய வைக்கிறதுக்கு பல விவரங்களை தந்தேன். நன்றி, மீண்டும் வாருங்கள். இப்பொழுது அடுத்த உறவாக யார் வரப்போகிறார்? உங்களுடைய பாடல் மொழிதுவிட்டேன், ரெண்டு பெட்டி திறந்து விட்டீர்கள், மீண்டும் வாருங்கள். அடுத்த உறவு கஸ்தூரி, நீங்கள் அணைக்கின்றீர்கள், இரண்டாவது சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கின்றது. வணக்கம் கஸ்தூரி. வணக்கம்,
5: மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா, மீண்டும் ஒரு வணக்கம்.
1: இப்படி சுவாசங்கள் அப்படி இருக்கிறது, சுலபமா இருக்கிறதா, தூக்கத்துக்கு போகலாமா?
5: பரவாயில்லையா ஐயா, சுடுதண்ணி குடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சதுக்கு கொஞ்சம் பரவாயில்லை.
1: வெந்நீர் தான் அருந்த வேணும், வெண் வெதுமையா வெதுவெதுப்பானதெல்லாம் அணிய வேணும். இப்பொழுது உங்களுக்காக இங்கே 20, 21, 22, 23, 24 வெட்டிகள் இருக்கின்றது. எத்தனை வெட்டிகள்? 20, 21, 22, 23, 24 வெட்டிகள் என்றால் 5 வெட்டிகள்.
5: 20 தாங்க ஐயா, என்னோட அப்பா பிறந்த தேதி 20.
1: ஓ, அப்பாவினுடைய பேரு ரெண்டாம் நம்பருக்காக, நல்லது. அங்கே மந்திரத்தை தாருங்கள். இது வந்தம்மா, இந்த கலைகளிலே சிறந்தவர்களுக்கு எல்லாம் பட்டங்கள் கொடுப்பார்கள். அப்படி எங்களுக்கு நன்றாக தெரிந்த பழக்கப்பட்டவர், ஆனால் நாங்கள் பார்க்கவில்லை. நீங்கள் பிறப்பதற்கு முன்பே பிறந்து விட்டார் அவர். அன்று ஒரு பாடலும் கேட்டீர்கள் அவருடைய பாடலை, அவருடைய பெயர். இது வந்து விவேக், நடிகர் விவேக்குக்கு பின்பு கிடைத்தது இந்த பட்டம்.
5: இது ஒரு பட்டமா?
1: ஓ, ஒரு பட்டம், விருது. சிறந்த நடிகர் அவர், பழைய காலத்து நடிகர், நகைச்சுவையாக பாடலாம் பாடக்கூடியவர். நீங்கள் அவருடைய பாடலை ஒரு தடவை கேட்டீர்கள். முதல் தேதி திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்டீர்கள், ஞாபகம் இருக்கின்றது எனக்கு. அந்த பாடலை பாடியவர், 1-20 வரைக்கும் என்று பாடினார். அவருடைய பாட்டம், அவருடைய பாட்டம் அவர். இல்லை இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு ஆளையே தெரியவில்லை. விவேக், இந்த விருது விவேக்கு கிடைத்தது. சின்ன என்று வந்தது, அவர் பெரியவர், இவர் சிறியவர் என்று. நகைச்சுவையிலே ஒன்னர்
5: கலைவாணர்,
1: வாழ்த்துக்கள். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்கள், எங்களுடைய என்னுடைய கே எஸ் கிருஷ்ணன் இருக்க இல்ல, அவர் என் எஸ் கிருஷ்ணன் அவர். நீங்கள் அன்று கேட்டீர்கள், 1-20 வரைக்கும் கொண்டாட்டம் என்ற பாடல், முதல் தேதி திரைப்படம். இவர் தான் பாட, இவர் தான் தோன்றி கவிராயர், தானே இசைத்து பாடக்கூடியவர். கிருஷ்ணன் ஐயாவும் மதுரமாவும் தலை சிறந்த நடிகர்கள். அதை விட கொடை வள்ளல்,
5: இவர் சின்ன கலைவாணர், விவேக்கு பட்டம்.
1: அது பின்பு தாங்களுக்கு தாங்கள் சூடிக்கொண்டார்கள். ஆனால் அவர் உண்மையிலே கொடை வள்ளல். எம்ஜி ராமச்சந்திரன் ஐயாவுக்கு குரு மாதிரி அவர். கொடை என்ற இதுக்கு அவரைத்தான் இலக்கணம் கூறுவார், தன்னை விட கொடைவாளல், கொடைவள்ளல், கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் ஐயா என்று சொல்லி கலைவாணர் என்ற பட்டம் கொடுப்பார்கள். வாழ்த்துக்கள். சரி, அடுத்தது இந்த பட்டி உங்களுக்கு வேணுமங்களே?
5: என்னோட பிறந்த தேதி ஐயா, 21.
1: ஓ, அப்ப என்னுடைய தேதியை நீங்கள் கேட்கிறீர்கள், பா காரியம், எங்கே பார்ப்போம். சரி, பட்டியை திறக்க மந்திரத்தை கூறுங்கள்.
5: கிட்டத்தட்ட கட்டிக்காரி.
1: அந்த பதம் எதுவாக இருக்கலாம் என்று தரவுகளை தருகன் பொறுமையோடு கேட்க வேண்டும். அந்த பதம் ஒரு இடத்தின் பெயர். இப்ப அது வேறு, 4 கடல் பகுதிக்கு நடுவே இருக்கிறதை கூறும் இடம். அது இந்த பெரிய பரத கண்டத்துக்கும் சின்னத்தீவு எங்களுடைய எங்கள் இலங்கை மணி திருநாட்டுக்கும் இடையிலே இருக்கின்ற பொதுவான ஒரு தீவு. அதற்காக அரசியல் முரண் அரசியல்
5: ஆமா,
1: நான்கு கடலுக்கு நடுவே இருக்கிறது தீவு தானே மகளே, தீவை எப்படி கூறுவார்கள்? இந்த தீவு இந்த பெரிய அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் பிற சர்ச்சைகளை ஏற்படுத்தி இப்பொழுது அது இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. பிரசித்தி பெற்ற ஒரு தீவு, ஆண்டிலே ஒரு தடவை அங்கே உலா இருக்கும் ஒரு ஆலயம் இருக்கின்றது, அதுக்கு ரெண்டு நாட்டவர்களும் சென்று வருவார்கள். உங்களுக்கு நன்றாக தெரிந்தது சொல்லாமட்டால் கேட்காது. ரெண்டு பேருக்கும் இரண்டு பேருக்கும் உரிய நாட்டுக்கு தான் அது சொந்தம் என்று இப்பொழுது தர்க்கத்தில்.
5: நான்கு கடலுக்கு
1: தீவு என்று அந்த தீவுக்கு பெயர் என்ன, என்ன அந்த தீவை எப்படி கூறுவார்கள்? இலங்கையிலிருந்து வருடத்தில் ஒரு தடவை விழாவுக்காக இரண்டு தீவுகளுக்கு செல்வார்கள். அதில் ஒன்று இலங்கைக்கு சேர்ந்தது, இலங்கையர்கள் மட்டும்தான் செல்வார்கள். இந்த தீவுக்கு இந்தியர்களும் வருவார்கள், இந்திய யாத்ரீகர்களும் தங்கள் இலங்கை யாத்திரிகளும் சேர்ந்து அங்கே செல்வார்கள். ஆனால் அங்கே இருக்கிறது ஒரு கிறிஸ்தவ தேவாலயம். நாங்கள் போகின்ற எங்களுக்கு சொந்தமான கிட்ட உள்ள யாழ்ப்பாணத்துக்கு கிட்ட உள்ளது பாலதீவு அந்தோனியார். அதே போன்று அடுத்த தீவு, அடுத்தது இது கானாவிலே துவங்கும் வாழ்த்துக்கள். கெட்டிக்காரே கச்சதீவு, கச்சதீவு என்பது சரியான பதில். மீண்டும் இரண்டு புள்ளிகளை
5: உங்களுக்கு ரொம்ப நன்றி.
1: நீங்க சின்ன வயதிலே புறப்பட்டு விட்டீர்கள். இது ஒரு பிரசித்தி வரை இப்பொழுது பெரிய சர்ச்சைக்கு இடமாக இருந்து
5: அந்த இது கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா, அந்த தீவு கொண்டாட்டங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: அந்த கச்சதீவு வந்து இப்பொழுது இலங்கைக்கு சொந்தமானது என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அது பெரிய இழுபறையில இருக்கு. சரி, அதை வைத்து அரசியல் செய்கின்றார்கள். நல்லது, கச்சதீவு என்று குறிப்பிட்டீர்கள். கச்சதீவு
5: நிறைய நல்ல நல்ல சொல்லுவாள். எல்லாருக்குமே வந்த சொற்கள் எல்லாமே நல்லா இருந்தது, அழகான சொற்கள்.
1: நாங்கள் தேடி கண்டுபிடித்து வரலாறுகளை அறிந்து கொள்ள கூட ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்களை
5: கூறிக்கொண்டு
1: அடுத்த வாழ்த்துக்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்றார், பார்ப்போம். கிருஷ்ணா, அனுஷியாவா, கிருஷ்ணாவா? வணக்கம். வணக்கம்
6: வணக்கம்ப்பா.
1: வணக்கம் வணக்கம் அனுஷியா, நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்பிக்கொண்டு. எந்த எண்பட்டியை திறக்கப்ப? 22, 23, 24 மட்டும்தான் இருக்கின்றது. எந்த எண்பட்டி உங்களுக்கு வேண்டும்?
6: 24
1: உங்களுக்கு வேண்டும். சரி, இது வந்து மந்திரத்தை கேட்கின்றது. அண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு சீசு என்று கூறிவிட்டேன், திறந்து விட்டது வெட்டி. இப்பொழுது உங்கள் பங்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கு என்று கூற வேண்டும். கட்டிக்காரி நீங்கள் பார்த்து விட்டீர்களா? அப்பா ஒடியப்பா ஒடியப்பா, சரியான கட்டிக்காரியம் அப்படியே சச்சொட்டாக கூறிவிட்டீர்கள். நான்கு எழுத்துக்களை தான் அதில் காட்டப்படுகின்றது. சரி, அதற்குரிய பொருளை கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். இந்த இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கின்றது, சந்திரன் சூரியன் என்றெல்லாம் கிரகங்கள் இருக்கின்றது தானே? அதே போன்று அதை கோள் என்றும் கூறுவோம், கோள்கள் நாள்கள் என்றெல்லாம் கூறுகின்றோம் தானே? அந்த கோள்களை போன்று மனிதனால் செய்யப்பட்டு வானத்திலே வைக்கப்பட்டிருக்கிற கோள் அது எது? ஆங்கிலத்திலே தெரியும் உங்களுக்கு, தமிழிலே கூற வேண்டும். ஆங்கிலத்திலே கூறினாலும் நான் தமிழ் படுத்தி தருவேன். அது எந்த கோள்?

0: இதிலே உங்களுக்கு எது வேண்டும்?
1: 23 ரூபாய்.
0: 23 தருகின்றேன். பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன் அனுஷியாவின் பெயரிலே. அனுஷியாவுக்காக அந்த மந்திரத்தை அண்ட காகசம் அபூ காகசம் திறந்துடு சிசு என்று கூறிய போது திறந்து விட்டது பெட்டி. இப்பொழுது அதன் உள்ளே எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
1: 3 எழுத்து.
0: அடேங்க அப்பா, கிட்டத்தட்ட கட்டிக்காரி. முதல் சொன்ன மாதிரி 4 எழுத்து கூறியிருக்கேன் அந்த அலமகளே. இது 4 எழுத்திலே இருக்கின்றதம்மா. அந்த எழுத்திலே கூறப்படுவது, இந்த உலகில் நாங்கள் பிறந்து இறக்கும் வரை எத்தனையோ விடயங்களை காண்கிறோம், பார்க்கிறோம், செய்கிறோம், அவையெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு விடயம் செய்வோம், அது எங்களுக்கு தெரியாமல் நடந்துவிடும், நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு தெரியாமல் நடக்கின்ற ஒன்று, நாங்கள் பார்க்க மாட்டோம் அதை. எதுவாக இருக்கும் சொன்னால் 2 புள்ளி மேலும் கிடைக்கும்.
1: இறப்பு,
0: வாழ்த்துக்கள். அதை மரணம் என்று கூறப்படும். இங்கே மரணம் என்று தந்திருக்கின்றது. மரணம் சரியான பதம். கெட்டிக்கார இதுக்கும் என்ன பக்கபலத்தோட வந்து கெட்டிக்காரி? அப்ப 2 தரம் கெட்டிக்காரி, கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. மீண்டும் மேலும் 2 புள்ளிகளை உங்களுக்காக நான் சேர்த்துக் கொள்கிறேன் அம்மா. சிறப்பாக விளையாடி நான் பெருமைப்படுகிறேன் உங்களை எண்ணி. எழுத்து பிற மொழியாக இருந்தாலும் அந்த எங்களோட தமிழை நன்றாக புரிந்து கொள்ளுகிறீர்கள். புரிந்துணர்வு நன்றாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்று இருக்கிறது. எங்கே அவரிடம் கொடுங்கள், அவர் தான் இருக்கின்றார் போல் தெரிகின்றது. சரவணா இல்லை கிருஷ்ணா
2: திறந்துவிட்டது.
0: எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சரியாக சொல்லுங்கள் பார்ப்போம்.
2: 4.
0: கிட்டத்தட்ட கடிகாரம். அப்படி என்றால் 3 இருக்கின்றது. 3 கிட்டத்தட்ட நீங்கள் மிஞ்சி விட்டீர்களா என்றாலும் காரியமில்லை. இந்த 3 எழுத்து பதம் கூறுவது விரைவாக கொண்டு செல்கின்ற என்றால் இன்றைய பாடல்களை தந்து முடிப்பதற்காக குறைந்த உறவுகள். இது வந்து 3 எழுத்துக்களை கொண்டு வருது. மலரினால் அது காகித மலராக இருக்கலாம், இயற்கை மலர்களாக இருக்கலாம், மலர்களே செய்யப்படுவது. சின்ன மலர்களை கொண்டு தொடர்த்து நீட்டாக செய்வது. வட்டமாக செய்தால் அது மாலை. இது நீட்டாக செல்கிறது. இந்த பதத்தை நாங்கள் வார மாதத்தில் 1 நாள் வெறும் நீண்ட பாடல்கள் நிகழ்ச்சிக்கு பெயர் சூட்டி இருக்கிறேன். இந்த 3 எழுத்தை மாலை என்றால் வட்டமாக கொண்டு சென்று முடிந்து வட்டமாக இருந்தால் மாலை. அதே மாதிரி அதை நீட்டமாக செய்து போனால் 3 எழுத்து.
2: ஒரு முறை வந்ததுனால நினைவு
0: எப்படியும் நீங்க கூற வேண்டும். கடை இறுதிப்பட்டி 2 புள்ளி விட்டுவிடக் கூடாது.
2: பாமாலை,
0: அந்த அந்த பாவை எடுத்து விட்டாலும் என்ன வரும்? மாலை என்ற இல்லை. அதை விட எங்களுடைய நிகழ்ச்சி இருக்கு இல்லவா? நான் இந்த நீண்ட பாடலுக்கு ஒரு நிகழ்ச்சி கடந்த 1ஆம் தேதி வந்ததுன்னா அடுத்த 1ஆம் தேதி தரப்போகிறோம். அதுக்கு ஒரு பெயர் சூட்டி இருக்கிறேனே.
2: அது நினைக்க வரலப்பா.
0: இதுதானே எங்களை உள்ள பிடலையில 2 தட்டு தட்டுங்க பிந்தலையில உடனே வரும். பாடல்கள் கணக்கே இருக்குது ஐயா. அந்த 3 எழுத்துல
2: முதல் எழுத்து தான் யோசனை பண்றேன்.
0: ஆ, முதல் எழுத்து அதான். முதல் எழுத்து 3 எழுத்துலையும் உண்டு. இம்மிலே முடியும். சரி, இறுதி எழுத்து இம்மன்னா இம்மிலே முடியும். நீட்டாக தொடுத்து விடுவார்கள். நீளமானதுக்கு கூறப்படும். தொடர்ச்சியாக ஒரே மலரை நீட்டாக குழுவி விடுவார்கள். ஆலயங்களிலே எல்லாம் இருக்கும். பெண்கள் தலையில சூடிக்கொள்வதற்கு அப்படி செய்வார்கள். நீட்டாக
2: சரம்.
0: சரம் கெட்டிக்காரன். இவ்வளவு நேரம் சிரமப்பட்டு சரத்தை கண்டுபிடிச்சிருக்கு. இது என்ன உங்கள் உதவியா அல்லது அனுஷியா உதவி செய்தாவா?
2: நானே தான் யோசனை.

0: அவ்வளோ கடிகாரம் வந்துட்டீங்க நீங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு
1: நன்றி.
0: சிறப்பு சிறப்பு. இப்போது கிருஷ்ணனுடைய பேரில் ரெண்டு புள்ளிகள் மேலும், ஒரு புள்ளி தான், ஒரு பெட்டி தான் இருந்தால் அது வந்து விட்டீர்கள் கட்டிக்காரன்.
1: ஆமாம்,
0: இனிதே என்னுடைய வியாபாரம் நிறைவேறியதற்கு ஒரு வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி
1: நன்றி.
0: கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். மொன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கண்டுபிடி கண்டுபிடி பொக்கிஷம் என்று சிறப்பாக நிகழ்ந்தது என்று தான் கூற வேண்டும். அந்த வகையிலே நீங்கள் வந்து இணைந்து சிறப்பான பதங்களை தந்து கண்டுபிடித்து எங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து பலவிதமான சொற்களை நாங்கள் வித்தியாசம் வித்தியாசமான சொற்களை கண்டு உதவி செய்திருக்கின்றோம். எங்களுடைய தமிழ் அன்னைக்கு செய்யும் தொண்டாக சிறு தொண்டாக எண்ணி செய்திருக்கின்றோம். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஆரம்பிக்கப் போகின்றோம். இப்பொழுது பாடல்களை இந்த நேரம் தந்துவிடுகிற நேரம் இருக்கின்றது. உங்களுக்கான பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவரப் போகிறது. அதை மகிழ்ச்சி அடைவார் கிருஷ்ணன் என்று எண்ணிக்கொண்டு தொடரப் போகின்றது பாடல்கள்.

கண்ணுபடி கண்ணுபடி நிகழ்வில் வந்து முதலாவது நேராக இணைந்து சிறப்பித்து புள்ளிகளை பெற்றவர் எங்களுடைய கஸ்தூரி அவர்கள். இரண்டாவது தடவையும் வந்து சிறப்பாக விளையாடி சென்ற வேளையில் அவருக்கு விருப்பமான பாடல் இன்றைக்கு நடிகை மீனா அவர்களுடைய பிறந்த நாள் என்றும் குறிப்பிட்டு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டார். நாங்களும் இணைந்து கூறிக்கொண்டோம். அவர் ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து தானே மகளிர் கஸ்தூரி நீங்கள் கேட்ட பாடல், இதோ அந்த பாடல்.

0: Sky High Mascara.
1: சிறப்பான அந்த பாடலை கேட்ட வழியிலே மீனம்மா பாடலை தொடர்ந்து மகாலிங்கம் நீங்கள் வந்து அழகாக சிறப்பாக விளையாடி நீங்கள் ஒரு பாடல் கேட்டீர்கள். பாசம் திரைப்படத்திலிருந்து பால் வண்ணம் பருவம் கண்டு கேட்போமா?

0: நம்பிடிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன்.
1: சிறப்பான அந்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். கண்டுபிடி கண்டுபிடி என்று இயங்கி சென்ற பொக்கிசம் நிகழ்விலே இணைந்து சிறப்பாக விளையாடி சென்றவர்கள். பொக்கிசம் நிகழ்விலே நாங்கள் இன்று கண்டுகொண்ட பாடல்களை ஒரு தடவை பதங்களை ஒரு தடவை எண்ணி பார்ப்போமா? மொத்தம் 25 பெட்டிகள், 25 பதங்கள். 6 உறவினர்கள் வந்து அதை திறந்து அதை பகிர்ந்து புள்ளிகளையும் பகிர்ந்து கொண்டு வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள். இனியோர் கேட்டுக்கொண்டிருந்து எங்களுக்கு அறிவுறுத்தலும் தந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் இன்று ஆரம்பத்திலிருந்து பார்ப்போம் 25 பதங்களை. ஆளிலை, அவியல், தோல்வி, சூனியம், சேம்பு, காற்றாடி, அடுப்படி, பனை, முட்டை, ஓடுபாதை, சரணாலயம், ஒயிலாட்டம், எட்டணா, வில்லிபுத்தூரர், ஐராவதம், கல்விக்கூடம், கூட்டுறவு, பொதுப்பணி, கலைவாணர், கச்சதீவு, சரம், மரணம், செய்கோள், வளர்மதி ஆகிய 25 பதங்களை நாங்கள் கண்டுகொண்டோம். அந்த 25 பதங்களில் எத்தனை பதங்களை நாங்கள் தினமும் உபயோகிக்கின்றோம், எத்தனை பதங்களை நாங்கள் உபயோகிக்காமல் விட்டுவிட்டோம், பிற மொழிகள் வந்து எங்கள் நாவிலே அமர்ந்து எங்கள் உயிர் மொழியை தள்ளிவிட்டன. இருப்பினும் நாங்கள் அதை வேண்டுமென்று செய்யவில்லை. பழக்கத்தினாலே, பழக்க வழக்கத்தினாலே அது மாறி வந்தாலும் இப்படி இருக்கின்றது எங்கள் சொந்த பதங்கள் என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று மற்றவர்களுக்கும் தெரிய வைத்திருக்கின்றோம். இது அன்னை தமிழுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு சிறிய தொண்டும். ஒன்றியல் தமிழ் வானொலி ஊடாக அவர்கள் தந்த 2 மணி நேரத்தை உபயோகித்து மகிழ்ச்சியாக நகைச்சுவையோடு தெரிந்து கொண்டு வந்தோம். அன்பு உறவுகளே, நீங்கள் வந்து ஒத்துழைத்து இந்த அழைப்பு கிடைக்காத போதிலும் விடாமுயற்சியாக இருந்து ஓடி வந்து இணைந்து சிறப்பித்தீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்தை கூறிக்கொண்டு அடுத்த பாடல் யாருடைய பாடலாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அடுத்த பாடல் அன்பு மகளே அனுஷ்யா, நீங்கள் சிறப்பாக தமிழ் சொல்லு பேசுவது கடினமாக இருந்த நீங்கள் இப்பொழுது தமிழிலே அழகாக எங்களோடு உடன்படுகிறீர்கள், உறவாடி கொள்கின்றீர்கள் என்று பெருமகிழ்ச்சியோடும் ஒன்றியல் தமிழ் வானொலிக்கு அது ஒரு பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களை எண்ணி மகள் நீங்கள் கேட்ட ஒரு பாடல், அது பொற்காலம் திரைப்படத்தில் பாடிய பாடல். இதுவோ அந்த பாடலையும் கேட்போம்.

சிறப்பாக அந்த பாடல். தென்னகத்தில் உள்ள ஊர் மண்ணெல்லாம் எடுத்து கொண்டு வந்து செய்த பொம்மையை பற்றிய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் மனுஷியா. உங்கள் தயவிலே உங்கள் விருப்பமாக வந்த பாடல் எங்களுக்கும் விருப்பமாக ஒலித்தது. அப்படி என்றால் உங்கள் வீட்டிலிருந்து இன்னொருவர் வந்திருந்தார் உங்களுடைய அவர் தந்தார் ஒரு பாடல், முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து ராமன் ஆண்டான் ராவணன் ஆண்டாள் என்ன என்ற ஒரு அற்புதமான பாடல். கிருஷ்ணா உங்கள் பாடல்.

முள்ளும் மலரும் திரைப்படுத்து பாடல் கேட்டோம். கிருஷ்ணா நீங்கள் கேட்ட பாடலாக என்ன பாடலையே தந்து கொண்டிருக்கின்றார். பதங்களை எல்லாம் கூறிவிட்டார், 25 பதங்களை. உங்கள் புள்ளிகளை கூறவில்லையே என்று எண்ணுவீர்கள், நிச்சயமாக தருகின்றேன். இன்று 25 பெட்டிகளும் அழகாக திறந்து அதற்கு நீங்கள் பதங்களையும் கண்டுபிடித்து சிறப்பாக நகைச்சுவையோடு நாங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டோம். அந்த வகையிலே மொத்தம் 50 புள்ளிகளையும் நீங்கள் 6 உறவுகளையும் பகிர்ந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் புள்ளிகளின் விவரத்தை கூறுகின்றேன். கஸ்தூரி, மகாலிங்கம், அனுஷியா, கிருஷ்ணன், சரவணன், சியாமலா 6 பேர் வந்து இணைந்திருந்தீர்கள். உங்கள் சந்தர்ப்பத்துக்கேற்ப நீங்கள் கிடைத்த வேளையில் கிடைத்த பெட்டிகள் அத்தனையையும் சிறப்பாக திறந்த வேளையிலே, கருத்துக்களை கண்ட வேளையிலே, கஸ்தூரி நீங்கள் 8 புள்ளிகள் பெற்றிருக்கின்றீர்கள். மகாலிங்கம் நீங்கள் 12 புள்ளிகள், அனுஷியா 12 புள்ளிகள், கிருஷ்ணன் 10 புள்ளிகள், சரவணன் 4 புள்ளிகள், ஷியாமலா 4 புள்ளிகள். இவர்களுள் மகாலிங்கம், அனுஷியா இருவரும் 12 புள்ளிகளை தலா பெற்று முதலாவது இடத்திலும், இரண்டாவது இடத்தை கிருஷ்ணன் 10 புள்ளிகளோடும், மூன்றாவது இடத்தை கஸ்தூரி 8 புள்ளிகளோடும், அடுத்தவர்கள் 4 புள்ளிகள் எடுத்து 4வது இடத்திலும் இருக்கின்றார்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். நீங்கள் இணைந்து புள்ளிகள் பெறுவதை விட அந்த பெட்டிகளை திறந்து பார்ப்பதற்கு இத்தனை தரவுகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். தமிழிலே ஒரு பதத்துக்கு எத்தனை பதங்களை கொண்டு வந்து குவித்தோம் தெரிந்து கொள்வதற்கு. இது தமிழுக்கு நாங்கள் ஆற்றும் தொண்டு, ஒரு சிறு தொண்டு. எங்கே அடுத்த பாடல் யாருடைய பாடலாக பார்ப்போம். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒன்றியல் தமிழ் வானொலி எங்களுக்கு சில நிமிடங்களை கூட்டிக் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற சந்தேகத்தை கூறுகிறேன். அன்புடன் எங்களுடைய சந்திரசேகர் அவர்கள் இணைந்து பார்த்திருந்தார். அவருக்கு முடியவில்லை, முடிவு வந்துவிட்டது என்று தெரிந்துவிட்டது. அவர் நின்று கொண்டார். பண்பு அவர் பணிபுரிந்து வந்துதான் எங்களோடு இணைய வேண்டும் என்ற ஒரு பதிலை நேற்று தந்திருந்த வேளையில் பார்ப்போம். அடுத்த முறை நீங்கள் வரும்பொழுது நீங்கள் இணைகின்றீர்களா என்று. உங்களை இணைக்க முடியவில்லை, நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து வரும் பாடல் யாமிருக்க பயமின் சரவணா, கிழிஞ்சல்கள் திரைப்படுத்த பாடலை கேட்டீர்கள் அல்லவா, இதோ ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: இனிமையான இந்த பாடல் குறிஞ்சல்கள் திரைப்படத்திலிருந்து சரவணா உங்களுக்காக ஒலித்தது. மழையே காணவில்லைன்னு நீங்கள் துன்பப்படும் இந்த வேளையில் இரண்டு நாட்களாக தொடர்ந்து மழை, அதனால் வானலைக்கு வர முடியவில்லையா என்று அன்பு மகள் சாந்தி எங்களுக்கு அறிவித்தல் தந்திருக்கின்றார். பரவாயில்லை, மழை வர வேண்டும், வளம் பெற வேண்டும், பசுமை நிறைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இறுதியாக ஒரு பாடல், இறுதிக்கு முதல் தர இருக்கின்றேன் என்றால் இறுதியாக ஒரு பாடல் தர இருக்கின்றேன் என்னுடைய தெருவிலே, அது பின்னர் கூறுகின்றேன். இப்பொழுது இணைந்தவர்களும் இணையாதவர்களும் இணைந்து வந்து சேர்ந்தவர்களும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே அன்பு மகள் ஷியாமலா, நீங்கள் கேட்ட ஒரு பாடல் இனிமையான ஒரு பழைய பாடல், இருப்பினும் அந்த பாடல் இப்பொழுது நாங்கள் கேட்டு மகிழ்வதற்காக ஒலிக்கின்றது. கே இது எங்களுடைய கவிஞர்கள் திலகமான மருதகாசி ஐயா அவர்களினால் எழுதப்பட்ட பாடல், வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடல் ஷியாமலா, உங்கள் பாடல்.
1: பூத்திருக்க காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டம் மேய பாக்குதடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம்

0: கொஞ்சம் பாத்துக்கடா, காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பாத்திருக்க, சாட்டம் போட்டு மயில கால தோட்டு மேய பாத்துடடா. மாட்டுக்கார வேலா உன் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா.
1: அற்புதமான அந்த பாடல் அவ்வளவு புத்திமதியை தரக்கூடிய ஒரு பழைய பாடலாக இருந்தாலும், பழைய பாடல்களை எழுதிய கவிஞர்கள் அவர்கள் தரும் பதங்களுக்குள்ளே இரண்டு கருத்தை உட்பொருத்தி வைத்திருப்பார்கள். திறந்து பார்த்தால் வேறு கருத்துக்கள் நிறைய இருக்கும். எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் வாழ்க்கை பயணத்துக்கு நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய எத்தனையோ கொள்கைகளை எல்லாம், குணங்களை எல்லாம், பழக்க வழக்கங்களை எல்லாம் அங்கே புகுத்தி இருக்கும். அற்புதமான பாடல்கள் ஒரு பாடல் மகள் கேட்டு வேளையில். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. இன்றைய பொக்கிஷத்திலே நீங்கள் வந்து 6 பேர் இணைந்து அழகாக புள்ளிகளை பகிர்ந்து பெட்டிகளை திறந்து 25 பெட்டிகளை அற்புதமான கருத்துக்களோடு நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு, 25 பெட்டிக்குள்ளே 25 பதம் இருந்தாலும் எத்தனையோ பதங்களை நாங்கள் இங்கே உபயோகித்து கொண்டோம். இது எல்லாம் உங்கள் தமிழன்னை எங்களுக்கு இந்த வரம் என்று கூறிக்கொண்டு என்று இறுதியாக ஓடி வந்து பாதியிலே வந்து புகுந்தாலும் முழுமையாக அவர்கள் ரச கேட்டிருக்கின்றார் அன்பு மகள் ஷியாமலா கூறியிருந்தார் என்று எங்களுடைய பிரபல பின்னணி பாடகி, எங்களால் மறக்க முடியாத ஒரு பாடகி எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவனுடைய பிறந்த நாளும் இன்று என்று கூறி ஞாபகப்படுத்தியிருந்தார். சகோதரி கேட்டிருப்பார் என்று எண்ணினேன். என்று எண்ணிய வேளையில் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் போன்று நான் அதை எடுத்துக்கொண்டு, எனக்கும் விருப்பமான ஒரு பாடகி, அவை மறக்க முடியாத ஒரு இசை, ஒரு இசை ஆன்மா என்று தான் கூற வேண்டும். இவர்களெல்லாம் உயிரெடுத்து வந்தது இசைக்கு உயிர் கொடுக்கவதற்கும், வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவலைகளை சுமந்து வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு ஒரு பொக்கிஷமாக விட்டு சென்றிருக்கின்றார்கள் தங்களுடைய குரல் அம்சத்தோடு வந்த பாடல்களை. அந்த வகையில் 1945 மீரா என்ற திரைப்படம், என் மகளின் பேர் தான் மீராவினுடைய திரைப்படத்தில் அவள் பாடிய ஒரு பாடல். அந்த பாடலின் தலைப்பிலே நான் ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு வருவது உண்டு. காற்றினிலேயே வரும் கீதம் என்ற நிகழ்வு நீங்கள் கேட்பீர்கள். இனிமையான பாடல்களை நான் அங்கே தெரிவு செய்து உங்களுக்கு ஒலிபரப்பி இருக்கின்றேன். அந்த தொகுப்புகளை நீங்கள் மீள் ஒலிபரப்புகளை கேட்டுக்கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது அந்த பாடலை கேட்போமா என்று கேட்டு இறுதியாக எல்லோருடைய மன திருப்தியோடும் அந்த பாடலை ஒலிபரப்பி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரவிருக்கின்றேன். ஷியாமலா நினைவூட்டியவருக்கு நன்றி அம்மா. இதோ எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா, மறைந்த இசை கலைஞர் பிரபல பின்னணி பாடகியின் குரலில் அந்த பாடலை கேட்போம்.

மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றாலையிலே காற்றிலே வரும் கீதம் கேட்டு மகிழ்ந்தோம் என்று அந்த அன்னையாரின் ஆன்மா நிறுத்திய இளைப்பாறர்கள் பெற வேண்டும் என்று அஞ்சலியையும் கூறிக்கொண்டு நினைவை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே இன்று இணைந்து சிறப்பித்து எங்கள் வானொலியை அலங்கரித்து பொக்கிஷத்தை சிறப்பித்த அன்பு உறவுகளாக கஸ்தூரி, மகாலிங்கம், அனுஷ்யா, கிருஷ்ணன், சரவணன், சியாமலா உங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு உலகளாக இருந்து எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தந்து ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்து முகம் தெரிந்த தெரியாத உறவுகளுக்கும் இன்று வர முடியாமல் வந்து இணைய முடியாமல் இருந்தவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 16வது நாள் புதன்கிழமை காரி அறிவன் கிழமைகளில் தோன்றும் பொக்கிஷம் இனிது நிறைவுக்கு வருகின்றது. அன்பு உறவுகளே, இறுதிக்கு வரும் வேளையிலே எல்லாம் வல்ல இறைவனை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அறம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று உறுதி கூறி அன்னை, தந்தை, ஆசான் இவர்களை நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவர்களுக்கும் என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தாழ்பணிந்து வணங்கி நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்படி சுவாரஸ்யமாக எல்லோரும் மகிழ்ந்து கொண்டாடும் வகையிலே ஒரு எங்களுடைய ஒரு மனமான நினைவோடு ஒரு கூட்டுறவு மனப்பான்மையோடு குடும்பமாக இணைந்து சிறப்பித்து செல்வதற்கு வழிவகுத்து கொடுத்த என் மகள் அன்பு மீரா மொழியல் தமிழ் வானொலியின் அதிபர் அவர்களுக்கு இந்த நேரத்தை நீட்டி கொடுத்தமைக்கு மேலும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்று 2026 ஆண்டு 9வது மாதம் 16வது நாள் கதம்பத்திலே வந்த பொக்கிஷன் நிகழ்வு இனிது நிறைவேறுகின்றது. அன்பு உறவுகளை மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: நாட்டு தென்மதுரை வைகநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது உன்மாலை நிலா தேகின்றது உன்மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா இது வானம் போலே வாழும் தென்மதுரை வைகநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகநதி அதான்
1: வளமை போல என்றும் சிறப்பாக பாடினீர்கள் மகாலிங்கம். தென்மதுரை வைகநதியை கொண்டு வந்து இசையாக தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன விதமான பாடலை உங்களுக்கு கேட்க விருப்பம், நேயர் விருப்பத்தில்?
0: இதே பாடலை விரும்பி கேட்கலாம்னு நினைக்கிறேன்.
1: நல்ல நல்ல பாடல். என்ன திரைப்படத்துல இந்த பாடலையா?
0: இது ரஜினிகாந்த் படம்யா.
1: அப்படி என்ன கிடைக்கும்?
0: அது
1: தென்மதுரை
0: தர்மதேவன் நினைக்கிறேன். தர்மதேவன்
1: தர்மதேவன் படமா?
0: ஆமா,
1: பார்ப்போம். அந்த பாடம் உங்களுக்காக கிடைக்கும். இன்னும் ஒரு பாடல் நீங்கள் ஆயத்தமாக கொண்டு பாருங்கள். உங்களோட இப்பொழுது யோகாராஜையும் கேட்டிருப்பார் என்றால் வலைத்தளத்தில் எந்த ஒரு பிழையும் இல்லை, உங்களோட ஒளி ஒழுங்காக கிடைத்தது. யோகாராஜி பாடிய பாடலே கேட்டீர்களா?
0: கேட்கவில்லையா?
1: கேட்கவில்லை. நீங்க
0: கொஞ்சம் பாதி கேட்டையா? அந்த கணீர் கணீர்னு ஒரு சத்தம் வந்தது
1: கொஞ்சம் அந்த வலைத்தளத்திலே தடை இருந்தது போல் தெரிகிறது. நான் எங்களுக்கு ஏதாவது இருக்குமோன்னு பார்த்து இப்பொழுது நீங்கள் பாடும் பொழுது தெளிவாக வருகின்றபடியால் அவனுடைய
0: தர்மத்தின் தலைவன்.
1: ஆமா ஆமா, அதான் கேட்டேன். தர்மத்தின் தலைவன், தர்ம தலைவன் இல்லை, தர்மத்தின் தலைவன். சிறப்பான பாடல்
0: தர்மத்தின் தலைவன்.
1: இந்த பாடல் உங்களுக்கு அவள் வரப்படும். அடுத்த பாடலை ஆயத்தமாக வைத்திருங்கள்.
0: அங்கும்
1: பெய்ய வேண்டும்
0: இருந்தாலும் உள்ளூர்ல மழை பெய்தா அது ஒரு மகிழ்ச்சி தானையா?
1: அது ஆறு விட்டு தான் ஐயா, தாங்கள் மண்ணல்லவா, சொந்த மண்ணல்லவா. மீண்டும் நல்ல ஒரு பாடல் கொண்டு வாருங்கள். கேட்டு மகளும் அடுத்த ஒரு கிடம் கொடுப்போம். நன்றி
0: நன்றி நன்றி.
1: இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம்.
2: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும்.
1: இரண்டு உறவினர்களும் வந்து அழகாக பாடி சென்றார்கள். சொந்த முயற்சி, அவர்களுக்கு பாடல் பிழை எதுவும் இல்லை. ஆனால் வலைத்தளத்தில் தான் இடையூறு இருந்தது. யோகாராஜி அவர்கள் கவலைப்பட வேணும். ஆனால் உங்கள் பாடல் கேட்டது பாடல்கள் இடையிடையே தான் அப்படி ஒரு சில தளங்கள் ஏற்பட்டது. இது வழக்கம்தானே, அதனால் மனம் சோர்வு அடைய வேண்டாம். ஒரு தடவை பார்த்து வாருங்கள். அடுத்த உறவு யார் வரப்போகின்றீர்கள்? 6478746415 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. ஓடி வர வேண்டும். இங்கே அழைத்தவர்கள் எழுதிய பாடல்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆயத்தமாக இருக்கிறோம் என்றெல்லாம் வரவேற்பு தந்து எழுதி நீங்கள். அதனால் எழுதுவதை விட திரைக்கு வருவது சிறப்பு. வந்தால் அடுத்தவர்களும் கேட்டு மகிழ்ந்து மற்றவர்களுக்கு நாங்கள் மற்றவர்களும் இடம் கொடுத்து கொண்டு நாங்கள் நேரத்துக்குள்ளே உங்கள் எல்லோரையும் அழைத்து உங்கள் எல்லோரையும் இணைத்து விட வேண்டும். எங்கே பார்ப்போம்? இப்போ எழுதியவர்கள் பலர் இருவர் தான் வந்திருக்கின்றீர்கள். இன்னொரு என்ன நடந்தது வர வேண்டும். 6478746415 தான் பழமையான தொலைபேசி எண். ஓடி வாருங்கள். முன்னியல் தமிழ் வானொலி பாடுவோர் பாடலாம். வந்துவிட்டால் அன்பு மகள் ரேவதி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி, வணக்கம்.
3: வணக்கம் அப்பா,
1: எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன்ப்பா.
1: நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? நலமா இருக்கின்றோம். எங்க நேற்று தினம் உங்களை காணவில்லை போல் இருந்தது. ஒரு நாள் வரவில்லை
3: என்ன
1: காரணம்?
3: பாட்டுக்கு பாட்டு எனக்கு உடனே
1: நான் நினைத்தேன். ஆனா அதுக்கு முதல் வந்து நேற்று தினம் ஒரு தடவையாவது இணைந்து குரலை காட்டி பாடலை தந்து அவர்கள் உற்சாகத்தை கொடுத்தார்கள். ஒரு சிலர் எல்லோரும் எல்லா பாடலையும் தருவது இல்லை தானே மகளே. ஒரு பாடலோ ரெண்டு பாடலோ உற்சாகமாயிருக்கும். எங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் மகிழ்வாக இருக்கும் இல்லையா? ஆனா உங்களுக்கு அந்த நாளில ஆனா அழைப்பு இணைப்பு கிடைப்பது அறிவு, அது எனக்கு நன்றாக தெரியும். 300 அழைப்பு கூட அழைத்திருக்கின்றார்கள் ஒரு சிலர். முன்னூறு நானூறும் அழைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு தடவை வந்தாலும் அந்த அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டால் பெரும் சிறப்பு. அது மட்டுமில்ல, உங்களுக்கு ஒரு பாடலும் கிடைக்குமே, அதற்காக ஒரு நிகழ்ச்சி நேரத்தில் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பாடல் தனித்துவமாக. அது அப்படி இருந்தும் சியாமலா பெண்குட்டியாக இருந்த சியாமலா சாந்தி எல்லோரும் வந்து இணைந்தார்கள் சிறப்பாக இருந்தது. சரி, இன்று பாடுவர் பாடலாமல் உங்களுடைய முதல் பாடல் எதுவாக இருக்கும் கேட்போமா? பாடலை கொண்டு வாருங்கள்.
3: இந்த பாடல் வந்து படம் வந்து சொல்றேன்ப்பா. அம்பிக்கு எந்த ஊருப்பா? அம்பிக்கு எந்த ஊரு?
1: தம்பிக்கு எந்த ஊரு? எல்லாருக்கும் மொன்றியல் தமிழ்தான்தான் ஊர். வாருங்கள் பாருங்க.
3: என் வாழ்விலே வரும் அன்பே வா,

தீராத மோகம் தந்த தேவி இங்கு வா என் வாழ்விலே வரும் அன்பே வா.

இன்பம் என் வாழ்விலே வரும் அன்பே வா, என் வாழ்விலே சொன்னாலும் தீராது சும்மாவும் போவாதே சூடா.

0: தம்பிக்கு எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த தம்பி ஓடி வந்து விடுவார். நல்லது ஒரு பாடலை பாடியிருக்கு, அதிகம் காற்றலைக்கு வராத பாடல். சிறப்பாக வரிகளை மாறாமல் பாடி வந்ததுக்கு நன்றி. சிறப்பாக இருந்தது ரேவதி அவர்களே. எப்படி தெரிவு செய்தீர்கள் இந்த பாடலை? என்ன காரணம் இந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்ததற்கு?
1: இது அந்த பாடல்ல ஒரு பாடல் மட்டும் வரும்பா, இந்த பாடலும் நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு பாடல் நல்லா வானொலியில வரும். இந்த பாடலும் ஓரளவு என்னை தவர்த்த மாதிரி இந்த அதனால கொஞ்சம்
0: எங்கள் வானொலி இந்த பாடல் ஒலிபரப்பியா எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு நிகழ்விலே நீங்கள் மற்ற தயாரிப்பாளர்கள், மற்ற படைப்பாளிகள், மற்ற நிகழ்வுகளே தந்திருப்பார்கள். நான் தரவில்லை போல் தெரிகின்றது எனக்கு. சிறப்பு, நல்ல பாடலாக இருந்தது. வாழ்த்து, முழுமையாக பாடி மகளை வைத்தீர்கள். எங்கே அடுத்த பாடலுக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். உங்களுக்கு என்ன பாடல் பதிய போகும், என்ன பாடல் நேயர் விருப்பத்திலே வேண்டும்?
1: எங்க பாப்பாலேந்து ஒரு மரத்தில் குடி, ஒரு மரத்தில் குடி இருக்கும் பறவையில் ஒன்று. அந்த பாடல
0: ஒரு மரத்தில் குடியிருக்கும் பறவை ஒன்றா இரண்டா? வாழ்த்து மகளே, வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். இங்கே உங்களுக்கு பதில்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் பாருங்கள், இன்னொரு பாடலை தாருங்கள். அதற்கிடையே அடுத்த உறவை யார் என்று பார்ப்போம். நேரம் சரியாக 12:08 எங்களுக்கு இப்பொழுது காட்டுகின்றது. நண்பகலாக உங்களுக்கு இப்பொழுதும் இரவுதான், 9:37 காட்டுகிறது. எங்கே யோகாராஜி தன்னுடைய தொலைபேசியை சரிப்படுத்தி கொண்டு வந்து விட்டாரோ இல்லை, அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்த உறவை யார் என்று பார்ப்போம். யோகாராஜி தானா அல்லது இன்னொருவரா?

0: வணக்கம் வணக்கம் யுகாராஜி, இரண்டாவது பாடலை கொண்டு ஓடி வருகின்றீர்கள், பாருங்கள் பாடுங்கள்.
1: பாடிடுறேன். இது டிஎம்எஸ் ஐயா பாட்டு, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த பாடல் நான் பாடுறேன்.
0: ஆமா, இப்ப யுகாராஜின் குரல்லே தான் எங்களுக்கு பாடல் வேண்டும். யார் பாடலாம் பாடட்டும், எங்களுக்கு எங்களுக்கு தேவை யுகாராஜின் குரல்லே பாடல். கொண்டு பாருங்கள் யுகாராஜி.
1: நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன

0: நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மாம். பறவைகளே சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தோது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவன் அன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவன் அன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறையும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மாம். நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா.
1: சிறப்பாக இருந்தாமல் இந்த முறை நீங்கள் பாடும் போலையிலே உங்களுடைய தொலைபேசியில எந்த விதமான பிசரும் இல்லை, நன்றாக நேற்று. அதுதான் காரணம், முதலில் அதுதான் காரணம். நீங்கள் வெயில் வெயில் என்று கொடுமை என்று சொல்லிவிட்டு பார்த்தீர்களா, இப்ப செம மழை பெய்யுது, நல்ல மழை பெய்யுது, சரியான மழை பெய்யுது. இப்ப தொலைபேசியும் குளிர்வடைந்து விட்டது. நன்றி நன்றி. இந்த முறை நீங்கள் பாடிய உதுவரிகள் எல்லாம் அழகாக தெளிவாக தெரிஞ்சது. அப்ப இந்த வேளையிலே நீங்கள் எப்படி மகிழ்வாக இருக்கின்றீர்களா, குளிர்மையாக இருக்கின்றீர்களா, இப்பொழுது வெப்பமாக
0: இருக்கின்றீர்களா?
1: அப்ப சந்தோஷம் என்றால் அந்த கேட்டுக்கோடி உரிமை உள்ளதை மீண்டும் ஒரு தடவை பாட முடியுமா? என முதலிலே நீங்கள் இந்த பாடல் முழுமையாக உங்களோட ரசனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கேட்க முடியாமல் இருந்தது மகளே, அதனால் தான் வேற ஒன்றும் இல்லை. அது இன்னும் ஒரு தான் நீங்கள் முயற்சி எடுத்து கொண்டு வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுறீர்கள், அது அடுத்தவர்கள் கேட்கவில்லை என்று தொலைபேசியினாலே சொல்ல வேண்டும்னு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் முடிந்தால் என்ற இப்பொழுது சரியாக இருக்கிறது உங்கள் தொலைபேசி, நன்றாக புரிகிறது மகளே. மீண்டும் ஒரு முறை பாடுங்களேன்.
0: கொஞ்சம் மட்டும் பாடவா, கொஞ்சம் பாடிடுறேன்.
1: முடிந்த அளவு பாடுங்கள். ரெண்டு மூன்று பாடல் நேரத்தில் கடினம் தான், இருப்பினும் அந்த குரல் முதலில் நல்ல பாடல் நல்ல இடைச்சொறுகளோடு தந்தீர்கள். அதை முழுமையாக ரசிப்பதற்கு தொலைபேசி தொலைபேசியாக இருந்துவிட்டது, புரிகிறதா? அதனால் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்
0: கொடுக்கிறேன். கேட்டு கோடி உருமி மேளம், போட்டு கோடி கோவந்தாளம், திடும் திடும் திடும் திடும் திடும் திடும் திடும் திடும். கேட்டு கோடி உருமி மேளம், போட்டு கோடி கோவந்தாலம், பார்த்து கோடி உன் மாமங்கிட்ட பட்டி காட்டு ரகம்பாவம், பார்த்து கோடி உன் மாமங்கிட்ட பட்டி காட்டு ரகம்பாவம்.
1: சிறப்பு மகளே, சிறப்பு. இப்பொழுது தெளிவாக நாங்கள் கேட்டோம் என்றால்

0: நன்றாக பாடக்கூடிய நீங்கள் வந்து பாடும் பொழுது தொலைபேசியில் சிறிது தடைகள் இருந்தபடியால் உங்கள் குரலை எங்களால் ரசிக்க முடியாது, கேட்க முடியாத அளவுக்கு இருந்தது. நான் எப்படி கூறுவதென்று தெரியாமல் இருந்தேன். இப்பொழுது எல்லோரும் கேட்டிருப்பார்கள், மனம் தெளிவாக இருக்கின்றது. நன்றாயிருந்தது அம்மா, நன்றாயிருந்தது.
1: வேடிக்கை பார்க்கணும்.
0: அது சரி யோகாராஜ், இந்த உருமி மேளம் எப்படி சத்தம் தரும்? அங்கே அந்த சத்தத்தை தாருங்கள். அப்படியா? ஓ,
1: அப்படிதான் அதுல கொடுப்பாங்க.
0: அப்படி வராதா? உரிமை, நீங்கள் நேரடியாக உரிமை மேளத்தை பார்த்திருக்கின்றீர்களா, கேட்டிருக்கின்றீர்களா?
1: கோவில்
0: எல்லாம் வைப்பார்கள். வாழ்த்து. எங்கள் எங்கள் மரபு கலை இசையிலே எத்தனை வார்த்தியங்கள், தோளிலே, தொலைவிலே, குல மரத உலோகத்திலே என்றெல்லாம், தோல் கருவி, துளை கருவி, எவ்வளவு இந்த மண் பானைகளில் கூட இசைப்பார்கள். எவ்வளவு அலங்காரமாக, அழகாக. இப்பொழுது என்னவோ எல்லாம் வெங்கல கடைகள் யானை புகுந்த மாதிரி இதை தடாம்படாமன்னு சத்தம் போடுவது என்னன்னு தெரியவில்லை. ஆனால் அது ஒரு வரையறவோடு வந்த ஒரு இசை கருவிகளும் வாத்தியங்களும் எங்கள் இசைக்கு மூலாதாரமாக இருந்தது. இசை இசைக்க முடியாதவர்களையும் இழுத்து சேர்த்து இசைத்து கொண்டு போவதற்கு அந்த இசை பேருதவி புரிந்தது. ரசிகர்களுக்கும் அப்படி உதவி இருந்தது. சிறப்பாக இருந்தம்மா. வாழ்த்துக்கள் மகளே. சிரமத்தை பாராமல் ரெண்டாவதோடையும் அந்த பாடலை காட்டி மகள் வைத்தவங்க என்னுடைய நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். மழை கவனம். இந்த மழைக்கு நல்ல தூக்கம் வரும். ஓடி சென்று நித்ராதேவியுடன் இணைந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வேடிக்கை பார்த்து அப்படியே தூங்குங்கள். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. பாடக்கூடிய தன்மை உள்ளவர்கள் வந்து பாடும் வேளையிலே நாங்கள் ஒரு மேடையிலோ அல்லது இசை கருவிகளை வைத்துக் கொண்டு, துளை கருவிகளை வைத்துக் கொண்டு, ஒலி அமைப்பு, ஒலி அமைப்பு என்று சீரமைப்புகள் செய்கிற இயக்குநர் இல்லை, சாதாரணமாக ஒரு தொலைபேசி, அதுவும் கைபேசி, கைபேசி எடுத்து வைத்து நீங்கள் அழகாக ஒரு பாடலை 4 நிமிடம் 5 நிமிடத்துக்குரிய பாடல்களை முழு மூச்சாக ஒரே நேரத்தில் பாடுகிறீர்கள் என்றால் நீங்கள் வல்லவர்கள், சிறந்தவர்கள். உங்களுக்கு இல்லாத தளம் இடத்தில் உங்களை நிச்சயமாக தளம் அமைத்து கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை. அதனால் மொன்றியல் தமிழ் வானொலி பாடுவோர் பாடலாம் என்ற ஒன்று ஒரு நிகழ்வை கொண்டு வந்து இன்றைக்கு 30 வருடங்களாக தளங்கள் கிடைக்க அவதிப்படுபவர்கள், தளங்கள் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கமாக இருப்பவர்களுக்கு தளத்தை கொடுத்து அவர்களுக்கு நலமாக, மகிழ்வாக, இயல்பாக பாட வைத்து அவர்களை வெளிக்கொண்டு வருவது, இது ஒரு இசை கலைக்கு நாங்கள் செய்யும் தொண்டு. எங்கே எங்களுடைய யாம் இருக்க பயமே உங்களுடைய அழைப்பு வந்தது போல் இருந்தது, நின்றுவிட்டது, மீண்டும் அழைக்க வேண்டும். வாருங்கள், இணைவோம், பாடுவோம்.

0: தமிழ்நாடெங்கும் பரவலாக மழை நன்றாக பொழிந்து கொண்டிருக்கின்ற செய்திகளை நாங்கள் பெறும் வேளையில் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற எங்கள் உறவுகளுக்கு வலைத்தளம் சிறப்பாக அமைதுவ கடினமாகத்தான் இருக்கும். இருப்பினும் வந்துவிட்டார் யாம் இருக்க பயமேன் அன்பு சரவணன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நெய்வேலி அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம். அன்னைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு மாலை 5 மணி அளவில் ஒரு நல்ல மழை பொழிவு இருந்தது எங்கள் பகுதியில்.
0: அவ என் வாக்கு பொய்க்கவில்லை இல்லையா? நான் சொன்னேன் பொழியும் என்று பொழிந்து விட்டது.
1: அன்னைக்கு மாலையிலே நாங்க அந்த தண்ணி எடுத்துட்டு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் மழை பெஞ்சிட்டு
0: மழை பெய்து உங்களுக்கு சிரமத்தை குறைத்து விட்டது. உங்களுக்கு சிரமம் குறைந்தாலும் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செடிகளுக்கு எல்லாம், அந்த மரங்களுக்கு எல்லாம், அந்த கன்றுகளுக்கு, அது கன்று என்று தானே கூறுவோம். கன்று என்றெல்லாம் கூறுவோம் இல்லையா? குழந்தை தான் அது. அவருக்கு எப்படித்தான் நாங்கள் நீர் ஊற்றினாலும் இயற்கை கொடுக்கின்ற மழை பெரும் பரப்பிரசாதமாக பாருங்கள். நாங்கள் ஊற்றி வளர்த்து வந்த செடிக்கும் மழையிலே நனைந்து வர செடிக்கும் வித்தியாசம் வளர்ச்சியிலே எங்களால் காண முடியும். பசுமை எல்லாம் நிறைவாகிறது. அதிலே அது சிறப்பு அம்சம் இருக்கின்றது. சிறப்பு அப்பொழுது நீங்கள் அந்த மழையிலே நனைந்து பார்த்தீர்களா?
1: கடைசி நேரத்துல கொஞ்சம் போய் மழை நனைஞ்சிட்டு வரோம்.
0: அப்படி
1: குளிச்சிட்டு
0: அப்ப உங்க வீதியோரங்கள்லயே பாதை வாய்க்கால் எல்லாம் நிரம்பி வழிந்தோடும் தண்ணீர் இல்லையா?
1: ஆமா, தண்ணிலாம் எங்க வீட்டுக்கு முன்னாடி தண்ணி தேங்கி இருக்கு.
0: ஆமா, அந்த அந்த தேங்கி நிற்கும் தண்ணீர் வழிந்து ஓடும் பொழுது அதுல ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கும் ஐயா. ஆனா தேங்கி நிற்கும் தண்ணீர்லே தான் பின்பு பகவானுடைய அருள், சூரிய பகவான் அருள் வந்தவுடன் இந்த நாங்கள் நீங்கள் கொசு என்று கூறுகின்ற அந்த நுளம்பு என்ற பூச்சி வந்து உருவாகிறது கூடுதலாக இருக்கும். மழை வரும்பொழுது அவர் மழை நீர்த்தேக்கத்திலே அமர்ந்து விட்டு அங்கே முட்டையை விட்டு விட்டு சென்று விடுவார். சூரிய ஒளி ஒளிச்சம் பட்டவுடன் அந்த வழியை பறித்து விடும், உடனே பிடித்து விடும். பிடித்தவுடன் குஞ்சுகளாக பறந்தோடி வந்து எங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பார்ப்பார் ஊசி போட்டு. அங்கே உங்கள் பகுதியிலே அது கொசு அதிகமாக இருக்கும், நுழம்பு அதிகமாக இருக்கும்.
1: வெளி இப்போ வெளி வீட்டுக்கு வெளியில் தான் கட்டில் போட்டு அதெல்லாம் இருக்கேன்.
0: ஆ,
1: எங்களுக்கு அந்த கொசு எல்லாம் எப்பாவது இந்த அதிகமான மழை காலங்கள்ல கொசு பார்க்க
0: இல்லை. இன்றைக்கு மழை வராது, ஒரு தடவை வெயில் அடிக்க வேண்டும். வெயில் அடித்த வேண்டும் மறு தடவை பாருங்கள், நன்றாக வருவார்கள். சரியா?
1: அதுவும் அவர் அப்படி வந்தாலும் எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படிதான் ஒரு தொல்லையா இருக்கும். அப்புறம் இருக்காது.
0: ஆ, அப்படியா? என்ன அவர்களுக்கு உங்களுடைய குருதி பிடிக்கவில்லை? பிடித்தால் மீண்டும் மீண்டும் வருவார்.
1: எனக்கு இல்லை, எங்க மொத்தமாக சொல்லும்போது எங்க ஊர் பகுதியில பாத்தீங்கன்னா கொசு தொல்லை அதிகமா இருக்காது.
0: அப்ப நீங்கள் கொசுவோட மோசமானவர்களோ? நீங்கள் படை படை வீரர்கள்
1: கேட்டா எல்லாம் இந்த எங்க இடம் எங்க கிராமம் கிராமமா இருக்கிறதால எல்லாம் இடத்தை அவங்க இடத்தை எடுத்து தூய்மையாக வைத்துக் கொள்வார்கள்.
0: காரணம் என்னவென்றால் அங்க நீங்க விவசாயம் அதிகமாக இருக்கிறதில் நீங்க விவசாயத்துக்கு கிருமி நாசினிகள் எல்லாம் தெளிப்பீர்கள். அந்த கிருமி கொல்லிகள் அங்கே இருக்கின்றபடியால் அது உங்களுக்கு உதவியாக இருக்கின்றது நான் நினைக்கின்றேன். ஒரு சின்ன காரணத்தை கூறுவோம். சரி, இன்னும் மகள்
1: பாதிக்கு நாங்கள் ஒன்று அந்த அந்த அந்த ரசாயன அந்த மருந்துகள்லாம் தெளிப்பது இல்லை. இல்லை, இப்போ போன எங்களுக்கு விவசாயத்துக்கு வேலை இல்லையே, நாங்கள் இப்போ எதுவும் தெளிக்கவில்லையே.
0: அப்போ நீங்கள் வீரர்கள், உங்களிடம் அந்த வீட்டு இந்த எங்கள் நாட்டிலே இந்த வெங்காயம் செய்ய இருக்கிறார்கள். வெங்காய நடுகை செய்து வெங்காய உற்பத்தி செய்பவர்கள் அவர்கள் வெங்காயத்தை பறிக்கிற காலத்தை பறித்து கொண்டு வந்து சரியாக வைத்து விடுவார்கள். அது வந்து காய்ந்து கொண்டு போறது, அதை ஒரு ஒரு வீடு ஒரு ஒரு அதற்கென்று ஒரு பகுதி அமைத்து கட்டி தொங்க விடுவார்கள். அங்கே இவர்கள் விஷ பாம்புகள் எல்லாம் பெற மாட்டார் அதனுடைய வாசனை. இப்படியான மகிழ்வான வேளையில இருக்கிற நேரம் எங்களை மகிழ்விப்பதற்காக என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்? அந்த படையத்தில் கவனமா
1: இருக்கின்ற பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் முதன் முதலாக பாடுவதற்கு வரும்பொழுது என்னால் பாட இயலாது என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒருவரையாவது பாடியே ஆக வேண்டும் என்று சொன்னீர்கள். உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும்.
0: நிச்சயமாக நிச்சயமாக கொண்டு வர.
1: அந்த பாடலை இன்று பாடியாக இரண்டு வரிகள் பாடிய இரண்டு வரிகள் மட்டும் பாடிய பாடலை முழுமையாக பாடிவிடலாம் என்று.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதுதான் வளர்ச்சி என்பது. ஒரு தடவை ஒரு வரியாவது பாடுங்கள் என்று கேட்ட வேளையிலே இரண்டு வரியை பாடி நீங்கள் இன்றைக்கு முழுமையாக பாட முன்வந்து துணிந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் சிறப்புகள் சிறப்புகள் சிறப்புனா எங்கே பாடுங்கள். உங்கள் நேரத்தை நாங்கள் பாட்டாக கேட்டு மகிழ்வோம்.
1: சரி. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. கதகதப்பாய் மாறிடுமோ காதலித்தால் ஆறிடுமோ. கடலோரம் வாங்கிய காத்து சிறு மலர் வீட்டில் குடியேறும் நண்டானது. இவள் கண் பார்த்து மீன் என்று திண்டாடுது. பொங்கும் நுரையோடு கரையேறும் அலையானது. இந்த பெண் பார்த்து நிலவென்று விளையாடுது. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. வண்ண பூச்சோலை மலர்மேனி மறைகின்றது. அதை பூங்காற்று மெதுவாக இழுக்கின்றது. வண்ண பூச்சோலை மலர்மேனி மறைகின்றது. அதை பூங்காற்று மெதுவாக இழுக்கின்றது. இடம் கொடுக்காமல் தளிர்கைகள் தடுக்கின்றது. வெட்கம் தாளாமல் இளநெஞ்சம் துடிக்கின்றது. கோவில் சிலை ஒன்று உயிர் கொண்டு நடை போட்டதோ. இரு விழி கொண்டு என்னை பார்த்து எடை போட்டதோ. ஒரு துணை வந்து விலை கொள்ள கடை போட்டதோ. அதை நான் வாங்க அவள் நாணம் தடை போட்டதோ. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. கதகதப்பாய் மாறிடுமோ காதலித்தால் ஆறிடுமோ. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. அவ்வளவுதாங்க.
0: அற்புதம் சரவணா. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் வந்து கால வைத்து அப்படியே முற்றாக ஏறி முடிக்க வேண்டும் என்ற அந்த உத்வேகம் அந்த உணர்வு அந்த அந்த எண்ணம் அந்த முயற்சிக்கு என்னுடைய நான் உண்மையிலே வாழ்த்துகிறேன். தலை சாய்த்து வாழ்த்துகிறேன். சிறப்பாக இருந்தது நண்பா. என்னவென்றால் நாங்கள் ஒரு விடயத்தை தொட்டுவிட்டு விட்டுவிட்டு சென்றால் காலம் முழுவதும் அது கவலையாக இருக்கும். அதை நிறைவேற்றி விட்டால் அதை விட திருப்தி வேறு எதுவும் இல்லை. அது நீங்கள் ராகத்தோடு பாடினீங்களோ ராகம் இல்லாமல் பாடினோ அது வேறு விடயம். தளமில்லாமல் நீங்கள் முடியாது என்று சொன்ன ஒரு விடயத்தை முடித்து காட்டுவேன் என்ற அந்த முயற்சி எல்லோருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு அது உங்களுக்கு அந்த மனப்பாங்கு இதுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. நன்றாக இருந்தது. இன்னும் ஒரு சிறு துப்பு கொடுக்கின்றேன் உங்களுக்கு. நன்றாக பாடுகிறீர்கள். அவசரப்பட வேண்டாம். நீங்கள் முடிக்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம். நன்றாக ஓய்வெடுத்து நீங்கள் பல்லவி சரணத்துக்கு நல்ல கிட
1: எனக்கு தெரியுது தெரியுது.
0: அதை அதை அதை நீங்கள் அதையும் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். மூச்சு அடுத்து மூச்சு விட்டு பாடுங்கள். நன்றாக இருக்குங்க. நன்றாக முழுமையாக தெளிவாக வரிகள் தெளிவாக அழகாக பாடியிருக்கிறீர்கள். என்னுடைய உண்மையிலே நன்றிகள். அன்னை கலைவாணி உங்களுடன் அருளோடு இருப்பார் என்று நான் பார்த்து வாழ்த்து கூறிக்கொள்வேன். சரி, உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நேர நேரத்திலே?
1: கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும். வலைவீசு வலைவீசு வாட்டம் பார்த்து வலைவீசு. அம்மா கடலம்மா இந்த உலகம் நீ அம்மா. ஆடி பாடி பொழைக்கும் எங்க
0: வாழ்த்துக்கள் சிறப்பு. உண்மையிலே சிறப்புகள் சிறப்பு. அடுத்து நேற்றைய தினம் உங்களுடைய நேயர் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் பாடுபவர் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு நீங்கள் வந்து இணைந்த வழி நான் ஒரு பாடல் தெரிவு செய்து உங்களுக்காக போட்டேன். கேட்டீர்களா?
1: அது எங்களுக்கு வந்து பேசிக்கிட்டே இருந்த எங்களுக்கு வலைத்தளம் கொஞ்சம் கூட சரியாக இல்ல, அதனால்தான்
0: என்று மரவழி வரப்பு போகும் பொருட்களும் அதுவும் இந்த பாடு நீங்க நன்றாக மழை பொழிய வேண்டும் கேட்டீர்கள். அந்த பாடல் மழை தருமோ அந்த மேகம் என்ற பாடல் நீங்க உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு பதில் பாடலை போட்டியோடு ஓடி வருவீர்கள், என்ன பாட்டு கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் தந்த பாடல்களை தெளிவெடுத்து உங்களுக்கு பொருத்தமாக போட்டு விட்டேன் ஒளிபரப்பி நேற்று. அது மரவழி வரப்பில் கேளுங்கள். கட்டுமரம் சிறப்பான பாடல் கடலோரம், கடலோரம் என்ற பாடலையும் கேட்டிருக்கீர்கள். கடலோரம் வாங்கிய காத்து ஆடை அப்பா எங்களுக்கு கேட்க கேட்க சிறப்பாக இருந்தது என்று சிறப்பு சரவணா. மீண்டும் பாருங்கள், இந்த கடலோரத்தை பாடுங்கள் மீண்டும் வந்து முடிந்தால் முடிந்தால் நேரம் இருந்தால். நன்றி நன்றி சரவணா.
1: சரி
0: நன்றி நன்றி. அன்புடன் எங்கள் அன்பு உறவு நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பந்து இணைந்த எங்கள் சிதம்பரம் வண்டிகர் சிறுவை சந்தன் ராஜ் அவர்கள் அறிமுகமாக்கிய சிதம்பரம் பரம் சூதி அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள். இரண்டு தடவை அவர்கள் அழைப்பு எடுக்கும் வேளை நீங்கள் பாடிக்கொண்டிருந்தீர்கள். அவர் மீண்டும் வருவார் என்று எண்ணுகிறேன். பரம் சோதி நண்பரே அன்பரே நீங்கள் மீண்டும் அழையுங்கள், உங்களுக்கு இடம் தருகின்றோம். இப்பொழுது மகாலிங்கம் அழைத்திருந்தீர்கள், அவரும் அடுத்தவர்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று உடனே சென்று விடுவார்கள். வாருங்கள், அடுத்தது யார் வரப்போகின்றீர்கள் வந்து பாடுங்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஸோ இப்போ இங்கே வந்துவிட்ட பாட்டு முடிய கூடாது, இங்கே பதில்கள் வந்துவிட்டது, நல்ல பதில்கள் எல்லாம். அடுத்த வருமா யார் வரப்போகின்றீர்கள் எங்கே பார்ப்போம். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கரையன் ரவி மல்லியம் மகாலிங்கம் வருகின்றார். இரண்டாவது பாடலை தருங்க வாருங்கள் மகாலிங்கம் தாருங்கள். மகாலிங்கம் உங்களை இணைத்து விட்டேன், அவர் சென்று விட்டார். எங்கே அடுத்த உறவாக மீண்டும் அழைக்கின்றார். வணக்கம் மகாலிங்கம், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா.
0: எங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் இரண்டாவது பாடலை.
2: நீங்கள் மகாலிங்கம் வந்து விட்டீர்கள்னு சொல்றம் போதெல்லாம் ஆனா எனக்கு கிடைக்கல ஐயா.
0: இதெல்லாம் இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் தான் கிடைக்கும். பாருங்கள் கொண்டு வாருங்க.
2: இதோ வந்துட்டேன் ஐயா. இந்த பாடல் வந்து ஐயா எங்க பகுதியிலேயே எடுக்கப்பட்ட படமும் சரி பாடலும் சரி கே எஸ் கோபாலகிருஷ்ணனால எடுக்கப்பட்டது. சிவாஜி கே ஆர் விஜயா நடித்த மிக உணர்ச்சியான படம் நன்றாக இருந்தது. இது போன்று எங்கள் உறவினிலே நடந்த கதை, ஜாதகம் சரியில்லை என்று கூறிய பின்பு அவர்கள் வேறு வேறு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தும் செல்வம்
0: செல்வம் சரி எங்க பாடங்கள் கேட்போம். செல்வம் பார்த்திருக்கிறார்கள், கதைகள் புரியும், கூறுங்கள் செல்வம் கொண்டு வாருங்கள்.
2: எனக்காக வான் உனக்காக என்னை காணவா என்னில் உன்னை காணவா வாவா எனக்காக வான் உனக்காக என்னை காணவா என்னில் உன்னை காண வாவா எனக்காக நான் உனக்காக என்னை காணவா என்னில் உன்னை காணவாவா எனக்காக நான் உனக்காக இளவேனின் இளவேக்காய இருமீன்கள் கண்ணில் மேய இளவேனில் நிலவேக்காய இருமீன்கள் கண்ணில் மேய இளமேனி தோளில் சாய இதழோறும் தேனும் பாய இதழோறும் தேனும் பாய எனக்காக வாணான் உனக்காக தழுவாத தேகம் கண்டு தனியாக தாகம் கொண்டு தழுவாத தேகம் கண்டு தனியாக தாகம் கொண்டு தணல் மீது புழுபோ என்று தவிக்கின்ற உள்ளம் ரெண்டு தவிக்கின்ற உள்ளம் ரெண்டு எனக்காக வாணான் உனக்காக வா மலர் மீது பனியும் தூங்க, மரம் மீது கனியும் தூங்க, மலர் மீது பனியும் தூங்க, மலர் மீது கனியும் தூங்க, மலை மீது முகிடும் தூங்க, மடி மீது நீயும் தூங்க, மலை மீது முகிலும் தூங்க, மடி மீது நீயும் தூங்க, வா வா வா. நீரோட நதியா இல்லை, நிழல் தேட இடமா இல்லை, பசியார உணவா இல்லை, பகிர்ந்துண்ண துணையா இல்லை, எனக்காக வா நான் உனக்காக வா, என்னை காணவா என்னில் உன்னை காணவா, வா வா எனக்காக வாதான்.
0: நல்லது, ஒரு பாடலை தெரிவு செய்து அதற்குரிய கருத்துக்களையும் கூறுகின்றீர்கள். முதல் அடுத்த விதம் எல்லாம் உங்கள் ஊரிலே எடுத்த பாடலுடைய இதிலேயும் உங்களுக்கு இந்த ஊர் பற்றி இருக்கின்றது. நன்றாக தான் பாடினீர்கள். சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் மாலிங்கம். மீண்டும் அடுத்த உறவுகளிடம் செல்ல இருக்கின்றேன். இரண்டு பாடல்களையும் பாடி மகள வைத்தீர்கள். அது மட்டுமல்ல, அந்த செல்வம் திரைப்படத்தின் வரலாறும் இடையே கூறி நான் தடுத்து விட்டேன். இது என்ன, அது எல்லோருக்கும் தெரிந்தபடியும் தானே
2: இல்லையா? அது போன்று எங்கள் உறவிலே ஒரு கதை நடந்தது. ஜாதகம் சரியில்லை என்று கூறிய பிறகும் நன்றாக இன்றும் வாழ்கிறார்கள் என்று கூறுவதற்காக
0: தான். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரிதான் எங்களை ஜாதகங்களை சாதகமா இருந்தே கொடுப்பாதமா?
2: அதை தான் கூறினேன்.
0: நன்றி,
2: அதை கூறத்தான் வந்தேன்.
0: நன்றி, நன்றி மாலையும் நினைவுகளை.
2: நன்றி,
0: நன்றி. மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவு வருகின்றார், அவரை இணைத்துக் கொள்வோம் என்று எண்ணுகிறேன். வருகின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம். வந்தவரை வரவேற்றது மொன்றியல் தமிழ் வானொலி. வணக்கம், வணக்கம, வணக்கம.
3: வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீர்களா?
0: வணக்கம், வணக்கம். இது தேவநாதன் அவர்கள் தானே?
3: வணக்கம் ஐயா, கேட்கிறதா?
0: சிதம்பரம் தேவநாதன் தானே? சிதம்பரம் தேவநாதன். நீங்கள் கூறாது விட்டாலும் நாங்கள் கூறிவிட்டோம். வணக்கம் கூறினேன். உங்கள் வணக்கத்துக்கு நலமாக இருக்கின்றீர்களா தேவநாதன்?
3: நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளேன் ஐயா. நீங்கள் எப்படி உள்ளீர்கள்?
0: மகிழ்வாக இருக்கின்ற நாங்களும் நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கின்றோம். அங்கு உங்களுடைய காலல்ல இன்று அங்கே சிதம்பரத்தில் மழை பொழியவில்லையா?
3: சிதம்பரத்தில் ஐயா வெளியூர் சென்று வந்தேன் ஐயா, அதனால தான் தாமதம் நிகழ்ச்சியில் இணைவர்.
0: சிதம்பரத்தை விட்டு வெளியே செல்கின்றீர்களா? இது என்ன பழக்கம், வெளியே செல்வது?
3: வெளியூர் சென்றிருந்தேன் ஐயா.
0: மீண்டும் ஒரு சிதம்பரம், மீண்டும் ஒரு அன்பர் எங்களுக்கு சிதம்பரத்திலிருந்து கிடைத்திருக்கிற திரு பரம்சோதி அவர்கள் அழகாக பாடுவார். அவர் இப்பொழுது அழைத்திருந்தார், அவர் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது நாங்கள் நீங்கள் நலமாக இருக்கும் இந்த வழியில் என்ன பாடலை எங்களோடு இணைந்து பாடித்தரப்போகின்றீர்கள்?
3: ஐயா, நான் வந்து எனது மகள் வந்து இசை கச்சேரி பண்ணாங்க ஐயா கிருஷ்ண ஜெயந்திக்கு, அதனால இங்க சிதம்பரத்திலயும் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க ஒரு மணி நேரம். அதில் சந்தன்ராஜ் அவர்களையும் ஏர்டெல் பாலமுருகன் சிங்கர் பாலமுருகன் அவர்களையும் நேரில் சந்தித்தேன். மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதனை தொடர்ந்து நெல்லிக்குப்பம் வேணுகோபால சுவாமி கோயிலில் அடுத்தது அதை தொடர்ந்து ஒரு கச்சேரி நடந்தது ஐயா, அதுவும் ஒரு மணி நேரம். அது முடித்து விட்டு அவர் அந்த ஆராதனையெல்லாம் கோயில் அங்கு உறவினர்கள் வீட்டில் தங்கி இன்றுதான் வந்தேன் ஐயா. வந்தவுடன் உங்கள் புரோகிராமே
0: நிறைவேற்றி இந்த கச்சேரிக்கு வந்துவிட்டு இப்பொழுது இங்கே அரங்கேற்றுங்கள் உங்கள் பாடலை கேட்போம்.
3: நன்றி ஐயா, நன்றி ஐயா. இந்த பாடல் வந்து ஐயா சந்தன்ராஜ் அவர்களுக்காக ஒளிபரப்பப்படுகிறது, அவர்களுக்காக இதை டெடிகேஷன் பண்றேன் ஐயா. அது இந்த படம் வந்து எனக்குள் ஒருவன் என்ற படத்தில் வந்த பாடல் ஐயா, மழையை பற்றிய பாடல். மறைந்த எஸ்பிபி சார் அவர்கள் பாடியது. இந்த இப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா ஐயா, பாடுகிறேன் ஐயா.
0: கூறுங்க, பாடங்கள் கேட்போம். இனிமையான பாடல்.
3: நன்றி ஐயா, நன்றி ஐயா. லா la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la

மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு. பாடல் கேட்டு இடி என்று கைத்தட்டும், தடை ஒன்றும் இல்லை, மழை வந்து கேட்கட்டும். எந்தன் பாடல் கேட்டு இடி என்று கைத்தட்டும், தடை ஒன்றும் இல்லை, மழை வந்து கேட்கட்டும். நிஜ மழையை இசை மழையால் நனைத்திடுவோம் நாங்கள், குளிர் எடுத்தால் வானத்துக்கே கூடை கொடுங்கள் நீங்கள். பாட்டுக்கள் வான்வரை கேட்குமே, அந்த ஆட்டத்தில் மின்னலும் தோற்குமே, மழை செந்தும் நீரும் தேனே. மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டும்

தமிழ் போகாது வானம் பாடி ஓயாது மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு. மழை வந்ததாலே இசை நின்று போகுமா, புயல் வந்ததாலே அலை என்ன ஓயுமா, மழை வந்ததாலே இசை நின்று போகுமா.

ரசிகரின் ஆர்வத்தை பார்க்கிறேன், உங்கள் பாதத்தில் என் தலை சாக்கிறேன், இசை எந்த ஜீவன் என்பேன். கொட்டட்டும் ஆட்டம் உண்டு மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு காணுங்கள்.

மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு, லாலா லல்லா

0: மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு.
1: என்றும் அந்த நல்லதோர் பாடலை வித்தியாசமான முறையில் கொண்டு வந்து அழகாக பாடுங்கள். இந்த பாடலை என்ன காரணத்துக்காக சந்தன் ராஜுக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணுகிறீர்கள்?
2: என்னுடைய என்னை அறிமுகப்படுத்தி வைத்தவர், அது மட்டுமல்லாம என்னுடைய மிக நெருங்கிய நண்பரும் கூட. அவருக்காக அவர் எப்பொழுதும் என்னை என்னை ஊக்கப்படுத்தி செல்வார் ஐயா. நல்லா பாடு என்னை பாடல் பாடல் பாடலுக்கு ஊக்கப்படுத்துவார். அதனால் அவருக்காக இந்த பாடலை,
1: அவருக்கு இந்த பாடல் நன்றாக பிடிக்கும். நாங்களும் அவர்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கோம் என்ற பல உறவுகளை கொண்டு வந்து இணைத்தவர். இப்பொழுதும் பரம்சோதி என்று ஒரு அன்பு உறவை இணைத்திருக்கின்ற அவரும் பாடல் பாட வல்லமை உள்ளவர் என்பதை நான் அன்று புரிந்து கொண்டேன். ஒரு நாள் தான் வந்திருந்தார் என்றும் அழைத்திருக்கின்ற அவரும் சிதம்பரத்தை சேர்ந்தவர் தான். நன்றி தேவநாதன். என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்கு?
2: எனக்காக ஐயா எந்த பாடல் என்றால் முகுந்தா முகுந்தா என்ற பாடல் ஐயா.
1: தசாவதாரத்தில்
2: அந்த பாடலை ஒளிபரப்பு.
1: நன்றி நன்றி. சந்தர்ப்பம் தான் மீண்டும் ஒரு பாடலுக்கு பாருங்கள். நன்றி நன்றி தேவநாதன். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள். முகுந்தா முகுந்தா. நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவதற்கு யார் வரப்போகிறீர்கள்? அங்கே அடுத்த உறவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்த உறவாக யார் அழைக்கப் போகின்றீர்கள்? எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியின் பாடுவோர் பாடலான் நிகழ்வுக்கு எங்கே பார்ப்போம்?

மேகம் கொட்டட்டும் என்ற கானத்தை கொட்டி சென்றவரை தொடர்ந்து அடுத்த உறவு யாராக வந்து எங்களை இசை கானம் தரப்போகிறீர்கள்? 6478744615 காத்து கொண்டிருக்கின்றது. அன்புடன் பரம்சோதி அவர்களே, நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள். இந்த தடவை உங்களை இணைக்க எதிர்பார்க்கிறோம். நீங்கள் முடிந்தால், வசதி என்றால் நீங்கள் வரலாம். உங்களுக்கான சந்தர்ப்பம் உண்டு. நல்ல ஒரு பாடலை நீங்களும் பாடுவீர்கள் என்று எண்ணுகின்றேன். இங்கே அடுத்த உறவு யாராக இருக்க வேண்டும்?

இங்கே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எழுதிக்கொண்டு ரசனையை கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்பது பலர் எனக்கு தெரியும். அவர்கள் நேரத்தை மட்டுப்படுத்தி ஓடி வரவன் நேரம் தெரியா 12:49 காட்டுகின்றது என்னும் 12 எங்களுடைய நேரம், உங்களுடைய நேரம் 10:18. உங்கள் 11 நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். அதனால் வருபவர்கள் விரைவாக வர வேண்டும். இரண்டாவது பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, ஓடி வந்து பாடுங்கள். அடுத்தவர்கள் வருவதற்கு முன்பு 6477864645 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. ஓடி வாருங்கள், நேரம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்காது.

Paul.

எளிமையான ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் என்ற பாடலை கிட்டத்தட்ட 30 வருடங்களாக ஒழித்து இத்தனை பாடகர்களை உருவாக்கி தந்திருக்கின்றனர். இப்பொழுது வளர்ந்து வரும் எங்கள் பாடகர்களை எண்ணும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமாக மகிழ்வாக இருக்கின்றது. புதிய பாடகர்கள் கூட வர எத்தனிக்கின்றார்கள், அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, நாங்கள் பல தடவை அழைத்தோம் வரவில்லை என்றெல்லாம் முறைப்பாடு செய்கின்றார்கள். ஆனால் வளமையாக வந்து பாடுகின்ற உறவுகளுக்கு எங்கள் வலைத்தளத்தின் நேரங்கள் தெரியும், அவர்களுக்கு ஒருவர் பின் ஒருவராக நெருங்கி கொண்டு வருவார்கள் என்று அவர்கள் தாமதமாக இருக்கின்றார்கள். ஒரு சிலர் வலைத்தளம் அவர்களுக்கு சரியில்லையோ, அவர்களுக்கு இணைய முடியவில்லையோ தெரியாது, என்ன மழை எங்கும் பொழிகின்றது என்று எழுதியிருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு 4 உறவுகளுக்கு பாடலுக்கு நேரம் கிடைக்கின்றது என்று எண்ணுகிறேன். அதோடு அத்துடன் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வரும். அதனால் பாடுவர் விரும்புவர்கள் ஓடி வந்து பாடலாம். 2வது பாடலை தருவதற்கு யார் விருப்பம், வந்து பாடியவர்களுள் 2வது பாடலில் மகாலிங்கம், அடுத்து யோகராஜீர் வரும் பாடிவிட்டார்கள். அடுத்தவர்கள் உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் வந்து பாடலாம். உங்களுக்காக நேரம் இப்பொழுது இருக்கின்றது, அடுத்தவர்கள் அழைப்பதற்கு முந்தி பாருங்கள். இறுதி நேரத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அல்லவா?

0: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும்.
1: செய்தி கேட்டு ஓடி வந்து விட்டார் எங்களுடைய தேவநாதன். வந்து மேகமலை பொழிந்த நீர்கள், அடுத்து என்ன காரணமழை தரப்போகின்றீர்கள் கொண்டு வாருங்கள்.
2: வேணுகான மழை வையா
1: கொண்டு வாருங்கள், கேட்போம் மீண்டும். வேணுகான கேட்போம்.
2: கிருஷ்ண ஜெயதி முடித்தது, அதனால கிருஷ்ணரை பற்றிய ஒரு பாடல் ஐயா பாடுகிறேன் ஐயா.
1: கொண்டு வாருங்க.
2: அல்லை பாயுதே கண்ணா என் மன்னமலை பா

மன்னமலை பாயுதே உன் ஆனந்த மோகன வேணு கணமதி அலை பாயுதே கண்ணா என் மன்னமலை பாயுதே உன் ஆனந்த மோகன வேணு கணமதி அலை பாயுதே கண்ணா. தெளிந்த நிலவு பட்டப்பகல் போல் எரியோதே, தெளிந்த நிலவு பட்டப்பகல் போல் எரியோதே, திக்கை நோக்கி எனிரு புருவம் விரியோதே, தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியோதே, திக்கை நோக்கி என் இருபுருவம் விரியோதே, கனிந்த உன் வேணுதானும் ஆ

கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா, கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா, கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா, கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா, ஒரு தனித்த மனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா, தனித்த மனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா, கனகடல் அணையில் கதிரவன் மொழிய இணையிரு கழல் என கழித்தவா, கனகடல் அணையில் கதிரவன் மொழியன் இணையிரு கழல்

பொழுது ஆடிடும் குழைகள் போலவே மனது வேதனை மிக ஓடு அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே உன்னானந்தமோகனவேணுகானமதி அலைப்பாயுதே கண்ணா.

0: அற்புதமான ஒரு வேணுகானத்தை ஒரு தொலைபேசியில் கொண்டு வந்து எங்கள் காதோரம் தந்து குளிர வைத்தீர்கள், இனிக்க வைத்தீர்கள், மகள வைத்தீர்கள். சாதாரணமான முடியவில்லை தேவநாதன் அவர்களே. சங்கீதம் இது இசை என்பது தன்னால் இசைந்து வரக்கூடிய, தானாக இசைந்து தரக்கூடியது. அது வரும், இதை நீங்கள் தருவீர்கள். தரும் பொழுது அங்கே உணர்ச்சியோடு தருவதற்கு உங்கள் உள்ளுணர்வு அந்த பாடலை நன்றாக உள்வாங்கி முதல் ரசிக்க வேண்டும் இல்லையா? அதன் பின்பு நீங்கள் அப்படி இறைவன் கொடுத்த எல்லா வரமும் கொடுத்திருக்கின்றார். அதை ஆண்டு கொள்வது எங்கள் கருத்தில் தான் இருக்கின்றது. நல்ல தளங்கள் கிடைக்க வேண்டும். உங்களுக்கு போதிய அளவு நேரம் கொடுத்து ரெண்டு பாடல்கள் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எங்கள் உறவுகள் ஒன்று நன்றாக தெரிய வேண்டும். முன்னிகள் தமிழ் வானொலியில் ஞாயிறுதோறும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் நாங்கள் பாடலாம், உங்களுக்கு உரிமை உண்டு. ஆதலால் ஒரு பாடலை தெரிவு செய்து ஆயத்தப்படுத்தி கொண்டு ஓடி வந்து பாட வேண்டும். அந்த நேரத்தில் பாடும் பொழுது நீங்கள் பாடலை கவனித்து நீங்கள் அழகாக பாடும் பொழுது இங்கே யாரும் சங்கீத பூஜனம் உங்களுக்கு புள்ளிகள் போட்டு வரிசைகள் பெறுவதற்கு இல்லை, உங்கள் திறமையை வளர்ப்பதற்கும் நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கும் எங்களை நீங்கள் மகளவை. இந்த பாடலை எத்தனை தடவைகள் நாங்கள் கேட்டுவிட்டோம். இசைத்தட்டு மூலம் எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்பவான் கண்ட குரல்லையும் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு வானொலியிலே வந்து தொலைபேசியிலே தனக்கு தானே நெறிப்படுத்தி தன்னைத்தானே நெறிப்படுத்தி கொண்டு பாடும் வல்லமை எல்லோருக்கும் இல்லை. உங்களை ஒன்று வந்து பாடுவர்களிடம் தான் இருக்கின்றது. எவ்வளவு சிறப்பு, சாதாரணமான விடயமில்லை. உங்களுக்கு மேலும் மேலும் இந்த இது வளர வேண்டும், இந்த கலை வளர வேண்டும். முத்தமிழிலே ஒன்று இசை, அந்த இசை வளர வேண்டும். அதில் பல தரங்கள் உண்டு. உங்களுக்கு ஏற்றதை கொண்டு வந்து தருவதற்கு உங்களுக்கு தளம் முன்றியல் தமிழ் வானொலி உண்டு என்பதை அன்போடு கூறிக்கொண்டு இரண்டாவது பாடலையும் தந்து ரெண்டு மலை பொழிந்து ரெண்டு விதமான மலையை தந்து பொழிந்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவநாதன் வாழ்த்துக்கள். என்னுடைய பேர்த்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள்.
1: நன்றி.
0: மீண்டும் வாழ்த்துக்கள். தமிழ் வானொலிக்கு அடுத்த உறவு வந்துவிட்டார் பாடகி எங்களுடைய. வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்கின்றீர்களா மகளே சாந்தி? இல்லை, அழைத்தவுடன் கிடைத்து விடுது. வாழ்த்துக்கள் அம்மா. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கிறேன் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கணும். ஒன்று மகிழ்ச்சிக்குரிய நாள் தான், எல்லோரும் வந்து பாடும் இல்லையா? அங்கே பதிவிட்ட போரே நான் பார்த்து விட்டேன், மகள் ஆயத்தமாக இருக்கின்றார் என்று சொல்லி. அழகி ராசா அவர்கள் பாடலை கேட்க ஆயத்தமாக இருக்கின்றார்களா?
2: ஐயோ,
0: பெருமழை ஒன்று வருவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. நான் குறி கூறுகின்றேன். சரி அம்மா, பாடுங்கள் மகளே. பாடுங்கள் பாடுங்கள், காத்துக்கொண்டிருக்கின்றோம். நான் பாடு, நாங்கள் பேசுவது கேட்கவில்லையா? இப்பதான் காதில் வந்து முழுதா? சரி, எங்க பாடுங்கள். நீங்கள் பாடுவதே நாங்கள் கேட்க வேண்டும். கொண்டு பாருங்கள், உங்களுக்கு கொண்டு வாருங்க. பாடுங்கள்.
2: மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடல். காற்று வெளியிடை கண்ணம்மா
0: பாடுங்கள்.
2: கா

கண்ணம்மா நின்ற காதலை எண்ணி களிக்கின்றே. காற்று வெளியீடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி களிக்கின்றே. அமுதூற்றினை ஒத்த இதழ்களும்

இந்த காற்று வெளியீடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன்.

0: கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். நன்றி ஐயா.
1: சாந்தி, இந்த பாடலை துணிந்து நீங்கள் பாடியிருக்கீர்கள். அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை இப்பொழுது பக்கவாத்தியங்களோடு நீங்கள் பாடியிருந்தால் அப்படி இருக்கும், சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் பக்கவாத்தியம் இல்லாமல் பாடும் பொழுது அதிசிறப்பாக இருக்கின்றன. தனி வரிகளை அப்படியே வரிகளை எங்களுக்கு ஒப்புவிக்கின்றீர்கள். அந்த பாடலின் ரசனையோடு நல்லதோர் பாடல், நல்லதோர் பாடல் அழகாக பாடி தெளிவாக தந்திருக்கிறீர்கள். அந்த இடம் விட்டு மூச்செடுத்து நீங்கள் அந்த சிறப்பாக அனுபவித்து பாடியிருக்கிறீர்கள். நன்றாக இருந்த அந்த பாடல். நேற்றைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் மகளே?
0: இதே பாடல்,
1: இதே பாடல் தான் வேண்டுமா உங்களுக்கு கேட்க? காற்று வழி இடை கண்ணம்மா பாரதியார்.
0: மிகவும் பிடித்த பாடல்,
1: நல்ல பாடல். இது படப்பிடிப்போட மேலும் சிறப்பாக இருந்தது. நேற்றைய தினம் நான் நீங்கள் வந்து கேட்ட பாடல் அந்த தூக்கம் முன் கண்களை தழுவட்டுமே என்ற பாடல். நான் நீங்கள் கூறும் பொழுது என் மனதில் பட்டது வந்து, நான் நினைத்தது வந்து எண்ணப்பறவை சிறகடித்து என்றது தான் இருகுறலில் இருக்கென்று கூறிவிட்டேன். நானும் சென்று தேடி பார்த்து விட்டு தான் நிந்தனைக்கு வந்தது. அடட்டு, இந்த பாடல் ஒருவர் பாடிய பாடல் என்று அதை ஒளிபரப்பியிருந்தேன். காற்று வெளியடை கண்ணம்மா என்ற பாடலை மீண்டும் நீங்கள் ஒரு தடவை கேட்டு மகளை விரும்புகிறீர்கள். வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்காக ஒழிக்கும் கேட்டு மகளை தான். நேரம் முடிவதற்குள் உங்களுக்கு நேரம் இருந்தால் வாருங்கள். நேரம் முடிவதற்குள் உங்களுக்கு நேரம் இருந்தால் வாருங்கள். மீண்டும் ஒரு பாடலை பாடுங்கள். நன்றி மகளே.
0: ஆடி மாதம், ஆமாங்க ஐயா, ஆடி மாதம் அந்த இந்த பாடல் பாடணும் இல்லைங்கய்யா, இந்த நாகம் பாடல் வருவது. இந்த பாடல் வீட்டுக்கு நாகம் வந்துடுச்சுங்கய்யா.
1: வந்துடுச்சா? எந்த பாடலாம் ஆடுவோம்? இந்த எந்த பாடல் பாடுனீர்கள்
0: இல்லைங்கய்யா? இந்த பாடல்
1: திருவருட்சொல்வர் பாடலா? நாதர்முடி மேல
0: பாடல் இல்ல இல்ல,
1: அதை விட என்ன பாடல்
0: மியூசிக் அது மாதிரி வரீங்க வருங்க அந்த அதுலதான் ஐயா கணவனே கண் கண்ட தெய்வம்.
1: கணவனே கண் கண்ட தெய்வம் தானே அது?
0: ஆமாங்க ஐயா.
1: அந்த திரைப்படம் நாகத்தோட நாகசாபம் பட்ட நாக லோகத்து நங்கையின் கதை தானே அந்த கதை? சிறப்பு சிறப்பு. நீங்க பாடியவுடன் என்ன பாம்பு வந்த வீட்டுக்கு அடித்து விட்டீர்களா அந்த பாம்பை?
0: இல்லைங்க ஐயா, நான் தூரமா நின்னு பார்த்து துரத்தி விட்டேன்.
1: பாட்டு பாடி நாகத்தையே அழைத்து விட்டீர்களா? ஆனால் நீங்கள் அதை கொல்லவில்லை, ஓட விட்டு விட்டீர்களா? உங்கள் ரசிகர்
0: பயம்.
1: சரி பாப்போம் இரண்டாவது பாடல் என்ன பாடல் கொண்டு வருகின்றேன் கேட்போம். நன்றி. எங்களுக்கு அடுத்த பாடலை தருவதற்காக இங்கே எட்டி பார்த்த ரேவதியை காணவில்லை. வர வேண்டும் ரேவதி. எங்கள் கஸ்தூரியை இன்று காணவில்லை, அவருக்கு என்ன தொல்லையோ தெரியவில்லை. நலமாக இருந்தால் போதும். வணக்கம் ரேவதி, வந்து விட்டீர்கள் பாடலை கொண்டு. வணக்கம் மகளே. வணக்கம். எங்கே உங்கள் இரண்டாவது பாடல் கொண்டு வாருங்கள் கேட்போம்.
2: இங்கு மழை பெய்ததால் இந்த பாடல் இப்போது.
1: நீங்கள் மழை பெய்கிறது மகளோட பாடுகிறது. ஒரு சிலருக்கு மழை வந்து பாட முடியாமல் பண்ணிவிட்டு விட்டது போல் தெரிகிறது. சரியா? சரி பாடுங்கள் கேட்போம். மழை பாடலை கேட்போம்.
2: பன்னீர் போவது இந்நேரம், பன்னீர் போவது இந்நேரம், அடையண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பன்னீர் போவது இந்நேரம், மழை தூத்தலே ஒதுங்க இடம் பார்க்குதே, மலர் அம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே, மழை பெய்யும் கோளாறு கொதிக்கிறே பாலாறு மழை பெய்யும் போலாறு, கொதிக்கிறே பாலாறு இது காதலாசிக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா, இது காதலாசிக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா, இந்த ஜொப்புடி வண்டேகள் போருதான் இடுமா, பொன்மானம் பண்ணியை தூது இந்நேரம், தங்க தாமரை மலர்ந்த பின்பு மூட்டுமோ, பட்டுப்பூடி படர இடம் தேடுமோ, மலர்கனை பாயாதோ மது குடம் சாயாதோ, மலர்கனை பாயாதோ

அம்மன் காட்டில் பெய்யும் காலம் அம்மா, பொன்மரம் பன்னீர் தூவுது இந்நேரம், ஆட எண்ணம் நீர் வண்ணம் மாறுது கண்ணோரம். பொன்மரம் பன்னீர் தூவுது இந்நேரம்,

0: பொழுது சுவாசத்தை விட்டு பாடுவது சிறப்பாக இருக்கு, நன்றாக இருக்குது. மகளே நன்றாக பாடுது. திடீரென்று இந்த எண்ணம் வந்துவிட்டவுடன் உடனே இந்த பாடலே எடுத்து விட்டீர்கள், அப்படித்தானே? முதலில் நினைத்திருக்கவில்லை, முதலில் நினைத்திருக்கவில்லை. சிறப்பு. திடீரென்று
1: நல்லாவே தயார் பண்ணணும்.
0: முன்பு ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தொலைபேசி கொஞ்சம் சக்தி குறைவாக இருந்தது, இப்பொழுது எல்லாம் சரி பண்ணிவிடும், சரளமாக கேட்கின்றது. நல்லது, நல்ல பாடல். ஆனால் ஹை பீச் நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் தொலைபேசியை நேரே வாய் நேரே இருக்க வேண்டும். சற்று தலை அசைத்தபடி ஆகத்து எடுக்கும் பொழுது அங்கால செல்ல பார்க்கின்றது. வாய்க்குள்ளால வெளியில வருகின்ற அந்த ஓசை நேரே துல்லியமாக தொலைபேசியினுடைய வாயிலே விட வேண்டும், அப்பொழுதுதான் இங்கே கேட்கும். நாங்கள் சிலவளை ராகத்தை அல்லது ஒரு சுரத்தை ஒரு உச்சஸ்தாயி போகும்பொழுது கழுத்தை இப்படி சரிப்போம் அல்லது நெளிப்போம். அந்த நேரத்திலே போனும் உங்களுடைய தொலைபேசியினுடைய வாயும் அதுக்கு உங்களோட வாய்க்கு நேரம் போகணும், அப்பதான் நீங்க ஒரு துல்லியமாக வரும். இரண்டாவது கொஞ்சம் தர மாட்டோம். நன்றாக இருந்த பொன்மாகம் தண்ணீர் தூவும் நல்ல பாடல். இந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் உங்கள் வாயில். இது வந்து ஆண் குரல்லே வந்த பாடல் தானே மகளே, இல்லையா? இந்த பாடல் ஆண் குரலில் பாடிய பாடல் தானே?
1: இல்லப்பா, இது பெண் குரல் தான்ப்பா.
0: ஆண் குரல் இல்லையா இதுக்கு? வினாக்களை தொடுத்து நாங்களும் விவரங்களை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். நாளை பாட்டு சவாரி, பாட்டு சவாரியில் சந்திக்கலாம். நன்றி அம்மா. அடுத்து வரும் உறவு யாராக இருக்கலாம்? இந்த அன்பு உறவு பரஞ்சோதி அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தோம். இரண்டு தடவை அவர் அழைத்திருந்தார். அவருக்கு இப்பொழுது நேரம் சென்று விட்டதோ அல்லது கிடைக்கவில்லையோ தெரியவில்லை. இருப்பினும் அவர் வசதி என்றால் வருவார், பார்ப்போம். அடுத்த உறவு யாராக இருக்க போகின்றது? நேரம் சரியாக 1:13:14 தொட்டுவிட்டது. இன்னும் 16 நிமிடங்கள் இருக்கின்றது நிகழ்ச்சி முடிவதற்கு. அதற்கிடையில் யார் வருகின்றார் என்று பார்ப்போம். வாருங்கள், பாடுங்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்விலேயே.

தமிழ்நாடு அங்கம் மழை பொழிகின்ற செய்தி எனக்கு நன்றாக கிடைச்சிருக்கிறது. அதனால் பலருடைய தொடர்புகள் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது. வந்தவர்கள் கூட இடையூறு இருந்ததை நான் அவதானித்தேன். இருப்பினும் சென்று விடுவோம் என்ற துணிச்சலோடு வந்து பாடியவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அவர்கள் இணையவும் முடியவில்லை. பாடல்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை கூட கேட்க முடியாமல் சில தடைகள் இந்த மழையினால் இருக்கின்றது. காரியமில்லை, மழை பொழியட்டும். எங்களுக்கு பசுமை கிடைக்க வேண்டும், மழையினுடைய ஆட்சி எங்களுக்கு வேண்டுமல்லவா. மழை வந்து எங்களை மகிழ வைக்க வேண்டும்.

0: வணக்கம் வணக்கம் மகளே ஷியாமலா, வணக்கம்.
1: அப்பா நான் வந்துட்டேன்.
0: வந்து விட்டீர்கள். இப்பொழுது வலைத்தளம் அப்படி இருக்குன்றது இங்க பதிவுல பார்த்தேன். மலை
1: வலைத்தளம் நல்லா இருக்குப்பா. நான் தான்ப்பா கொஞ்சம் ரொம்ப வேலையா இருந்தப்பா,
0: அதனால பாடலையும் கேட்க முடியும்.
1: அதனால பாடலையும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு கேட்டுட்டு யாரையும் பாராட்டி கூட பதிவு போட முடியல.
0: இங்க பார்த்தேன், எழுத்துக்களிலே பார்த்தேன். சரி, இப்பொழுது நேரம் கிடைத்து விட்டது, ஓடி வந்து விட்டீர்கள். என்ன பாடலை பாட போ? எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: நல்லா இருக்கப்பா, நல்லா இருப்பா. நான் மழை வந்ததால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: சந்தோஷம் சந்தோஷம் எங்க? அந்த சந்தோஷத்திலே துள்ளி குதித்து ஒரு பாடல் பாடுங்களேன் கேட்போம். என்ன பாடல்
1: பாடுறேன்பா? அலைகள் படத்துல இருந்துப்பா.
0: அலைகள் கொண்டு பாருங்கள்.

மலர்ந்ததொரு மல்லிகை பூ யார் வருவார்?

0: நன்றியப்பா.
1: அப்பாடா, ஒரு இடையூறும் இல்லாமல் தெளிவாக அழகாக, ஒரு வரிகளும் பிசகாமல், சொற்பிழை இல்லாமல், ஏற்றிறக்கம் எல்லாம் கவனமாக கவனித்து அழகாக நிதானமாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பாக நன்றாக பாடலை உள்வாங்கி அந்த பாடலின் ரசனையை நாங்கள் புரியுமென்னா, நிதானமாக பாடுவது வேறு, நிதானம் என்ற ஒன்று இருக்க வேண்டும். அந்த நிதானமாக அந்த பாடலை பாடினீர்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். இருந்து நேரத்திலேயாவது ஓடி வந்து ஒரு பாடலை தந்துவிட்டீர்கள், உங்கள் பங்கை அழித்து விட்டீர்கள். என்னுடைய பாடுவ ஒரு பாடல நிகழ்வுக்கு. சரி, உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒலிபரப்ப வேண்டும் நேயர் நேரத்திலே?
0: இந்த பாட்டையே போட்டுருப்பா, இது ரொம்ப நல்ல பாட்டு தான்.
1: பொன் என்ன பூ என்ன
0: பாடு, பொன் என்ன பூ என்ன,
1: இந்த இனிமையான பாடல். இந்த பாடலை உங்களுக்கு மீண்டும் கேட்க விருப்பம். சரி, நாங்கள் பாடுவது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சியாமலா பாடியதா, எங்களுடைய இசைத்தட்டு பாடுவதா நன்றா இருக்கிறது இல்லையா? மகிழ்ந்தோம். சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடலை தனிப்பட்ட முறையில் ஒருவர் வந்து தன்னுடைய சொந்த குரலில் நீங்கள் பாடும் பொழுது எப்படி எங்களை கவர்கிறது என்றுதான் பார்க்கின்றோம். இப்ப நீங்கள் எல்லாம் பெரிய சங்கீத வித்வான பாடகர்கள், அது நான் கூற வரவில்லை. எவ்வளவு தூரம் உள்வாங்கி இருக்கின்றீர்கள். இது ஒரு வானொலியிலே வந்து பாடும் பொழுது நானும் தொகுப்பாளரும் நீங்களும் மட்டும்தான் கேட்பதல்ல, உலகளாவ கேட்கின்ற, அதிலும் 30 வருடமாக இயங்குகின்ற எங்களுடைய வானொலி உலகளாவ சர்வதேசமாக இயங்குகின்றது. என்ன சர்வதேச நேயர் விருப்பத்திலே பாப்பிரம் எங்கெங்கிருந்தெல்லாம் பாடுங்க. அப்ப எங்களுக்கு வருகின்ற நேயர்கள் நிச்சயமாக அவதானிப்பார்கள். அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு குறிப்பெழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தரையும் கேட்பார்கள். வராதவர்களே அவர்களே என்னை தங்களுடைய தளத்திலே கேட்பார்கள், அவர் வரவில்லையா இவர் வர. ஏனென்றால் ஒவ்வொருவரும் நீங்கள் பாடுகிற விதத்தில் ஒரு சிறந்த பாடகர் என்று அல்ல, எப்படி நீங்கள் உங்களை இதிலே அர்ப்பணிக்கின்றீர்கள் என்பதுதான். ஆரம்பத்திலிருந்து வந்தவர்களை நாங்கள் பார்ப்போம். எங்களோடு வந்த உறவு நீங்கள் நீண்ட கால ஒரு உறவு. பல உறவுகளை எங்கள் உறவுகளை சந்தித்திருக்கின்றீர்கள். ஒவ்வொருத்தரும் வரும்போது இருக்கின்ற தெளிவும், இந்த பாடுவர் பாடலா நிகழ்வில் வந்து அவர்கள் பாடும்போது அவருடைய வளர்ச்சியும் உங்களுக்கே தெரிகின்றது இல்லையா? சிறப்பு மகளே, சிறப்பு. அப்ப ஒருவர் நீங்கள் உங்களை போன்றவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு. இப்ப கேட்கின்றார், நீ ஒரு பாட்டாவது பாடிட்டு செல்லுங்கோ. ஒவ்வொருத்தரும் பாடும் பொழுது அது ஒரு உத்வேகம் அடுத்தவர்களுக்கு, ஒருத்தரை ஒருத்தர் ஊக்குவிக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் சகோதர பாசத்தோடு எழுதுகிறீர்கள் நீங்கள் எல்லோரும். அதை இந்த வானொலியில் தான் நான் பார்க்கின்றேன். இப்போ ஒரு வானொலிகளில் இப்படி அவர்கள் இடமும் கிடைக்காது, இப்படியும் இல்லை. அடுத்த போதிய அளவு நேரமும் கொடுக்கப்படுகின்றது. சிறப்பு மகளே, சிறப்பாக
0: இருக்கின்றது.
1: உங்களை நான் நிறுக்கவில்லை. நீங்கள் முடிந்தால் வந்து இன்னொரு பாடல் பாடலாம், இல்லை என்றால் இதுவே எங்களுக்கு போதும். இது இந்த அளவுக்கு இறைவன் உங்களுக்கு இடம் கொடுத்து உங்களுக்கு காலநிலை ஒத்துழைத்ததுக்கு நன்றி கூற
0: வேண்டும்.
1: சிறப்பு மகளே, வாழ்த்துக்கிழமா, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. மூன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். பாடுவோர் பாடலாம் என்றவுடன் வெக்கப்பட்டு காற்றலைக்கு வராதவர்கள் இருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் நான் வந்து சேர்ந்து நான் வந்து ஆரம்பித்த வேளையிலே இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வே வருவார்கள். பேசுவார்கள், ஐயா உங்களோடு பேசிவிட்டு போகத்தான் வந்தேன், பாடல் ஒன்று கேட்போன்னு வந்தோம், பாடுவதெல்லாம் சரிபெறாதுன்னு பாடல் மட்டும் கேட்டவர்கள் உண்டு. மகள் வந்து இருக்கும்பொழுது எப்படியாவது ஒருவரி பாடுங்களே என்று அவவும் எடுத்து கொடுத்து எப்படியாவது பாட வைத்து விடுவார். என்ன காரணம் என்றால், உங்களுக்குள்ளே இருக்கின்ற திறமையை வெளியே கொண்டு வாருங்கள், உலகளாக உங்களை தெரிய வைப்பதற்கு இது ஒரு வானொலி, இது ஒரு தளம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இதை நன்றாக உபயோகிங்க. உங்களை யாரும் முகத்தை நீங்கள் பார்க்கவில்லை, நேரடியாக உங்களை யாரும் உங்களை ஒரு வித்தியாசமாக உங்களை ஒன்றும் கூற மாட்டார். இன்னும் உங்களை அரபரத்தை தந்து உங்களை உங்களுக்கு ஆதரவை தந்து உங்களை வளர்க்கின்றார்கள். பாருங்கள், ஒவ்வொருத்தரும் எவ்வளோ திறமையாக வந்து பாடுகிறீர்கள் என்று. ஏனைய வானொலியை காத்து கொண்டிருந்து இடம் கிடைத்தவுடன் அதவளவுதான், பேசுவதற்கே சந்தர்ப்பம் கிடைக்காது என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் நான் அப்படி கலை வாழ்க்கையில் இருந்த எனக்கு தெரியும். இது உங்களுக்காக அழகாக, உங்களுக்காக சோடிக்கப்பட்டு, உங்களுக்காக துவக்கப்பட்டு கொண்டு வந்த நிகழ்வு. என் மகள் மீரா அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இங்கே இசைக்கருவி இசைஞர்களை கொண்டு வந்து அந்த கலைஞர்களையும் வைத்துக்கொண்டு உங்களை பாட வைத்து மெருகூட்டி விடுவார். அப்போ அவர்கள் பாட அந்த இசை உங்களை இழுத்து கொண்டு போகும். இப்பொழுது நீங்கள் ஒரு தொலைபேசியில் நீங்கள் மட்டும் உங்களை நிர்வகித்து கொண்டிருக்கின்றீர்கள். யாரும் பக்கத்திலிருந்து கை காட்டி உயர்த்திப்பதை ஒன்றுமே சொல்லவில்லை. ஒரு இடத்துல சத்தம் அடுத்த சத்தம் வரக்கூடாதுன்னு சில வேளை மறைவில் இருந்து கூட பாடுவீர்கள். ஒரு சிலர் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை அழகாக கொண்டு செல்ல நீங்கள் அந்த இடைவெளியை நிரப்பி வந்து எல்லோரும் இணைந்து சிறப்பித்ததற்கு நன்றியை கூறுகின்றேன். நேரம் 1:25 தொட்டுவிட்டது. நாங்கள் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது என்று உறவுகளை இப்பொழுது முடிந்தால் ரேவதி நீங்கள் வந்து ஒரு முடிவுரை தரலாம் என்று எண்ணுகிறேன். முடிந்தால் வாருங்கள், அல்லது யாராவது விரும்பினால் நீங்கள் யாராவது வரலாம், வந்து ஒரு முடிவுரை தரலாம். முடிவுரை என்றவுடன் ஐயோ இப்படி சொல்லுவேன், நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிட்டு செல்லலாம், அதற்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது.

0: உலக வானொலிகள் ஒலிபரப்பாளர்கள் சில ஒரு சிலர், எல்லோரும் அல்ல, எல்லோரையும் எங்களுக்கு தெரியும் என்றும் கூற முடியாது, உறவுகள் எங்களோடு இருக்கின்றார்கள். ஒரு வானொலியில் சென்று பணியாற்றுபவர்கள் என்னோடு பழக்கமாக இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் கூறுவார்கள், எங்கள் வானொலியையும் அவர்கள் கேட்கின்றார்கள், அவர்கள் வானொலியையும் நாங்கள் கேட்போம். அங்கு வந்து பங்கு பெற்ற உறவுகள் எப்படி தங்களோடு நடமாடுகிறார்கள், உரையாடுகின்றார்கள், பாடுகின்றார்கள், நிகழ்ச்சிகளை தருகின்றார்கள், புத்திசாலித்தனமான, விவேகமான, விகடமான எல்லாம் செய்கின்றார்கள் என்று தெரியும். பகிர்ந்து கொள்வோம் நாங்கள். அங்கு அவர்கள் கூறும் குறை என்றால், தங்களுக்கு நேரம் பற்றா, தொகுப்பாளர் கூட கூறுகின்றார்கள், நேரம் எங்களுக்கு பற்றாக்குறை, வந்த உறவுகளோடு நீண்ட நேரம் பேச முடியாது, வருபவர்கள் காத்து கொண்டிருந்து அழைத்தாலும் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்து விட்டு நிறுத்தி விடுவோம். ஒரு சில உறவுகள் சென்று பங்கு பெற்ற பங்காளிகள் வந்து பேசியிருக்கால், போதிய அளவு நேரம் தருவதில்லை, நாங்கள் காத்து கொண்டிருக்கோம் அதிக நேரம், காத்திருந்து சென்று எங்கள் படைப்பை கொடுக்கும் பொழுது அதுக்கு போதிய அளவு அந்தஸ்து கிடைப்பதில்லை என்றெல்லாம் குறைபடுங்க. இது அவரவருக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட ஒரு சுவாரஸ்யமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கிடம் தான் தருவார்கள். நீங்கள் எங்கள் இங்கே இங்கே வந்து எங்களோட பங்களிப்பவர்கள் வேறு வானொலிகளும் பங்களித்ததை நான் அறிகிறேன், கேட்டிருக்கிறேன். அந்த வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர்களோடும் பேசியிருக்கிறேன் நான். ஆனால் எங்களை பொறுத்தவரையில், மொன்றியல் தமிழ் வானொலியை பொறுத்தவரை, எங்களுக்கு விளம்பரங்கள் தேவையில்லை. நாங்கள் விளம்பரங்கள் யாரிடமும் பெற்றுக்கொள்வதில்லை, பண வசூலிப்புகள் எங்களிடம் இல்லை. விளம்பரம் என்றால் பணம் பெறும், அதெல்லாம் எங்களிடம் தேவையில்லாதவை. அடுத்தது, எங்கள் அன்பு உறவுகளின் கொண்டாட்டங்கள் கொள்கைகள் வரும் பொழுது அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்பு எனக்கு தெரிய வைத்திருந்தால் அவர்களுக்காகவே நாங்கள் நிகழ்ச்சிகளை கொடுக்கின்றோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம். அது மட்டுமல்ல, பாட வேண்டும் என்று வருபவர்கள் பிழையாகவோ சரியாகவோ பாடுவதை பற்றி நாங்கள் ஒரு கதையும் பேச மாட்டோம். அவர்கள் பாட வேண்டும் சுயமாக ஒரு சுய உணர்வை அவர்களுக்கு கொடுத்து தைரியத்தை கொடுத்து விடுவோம். அதேபோன்று எங்களோடு வந்து இணையும் மற்ற உறவுகளும் ஒவ்வொருத்தரையும் தட்டி கொடுத்து கொண்டு தான் இருப்பார்கள். அவர்கள் யாரும் குறை கூற மாட்டார்கள். அதனால் இணைந்து சிறப்பித்தோம் நிகழ்ச்சியை. நான் ரேவதிக்கு சந்தர்ப்பம் கொடுத்தேன், அவருக்கு சந்தர்ப்பம் இல்லை போல் தெரிகின்றது. நேரம் சரியாக 1:29 தொட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேலை வந்துவிட்டது. நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்று வந்து பாடிய அன்பு உறவுகளாக யோகா ராஜி ஆரம்பித்து மகாலிங்கம், ரேவதி, மீண்டும் யோகாராஜி, சரவணன். சரவணன் எடுத்துக்கொண்டால் பெருமையாக இருக்கிறது எங்களுக்கு. மீண்டும் மகாலிங்கம், தேவநாதன் வந்திருந்தார், அற்புதமான பாடலை தந்து வித்தியாசமான வகையில் மீண்டும் ஒரு ராகத்தோடு ஒரு பாடலை இறுதியாக தந்திருந்தார் தேவநாதன். அவரை தொடர்ந்து சாந்தி, ரேவதி மீண்டும் வந்து பாடியிருந்தார். ஷியாமலா முடியாத நேரத்தில் ஓடி வந்து பாடினார், வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. இறுதி நேரத்தில் ரேவதி வந்துவிட்டார். வணக்கம் ரேவதி, பாருங்கள். வணக்கம், வணக்கம் ரேவதி.
1: வணக்கம் அப்பா, வணக்கம் அப்பா. நான் மற்றவர்கள் வருவார்கள், அவர்கள்
0: முடிந்து விட்டார்கள், வரமாட்டார்கள். நிகழ்ச்சியை பற்றி கொஞ்சம் கூற வேண்டும், நிகழ்ச்சியை பற்றி கூறுங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றியும் உங்களுடைய திருப்தியை பற்றியும் கூற வேண்டும். இதனால் எங்கள் வந்து பங்கு பெற்றும் நேயர்களுக்கும் என்ன பலன் உண்டு, கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் என்ன பயன் உண்டு என்பதையும் நீங்கள் தொட்டு சென்றால் நன்றாக இருக்கும். பாருங்கள்.
1: வணக்கம் அப்பா. இன்றைய 6ஆம் தேதி, செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம். இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருக்குமே ஒரு உற்சாகத்தை ஊட்டுகிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் ஓடி வந்து அழைப்பை ஏற்று பாட சரியாக காத்திருந்து பாடிவிட்டு அவர்கள் கொடுத்த வாய்ப்பை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு செல்வார்கள். இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்ல வேண்டுமானால், இந்த பொதுவாகவே எல்லோரும் பாத்ரூம் சிங்கர் சொல்லுவாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு தளம்னு சொல்லலாம். அதாவது ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி, ஒன்றுமே பாட வராதவர்கள் கூட இன்று வந்து அவரே தன்னுடைய வாயால் சொல்கிறார். அந்த பாடல் வரிகளை வரியாக பாடி காண்பித்தவர் இன்று வந்து பாடலை முழுமையாக பாடி 2வது பாடல் பாட வரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால், இதற்கு காரணம் வந்து ஊக்கமும் உற்சாகமும் தான். அதாவது நகைச்சுவையாக சிரித்து விட்டு செல்லாமல், உங்களால் முடியும், உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தைகளையே அழகாக பிடித்து கொண்டு இந்த அருமையாக இந்த தளத்தில் எல்லோரும் பாடுகிறார்கள். பாடுகின்ற மற்றவர்களையும் இது மாதிரி நீங்க நேரடியா இங்க வந்து பாடுறத விட நல்லா பழக்கப்படுத்தி பாடும்போது இது உங்களுக்கு இன்னும் நல்லா அமையும்னு சொல்வாரு. அதனால எல்லாரும் இப்பொழுது பாடுகின்ற பாடலை ஒரு விதம் பழக்கப்படுத்தி கொண்டு பாடுகிறார்கள். அதே போன்று அப்பா வந்து சொல்லும் போது என்ன சொல்வார்னா, அவங்க எல்லாம் வாத்தியத்தை வச்சு பாடுறாங்க, நீங்க வந்து மூச்சு கொஞ்சம் இடம் கொடுங்க, அப்படியே பாட வேணாம். இதெல்லாம் மனதில் பதிவாக்கி கொண்டு பாடும்போது பாடல் பாடுவது எளிதாகிறது. இப்பொழுது அப்பா சொன்ன மாதிரி எத்தனையோ வானொலிகள்ல நம்ம வரிசை கட்டி நின்றாலும் நமக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது, நம்ம சொல்ல வந்த கருத்துக்களை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னாக்கா முடிஞ்சு போச்சு, நேரம் ஆயிடுச்சு, அடுத்து வரங்க வேணும், அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தான் வறுமை வழி. பொறுமையாக இந்த மாதிரி கேட்கறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால இது ஒரு அருமையான தளம். இது வந்து நான் வந்து மிகைப்படுத்தி சொல்ல, இதை கேட்டுருக்கிற எல்லாருக்குமே இதை பத்தி தெரியும். இது அற்புதமான நிகழ்வு. பொதுவாகவே எல்லாரும் பாடுவர் பாடலான்ற நிகழ்ச்சி மட்டும் பாடல் கேட்கக்கூடியதா மட்டும் இல்லாம அதை நாமளும் பாடணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே அது இருக்கு. அது வந்து இந்த தளத்துல மிக அருமையாக இந்த தளத்தை அமைத்து கொடுத்த மீரா அம்மா அவர்களுக்கும் நன்றி. இதை உலகளாவிய கேட்கிற அனைவருக்கும் நன்றி. இன்றைய பொழுது வந்து அழகாக 8 பேர் வந்து பாடல் பாடி தங்களுடைய திறமைகளை, இரு பாடல்களையும் ஒரு பாடல்களையும் அழகாக பாடி மகிழ்வித்தார்கள். இந்த மழையினால கொஞ்சம் இணையம் சரியா இல்லை, ஆனாலும் குறையில்லாமல் இந்த நிகழ்ச்சி நடந்தறியது. இதற்கு ஊக்கப்படுத்திய அப்பா அவர்களுக்கும் மீரா அம்மா அவர்களுக்கும் தல வானொலி இந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அமைத்து கொடுத்த இயக்குனர் மீரா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உலகளாவிய தமிழ் நேயர்கள் நெஞ்சங்கள் அனைவருக்கும் மற்றும் நம்மளுடைய எம்டிஆர் அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: சிறப்பான ஒரு முடிவுரை என்னவென்றால், இந்த இறுதி வார்த்தை உலகத்தில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேரையும் ஈர்த்திருக்கும். என்ன உலகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், தினமும் அந்த நிகழ்ச்சிகளை கேட்கின்றார்கள், அதிலும் அதிகமாக கேட்பது எனக்கு வரும் தகவல்களின்படி பாடுவோர் பாடலான் நிகழ்வை. உங்கள் எல்லோருடைய பெயர்களையும் அவர்கள் குறிப்பிட்டு எழுதுகிறார்கள். நீங்கள் இறுதியாக உலகளாக இருக்கின்ற உறவுகளுக்கும் நன்றி என்று கூறியது அவர்களுக்கு உள்ளம் குளைந்திருக்கும். உண்மை அது. ஏனென்றால் அவர்கள் இவ்வளவு தூரம் அவர்கள் நேரலியில் வந்து பேச முடியாதவர்கள், பல காரணங்கள் இருக்கலாம். அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு எங்களுக்கு எங்களோட பிரதம அலுவலகத்துக்கும் என்னுடைய தளத்திலும் மக்களுடைய தளத்துக்கும் எழுதுவார்கள். அப்படி எழுதும் பொழுது நீங்கள் எவ்வளவு தூரம் அவர்களுடைய உள்ளத்திலே பதிந்திருக்கின்றீர்கள் ஒவ்வொருவரும் என்று தெரிகிறது. சாதாரண பொக்கிஷன் நிகழ்வு, உனக்காக நான் நிகழ்வு, அதில் வர்ற நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலையும் வருகின்ற கருத்துக்களை அவர்கள் உள்வாங்கி எழுதுகிறார். அது மட்டும் அல்லாமல் ஏனைய நிகழ்ச்சிகள், நீங்கள் எல்லாம் படைப்பாளிகளாக இருந்து எத்தனை படைப்புகளை தந்திருக்கின்றீர்கள், அது மறு ஒலிபரப்புகள் எல்லாம் செல்லும் பொழுது ஒரு சிலர் கேட்பார்கள் எப்படி இது நேரலையா என்று கேட்பார்கள். ஓடி வந்து அவ்வளவு தூரம் நல்ல தத்ரூபமாக நீங்கள் எல்லாம் செய்வதை அவர்கள் அங்கீகரிக்கும் பொழுது அவர்களுடைய அங்கீகரிப்புக்கு நாங்கள் ஒரு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். நல்லதோர் பதத்தை நீங்கள் இறுதியிலே தந்து அவர்களையும் குளிர வைத்திருக்கின்ற அவர்கள் குளிர வைத்ததெல்லாம் மனம் மகள வைத்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் ரேவதி, நன்றி உங்களுக்கு. அடுத்ததாக இன்னொரு நன்றி அம்மா. அடுத்து இன்னொரு குறிப்பு, இந்த பாடுவர் பாடலாம் நிகழ்வு வந்து ஒருவர் பாடும் பொழுது இன்னொருவருக்கு ஒரு உத்வேகம் பறக்கின்றது, அதே போன்று நானும் பாட வேண்டும், நான் சொல்வது சரியாக இருக்கு நீங்கள் நினைத்து பாருங்கள், அவர் இப்படி பாடுகிறார் நானும் அப்படி பாட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகின்றது. ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாகத்தான் இருக்கின்றீர்கள். ஒருவர் ஒருவர் மட்டம் தட்டியோ குறைவுபடுத்தியோ அல்ல, எங்கே எங்களது உறவுகள் யாராவது ஒருவர் ஒரு ஒரு பங்காளி வந்து பங்களிக்கும் போலே அவரை குறைவுபடுத்தி கூறட்டும் எழுதட்டும் பார்ப்போம், இல்லவே இல்லை. அது சின்னத்தனமான குணம் இல்லை எங்கள் உறவுகளிலே. பெருந்தன்மையாக அவர்கள் மேலும் மேலும் மெருகூட்டி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர் வர வேண்டும், இவர் வர வேண்டும் என்றெல்லாம் எங்கள் தேவாலயம் வந்து அவர் வர வேண்டும், இவர் வர வேண்டும்னு அவரோடு கேட்பார். என்றால் அவர் அப்படி உள்வாங்கி அவ்வளவு தூரம் எங்களை எங்களோட ஒன்றி விட்டார் அவர். இது ஒரு குடும்பமாக இருக்கின்றது. மற்றும் இங்கு வந்து பங்கு பெற்றவில்லை என்று நான் கவலைப்பட மாட்டேன் என்றால் அவர்களெல்லாம் தனி நபர்கள் அல்ல மகளே, குடும்ப சுமை உள்ளவர்கள், பணிபாடோடு இருப்பவர்கள். இப்பொழுது நேரம் 11 மணி, உங்களுக்கு 11:06 அங்கே. இந்த நேரத்தில் குழந்தைகள் தூங்கி கொண்டிருப்பார்கள். ஒரு சிலருக்கு கணவன்கள் வேலைக்கு சென்று மீண்டும் வந்து அந்த இதில் இருப்பார்கள். மனைவியர்கள் வேலைக்கு அப்படியே பணிக்கு செல்பவர் இரவு பகல் வேலைக்கு செல்பவரும் இருப்பார்கள். வீட்டு தொல்லைகள் அதிகம், பாடம் பள்ளிக்கூடம் ஆரம்பித்து பாடசாலைக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு இடையூறு இருக்கக்கூடாது என்றெல்லாம் பலபடியும் இருக்கின்றது. அதனால் நான் குறைநீக்க பாட எல்லோருக்கும் மொட்டை மாடி ஓடி சென்று இருந்து பேசுவதற்கிடம் இல்லை. வீட்டின் உள்ளே தான் நீங்கள் இருந்து பேச வேண்டும். இப்போ நீங்களெல்லாம் வீதியில் நின்று பாட முடியுமா? முடியாது. வீட்டிலே தான் இருக்க வேண்டும். அதற்கும் உங்களுக்கும் அங்கே அனுகூலமாக இருக்க வேண்டும். அதை நான் நன்கு உணர்வேன். நல்லது அன்பு மகளே, சிறப்பாக வந்து பாடி மறந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த மகிழ்ந்த வாழ்த்துக்கள், என்னுடைய நல்ல ஆசைகள் உங்களுக்கு. உங்களை விட மூத்தவன் நான், என்னுடைய நண்பரைய சங்கீத வித்துவான் இல்லை, என்னுடைய ஆசைகள் என்றும் உங்களுக்கு உண்டு. ஏன்னா நீங்கள் எனது பிள்ளைகள், என்னுடைய உறவுகள். அப்படித்தான் நான் மதித்து வாழுகிறேன். அதை கணித்துத்தான் ஒருவரும் வருகின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் இறையருள் நிறைய உண்டு. வரவில்லை என்றவுடன் நான் எங்கள் வானொலிக்கு வரவில்லை என்று கேட்கவில்லை. நான் கேட்டு அவர்கள் நலமாக இருக்கின்றார்களா என்ற இந்த காலகட்டம் அப்படியான கட்டம். யாருக்கு என்ன எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது, என்ன துன்பம் வரும் என்று தெரியாது, எவ்வளவு துன்பச்சுமைகளோடு இருப்பார்கள். ஆதலால் எல்லாவற்றையும் நானும் உணர்வேன். நானும் ஒரு உங்களை போன்ற ஒருவர் தானே. ஆதலால் எல்லாம் இறைவனால் நீங்களும் வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்புகள். மீண்டும் நாளைய தினம் பாட்டு சவாரி 161 என்று எண்ணுகிறேன் நிகழ இருக்கும். சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கும். வந்து எங்களோடு இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மென்மேலும் நன்மையும் சௌபாக்கியமும் கிடைக்க வாழ்த்து கூறி, எல்லாம் வல்ல இறைவுடன் உங்களோடு நானும் இணைந்து இருகரம் கூப்பி, இறைவா மனித நேயம் அறம் ஜீவகாருணியம் காத்து நாங்கள் வாழ்வோம், எங்களுக்கு சமதர்மம் சமாதானம் அமைதி கிடைக்க வேண்டும், நல்லன செய் என்று கூறி, என் அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கும் வணக்கி, இவற்றுக்கெல்லாம் மூலமாக இருந்து இவற்றையெல்லாம் நான் அறிய வைத்த என் அன்பு தமிழ் அதற்கு தலை வணங்கி, இவற்றையெல்லாம் எங்களுக்கு அளித்து இந்த சொர்க்க பூமியை கொடுத்து வாழ் இதுதான் சொர்க்கம் என்று அனுப்பிவிட, இந்த வாழ்க்கையை நாங்கள் சொர்க்கமாக எண்ணிக்கொண்டு மகிழ்வோடு வாழ்வோம் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மீண்டும் அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களையெல்லாம் எனக்கு கிடைக்க வைத்த இந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கும், என்னை இந்த ஆசனத்தில் அமர வைத்து இந்த நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்து பரிமாற வைத்த பக்குவத்துக்கும் ஆளாக்கி வைத்த என் அன்பு மகள் மீராவுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்னி ஒரு தொகுப்பாளராக உங்களோடு ஏற்று, அப்படி இல்லாமல் அப்பா பிள்ளைகள் என்று என்னோட உறவு பாராட்டும் உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றியை தந்து இன்றைய நிகழ்ச்சியை இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 6வது நாள் கதம்பத்திலே பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி இனிதாக நிறைவேறுகின்றது. அன்பு உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனிமையான காலை நேர வணக்கம். மன்னிக்க வேண்டும் என் அன்பு உறவுகளே, சரியா 45 நிமிடங்கள் நான் சற்று தாமதமாக வந்திருக்கிறேன். இருந்தாலும் எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர் அமலன் அவருடைய நிகழ்ச்சியை கேட்டிருப்பீர்கள், அவருடைய அரை மணி நேர நிகழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டிலையில் உங்களோடு மீற ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். அந்த பாடலை தொடர்ந்து இன்றைக்கு நான் கொடுக்கும் சொல் இலகுவான சொல்லை கொடுக்கலாமா என்று யோசிக்கிறேன். சரி, இன்றைக்கு நாங்கள் அன்றைக்கு ராசாத்தியை கொண்டு வந்தோமில்ல, இன்றைக்கு ராசாவை கொண்டு வரலாம். பார்ப்போம், ராசா கொண்டு வந்தேனோ தெரியவில்லை, இல்லை கொண்டு வரலாம். ராசா கூடுதலாக முதல்ல வரணும் நீங்கள், அதாவது முதல் பகுதியிலேயே ராசாண்டு வரணும், அப்போதான் நல்லா இருக்கும். என்றாலும் கேட்கலாம் இந்த பாடலோடு.

0: வணக்கம் சொல்லிருக்கா, ரேவதி அம்மா வணக்கம் சொல்லிருக்கா, ராசாவை உன்னை நம்பி என்று பாட்டு எழுதிட்டா. சரி, இளவரசி இருக்காரு, இது அந்த படத்துல சொன்ன மாதிரி இளவரசி இருக்காரு, ஆண்டாள் இருக்காரு, ரேவதி அம்மா இருக்காரு. சரி, என்ன மற்றவங்க எல்லாம் சத்தம் போடாம அமைதியா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா? ராசா ஒரு கை வந்து இப்ப மூன்று நாளா ராஜகுமாரை காணாமல் இன்றைக்கு தான் ஒரு கும்பிடு போட்டிருக்காருங்க. வணக்கம் ராஜகுமார். சரி, காற்றலையில இணைந்து கொள்ள முதல் அன்பு உறவு இவ தொடக்கி வச்சா ஓஹோண்டு போகும் வானலே, இங்க பாக்கலாம். வணக்கம் ஆண்டாள் அம்மா, எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க ஆண்டாள்?
1: என்ன
0: பனிஷ்மெண்ட் தர போறீங்க? கொஞ்சம் இருந்தாலும் பிள்ளைகள் அப்படி இல்ல, பிள்ளைகள் ஏதாவது புள்ள விட்டுச்சேன்னா கொஞ்சம் இருந்தாலும் நீங்க உருக்கணும். அன்பையை காட்டினா புள்ள கெட்டு போமில்ல. இப்ப நான் இன்றைக்கு 45 நிமிஷம் லேட், அப்ப நாளைக்கு யோசிப்பா என்ன பேசல தானே, அப்ப நான் என்ன ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி செய்யக்கூடாது இல்ல. பாக்கலாம் யார் வந்து நல்ல உருக்கி இப்படி வரலாமா நீங்க, சரியா டைமுக்கு வரணும் இல்ல, அப்படி உருக்கணும். பயப்படுறீங்க. சரி, இன்றைக்கு ராசா என்று சொல்லுங்க பாக்கலாம் ஒரு பாடல்.
1: ராஜா ராஜா ராஜா தி ராஜன் ராஜா
0: பாருங்க. வணக்கம் இளவரசு. இளவரசு
2: வணக்கம்.
0: அம்மா வந்து கலக்கிட்டா, அம்மா வந்து கேட்ட பாட்டை கேளுங்க என்னண்டு. ராஜா ராஜா தி ராஜா எங்கள் ராஜா என்று கேட்டிருக்கான். இப்ப
2: நான்
0: எப்போ ராஜா இருக்கட்டும், இப்ப நான் ராசா ஆண்டு கொடுக்கவா ராஜா ஆண்டு கொடுக்கவா சொல்ல?
2: அம்மா எப்படி எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல, ராசாத்தி மட்டும் இடையில வந்தா பரவாயில்லன்னு சொன்னீங்கல்ல. ஏன் உங்களுக்கு இந்த
0: வாசா மட்டும் முன்னுக்கு ஏன் கொண்டு வரீங்க? இதுக்கெல்லாம் விளக்கம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நான் நல்லதை செய்ய போனா நீங்க அதை கெட்டதான் நினைக்கிறீங்க. அதாவது வாசாவை மட்டும் முதல் தொடக்கத்துல கொண்டு வாங்க ராஜாவன்னு சொன்ன. அப்ப இப்ப இவர் கேக்குற ராசாத்தி இடையிலையும் கொண்டிருந்தான்னு சொன்னீங்களே, எங்களுக்கு கொண்டு ஓர வஞ்சனேன்னு கேக்குற, இதுக்கு என்ன விளக்கம்? சரி பாக்கலாம், எந்த மனசுல இருக்கிற என்ன விளக்கத்தை யார் கண்டுபிடிக்கிறேன்னு பாக்கலாம். என்ன விளக்கத்துக்காண்டி நான் அப்படி சொன்னேன், சரியா?
2: ராசா முதல்லதான் வரணுமா?
0: முதல்ல ராசா, ராஜா ராஜாவும் கொடுப்போமா ராசாவை கொடுப்பாங்க? இப்ப எந்த கேள்வி எல்லாம் அதுதான், ராசா என்று தொடங்குறது நிறைய இருக்கு. அப்ப அம்மா பாட்ட மாத்தன, ராசா அண்டு தான் வரணும் இல்லையா, ராஜா அண்டு வரக்கூடாது. சரி அம்மா, இன்னைக்கு ராசாவை கொடுக்கலாம், சரியா?
2: பாடல் கூட
0: வடமொழி
2: சொல்ல கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்ப ராசான்னு கொடுங்க.
0: ராசாவே குடுக்கலாம் நாங்க. எங்களோட இப்ப ஒரு ராசா இணைஞ்சிருக்க, எங்கட ராசா நீண்ட நாளைக்கு பிறகு இளவரசி ஒரு வணக்கம் சொல்லுங்க. அந்த ராசாக்கு யாருன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம் அந்த ராசாவை.
2: யார் அந்த ராஜா? வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ராஜகுமார்.
3: பேசுறீங்க
2: அந்த ஊர் பேரு, அந்த ஊர் பேரு என்ன சொல்லுங்க?
3: ஊர் தமிழ்நாடு தாங்க.
2: தமிழ்நாடு தாங்களா?
0: தர்மபுரியூட்டுக்கு
1: ராஜகுமார்
2: அண்ணா கிடையாதம்மா.
3: இப்படி அனுமந்தபுரம் ஒரு எம்டிஆர் வானொலியின் அறிவிப்பாளர் நீங்க, முக்கிய நீங்க ஒரு தூண் நீங்க, இப்படி யாரு யாருன்னு கேக்குறீங்க?
2: எனக்கு தெரியுதுன்னு எனக்கு
0: தெரியுது.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வாட்ஸ்அப்ல
2: வாட்ஸ்அப்ல
0: யாரும் எழுதிட்டாங்களோ யாராவது?
2: இல்லீங்களா? அந்த குரலில் உள்ள வசீகரம், அழுத்தமான பேச்சு,
0: அந்த வேட்டிய மடிச்சு கட்டு.
3: இந்த இரவு நேரில் இப்படி ஒரு உத்தேத்தரவா?
2: நீங்க காட்டலைக்கு வந்து நீங்க பேசுறால
3: நாங்கெல்லாம்
2: கண்டுபிடிச்சிருவோம்
3: யாருன்னு. தெரிஞ்சாதான் அதுக்குனாலதானே நீங்க நேற்று ஒரே வர சொல்லி போட்டீங்க, அனுமந்தபுரத்துல ஒரு வயிற கருப்பு வைரமே இருக்கும் இல்லைங்களா? இட்லி கதை, சூனியம், ராசாத்தி, அன்பு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
0: எல்லாம் கேக்குறது இருக்கட்டும், இந்த கருப்பு வைரத்தை நான் மறந்துட்டேன். நீங்க கருப்பு வைரம் சொல்லும் போது கூட ஏதாவது இருக்கும்.
3: நானும் நேற்று அப்படித்தான் யோசனை பண்ணிட்டேன். அப்புறம் தான் சொன்னாரு அனுமந்தபுரத்துல இருக்கிறோம் அப்படின்னீங்களா? அனைவரும் நலம் நலமறிய அவளோடு சாப்பிட்டு இருக்கிறோம். எல்லாம் நல்லா இருக்காங்க.
0: இணைப்பு ஏதோ செய்யுது பாத்துக்கோங்க. ஏனண்டா கருப்பு வைரம் எந்த கலங்கமும் எல்லாம் இருக்கு. பக்கத்துல ஆண்டாள் அம்மா இருக்கிறா, அவருக்கு அவ
3: வணக்கம். ஆண்டாள் அம்மா வணக்கம், இதான் உங்களோட முறை முறையா பேசுறோம். வணக்கம் அம்மா.
0: இப்பவும் கம்மியா கேக்குதா?
3: நீங்க
0: ரெண்டு பேரும் உதவி செய்து அம்மாக்கு ஒரு ராசாண்ட பாட்டு எடுத்து கொடுங்க.
4: அம்மா இந்த நேரத்துல வந்து அம்மாவுக்கு பதிவு பண்ணீங்க. ஆண்டல்
0: அம்மா, அம்மா, அம்மா. உங்களுக்கு உங்களுக்கு இப்ப இவங்க தெரிவிச்சிருக்காங்க மானசன் திரைப்படத்துல இருந்து ராசா ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூ பூவ போல அந்த பாட்டு குடுக்கறோம்.
1: ஒரே
0: அது வீட்டுல அம்மாக்கு இப்ப இந்த காட்டில எல்லாம் இந்த ராசாவை பிடிக்காட்டின்னு நாங்க வேற ராசா குடுக்கறோம். அப்படித்தானே பொறுத்து அதனாலதான் நாங்க அந்த ராஜாவை தள்ளி வச்சிட்டோம். அவரு கொஞ்சம் தலக்கணம் இருக்கு ராஜான்னு சொன்னா. ராசாண்டா அன்பு தான் ராசா வாட ராசா எங்க கிட்ட வாட ராசா இந்த உலகில இருக்கிற எல்லாரும் ராசாண்ட அந்த சொல்ல தங்களோட குழந்தைக்கோ அல்லது கணவனுக்கோ அல்லது காதலனுக்கோ யாருக்காவது பாவிச்சிருப்பாங்க. நீங்க சொல்லுங்கம்மா எப்படியும் பாவிச்சிருப்பாங்க இல்லையா?
3: குழந்தைகளுக்கு
0: பாத்துக்கிறது
3: கூப்பிடுறது
0: அது உண்மை பொருங்க. இப்படி அந்த வெங்காயம் வெட்டுறதுக்கு சத்தியமான கலவரத்துக்கு என்ன ராசா இருக்க செய்யுங்க ராசான்னு கேப்பாங்களா இல்லையா? மனைவிமாரும் கணவன் அப்படித்தான் கூப்பிடுறாங்க. என்ன ராசா இது செய்யறீங்கன்னு கேப்பாங்க. எப்படியா ஏனுங்க ராசா இப்படி செய்யறீங்க? அம்மா உண்மைதானே அம்மா நீங்க உங்களோட
4: கணவன் 1985
3: முன்னாடி
0: இப்ப டே என்று பாத்தீங்களா? இப்ப என்ன டே என்று கூப்பிடுறாங்க? டே இங்க வந்து வெங்காயத்தை ரெண்டு தரம் வெட்டிட்டு போ என்று சொல்றாங்களா? அப்படியா ஏங்க இப்படி என்ன அந்த மனைவி மேல இவ்வளவு அப்படியெல்லாம் நீங்க அம்மா
4: அப்படிதான் கூப்பிடுறாங்க?
0: அம்மாவும் நீங்களும் சேர்ந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பெண்கள் எல்லாம் அப்படி
4: மெட்ராஸ்ல அப்படிதான் கூப்பிடுறாங்க சொல்றாங்க பாருங்க. இல்லம்மா
0: சொல்லுங்க
4: அப்படிதான் கூப்பிடுறாங்க.
0: அப்படிதான் கூப்பிடுறாங்க
4: மெட்ராஸ்ல.
0: உண்மையாவா கணவனியா? கணவனியா
4: பேர் சொல்லிதான்
0: கூப்பிடுறாங்க. பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படி வந்துருச்சு. டே என்று கூப்பிடுறாங்களா? என்னங்கம்மா பாசம் அதிகமா போன டே என்ற வார்த்தை
3: 2020 முன்னாடி தாமா வாங்க போங்க மாமா அத்தான் பாசா எல்லாமே இருந்துச்சு.
0: இப்ப டே தான் பாசம் அதிகமா.
3: இப்ப 2020 பேர் குளிச்சும் கூப்பிடுறாங்க
0: டே என்று கூப்பிடுறாங்க.
3: அப்புறம்
4: பேர் சொல்லி கூப்பிட்டா கூட வருத்த வரக்கூடாது அந்த காரணத்தால. என்னடா மாமா
0: என்ன சொல்ற? என்னடா மாமா
4: என்னடா மாமா
0: என்னடா இங்க வாடா அப்படி கூப்பிடுறாங்களா? அப்படியா
4: மாமா சேர்த்துக்கிறாங்க. மாமா சேர்த்துக்கிட்டா சரி பாசத்துல சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட மாட்டாங்களா?
0: இல்ல நீங்க பாருங்க அதவா நீங்க உங்க மனசுக்குள்ளே சிரிக்கிறீங்க. நான் சொன்னேன் அது அவ்வளவு அன்பா அவங்க. சரி இன்னொருத்தர் இணையறாருங்க அவரை கேட்கலாம். ஒருக்கா அவரையும் கேட்டுங்க எப்படி கூப்பிடுறாங்க. யாருன்னு கண்டுபிடிங்க நீங்க எல்லாரும். வணக்கம் சொல்லுங்க நீங்க.
4: வணக்கம்
3: வணக்கம்
4: யாரு இங்கிருந்து?
0: அம்மா சொல்லிட்டா அம்மா சொல்லிட்டா அம்மா சொல்லிட்டா அம்மா சொல்லிட்டா சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா.
5: நாகராஜன்.
0: நாகராஜன்
5: சத்தம்
6: போட்டு. வணக்கம் வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் அம்மா. வணக்கம் நலமா.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: சரி உங்களோட
5: இணைப்புன்னு
0: உங்களோட இணைப்புல ரெண்டு ராசா இருக்கிறாங்க. நாகராஜன் இவர் நாகராஜன் பாருங்க. ரெண்டு ராசாக்கள் இருக்காங்க. ஒன்று இளவரசு, அடுத்தது வந்து பொன்சேகர். அவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். நலம் நலம் நலம் நலம் சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி.
0: நாகராஜன் நீங்க சொல்லுங்க. உங்களோட ஊர்ல உங்களோட வீட்டுல உங்களை சரி சின்ன பிள்ளையில இருந்து இப்ப வளர்ந்து இப்ப நீங்க திருமணமான வரைக்கும் யார் யாரெல்லாம் உங்களே ராசா இங்க வாங்க ராசான்னு கூப்பிட்டுருப்பாங்க?
6: என்ன எல்லாரும் கூப்பிடுறது
0: ராசான்னு கூப்பிடுவாங்க. யாரோட ராசா
6: உங்களே? நாகராஜன் காடி அந்த நாகாவை எடுத்துட்டு ராஜான்னு கூப்பிடுறாங்க. அதேதான் கூப்பிடுறாங்க.
0: மனைவி எப்படி கூப்பிடுறா நாகராஜன் உங்களை?
6: மனைவி மனைவி மாமான் கூப்பிடுவாங்க.
0: மாமான் தான் கூப்பிடுவாங்க. அப்ப இதுல இது இவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்ல அப்படித்தான் பொன்சேகர் இல்லையா?
6: பேர்ல அவர் ராஜாவா தான் இருக்கிறாரு.
0: அவர் ராஜாவா
6: தான்
0: யாரும் கூப்பிடலாம். அந்த பேர்ல ராஜா இல்லாம இருக்கிறவங்களை அன்போட மனைவி எப்படி கூப்பிடுறான்? சரி இந்த காலத்து மனைவியால் எப்படி கூப்பிடுறாங்க நாகராஜன்? அது ஒரு நீங்க சொல்லுங்க பாப்பா. நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களோட மனைவிய விடுங்க நடைமுறையில.
6: பொதுவா நடக்கிறது வெளி நடப்புல சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருந்தா ராசாமி பேசுவாங்க.
4: அப்ப கோபமா இருந்தா
6: கேட்டிருக்கிறாங்க.
0: வீட்டுல கேக்குறாங்க. வீட்டுல
4: அம்மா சாத்தி அம்மா பேச சொல்லுங்க. ஹிமாலாட்சி அம்மா பேசி பேச சொல்லுங்க. என்கிட்ட கொடுங்க
0: சாத்தி அம்மா
6: பேசுறீங்களா?
4: இருக்கிறேன். இன்னைக்கு வந்து ராசா பாட்டு சாத்தி அம்மா அவர்களுடைய விருப்பமா தான் நீங்க தரணுமா? நீங்க அவங்கள்ட்ட பேசி அந்த பாடல கொடுங்க.
0: சரி எங்க வாங்க சாத்தி அம்மா. நீங்க இருக்க வாங்க ஒருக்கா பேசிட்டு அவர்கிட்ட கொடுங்க.
6: சாத்தியமா வர்றீங்களா? எப்படி கேக்குறாரு வர்றீங்களா? சாத்தியமா வர்றீங்களான்னு
0: கேக்குறாரு.
6: இதுலயே தெரிஞ்சுக்கலாம். அது ஏன் நீங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க? அது ஏன் பேசுறதுனால ரொம்ப வெக்கப்படுறாங்க.
0: கஷ்டப்படாங்க கஷ்டப்படாங்க. சரி சரி கஷ்டம் பண்ண வேணாம் அவங்கள. ராஜகுமார் எங்கட அன்பு ராசா இணையராருங்க. ராசா இணைச்சிக்கலாம். ராசா நீங்க ஒரு கட் பண்ணா தான் நான் உங்களை இந்த பக்கத்துல இணைக்கலாம்னு நினைக்கிறேன். இணைச்சிக்கலாம்.
6: ராசாத்தி மனசுல ராசா நினைப்ப பாத்துக்கலாம்.
0: அதான் நீங்க கேட்க போறீங்க நாகராஜன்.
6: நான்
0: சொன்னேன் ராசாவை முன்னுக்கு வைங்க.
6: ராசா முன்னு வைக்கிறீங்களா?
0: கூடுதலா நீங்க முன்னுக்கு
6: வைக்கணும்.
0: அது என்ன படம்
4: ராசாவே என்ன பிடிக்கலையா? என்ன ஒரு பாடல் புதிய பாடலா இருக்கு?
6: ராசாவே என்ன பிடிக்கலையா அப்படி ஒரு பாடல் இருக்கு.
4: அது வந்து வேற ஒரு சாயல வரணும். ராம்ஜி அண்ணாவும் ரம்யா கிருஷ்ணன் அவர்களும் பாடுவாங்க.
6: ஆமா ஆமா ஆமா.
4: என்ன
0: தெரியலையா? உங்களை விடைபெற்றுக் கொண்டு மற்றவர்களை இணைக்கலாம் இதுக்குள்ள. அம்மா உங்க பாட்டு மாறாது. ராசா ராசா பாட்டு.
4: நன்றி
0: நன்றி நன்றி. சரி இப்பொழுது எங்களுடைய தர்மபுரி ராசா வராருங்க. அவரான ராஜா தான் ராஜான்னு தான் சொல்லுவாரு. இருந்தாலும் நீங்க நம்பாதீங்க. வீட்டுல எல்லாம் எப்படி கூப்பிடுறாங்க அவர் தான் இப்ப அருமையா சொல்ல போற உங்களை எல்லாம் இருக்கும். இப்ப இப்ப நாகராஜ் நீங்க கேட்ட பாட்டு சொல்லுங்க, இளவரசு நீங்க கேட்ட பாட்டு சொல்லுங்க முதல்ல. இளவரசு
4: அம்மா ஆண்ட ஆண்ட நம்ம பாடு வச்சீங்களா மாரஸ்தன்
0: திரைப்படத்துல இருந்து? அதை எடுத்துட்டேன், அதை எடுத்துட்டேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஒரு நிமிஷம். ராஜகுமாரன் ராசா, ராசா
6: தர்மபுரி ராசாவே உன்னை நம்பினேல்ல ராசாவா. வணக்கம் வணக்கம் வணக்கம் அரசு ராஜகுமார்
0: பொன்சேகர்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: பொன்சேகர். நீங்க நீங்க பேசுறது இல்ல ராசா.
6: ஐயா வணக்கம். நிலம் நிலம் நிலம் நிலம் நிலம் நான் பேசுனது இல்ல ஐயா கிட்ட பேசுனது இல்ல ஐயா. நலமா நலமா நலமா நலமா நலமா இருக்கு ஐயா. நிலம் நிலம் நிலமதி ஆவல் சொல்லுங்க. குரலை கேட்டு நான் கேட்டு நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க. நான் வந்து நல்லா லீவ்
0: விட்டுட்டேன். என்ன நடந்தது? என்ன நடந்தது?
6: சனிக்கிழமை போனது ஞாயிற்றுக்கிழமை வேலையின் பழுவின் காரணமாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. அந்த உடனே டயர்டா இருக்கு, வர்றது 10:30 வர பார்த்தவன கண்ணு தொக்குது. கேக்குறேன் பேசலன்னா ஆமா
0: தூங்கி போறீங்க.
6: பாக்குறேன், பாத்துட்டு இருக்கிறேன். பேச முடியல,
0: கேட்டுட்டுதான்
6: இருக்கிறேன். வானொலி கேட்டுதான் இருக்கிறேன்.
0: கேட்டு இருக்கிறீங்க, சந்தோஷம். நாங்க எவ்வளவோ நினைச்சிட்டோம். அதான் உங்களுக்கு உங்களோட நீங்க கஷ்டப்பட்டு இருந்தா உங்களை ஆட்டுறதுக்கு தான் இந்த 3 ராசாக்களை பக்கத்துல வச்சிருக்கேன் நான்.
6: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எல்லா
4: ராசாக்களா
6: வணக்கம் வணக்கம்.
4: நலமா இருக்கேன். ரொம்ப நேரத்துல வந்து திருடாத் திருவி என்ற திரைப்படத்துல இருந்து ராசா ராசா மல்ல ராசா
6: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கங்க.
7: நன்றி நன்றி.
6: சொல்லுங்க
4: சார்.
6: விசேஷம் போயிட்டு இருக்குது, சத்தங்கம் அதிகமா கேட்க நினைக்கிறேன் உங்களுக்கு.

0: அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. இடம் மாறி இருக்காங்க நினைக்கிறேன்.
1: ஆமா, கோவைக்கு போயிட்டா. வணக்கம் அம்மா, உங்களுடைய அந்த குறி சொல்ற இல்லாம நாங்க எல்லாரும் இப்ப எங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது தெரியாம இருக்கிறோம் இல்லையா?
2: குறி எல்லாம் சோனியை வச்சுட்டாங்க
1: எல்லாரும்.
2: மற்றது
1: எங்களுடைய புதுக்கோட்டை செல்வகுமார் இருக்கார், அவர்கிட்ட கேக்கலாம். ராசா என்ன
2: உதவி
1: செய்யுங்க. அவருக்கு ஒரு ராசா கொடுங்க, ராஜகுமாரனுக்கு ஒரு ராசா
0: கொடுங்க.
1: ஏங்க சந்தோஷமா இருக்கிற வாசால வாசாத்திய கூட்டி கொண்டு வரீங்க நீங்க? கொஞ்சம் சந்தோஷமா
3: நல்லா இருக்கும்.
1: இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, கண்டுபிடிக்கலாம இருக்கேன். சரி, இடையிலேயே சொல்லலாம், சொல்லுங்க. விட்டு
2: கொடுத்தாச்சுங்களா?
1: இல்ல சொல்லல. சரி, இளவரசு இடையிலேயும் கொடுக்கலாம், ஏன்னா
0: பாவமாக இப்படி சொல்லுங்க. இப்ப பாருங்க,
1: இப்ப யாருக்கு இந்த மாசாதி மனசுல வாசாவின் நினைப்பு தான் யாருக்கு?
2: ராஜ்குமார், ராஜ்குமார், ராஜ்குமார்.
1: இந்த வாசாதி மனசுல
2: ராஜா நினைப்பு தான்.
1: ராஜா இல்ல, இது ராசா.
2: ஒரு தேசம் உண்டானது நல்லா இருக்கும் பாடல். நம்ம காமராஜன் ஐயாவோட பாடல்.
1: இப்ப இப்ப
2: செல்வராஜன்.
1: ஆமா ஆமா, இப்ப செல்வகுமார் உதவி செய்யுங்க. பாவம், ஒரு ராசா அப்படிங்க. எங்கேயாவது போற ஒரு ராசா அப்படிங்க.
0: பாடல் வரிகள் இருக்கு. கண்ணேயன் கண்மணியும் கவிதை பாடும் மலைகள்.
1: அப்ப கொஞ்சம் பாருங்க, இப்ப என்ன தொடங்குது அது? அது எப்படி தொடங்குது?
0: அந்த பாட்டை வேணா கொடுங்க. கண்ணேயன் கண்மணி,
1: அதுல ராசா.
0: கண்ணேயன் கண்மணி
1: ராசா வரையில ராசா
0: வருதுல்ல.
1: கண்ணேயன் கண்மணி,
0: கண்ணேயன் கண்மணி, அதுல இடையில வரும் ராசாய ராசா கண்ணு உள்ள நம்பி வந்த ரோசா கண்ணு அப்படின்னு வரும்.
1: ஆஹா, பாருங்க, ஆறு ஆறு ராசாக்கள் நின்று கொண்டு இந்த பாட்டு எடுக்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. பாருங்க, இந்த ராஜாத்திக்கு மட்டும் டக்கு டக்குன்னு சொன்னீங்க. இந்த ராசாவை பாருங்க கொண்டு வரதுக்கு. ஏன்னா எப்பவும் இந்த ஆண்களுக்கு இதுதாங்க விதி. இந்த ராசாவை எடுத்து வர முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க எல்லாரும்.
0: இல்லம்மா, கவிதை எல்லாருமே ஆண்களா இருக்கிறாங்க, அதனால ராசாத்தி பாடல்கள் நிறைய எழுதிட்டாங்க.
2: பாட்டே வரல.
0: நினைக்கிறது இல்ல.
2: ஒருத்தர் நினைக்கிறது இல்ல.
1: அப்ப ராசாத்திய மட்டும்தான் இல்ல.

0: கொஞ்சம் இப்ப நாங்க மஜித் அவருக்கு என்ன ராசாதி தெரியும் பாக்கலாம். என்ன மஜித் வரமாட்டேங்கிறாரு, வந்தா நான் வந்தா நான் தனியா தான் வரேன் என்று சொல்றாரு மஜித்.
1: ராஜாத்தி இந்த ஒரு பாடல்ல இந்த பாடலுக்குல ஏ ராஜாத்தி நல்லா இருக்கும்
0: ஒரு நிமிஷம் நின்னுங்க. ராசாதி இவர் நான் சொன்ன அன்றைக்கு இவர் வர முடியல, எல்லா ராசாத்தையும் இன்றைய கொண்டு
1: வரலாம்.
0: விட்டு போன எல்லாமே ஜாயின் பண்ணல, ஒரு நிமிஷம் இல்லங்க, ஒரு தடவை பேசணும். சரி இப்ப இளவரசு இப்ப என்ன செய்யலாம், இப்ப என்ன செய்யலாம், இப்ப ராசாத்தி ராசாத்தி என்று ராஜகுமாரன் நிக்கிறார். ஏன்னா அண்டைக்கு அவர் ராசாத்திய கூப்பிடல, ஆனா அவர் கூப்பிட்டு இருக்காரு. இப்ப அவருடைய பாட்டுல எடுத்து வந்துட்டார் ஏற்கனவே, இப்ப அவருடைய பாட்டு இருக்குல்ல இந்த ராசாத்தி
1: ஒளிமைப்பட்டீங்களா?
0: இல்ல இல்ல, இந்த
1: ராஜ்குமார்
0: கேட்ட பாட்டு என்ன அத சொல்லுங்க. மாட்டாம
1: இப்ப இன்னைக்கு கேட்டதா, இன்னைக்கு கேட்டதா ராசாவின் மனசு இல்ல
0: ஐயோ கொஞ்சம் பாருங்க பாருங்க எவ்வளவு குழம்புறாரு பாருங்க. இந்த ராசாதி மனசுல இந்த ராசாவின் நினைப்பு தான்
2: அப்படித்தானே. ராசாதி
0: சொல்லுங்க, அவரும் குழம்புறாரு எல்லாரும் குழம்புறீங்க அந்த பாட்டுக்கு. இப்ப நாகராஜன் சொல்லுங்க அது என்ன பாட்டு.
2: நாகராஜன் ராஜ்குமாரான ராசாவே உடல் நம்பி திரைப்படம்,
0: ராசாவே உன்னை நம்பி படம்,
2: ராசாவே ராசாச்சி மனசுல
0: இந்த நினைப்புத்தான் அதுதான் பாட்டு. இப்ப சரியா எல்லாருக்கும் சரியா, எல்லாரும் பாட்டு கேட்டுட்டீங்க ஆறு பேரு, அப்ப விட பெற்றுக் கொள்ளலாமா நாங்க எல்லாரும்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி அனைவருக்கும். எல்லாரும் எல்லாரும் கும்பிட்டு கண்டு நான் இட வருங்க. இங்க பொன்சேகர் தூங்கிட்டார்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. சரி நன்றி நன்றி. உண்மையிலே உண்மையிலே எல்லாரும் இந்த ராசாத்தி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு பாருங்க. சரி இப்ப காற்றலையில இன்னொரு ராசா வாரர் வாங்க. ரதீஷ் வாங்க, எப்படி இருக்கீங்க ரதீஷ்?
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
3: நல்லா இருக்கு, நல்லமா இருக்கு,
0: நல்ல சுகமா இருக்கு,
3: சுகமா இருக்கு. ராசா இன்னைக்கு
0: ராசா ஆனா முன்னுக்கு வரானு ட்ரை பண்ணுங்க பாக்கலாம்.
3: முன்னுக்கு ராசா வந்து போச்சு இல்ல நிறைய,
0: உங்களுக்கு வேணுமா அந்த பாட்டு தேடி வந்த ராசா?
3: ஆமா. அப்புறம் பெரிய மருது என்ற திரைப்படத்தில் இருந்து ராசாவுக்கு வந்தனம் அப்படி ஒரு பாட்டு இருக்கு.
0: தேடி வந்த ராசாவில என்ன பாட்டுங்க சொன்னீங்க நீங்க முதல்?
3: தேடி வந்த ராசாவில ராசா, தேடி வந்த ராசா படம், அதோட பாட்டு வந்து ராசாவை தேடி.
0: ராசாவை தேடி,
3: ஆமா படத்தோட பேரு தேடி வந்த ராசா. படத்திலும் ராசா இருக்குது, பாட்டிலும் ராசா இருக்குது.
0: ஓகே அடுத்த பாட்டு என்ன சொன்னீங்க?
3: அடுத்த பாட்டு வந்து இது பெரிய மருது என்ற திரைப்படத்திலிருந்து ராசாவுக்கு வந்தனம்.
0: பெரிய மருது,
3: ஆமா எனக்கு இதெல்லாம் வெரைட்டியா பிடிச்ச பாடல வந்து அரமணைக்குளி, அரமணைக்குளி திரைப்படத்திலிருந்து.
0: உங்களுக்கு
3: அரமணைக்குளி ராசாவே துணை விடமாட்டே
0: எடுத்துட்டீங்களா? கடைசியில எந்த விருப்பமா போடலாம்? நீங்க எங்க இருந்து இதெல்லாம் கலவடிக்கணும்? இவ்வளவு நேரம் எல்லாரும் சொல்லி கொண்டிருந்தாங்க இந்த இந்த அரவணக்கிளி பாடல் சரியான ஃபேமஸ் ஆன பாடல் இந்த பாடல். ஆனா யாருக்கும் அது வாயில வர என்ன அது அது
3: அது எனக்கு வந்து நான் வந்து வாரத்துல ஒரு மூன்று நாலு தடவை கேட்கற பாட்டு அது.
0: நல்ல ஒரு
3: மறக்க மாட்டேன்.
0: நிச்சயம் நல்ல பாடல். கடைசியில போட்டு முடிக்கலாம். நீங்க எடுத்துட்டீங்க, இனி நான் வேற ஒரு
3: பாட்டு. பொங்கி வரும் காவேரியில் இருக்குது.
0: பொங்கி வரும் காவேரியில் என்ன பாட்டு?
3: இந்த ராசாவை நம்பி வந்தா யார் அப்படி ஒரு பாட்டு இருக்கு.
0: உன்னை விட மாட்டேன். இந்த பாட்டு எல்லாம் இருக்கா? நீங்க அனுப்பி வைங்க. உங்களுக்கு அரமணக்கிளியில ராசாவை உன்னை விட மாட்டேன். சூப்பர், நல்ல
3: பாட்டு தானே. யாரு பாடுற ஜானகியா?
0: அது வந்து உன்னை விட
3: அப்படியே பஸ்ல.
0: அது
3: குயில
0: மாதிரி நல்ல ஒரு பாடல். அந்த பாடல் நெடு அடிக்கடி எல்லாரும் கேட்ட பாடல், எல்லாரும் மனசுல எல்லாரும் பாடி இருப்பாங்க. ஆனா அந்த ராசாவை யாருமே எடுத்து வர, நான் யோசிச்சு கொண்டா இருந்தேன், ஆனா யாருமே எடுத்து வர இல்ல. எல்லாரும் ராசா
3: ராசாக்கில எல்லா பாட்டும் நல்ல பாட்டு தான். ஆனா அதுல நம்பர் ஒன் சாங் எனக்கு அப்படி தோணுது.
0: நல்ல ஒரு பாடல் அது.
3: ஆமா,
0: அது யார் பாடினது என்று நீங்க கேக்குறீங்க என்ன? ராசாவை உன்னை விட மாட்டேன் அரமணக்கிளியில.
3: தான் இருக்கும்.

0: அந்த பாடல யார் பாடியதுன்னு நான் பின்பு சொல்லுகிறேன். சரி, உண்மையா நல்ல ஒரு பாடல். நீங்க கெட்டிக்காரன் முதலிய அந்த ராசாவை கொண்டு நீங்க இடையில கொண்டு வர போறீங்கன்னு தான் முதல்ல கொண்டு வாங்கடா. முதல்ல இத்தனை பாடல் வச்சிருக்கீங்களே நீங்க கெட்டிக்காரனாச்சே. நல்ல நன்றி நன்றி ரதி.
1: நல்லது நல்லது நல்லது நல்லது.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். இந்த ராசா எத்தனை ராசா இருக்குது. எல்லா ராசாவையும் விட்டுட்டு ராசாத்தி ராசாத்தியன்னு கொஞ்ச நேரம் இந்த ஆறு ராசாக்கள் இருந்து கஷ்டப்பட்டாங்க பாருங்க. ஆனா எல்லாரும் இப்ப நீங்க அந்த காற்றலியில இருந்து விடுபட்டோன்னு உங்களுக்கு கன ராசாக்கள் ஞாபகம் வரும். மஜித் நீங்க இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க, அழைப்புக்கு வாங்கோ மஜித். எங்களுடைய ஸ்டீவன் ராஜ் நீண்ட நாட்களுக்கு பின்பாக காற்றலிக்கு வரீங்க, நீங்க அழைப்புக்கு வர வேண்டும். ஸ்டீவன் ராஜ், உங்கள்ட்ட ஒரு ராசாவை கேட்டிருந்தா எப்படி இருக்கிறீங்க இனித்தான் நாங்க விசாரிக்க போறோம். நீண்ட போன வருஷம் கதைச்சிய பேசினதுக்கு அப்புறமா உங்களோட பேசுற ஸ்டீவன் ராஜ் நடமா இருக்கிறீங்களா? காற்றலிக்கு வாங்க நீங்க. மற்றது எங்களுடைய சேகர், சேகர் நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. துறை செந்தில் நீங்க ஏதோ ஒன்று பதிவுல வச்சிருக்கீங்க, நீங்களும் ஒரு ராசாவை சொல்லிட்டீங்க போல இருக்குது. ஷாஃபு ஹமீத் ஏதோ சொல்லி இருக்கிறார். ஐயோ, அவர் வைரஸை பற்றி ஏதோ சொல்லிடுற பயமுறுத்துற பாருங்க. நாங்கள் கொஞ்சம் சிரிச்சு கொண்டிருக்க அவர் பயமுறுத்திடுறார். சரி, எங்க பார்க்கலாம் எல்லாரும். இப்போ வாட்ஸ்அப் ஊடாக யார் யாரு, ஆந்திலக்ஷம்மா உங்களுக்கு ஒரு வணக்கம் அம்மா. நீண்ட நாட்களாக உங்களுடைய கணீரண்ட குரலை கேட்காம நாங்கள் எல்லாரும் தவிச்சிட்டோம். மீண்டும் நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த பாடலை பாடிய ஜானகி அம்மாண்டு எங்களுடைய இளவரசு சொல்லிட்டாருங்க. ராஜவேல் வணக்கம். ராஜவேல் எப்படி இருக்கிறீங்க? அடுத்து ராஜாவுக்கு ராஜா தாண்டான்ற பாடல் கோவைக்குமார் அது உங்களுக்கு கொடுக்க முடியாது. நாங்க ராஜான்னு சொல்லல, அன்போடு உங்களோட மனைவி எப்படி உங்களை ராசா என்று கூப்பிடுறாவோ அந்த பாட்டை தான் நாங்க கேட்கிறோம். அப்ப நீங்க என்னண்டா நீங்க ராஜாவை கொண்டு வாரீங்க. அடுத்து எங்களுடைய ஜெகவத் சாதிக்கண்ணா வணக்கம் உங்களுக்கு. என்ன இவ்வளவு எல்லாரும் வந்திருக்கிறீங்க, எங்கட ராசாவை காணலையே, மாமாவை காணலையே, என்ன நடந்தது? சரி, அவர் வருவார் எப்படியும் சொல்லிக்கொண்டு. எங்களுடைய தமிழன் பாரதி உங்களுக்கும் ஒரு வணக்கம். சரியா, உங்களுக்கும் வணக்கம். நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க தெரிகிறது. இணைப்புக்கு வாங்க. சந்தனராஜ் மாமா ஒரு வணக்கம் போட்டுட்டார். சரி சரி, சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி. என்ன வணக்கம், நல்லது. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் என்னுடைய பாட்டு அந்த அறவாசியில நிக்குது இல்ல, கண்ணன் பாட்டு, அதை எடுத்து வர்றேன். காற்றலிக்கு வாங்க பேசலாம். ராசாவை சொல்லிட்டு போங்க, எல்லாருடைய ராசாவும் வரும். கதம நேற்று பாடல் நேற்று நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க பதிவுல கொண்டு வந்திருந்தோம். சரி, இணைப்புக்கு வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119379. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும்.

0: வணக்கம் சோனியா, எங்களுடைய சந்திரசேகர். எப்படி இருக்கிறீங்க சந்திரசேகர்? நீண்ட நாள் நீங்க அழைப்புக்கு வர்றது உண்டு, ஆனா அழைப்பு சில நேரம் கிடைக்காம போய்விட்டா நீங்க அப்படியே தூங்கிடுறீங்க. அப்படித்தானே சந்திரசேகர், நலமா இருக்கிறீங்களா? நீங்க ஏங்க இவ்வளவு நாளா எங்களை பட்டினி போட்டு வச்சிருக்கீங்களா? இது நியாயமா உங்களுக்கு? இது நியாயமா? என்னங்க, என்ன சாப்பாடு நீங்க கடைசியா செய்த சாப்பாடு, அத ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
1: உப்புமா நினைக்கிறீங்களா?
0: உப்புமா, ஒரு ரசமும் ஒரு உப்புமா தானுங்க வச்சீங்க. அடுத்த வருஷம் வந்துருச்சு. அப்ப இந்த பாவப்பட்ட பிள்ளைகள் இனி எதை சாப்பிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்ப உங்களையெல்லாம் நம்பி இந்த குழந்தைகள் இந்த ராசாக்களை கையில கொடுக்கலாமா? நீங்க சாப்பாடே கொடுக்காம தண்ணிய மட்டும் கொடுத்துருப்பீங்க பாருங்க. உங்கள வேலையா போயிட்டீங்க. ஒரு ரசம் ஒன்று சொன்னீங்க, ஒரு உப்புமா சொன்னீங்க, எங்கெங்க போயிட்டீங்க நீங்க?
1: என்னக்கு
0: நீங்க
1: என்ன
0: சொன்னீங்க? என்ன சாப்பாடு என்னது அதத்தாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க. அதத்தாங்க இவ்வளவு அது சாப்பிட்டா உண்மையிலேயே நோய் வராது. எல்லாரும் அதைத்தான் சாப்பிட்டுருக்காங்க. அது புரியுமா உங்களுக்கு? சுடுதண்ணி குடிங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாரும் கொதிய வைத்த தண்ணீர் கொதிக்க வைத்து வடித்து சுடுதண்ணி குடிங்க. அது நல்லா. ஆனால் இன்றைக்கு ஒரு சின்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க பாப்பா, எப்படி செய்யறேன் டக்குன்னு சொல்லிடுங்க.
1: பாட்டு
0: சொல்லுங்க நீங்க எனக்கு.
1: மானசன் படத்துல கேட்டாங்க, பாட்டு
0: கேட்டாங்க. ராசா ராசா ஒன்ன வச்சிருக்கேன் நெஞ்சில ரோசா பூ பூவ போல. பாருங்க அந்த பொண்ணு எவ்வளவு அன்பா வச்சிருக்கிறான். ரோசா பூ பூவ போல நெஞ்சில வச்சிருக்கிறான். இது ஏத்துல சொல்லுங்க. ராஜா வரக்கூடாது எங்களுக்கு, ராசான்னு தான் வரணும். இப்ப எங்களோட மனைவி பாருங்க எவ்வளவு அன்பா, எவ்வளவு அன்பா ராஜா என்று கூப்பிட்டா அது கொஞ்சம் கம்பீரமா அது ஒரு ஆக்களை உருக்கி கூப்பிடுது. ராசா இங்க வாங்க ராசா என்று கூப்பிடாரு. இடையிலேயே வரலாம். அதான் நாங்க தளர்த்து விட்டுட்டோம். இடையிலேயே வரலாம் ராசா. அப்ப நாங்க ஒரு பாட்டை கொடுத்துருட்டா?
1: சரிங்கம்மா, நீங்க ஒரு பாட்டு கொடுங்க.
0: தேடி வந்த ராசா என்ற படத்துல ராசாவை தேடி என்ற பாட்டா?
1: ராசாவை தேடி.
0: பெரிய மருதுல ராசாவுக்கு என்று தொடங்குற பாட்டு கேட்டிருக்கீங்களா? இது டிப்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பாட்டை என்ன யாரும் கேட்கல, நான் அந்த பாட்டே என்ன கேட்கல. அது எங்க திங்க் பண்ணி திங்க் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம். யோசனை பண்ணிட்டே இருக்கிறீங்க பாருங்க நீங்க. அப்ப பெரிய மருந்துல குடுக்கட்டா ராசாவுக்கு? எப்படி பாட்டுன்னு தெரியல என்ன இல்லையா? சரி இடையில வரலாம், உங்களுக்கு சின்ன ராசாவை கொடுத்துடலாம். சின்ன ராசாவே சிட்டரும்பு என்ன கடிக்குதா? என்ன அதுக்கு பிடிக்கலையா உங்களுக்கு?
1: ராஜா அந்த பாட்டு பாடலாம்னு நினைச்சேன். ராசா ராசா கேட்டுப்பாங்க, கண்டிப்பா கேட்டுப்பாங்க.
0: அது கேட்டுட்டாங்க. ராசாத்தி மனசில்ல இந்த ராஜாவின் நினைப்பு தான்.
1: இந்த பாட்டு கேட்டாங்க ராசாவே ரஜினி பாட்டு
0: பதனா அந்த பாட்டு கேட்கல. ராசாவே ராசாவே ராசாவே
1: நினைக்கிறீங்க படத்துக்கு பேரு
0: ராசாவே உன்ன எண்ணித்தான் தனிக்காட்டு இல்ல தனிக்காட்டு ராஜா இல்ல அது கேட்டுட்டாங்க அது
1: இல்லைங்களா முரட்டைக்கா முரட்டைக்காலைங்களா
0: அது இவர் சொல்லியிருக்காரு பொன்சேகருக்கு தனிக்காட்டு ராஜாவில் ராசாவே உன்னை என்று தொடங்குற பாட்டு பல ராத்திரி அந்த பாட்டு தூங்கல நான் பூ
1: வச்சேன்
0: அந்த பாட்டு தனிக்காட்டு ராஜான்னு சொல்லியிருக்கா அப்ப நானே பிள்ளையா சொல்லிட்டாரு போயிருக்கு படத்தை இல்லையா
1: தனிக்காட்டு ராஜு
0: படத்தை பிள்ளையா சொல்லிட்டாரு இளவரசு நான் நினைக்கிறேன் அது முரட்டுக்காலே அந்த பாட்டு சொல்லியாச்சு ராசாவே உன்னை நான் நம்பித்தான் பல ராத்திரி தூங்கல எண்ணித்தான் அது பொன்சேகர் கேட்டுட்டார்
1: இந்த பாட்டு இந்த பாட்டு கேக்குறீங்க
0: எது
1: ராசமகன் ராசனுக்கு பூவரசன்
0: படத்திலேயே பூவரசன் படத்துல என்ன பாட்டு
1: ராசமகன் ராசனுக்கு பாட்டு வரீங்க ஃபர்ஸ்ட் ஓபனிங் சாங்
0: எப்படி வரும் ராசமகனா ராசமகன் ரெண்டு பேரு
1: தான் ராசமகன்
0: சரி
1: சோட வர ராசமகன் ராசனுக்கு பாட்டு வரும்
0: சரி சரி
1: பூவரசன் படத்துக்கு
0: அந்த பாட்டை எடுத்து வர்றேன் சந்திரசேகர் நான் உங்களுக்கு சரியா நன்றி நன்றி அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க சரியா
1: சரி கண்டிப்பா
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றிங்க நன்றி
0: எங்கே இப்பொழுது எங்களுடைய சேது மாதவன் நீங்க இணைப்புக்கு வந்திருந்தீங்க இணைப்புக்கு வாங்க பாக்கலாம் சேது மாதவன் இணைப்புக்கு வாங்க அந்த பாட்டு என்ன என்பது எங்க பாக்கலாம் இளவரசு சொல்லுங்க இளவரசு அது பிள்ளையா அந்த படம் தனிக்காட்டு ராஜா அப்ப அவர் முரட்டுக்காலை என்று சொல்ற பாருங்க எங்களை எல்லாம் குழப்பறதுக்குதான் வர
2: முரட்டுக்காலை இல்ல தனிக்காட்டு ராஜா தான் அந்த பாட்டு
0: சந்திரசேகர ராசாவா வந்து குழப்பறாருங்க இப்படித்தான் நீங்க வீட்லயும் குழப்புவார் பாருங்க அதுதாங்க
2: ராசாவே பல ராத்திரி பாடல் தனிக்காட்டு ராஜா
0: பூவரசன் ஒரு பாட்டு சொல்றாருங்க இவர் பூவரசன் பாட்டுல பூவரசன்ல ராசா மகன்
2: அது ஒரு பாட்டு இருக்குமா ராசா மக ராசனுக்கு ராசி உள்ள கை இருக்கு
0: சூப்பர் அதெல்லாம் அவருக்கு அனுப்பிடுங்க ஒரு முக்கியமான பாடல யாருமே கேக்கலைங்க அது என்ன அது ஒரு முக்கியமா இன்னொரு ஒரு பாட்டு அது மனசுல என்னட்ட இருந்துச்சு கடைசியா போடலாம்னு ராதீஷ் கேட்டு போயிட்டாரு இன்னொரு முக்கியமான பாட்டு ஏங்க நீங்க யாருமே அதை எண்ணிக்கு பாக்கல தனுஷ் படத்துல இருந்து
2: நான் கேட்டேமா அந்த பாட்டு தான் நான் கேட்டேன்
0: நீங்க கேட்டீங்க சூப்பர் அப்ப சரி நான் பாடல எடுத்து வர்றேன் அப்ப சரியா
2: சரிங்கம்மா
0: நன்றி நன்றி நன்றி நன்றி இளவரசு சரி எங்கே முதல் பாடல் எங்களுடைய ஆண்டாளம்மாவுடைய பாடல் காட்டடைக்கு வருகிறது எங்களுடைய தமிழன் பாரதி நீங்க ராசா என் ராசாவின் ரோசா முகம் அது ராஜாவின் நீங்க தமிழன் பாரதி நீங்க நல்ல ஆளு என்ன ஏமாத்த பாக்குறீங்க பாருங்க அந்த பாடல் வந்து என் ராஜாவின் ரோஜா முகம் திங்கள் போல் சிரிக்கும் அந்த பாட்டு ராஜான்னு வருது நீங்க பார்த்தா என்ன ஏமாத்தலான்ட்டு நீங்க என் ராசாவின் ரோசா முகம் போறீங்க நல்ல ஆக்களுங்க நீங்க எல்லாரும் கெட்டிக்காரன் நீங்க எல்லாம் இன்னொரு ராசாவை தேடுங்க தமிழன் பாரதி நீங்க முதல்ல நாங்க இப்ப ஆண்டாளுடைய பாடல் ராசா ராசா எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இந்த பாடல் அந்த முன்னுக்கு வர இந்த பாடலை ஒரு நிகழ்ச்சி நாங்கள் முன்பு இரவு நேரத்தில் எடுத்து வந்திருப்போம் இந்த பாடல் தான் அந்த டைட்டில் சாங் அது இப்பொழுது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்றாலும் இந்த பாடலை எடுத்து வரலாம், நல்ல பாடல் கேட்போம் மாணிக்கன் படத்திலிருந்து.

0: நேரம் சரியாக இப்பொழுது இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:48. கனடிய நேரம் சரியாக 12:18. எங்களுடைய கண்ணன் சேகர் நீங்கள் இணைப்புக்கு வந்து பேசலாம், உங்களுடைய பாடலை கேட்டுவிட்டு செல்லலாம். அடுத்த பாடல் இளவரசி நீங்கள் கேட்ட மன்மத ராசா காட்டிலைக்கு வருது. ராசா ராசா அப்படி யார் இங்க பாக்கலாம்? அந்த மன்மத ராசா பாட்டுல முன்னுக்கு வர மாதிரி யார் அழகா பாடி காட்டுவீங்கன்னு பாக்கலாம். யாராவது பாடு அந்த அந்த அந்த வார்த்தையை மட்டும். எங்க கோவை குமார் அடுத்த ராசா வரா பாருங்க. வாங்க ராசா, ராசா வாங்க. எப்படி இருக்கீங்க ராசா?
1: ராசா நல்லா இருக்காப்ல. நீங்க எப்படிமா இருக்கீங்க? ராசாவும் நல்லா இருக்கா, ராணியும் நல்லா இருக்காங்க.
0: ராணியும் நல்லா இருக்காங்க. பிள்ளைங்க அத ராசாக்கள் எல்லாம் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம். எந்த எந்த குழந்தைகள் எல்லாம் ராசா மாதிரி. ராசா சொல்லுங்க ராசா, உங்களோட பாட்டு ராசாவை சொல்லுங்க. என்ன பாட்டுன்னு முதல்ல
1: ராசா? நான் ஆல்ரெடி ஒரு பாட்டு பதிவு பண்ணமா.
0: என்ன பாட்டு
1: அது? கவிதை பாடும் மலைகள் படத்துல இருந்து ராசாவே ராசா கண்ணு அந்த பாடல் பதிவு.
0: அந்த பாட்டு யாரோ கேட்டுட்டாங்களே, கண்ணே என் கண்மணியே என்று வந்துட்டேன்.
1: என்ன
0: என்ன தொடங்குது அது? ராசா என்ன சொல்லுங்க?
1: மாராசா வந்து பாரு, ஏ ராசா வந்து பாரு. மாராசா வந்து பாரு,
0: மாராசா வந்து பாரு,
1: வந்து பாரு,
0: வந்து பாரு. சூப்பர். அந்த ராஜாண்டு வேணாம், ராசா தான் வேணும் எங்களுக்கு இல்லையா?
1: அது ராஜான்னு வருமா? ராசான்னு வரும்.
0: ராசாண்டு நல்ல நல்ல சந்தோஷம். அப்ப கேட்டுக்கொண்டிருங்க, இன்றைக்கு பாடல்கள் எல்லாம் எடுத்து வரலாம்.
1: இன்னைக்கு
0: எல்லாரையும் வச்சு கலகலன்னு பேச முடியல எனக்கு. ஏனண்டா ஒரு சின்ன சின்ன ஒரு தடங்கள் அது சொல்ல எனக்கு கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது அந்த ஏன்னா அதோடையும் காட்டிலைக்கு வந்திருக்கேன்னு தலை இடிக்குது அந்த தர. அப்ப ஹெட்போனை போட்டு எல்லாரையும் பேச விட்டு கலகலன்னு சிரி கொஞ்சம் சிரிச்சோடனே அது கூடுறது மாதிரி இருக்கு. அதனாலதான் எல்லாரையும் நன்றி வணக்கம். சரி, நீங்க உங்க பாடல கேட்கலான்னுட்டேன், அல்லாடி கொஞ்சம் கலகலன்னு பேசி இருக்கலாம். நல்ல உங்க பாடலை எடுத்து நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, காட்டில் இணைஞ்சு கொள்ற எங்களுடைய முத்துவேல சந்திச்சிடலாம். வணக்கம் முத்துவேல், எப்படி இருக்கிறீங்க முத்துவேல்?
2: வணக்கம் வணக்கம், நல்லமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: அன்றைக்கு பாட்டு பாட வாயெடுத்தேன் அப்படியே போன போக்கு எங்க போயிட்டீங்க?
2: ரெண்டு மூணா ஒரே
0: அலைச்சல்
2: அலைச்சல் அலைச்சல்
0: கவனமா இருக்கணும். கண்ட இடங்களுக்கு எல்லாம் போய் வாரது. இப்ப அந்த கொரோனா வைரஸ் என்று சொல்லுகிறார்கள், அது உங்களோட நாட்டுக்கும் வந்துருச்சு என்று அந்த தகவல் எல்லாம் கிடைச்சிருக்குது. அதனால வெளியில சாப்பிடுறது இதெல்லாம் நீங்க கவனத்துல கொண்டு வரணும் எல்லாரும்.
2: நான் வெளியில எங்கேயும் ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன்.
0: நல்லா நல்லா கையில கொண்டு போவாங்க.
2: நான் வீட்டுலதான் குடிக்கிறது. அப்படி வெளியில எங்கேயாவது தண்ணீர் குடிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து ஹார்ட் ட்ரிங்க்ஸ் தான், அதாவது காஃபி டீ இந்த மாதிரி தான் குடிக்கிறது.
0: அப்படி குடிக்க என்ன நீங்க ஒரு ஆசா சொல்லுங்க பாக்கலாம் முத்துவேல். நீங்க
2: ராசா வேணுமா? ராசான்னா இன்னைக்கு ஒரு ராசா ஞாபகம்.
0: ஒரு ராசா என்னங்க அங்க?
2: இல்ல இல்ல,
0: என்னத்தையும் தட்டி விழுத்திட்டீங்க. கவனம், ஒரு ராசா சொல்லுங்க.
2: ஆமா, ராசா தீ வாழணும் எப்போது நான் பார்க்கணும்னு ஒரு பாட்டு இருக்குல்ல.
0: அது நீங்க ராசாத்தி இல்ல கூப்பிடுறீங்க? நான் ராசாவே இல்ல கேட்டேன். ஏங்க எல்லாரும் ராசாத்திய ராசாத்திய தாங்க நீங்க எல்லாரும் மனசு அப்படியே ராசாவை கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணுங்க. நான் இன்னொரு அன்போட பேசிடுறேன். வணக்கம் சுவன்ராஜ். வணக்கம்
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க சுவன்ராஜ்? நீண்ட நாட்களுக்கு பின்பாக
2: நல்லா இருக்கிறேன். அழைப்புக்கு
0: வந்தீங்க, எல்லாரும் பேசி கொண்டு வந்தாங்க. இந்த கண்ணுக்கு சுவன்ராஜ் தெரிஞ்சிருந்த, இருந்தாலும் பேருந்து நீங்க தூங்கிட்டீங்க. நலமா இருக்கிறீங்களா நீங்க?
2: நலமாக இருக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்க கால் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அதுல எனக்கு மற்ற மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: இன்னைக்கு நீங்க ராசாத்திய விட்டுட்டீங்க, ராசாத்தி கொண்டு வரீங்களா? நீங்க வரையல, இப்ப ராசாவுக்கு தான் வந்துருக்கீங்க.
2: அப்படியா?
0: நேற்று பாடல் பதிவு பண்ணும் போது உங்களுக்கு அப்பா கேட்டிருந்தார், சோன்ராஜுக்கு நீங்க அதுல வந்து போன வடிவா ஒரு பாட்டு, என்ன பாட்டு போடலாம்னு கேட்டிருந்தார். நான் உடனே சொன்னேன், அந்த காதல் கடிதம், காதல் கடிதம்
2: உனக்கு வந்ததால் வந்ததால்
0: இல்ல, அது இன்னொரு பாட்டு, காதல் கடிதம் தீட்டவே, அந்த கடிதம் எதெல்லாம் எடுத்து வாங்கப்பான்னு சொன்னேன். வேறொரு பாட்டு சொல்லுங்க உங்களுக்கு பெரிய பாட. இன்னைக்கு நீங்க ராசா, ராசா என்ற பாட்டு சொல்லணும் நீங்க. அது இடையிலையும் வரலாம்,
2: ராசா என்ற பாடலாம்.
0: ராசா இடையிலையும் வரலாம்.
2: இல்ல புரியல, ராசா என்ற, ராசா என்ற பாடலாம்,
0: ராசா என்ற சொல்லு அந்த பாடலுக்குள்ள வரணும். முதல்லையும் வரலாம், இடையிலையும் வரலாம். கண்டுபிடிங்க பாக்கலாம்.
2: முதல் மரியாதை படத்தில் இருந்து உன்னை நம்பி இந்த ரோசா பூ எங்குதையா, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க வந்து ஒழுக்குதையா. அந்த பாடல்,
0: இந்த பாட்டை கேட்டுட்டாங்க.
2: ராஜா நீ வர வேண்டும் என்று நினைச்சிருந்தேன், நாள் வரை பார்த்திருந்தேன்.
0: முத்து என்ன கோபம் உங்களோட? நான் சொன்ன ராஜாவை கொண்டு வர வேணாண்டு, ராசாண்டு வர. உங்களோட மனைவி எவ்வளவு அன்பா கூப்பிடுறாங்க, ராசா வந்து இந்த மூன்று
2: பேர்
0: கொஞ்சம் இந்த இந்த காய்கறிகளை கொஞ்சம் கழுவி அப்படியே வெட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்கல்ல ராசா, வாங்க. அந்த
2: ராசா கொஞ்சம் நாகரிகமா ராஜான ஆரம்பிச்சேன்,
0: அவ அது கொஞ்சம் கம்பீரமா, அவர் கொஞ்சம் தலக்கணத்தோட இருக்கிற மாதிரி இருக்குது ராஜா. நீங்க ராசாவை சொல்லுவாங்க பாத்தீங்களா, ராசாவை தேட முடியாம போச்சு உங்களுக்கு.
2: எனக்கு
0: பெரிய மருதுல இருந்து ராசாவுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு, அத போல எடுத்து வரலடா உங்களுக்கு. பெரிய மருது என்ற படத்துல ராசாவுக்கு என்று சொல்லுகிற ஒரு பாடல், நானே என்ன கேட்கல உங்களுக்கு தான் எடுத்து வந்து கேட்க போறேன்.
2: ஓகே, நானே இது வரைக்கும் கேட்டதில்ல, அந்த பாடல் யார் நடிச்சிருக்கிறாங்க கூட எனக்கு தெரியல. பெரிய மருதுன்னு சொல்லுவோன்னு ஐ திங்க் விஜயகாந்த் படம் அது, விஜயகாந்த்
0: எனக்கே தெரியாதுங்க. ஒருத்தர் அப்படி ரெண்டு மூணு பாட்டு எழுதி கொடுத்துட்டு
2: போயிருக்காரு, தெரியா? விஜயகாந்த் படமா தான் இருக்கும்.
0: பெரிய மருது பாக்கலாம். அது பெரிய மருதுல
2: பாடல்,
0: பெரிய மருதுல அவர் சொன்னது வந்து ராசாவுக்கு தொடங்குற பாட்டு ரெண்டு சொல்லி இருக்கிறாங்க. அது என்ன பாட்டு? ராசாவுக்கு, ராசாவுக்கு. அதான் தேட வேண்டி இருக்குது பெரிய மருதுல. நானும் உண்மையா நானும் கேட்டதில்லை, ஆனா அது அவங்க சொன்ன உடனே அந்த பாட்டை எடுத்து வந்து பாக்கலாம் ரெண்டுட்டு தான் நான் உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வந்து எடுத்து வரலாம்னு யோசிச்சிருந்தேன். இதுதான் அந்த பாடலாண்டு பாக்கலாம் ஒரு நிமிஷம். பெரிய மருதுல எனக்கு புடிப்படையல அந்த பாடல் என்னன்னு பாக்கலாம். யாராவது இருந்தா அதை அனுப்பி வைங்க. பெரிய மருது படத்துல இருந்து ராசாவுக்கு என்ன பாடல் உங்களுக்கு நாங்க ஒரு ராசாவுக்கு எடுத்து வர்றேன். சரியா? உங்களுக்கு இப்ப மிக விரைவாக எடுத்து வர்றேன். எந்த உடனால நீங்க வந்து பாடல் கிடைக்கல உங்களோட பாடல முன்னு கொண்டு வர. சரியா சுகன்ராஜ்? நீங்க கேட்டுட்டு தூங்குங்க. சரியா?
2: படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு.
0: என்ன பாட்டு?
2: பிரசாந்த் படத்துல இளையராஜா மியூசிக்ல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குது.
0: இளவரசு அடுத்த இணைப்புக்கு வாங்க. பிரசாந்த் படத்துல ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்றாரு வேற. கண்டுபிடிங்க பாக்கலாம். கண்டுபிடிச்சவங்க தயவு செய்து எல்லார்ட்டையும் ஒரு சின்ன வேண்டுகோள், பாடல்கள் கையில இருந்தா உடனே வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுங்க. அது வீடியோ பாடலா, அதாவது யூடியூபா இருந்தாலும் சரி, எம்பி3யா இருந்தாலும் சரி, இந்த பாடல்கள் இருந்தா உடனே எனக்கு அனுப்பி வைங்க. டக்கு டக்குன்னு அந்த பாடல் எடுத்து வரலாம். எங்க இளவரசி நீங்க அடுத்த இணைப்புக்கு வர வேணும்னு சொல்லி இருந்தேன். அடுத்த இணைப்புல வாங்க. அடுத்த இணைப்புல இளவரசு முத்துவேல் அந்த இணைப்புல இருப்பதனால நீங்க அடுத்த 5149513729 என்னதான் பிள்ள அந்த இலக்கத்தை சொல்லாம விட்டுட்டேன்னா அதை சொல்லியிருந்தா இளவரசு அதுல வந்து கொண்டிருக்க மாட்டார். சரி இங்க பாக்கலாம் அது என்ன பாட்டுன்னு. நீங்க எனக்கு எழுதி விடுங்க முத்துவேல், நீங்க நான் பாடல எடுத்து வரேன். சரி வந்துட்டாரு, அவரை கேட்டுட்டு போலாம். எங்க இளவரசு? இளவரசு சிறையில் பூத்த சின்னமலர்.
3: அந்த படத்துல இருந்து எத்தனை பேர் உன்னை நம்பி ராசா அந்த பாட்டு.
0: சிறையில் பூத்த சின்னமலர் அந்த படத்துல அனுப்பி வைங்க எனக்கு. எல்லா பாடலும் கிடைத்தால் உங்களுக்கு உடனே அனுப்பி வைங்க. பக்கத்துல பக்கத்துல ஒரு ராசா வாராருங்க கலகலன்னு. சொல்லுங்க உங்களோட கண்ணூர் தான்
4: எனக்கு. இல்ல நான் வந்து இந்த பாடல தான் இது பண்ணிட்டு சரி இதை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வர அவர் இந்த பாடம் வந்து
0: சொல்லிட்டு. இந்த சுவன் ராஜிகா கொடுத்த பாட்டா? ஓடி வரும்போது நீங்க தட்டி பறிச்சா எப்படி இருக்கு மனசுக்கு? சரியா ரொம்ப கவலையா இருக்கு. அவர் எவ்வளவுதான் சூனியம் வைக்கட்டும் எங்களுக்கு, ஆனா இருந்தாலும் அவருக்கு நாங்க நல்லதானே செய்யணும். இப்ப பாருங்க ஏனாதோடையும் என்ன பார்த்து சூனியங்காரையும் சூனியம் வைக்கிறான் தானே வச்சு இப்ப இன்னைக்கு நிமிந்திருந்து பேச முடியாதான் பேசிட்டு இருக்கிறேன். எல்லாம் இவருடைய கண்ணூரும் இவர் செய்யறது தான். நேற்று சூனியம் வச்சுட்டு போயிட்டார்.
3: அப்பா பாருங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அடுத்த பாடல உடனே சொல்லுவாங்க பாருங்க.
0: ஐஸ் வைக்கிறார் பாருங்க. வைக்கிறான் வைக்கிறான்
4: இந்த பாடல யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி. ஆனா எனக்கு வந்து ஆனா கரெக்டா இவர் கண்டுபிடிச்சிருவாரு, இவர் சொல்லிடுவாரு.
0: இவர் எல்லாத்தையும் இந்த பெரிய மனதில் ஒரு ராசாவுக்கு ஒரு பாட்டு, அது என்ன பாட்டு இளவரசு?
3: பெரிய மனதில் வந்து ராசான இடையில வர பாடலுங்களா?
0: அவருக்கு கண்டுபிடிங்க பாக்கலாம். தேடி வந்த ராசாவில ராசாவை தேடி என்ற ஒரு பாட்டா, அது என்ன? நான் கண்டுபிடிக்காத ஒரு பாட்டா இருக்குது, நான் கேட்காத பாட்டு. தேடி வந்த ராசாவா படம்?
3: ராசாவை தேடி இருக்குமா? இருக்குமா. அது வந்து சின்ன பாடலா இருக்கு, அதாவது ஒரு ஒரு நிமிடம் 28 அப்படிதான் வருது.
0: அந்த அவ்வளவு ஒரு குட்டி ராசா எங்களுக்கு போதாதல்ல,
1: இல்லாத இடத்துல ஏதோ குட்டி ராசா கிடைச்சாலும் சரி ஓகே.
3: இருக்குமா அந்த பாட்டு? அந்த பாட்டு முழுசாவே இருக்குமா? ராசாவை தேடி வந்த அந்த பாட்டு இருக்குமா?
0: அனுப்பிடுங்க அனுப்பிடுங்க அனுப்பிடுங்க உடனே அனுப்பிடுங்க. யாருக்கு கொடுக்கலாம் அது? அது தேடி வந்த
1: உங்களோட
0: பாட்டு உங்களுக்கு எடுத்து வந்துட்டேன் பாத்தீங்களா? ஏதாவது கொஞ்சம் ஏதோ கை விட்டு லஞ்சம் கிஞ்சம் கிடைக்கும். ஏதாவது பாட்டு சரி கொஞ்சம் பாருங்க. முதல்ல ராசாவை அப்படியே அரவாசியோட நான் வச்சிருக்கட்டா, ரெண்டு பின்பக்கம் ராசா இல்லாத வரிகளை வச்சிருக்கிறதா? எதை தர போறீங்க நீங்க எனக்கு?
1: அது அது வந்து பாடலே வந்து எத்தனை பேர் உன்னை நம்பி ராசா, அந்த ராசாவை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலே வரும்.
0: அதனால அப்ப நாங்க அதுல என்ன செய்யலாம்? சரி பாக்கலாம். அப்ப சரி, இருந்தாலும் உங்களுக்கு தந்திருக்குது, இதுக்கு அடுத்த முறை வரைக்கும் ஏதாவது பாத்துக்கிட்டு கொண்டு வாங்க.
1: பாதி பாட்டு முழு பாட்டா தந்துற?
0: சரி நல்லா இளவரசு. இப்ப ஷாவல் சாமிக்கு அந்த பாட்டை கொடுத்துடலாம்.
3: சரிங்கம்மா சரிங்கம்மா.
0: எனக்கு நீங்க அனுப்பி வைக்கணும். அது என்ன படத்துல? சிறையில் பூத்த சின்னமலர் இல்லையா?
3: அனுப்பி வச்சிருக்கு நம்பர்ல இருக்கு.
0: சிறையில் பூத்த சின்னமலை. சரி அது சரி. சாகுல் சமீர், உங்களோட வீட்டுல மனைவி ஆசையா உங்கள ராசா அந்த கூப்பிட்டு இருப்பாவா?
1: இல்ல இல்ல, ராசா கூப்பிடவே மாட்டாங்க.
0: கூப்பிடவே அதுக்கு இங்க ஆளு வேண்டது. இளவரசு
3: சொல்லு சொல்லுங்கம்மா.
0: உங்களை கூப்பிட்டு இருப்பாங்களா? ஏங்க அதுக்கு என்ன கவலையா சொல்றீங்க? அப்படி என்ன கூப்பிட மாட்டாங்க. சரி இளவரசி கூப்பிட்டுருப்பாங்க?
1: அம்மா கூப்பிட்டுருப்பாங்க.
0: அம்மா எந்த தாயும் கூப்பிட்டுருப்பாங்க, மனைவி கூப்பிட்டுருப்பாங்களா என்றதுதான் எங்க கேள்வி. இப்ப உங்களை பார்த்து மனைவி, ஆனா நிறைய குடும்பங்கள்ல மனைவி மாதிரி கூப்பிடுறாங்க அன்பா. எதுக்கு? காய்கறி வச்ச, உடுப்பு துவைக்க, வீடு துப்புறம், குழந்தைய பார்க்க, இப்படின்னா அன்பா கூப்பிட்டா அதுல அறுத்த கூப்பிடுறா, இவ கூப்பிடுறா அன்பா ராசா சொல்லிட்டாவா ஏதோ ஒரு வேலை வச்சிருக்கலான்னு நீங்க போகணும். பாருங்க அமைதியா இருக்கிறாரு பக்கத்துல
1: இளவரசு.
0: அமைதியா, அது உண்மை, அதனால அவர் அமைதியாயிட்டாரு. வீட்டுல அப்படி கூப்பிட்டு இந்த சப்பாத்தியா இருக்கா குழைச்சிட்டாங்க.
3: காலையில கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஏங்க இந்த டீய குடிங்க அப்படின்னு சொல்லி காலையில குடுக்கறாங்க. இல்ல வேணாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த மாத்திரைய போட்டுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. எனக்கெல்லாம் உடம்பா சரியில்லை, நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் சொல்றாரு. அப்போ நீங்க வந்து நலமாதான் இருக்கீங்க அப்படின்னா இங்க வாங்க இந்த துணியெல்லாம் கொண்டு. ஆரம்பத்துல வேலையை சொல்லிட்டாங்க
0: இல்ல எடுத்தோடனே துணிய துவைங்க. ஐயோ அம்மா எனக்கு சுவாமி இல்லாம இருக்குது, தலை அடிக்குது, எனக்கு ஏதாம இருக்கு, உடம்பு சொல்லிடுவாங்க. அப்ப முதல்ல டீய கொடுத்தா என்ன இவ கர்ச்சனையா பாக்குற? சரி இந்த மாத்திரைய போடுங்கன்னா எனக்கு என்ன வேணும்? ஏதா நோய் இருந்தா நீ தாரான்னு கேட்டுட்டா அதுக்கு மறுப்பு இல்ல, இவருக்கு நோயே இல்ல. அப்ப இனி உடுப்பு துவை.
3: எனக்கு என்ன நல்லா நல்லா இருக்கேன் அவர் சொல்ல வச்சுட்டாங்க. செக்
0: பாருங்க பாருங்க எப்படி செக் பண்றான்னு பாருங்க அவரோட வாயாலேயே. அனுபவம் பேசுது ஷாகுல், கேட்டீங்களா?
1: அனுபவம் தானே வாழ்க்கையே.
0: சரி நீங்க எல்லாம் நேற்று அடிச்ச கலாட்டால எங்களுடைய சேகர் இப்ப வண்டிக்கு வரவே இல்லை. கண்ணன் சேகர். அவர் பயந்துட்டாரு. முதல் நாள் வந்த அந்த முதல் நாளே நீங்க அவரை வச்சு எவ்வளவு கலாட்டம் அடிச்சீங்க. இப்ப பார்த்தா அவரு இன்னைக்கு மெல்ல மெல்ல எட்டி பாக்குறார், வர பயப்படுறார். ஐயோ இங்க போனா
1: ஏதாவது வேலையா இருந்திருக்கும்,
0: இங்க வர பயமா இருக்குது, பயமா இருக்குது என்று எட்டி எட்டி பாத்துட்டு போறாரு. அப்ப நீங்க ஒரு அதான் சொல்றது, முதல் வார பிள்ளையெல்லாம் நீங்க எப்படி ராசாக்களை எப்படி பேசணும்னா, ராசா வாங்க பாட்டு என்ன ராசா கூட ராசா சொல்லிட்டீங்களா ராசா ரெண்டு அன்பு அனுப்பன. இது அப்படி இல்ல,
1: நீங்க அப்படியே சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கணும். அது எங்க தவறு?
0: அது சரி. இப்ப புதுக்கோட்டை செல்வகுமார் வர, அவர் ஒரு ராசா கேட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். செல்வகுமார் இருந்தாங்க, அவருக்கு அந்த பாட்டு பிடிக்கலையோ என்னவோ தெரியல. அவரை உங்களோட இணைச்சிக்கலாம் சாகுல், பாக்கலாம் அவர் என்ன சொல்ல போறாரு.
1: பாட்டு பாட
0: வணக்கம். வணக்கம் செல்வகுமார், வணக்கம்.
5: வணக்கம். சரியா கேக்கலையம்மா?
0: சரியா கேக்கலையா?
1: கேக்காது
0: செல்வகுமார்.
5: இளவரசு ஒரு ஜோக்கு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஜோக்கு
0: வந்துருச்சு.
5: ஒருத்தர் போய்கிட்டு இருக்காருமா,
0: எங்க போயிருந்தாரு?
5: வாக்கிங் போய்கிட்டு இருக்காரு.
0: வாக்கிங் போறாரு.
5: ஒருத்தர் கேக்குறாரு, என்ன எங்க போறீங்கன்னா, வாக்கிங் போறேன், கால் வழியா இருக்கு, கால் வழியா வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எங்க உங்க மனைவியும் கூட்டிட்டு போக வேண்டியதானே
0: அப்படின்னா,
5: தேவையில்லாம தலைவலியும் கேட்டுக்க சொல்றீங்க அப்படின்ற.
0: நீங்க தேவையில்லாம தலைவலியும் சேர்த்துக்கிறீங்க கேக்குறாரா பாருங்க.
1: இப்ப இல்ல வீட்டுல ரேடியோ கேக்கல, வீட்டுல ரேடியோ கேக்கல,
5: வீட்டுல இருக்காங்க தூங்குறாங்க
1: தூங்குறாங்க, அதான் இவ்வளவு அதான் இவ்வளவு சத்தமா சொல்றீங்க.
0: சரி, இப்ப நாங்க சொல்லிட்டேன்றதுக்காண்டி கண்ணன் சேகர் தான் இணைகிறார். ஏன்டா எப்படியும் இணைஞ்சிடலாம், அல்லாட்டி இவங்க ஏதாவது சொல்ல போறாங்க ஓடி வர பயம் இல்லாம. இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு வர்ற அன்பா பேசி அனுப்புங்கப்பா. எப்படி பேசுவீங்க எங்க பாப்போம், முதல்ல ஒரு ஒத்திய பாக்கலாம், அவரை எப்படி கூப்பிடுவீங்க?
1: எங்க
0: அப்ப வரவேணுங்க பாக்கலாம்.
1: சேகர் சேகர் எப்படி இருக்கீங்க
0: பாருங்க.
1: ஹலோ
0: சேகர்,
1: சிவப்பு கம்பளம், அந்த சிவப்பு கம்பளம் இருக்கு பாருங்க, அதுல ஏறி வாங்க. போன்
0: கேட்டுருங்க
1: நிகழ்ச்சிக்கு சீட்டு வரத்த முன்னு போன் கேட்டுருங்க.
0: வரதுக்கு முன்னாடி
1: நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு அரை நேரம் முன்னாடி கரெக்டா 9 மணில இருந்து 6 முறை போன் பண்ணிட்டேன்,
0: எடுக்கவே இல்ல.
1: என்
0: மேல தப்ப தப்ப வச்சுக்கொண்டு அவரை சொல்றீங்க பாருங்க, இவரும் போட்டு கொடுக்கற.
1: கண்ணதாசன் வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம் தான்
0: சொல்லிருங்க. இவங்க ரெண்டு பேரும் கேட்கல, பக்கத்துல புதுக்கோட்டை செல்வகுமார் இருக்கார்.
1: நல்லா கேக்குதுங்களா?
0: நல்லா கேக்குது.
1: நல்லா இருக்கீங்களா? அதாவது ரப்பர் கடை ஒருத்தர் தோங்கறதுக்கு ஒரு வாழ்த்து எழுதி கொடுக்கணும் வந்திருக்காரு கண்ணதாசு கிட்ட. அவரு வந்து ராவுக்கு முன்னே ஈ
0: போட்டுக்கிறாரு,
1: அப்ப ஈ போட்டு அப்ப என்ன பேர் வராது உச்சரிப்பு?
0: இறப்பர்
1: தான் வைக்க முடியுமா? இறப்பர் சுட்டு கண்ண இறப்பர் கடை தான் நல்லா இருக்காதே.
0: நல்லா இருக்காதே இறப்பர்.
1: அதனால ஈ எடுத்துட்டு பழைய மாதிரி ரா போட்டு ரப்பர் கடைஞ்சு எழுதி
0: கொடுத்தாரன்.
1: சாப்பிடறதா சாப்பிடறதா ராஜாவா ராசாவான்னு ஒரே குழப்பம்.
6: மனநிலையில இருக்காங்களோ அந்த மனநிலையில அப்ப கூப்பிடுவாங்க. அது வந்து அவங்களுடைய அது நம்ம வந்து போய் அதுல போய் தலையிட முடியாது. அதுல போயிட்டு அவங்களுக்கு இவ்வளவு பெர்சன்ட் வந்து அன்பு அதிகமா இருக்கு அதனால கூப்பிடுறதுனால அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது.
0: இல்ல இப்ப ராஜான்னு கூப்பிடும் போது ஒரு ஒரு உருக்கி கூப்பிடுறப்பல ராஜா ராஜா இங்க வாங்க ராஜா
1: அப்படி இல்ல. அது அது நடக்குது அதுவே நாங்கிட்டு எடுத்துக்கலாம் ராஜா ராஜா எடுத்துக்கலாம் பாட்டு நிறைய கவனி எழுதிருக்காங்களே எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து டப்பிங் பண்ண போறா வச்சிருந்தோம் அதை சொன்னா
6: இல்ல அப்படி இல்ல. நீங்க வந்து இல்ல நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஏ அன்பு ராஜா வா ராஜா
0: ராஜா
6: அப்படின்னு கூப்பிடுவாங்க.
5: கூப்பிடமா ராசான்னு கூப்பிடுவாங்க.
0: ராசான்னுதான் அன்பா கூப்பிடுவாங்க. தலைய தடவி தலைமுடி இருந்து தலைமுடி இருக்குதோ இல்லையோ தலைய அப்படியே தடவி சேகர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சேகர் முதல்ல.
1: அதாவது நம்ம வீட்டை வச்சு எடுக்கணும் பாடல்கள் எழுதி பாட்டு எப்படினு பார்த்தா அதுக்கேத்த மாதிரி ராஜா பாட்டு நிறைய இருக்கனால நிறைய கவிஞர் எழுதினால இஷ்டத்துல அவனு தப்பு கிடையாது.
0: பாருங்க நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க அவருக்கு.
1: ஹலோ
0: இப்ப ஒரு ஒரு முடிவுக்கு வாங்க ஒரு முடிவுக்கு வாங்க.
1: ராஜா இல்ல அவங்க ரெண்டு பேரும் ராஜான்றத வந்து நாம சினிமா பாட்டு தொடர் முடியாதா இருக்கிறோம் அதனால நிறைய இருக்குது சேர்த்துக்கலாம். ஆனா சினிமா பாட்டு தொடர் போச்சுதான் நம்ம பண்றோம்.
0: ஆனா ராசா நிறைய
1: சேர்த்துக்கலாம்.
0: இன்னைக்கு நாங்க சேர்க்கவே மாட்டோம். நீங்க எவ்வளவுதான் அடம் முடிச்சாலும்
6: ராஜா கிடையாது. நீ ராசா மட்டும்தான். ராசா
0: மட்டும்தான் சேகர் சேகர் நீங்க இப்ப ராஜா வீட்டு வாசல்ல வந்து நான் வரப்போற வீட்டுக்கு சொன்னாலும் ராஜா கெட் அவுட் என்னதான் சொன்ன. நான் ராசா மட்டும்தான் இன்னைக்கு நாங்க சேர்க்கிறோம். நீங்க எதுக்குங்க நீங்க அடம் பிடிக்கிறீங்க? அது அழகியா வருது எனக்கு.
1: இல்ல ராஜா சேர்த்துங்க ராஜா.
0: ராஜாவும் சேர்க்கவே மாட்டோம் நாங்க இன்னைக்கு. நீங்க பாருங்க யாரு வந்தாலும் சொல்லுவாங்க இல்ல முதல்ல இருந்தே நாங்க ராசாதான் கேக்குறோம். அதனால ராசா மட்டும்தான்.
1: இல்ல அது இல்ல எல்லாரும் என்ன பண்ண உங்க கையில குத்துட்டு போயிடறாங்க பொறுப்பை. நீங்க தேடி தேடி சேகம் இருக்கு.
5: செல்வநாதன் ராமூர்த்தி இவங்க பாடல் பூராமே ராஜான்னு வரும். இளையராஜா கந்தமரன் என்னங்கம்மா
0: ஒரு தயவு செய்து தயவு செய்து நீங்க மூன்று பேரும் ஒரு ஒரு ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் பேசுங்க பாக்கலாம். என்னுடைய குரல் வராம இருக்கும் ஒரு மூன்று பேரும் அதாவது இடவெளி விடாம பேசணும். ஒருத்தர் ஒருத்தர் தான் பேசணும். பேசுங்க பாக்கலாம். ராசா ராஜாவை பற்றி
5: இளவரசே ஆரம்பிங்க.
7: இளவரசு
5: என்ன கடவுள் நம்பர் தாழ்த்த மாதிரி சவுண்ட் வருது. இளவரசு
6: இளவரசு இல்ல பிள்ள இருக்கு அதுல
5: இளவரசு இல்லீங்களா? யார் இருக்கீங்க?
6: பேசுங்க நீங்க.
7: ஹலோ இது அலை அடிக்கிற மாதிரி புசு புசுன்னு
6: அது கடல்ல கடல்ல அலை அடிச்சிட்டு இருக்கு.
5: ராசாவை பத்தி சொல்லுங்க. அவர் சொல்லிட்டு இருந்தாரு சேகர் சேகரன்
1: ராசாவை பத்தி சொல்லுமா?

0: நான் வந்துட்டேன், மீண்டும் வந்துட்டேன். இன்னைக்கு ராசாதான். இப்ப எல்லாரும் இப்ப ராசாத நிக்க, நீங்க மட்டும் ராஜாவோட நின்று என்ன செய்ய போறீங்க? முதல்ல சொல்லுங்க அத சேகர்.
1: இன்னைக்கு
0: நாங்க எல்லாரும் சேர்க்க மாட்டோம் இருக்கிறோம். இப்ப நீங்க என்ன செய்ய
2: போறீங்க?
3: கோவம் தான், நானே ராஜா பாட்டு பாட்டு போயிடுவேன்.
1: நாட்டாம தீர்ப்பு மாற்ற முடியாதுலமா?
0: மாற்ற முடியாது.
3: எல்லாரும் ரொம்ப டம்மியா வந்து வாய்ஸ் எங்கேயோ கிற மாதிரி இருக்கு.
0: ஒரு நிமிஷம்,
1: நாட்டாம தீர்ப்பு மாற்ற முடியாது.
0: இப்ப கேளுங்க, இப்ப கேளுங்க, கேக்குது அவங்க பேசுறது. இப்ப
3: இந்த வாய்ஸ் நல்லா கேக்குது, மத்தவங்க வாய்ஸ் சரியா வரல.
0: நீங்க பேசுங்கப்பா, யாராவது போடுங்க.
1: கேக்குறேனே,
0: சேகர் என்னடா கஷ்டப்பட்டு நாங்க ஒரு ஆலமரம் புடிச்சேன், அதுவும் குயட்ல ஒரு ஆலமரம். நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? அந்த குயட்ல ஒரு ஆலமரம் புடிச்சு அங்க ஒரு நடுவர், அதாவது ஒரு தீர்ப்பு வழங்க என்ன சொல்லுவாங்க அவங்க, நடுவரா? நாட்டாமை ஒரு தடவை குவைத்ல புடிச்சு அவரும் அங்க பாருங்க அசையாம ஒரு செம்போட இருக்கார் பக்கத்துல. இது ராசாதான் இன்னைக்கு வரணும், ராஜா வரக்கூடாது. நீங்க எப்படி ராசா ராஜாவை கொண்டு வர நிக்கிறீங்க?
3: சினிமா போட்டு மெல்லிசு அப்பா பாட்ட கேக்குறோம், சினிமா பாட்டு எல்லாமே ராஜா இருக்கு கேட்டுக்கலாம். சரி, உங்கள் விருப்பம், நான் வந்து போடணும் சொல்லல, நீங்க பேசலாம். சரி
0: சரி, இப்ப நீங்க உங்கள்ட்ட கடைசி முடிவா, நாங்க ஒரு ஒரு டீலுக்கு வரோம். நீங்க இப்ப நீங்க எங்களோட சேர போறீங்களா, அல்ல நாங்க உங்களோட சேர்றதா?
3: அது அந்த புள்ளி நீங்க தான் எடுக்கணும். இப்ப எங்களை பொறுத்தவரைக்கும் சொம்பு இல்லாத நடுவர் நீங்க தான்.
1: சொம்பு வச்சிருக்காங்க.
0: சரி, உங்களுக்கு சொம்பு இல்லன்னு தெரியல, ஒரு புது சொம்பன்னு வாங்கன்னு
3: வந்து அனுப்புறாங்க.
0: அத அத பார்த்தா இருந்தாலும் உங்களுக்காக ராஜான்னு மாத்தி இருப்பேன் இல்லையா? இத பாருங்க, 12 பேர் சேர்ந்து நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம்.
3: என்னடா ஒரு வாரமா எல்லாமே கரெக்டா சொன்னாங்க. இந்த ராசா வந்த பிறகுதான் நாமளே தேடி தேடி கொடுத்துட்டா போச்சு.
0: நாளைக்கு ராஜா வந்தா பிரபு யாரும் சொல்லக்கூடாது ராஜாவில பாட்டு இல்ல, கஷ்டமா இருக்கு. எல்லாரும் ராஜாவில பாட்டு கொண்டுறணும். முதல்ல இன்னைக்கு நாங்க ராசாவோட போறோம்.
3: எனக்கு
0: கேக்கல, ராஜான்னு சொல்றேன் கேக்குறேன். ராசாவில ஒரு பாட்டு சொல்லுங்க சார், அல்லாட்டி அழுதுருவேன். சரி, உங்களுக்கு நாங்க ராசால கொண்டு வரோம். இப்ப நீங்க எங்க பக்கம் வந்துட்டீங்கல்ல? இல்ல
3: பண்ண தலைமை என்ன சொல்ல?
0: சந்தோஷம், நன்றி நன்றி சேகர், நன்றி
3: நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி.
0: சாவுசாமி
1: நன்றி
0: நன்றி.
1: பாட்டு
0: நான் எடுத்து வர்றதுக்கு முதல் நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம்னு இருக்கிறேன். என்னடா உண்மையிலே.

0: நான் போய் சொன்னேன்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அதான் அந்த கதைகளை கொஞ்சம் முடிஞ்ச அளவு எடுத்து வர பாக்குறேன். எனக்கு உடல்நலம் சட்டு, அதுக்காக நீங்க அந்த வைரஸ் என்று சொல்லிடக்கூடாது.
1: ராசாவே உன்ன காணாத நெஞ்சு அந்த பாடல் கொடுங்க மேம். சுசீலா அம்மா
0: அது நல்ல பாட்டு.
1: அந்த பாடல் இன்னைக்கு கொடுத்துருங்க.
2: காப்பாடி போனாடு
0: அந்த பாட்டை நான் இப்ப முதல் பாட்டு எடுத்து வச்சிருந்தேன். ரதீஷ் வந்து தனக்கு தான் அது இந்த பாட்டு பறிச்சு கொண்டு போயிட்டார். எல்லார்ட்டையும் ஒரு தனிமையாக உடை பெற்றுக் கொண்டு இன்னொரு நிகழ்ச்சியை எடுத்து வந்து அல்லாட்டி உங்களுடைய இல்ல இந்த பாடல்களை எல்லாம் நாளைக்கு உங்களுக்கு சரியாக 11 மணிக்கு வரும் என்று சொல்லிக் கொண்டு உடை பெற்றுக் கொள்ளட்டுமா? நான் எனக்கு கொஞ்சம் உடல் நலம் தலை அதை எப்படி சொல்லுவது தலை நான் இது பொய் அல்ல உண்மை என்று சொல்லிக்கொண்டு நான் சட்டு விட பெற்றுக் கொள்ள போகிறேன். பாடல்களை எல்லாம்
2: நான்
0: பாக்க
2: விட்டுட்டேன்.
1: என்னோட பாடல் வருதுன்னு நான் ஒரு பெரிய வணக்கத்தை வர போட்டேன். நன்றிமா பாடலுக்குன்னு சொல்லிட்டு
0: மன்னிக்கணும் ஐயா.
1: நான் சும்மா
0: எங்களுடைய சந்தனராஜ் மாமா நன்றி அன்பு உறவுகளே. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக மற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் கேட்டு கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த இப்படி நடைபெற்றதுக்கு உங்களிடம் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். சற்று என்னால் முடியாமல் உடல் நலம் காலையில் இருந்தே இருந்தது. இருந்தாலும் உங்களுடைய நிகழ்ச்சிகளை எடுத்து வரலாம் என்பதற்காக நான் இணைந்திருந்தேன். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம். மந்திரியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இடுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னையுடன் தந்தையும் ஆசானும் பெற்று அன்னை தமிழெண்ணை வளர்த்து உலகறியச் செய்ய வைத்து எல்லாம் வல்ல இறைவா, ஓம் நமசிவாய என்ற மூல மந்திரத்தோடு உன்னை வணங்கி உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்த தெரியாதவர்களே, உங்களையும் வணக்கம் கூறி வரவேற்று இன்றைய காற்றலையில் முன்னேல் தமிழ் வானொலியின் 2025 ஆண்டின் 11 மாதத்தின் 3 நாள் கதம்பத்திலே உங்களை 6478744615 என்ற இலக்கத்தோடு நேரொலியில் சந்திக்க வந்திருக்கும் கதம்பத்தில் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை தந்தை ஆசான் இறைவா உங்களுக்கு வணக்கம் கூறிய இந்த வேளையில் முன்னியல் தமிழ் வானொலியில் இன்று என்ன நிகழ்ச்சியை நாங்கள் காணப்போகின்றோம் என்பதை எண்ணும் பொழுது

0: சந்தோஷமாக பாட்டு சவாரியில இணைவோம் என்று கூறும் இந்த வேளையிலே இன்று பாட்டு சவாரி 131வது வாரத்தை காணும் வெற்றிகரமான நாளிலே மீண்டும் 2025வது ஆண்டு 11வது மாதம் 3ஆம் நாள் என்று தெரிகின்றது. அன்பு உறவுகளே, கடந்த 2021வது ஆண்டு 2ஆம் மாதத்தின் 11வது நாள் ஆரம்பித்த பாட்டு சவாரி இற்றவரை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இடையிடையே தடை ஏற்பட்டாலும் தொடர்ந்து நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய ஆதரவோடு.
1: சந்தோஷம் தரும் சவாரி போம் செல்லோ செல்லோ ஜல்தி போம் செல்லோ செல்லோ
0: விரைவாக போவோம் என்றுதான் இந்த பாடல் கூறுகின்றது. குறிக்கப்பட்ட நேரத்துக்குள் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவேற்ற வேண்டும். வருக வருக வந்து வரவேற்கும் இந்த வேளையிலே முன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் நான் சிறப்பாக இருக்கின்றேன் என்பதை உணர்கின்றேன் என்றால் உங்கள் கருத்துக்கள் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வேளையிலே காலநிலையை ஒரு தடவை எட்டி பார்த்தால் இன்று நாங்கள் 12 பாகையிலே இருக்கின்றோம். நேற்றைய தினத்தை விட இன்று கொஞ்சம் வெப்பம் கூட வந்திருக்கின்றது. இந்த வெப்பநிலை இதற்கு மேல் செல்லாத 12 பாகைக்கு வந்துவிட்டோம். மீண்டும் இதே குறைந்து கொண்டு 4 பாகை வரை செல்ல இருக்கின்றது. அப்படியான காலநிலை இருக்கின்றேன். சூரிய பகவான் கூட இன்று அவர் தன்னுடைய கரத்தை நீட்டி எங்களுக்கு ஒளிபரப்பி இது காலை என்று அறிவித்த வேளை 6:41 இருந்தது. ஆனால் 6:44 அவர் சென்று விடுவேன் என்றும் கூறியிருக்கிறார். பூரணத்துவமாக ஒரு 12 நேரத்தை கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டார் பகல் வேளை என்பது தெரிகின்றது. காரணம், இந்த பருவ நாளிலே இந்த பருவ காலத்திலே பகலவன் குறைவாகவும் இரவு நேரம் கூடுதலாகவும் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். சாதாரணமான நாளாக அமைந்திருக்கின்றது. மந்தமான ஒரு சூழல் தெரிகின்றது. பார்ப்போம் எப்படி மாறுகின்றது. ஆனால் பகல் 2 பின்பு மழை பொழியலாம் என்று எதிர்ப்பு கூறுகின்றார்கள். எங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியாக 10:35 முற்பகல். உங்களுக்கு நேரம் இரவு நேரம் 9:05 ஈழமணி. திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் அன்பு உறவுகளே, காலையும் மாலையும் போன்று வேறு மாநிலத்தில் காலங்கள் மாறியிருக்கலாம், நேரங்கள் மாறியிருக்கலாம், ஆனால் வானமும் பூமியும் ஒன்றுதான் என்று நான் அடிக்கடி கூறிக்கொள்வேன். இந்த பிரபஞ்சத்தில் நாங்கள் பூமியில் நின்று ஏனையவற்றை பார்த்து ரசித்து முகழ்ந்து நெகிழ்ந்து வானம் வரை பார்க்கக்கூடிய ஒரு சக்தியை பெற்றிருக்கின்றோம். அதில் உள்ளவற்றை உணர்ந்து கொள்ளக்கூடிய பகுத்து அறிவை பெற்றுக் கொள்ளுகின்றோம். அதை புல்லாகி பூடாகி புலவாய் மரமாகி எத்தனையோ பிறவிகளை எடுத்து இறுதியாக இந்த மானிட பிறவியில் பகுத்தறிவோடு 7வது அறிவை தொடும் வரை 6 அறிவோடு பிறந்து 7வது அறிவை தொட்டுக் கொண்டிருக்கின்றோம். விஞ்ஞான வளர்ச்சிகள் மிகவும் சிறப்பாக இருந்து மனித வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகளையும் தெரியாதவற்றை தெரிய வைக்கவும் அறியாதவற்றை அறிய வைக்கவும் வளர்ச்சி அடைந்து வரும் எங்கள் பரிணாம வளர்ச்சியிலே இன்று அறிவில் மனிதன் எஞ்சிவிட்டான் என்று எண்ணும் வேளை அதைவிட எஞ்சிவிட்டது கணனிகள் என்று எல்லாம் கருத்துக்கள் கூறப்படும் வேளையிலே வானம் வரை சென்றவன் நிலவு வரை சென்று செவ்வாயை தொட பார்க்கின்றான் என்று கூட அறிகின்றோம். ஆனால் அன்று இருந்த நிலைதான் இன்றும் இருக்கின்றது என்று எங்கள் பண்பாடுகள், இலக்கியங்கள், புராணங்கள், வரலாறுகள், சித்திரங்கள், ஓவியங்கள், புதை பொருட்கள் எல்லாம் கூறுவதை பார்த்தால் எந்த மாற்றமும் இல்லை மனித இயல்பிலே என்பது தெரிய வருகின்றது. பஞ்சமா பாதகங்களை செய்யக்கூடாது. இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற 5 பூதங்களிலே இடையிலே வாழும் நாங்கள் இவற்றை அறிந்து அதற்கேற்ற வகையில் எங்கள் வாழ்க்கை பயணத்தை செலுத்த வேண்டும் என்ற பகுத்தறிவையும் கொடுத்து இறைவன் படைத்துவிட்ட வேளையில் எங்கள் மனித இனம் எங்கோ செல்கின்றது என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஏனே உயிரினங்கள் இன்னும் தங்கள் இயல்பில் இருந்து மாறவில்லை, அப்படியே இருக்கின்றன. அதனால் எந்த விதமான பாதகமும் இல்லை. ஆனால் மனிதனுடைய அறிவு வளர்ந்து விட்டது. அறிவு வளர வளர தேவை அதிகரித்துக் கொண்டிருந்தது. தேவைகள் அதிகரிக்கும் வேளையிலே கண்டுபிடிப்புகளும் உற்பத்திகளும் மாற்றங்களை கண்டு பெரும் சாதனைகளை படைத்திருக்கும் வேளையிலே மனித மனம் இன்னும் மாறவில்லை. இன்னும் பஞ்சமா பாதகத்துக்குள்ளேதான் திரும்பிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் இறைவன் படைத்துவிட்ட இந்த அற்புதமான உடலிலே 5 புலன்களை வைத்து விட்டார் அல்லவா? அந்த புலன் வழி சென்று ஆசையினால் உந்தப்பட்டு மாயையிலே மறைக்கப்பட்டு அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எவனொருதன் மனம் நிறைவிருக்கின்றது, நான் இந்த உலகத்தில் அனுறுதி வரை இருப்பேன், நான் கொண்டு வந்தது எல்லாவற்றையும், நான் தேடியவற்றை எல்லாவற்றையும் பாதுகாப்பேன், அது என்னோடு தான் இருக்கும் என்று கூறுகின்றான் என்று யார் இருக்கின்றான் என்று பார்த்தால் யாருமே இல்லை என்ற உண்மையைத்தான் எங்களுக்கு அறிய தருகின்றது. இந்த விஞ்ஞான வளர்ச்சியும் அறிவியல் வளர்ச்சியும் வந்து என்ன செய்ய போன்றும் மனிதனை மனிதனாக்க வேண்டுமே தவிர மனிதனை மிருகங்களை விட கேவலமாக்கி வைத்திருக்கின்றன. ஏனென்றால் மிருகங்கள் என்று நான் கூறுவது குறைத்து அல்ல, அவர்களுக்கு எங்களை விட அறிவு குறைவு. பகுத்தறிவு என்பது அவர்களுக்கு இல்லை. இந்த பகுத்தறிவை பெற்ற மனிதன் தான் இப்படியெல்லாம் செய்கின்றார் என்று எண்ணுகின்றார்கள், எண்ணுகின்றோம், நாங்கள் நடக்கின்றோம். எங்களுக்காக எங்களுக்காக எங்களுக்காக என்று நாங்கள் தேடியதெல்லாம் எங்களுக்காக இல்லை, எங்களுக்காக அடுத்தவர்கள் தந்தது. இந்த நான் பிறப்பதற்கு யார் காரணம்? நான் அல்ல காரணம், என்னுடைய தாய் தந்தையர் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு அவர்களால் படைக்கப்பட்ட நான், அவர்களால் வளர்க்கப்பட்ட நான், குருமார்களினால் குருக்களினால் நான் உருவாக்கப்பட்ட நான், தேடிய செல்வமில்லை என் உழைப்பினால் என்று கூறப்படுகிற அந்த உழைப்பை தந்தது யார்? இவற்றையெல்லாம் சேகரித்து வைத்திருக்கும் நான் பட்டணத்து பெருமகன் கூறினார், நாங்கள் செல்லும் போது எங்கள் அரைஞான் கொடி கூட அங்கு அணிந்திருக்கும் சிறு மானத்தை மறக்கும் சிறு துண்டு கூட வர முடியாது, காதில்லாத ஊசி கூட எங்களோடு வராது என்று கூறுகின்றார். உண்மை, ஆனால் இதுவெல்லாம் மற்றவர்களால் ஆக்கப்பட்டது. என்னால் ஆக்கப்படுவது எனக்கு கண்ணீர் இருக்கின்றது அல்லவா? இந்த கண்ணீராவது கூட வருமா? வரவே வரும். மற்றவர்களுடைய கண்ணீர் தான் எங்களை அனுப்பி வைக்கின்றது. எண்ணி பார்த்தால் இது ஒன்றுமே இல்லை. நன்றாக சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பார்ப்போம். அதனால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனிதனாக பிறவி எடுத்து மனித வீடம் பூண்டு வந்துவிட்டோம், அந்த நாடகத்தை நன்றாக நடித்து நல்ல நடிகன் என்ற பெயரை கேட்டு நல்லவன் என்ற பெயரோடு செல்ல வேண்டும். தக்கார் தகாதார் எனப்படுவது அவரவர் விட்டு செல்லும் எச்சத்தினால் உணரப்படும் என்று குடுமிக்காரன் வள்ளுவன் பெருந்தகை பேரன் கூறிவிட்டார். அப்படியான ஒரு பிறவிதான் எங்களுடைய பிறவி. நேற்றைய தினம் ஒரு சிறுகதையை நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு யோகராஜி வந்து கூறியிருந்தார். அது எத்தனையோ தளங்களிலே எத்தனையோ வலைத்தளத்திலே பார்த்திருக்கின்றோம், புத்தகத்திலே படித்திருக்கின்றோம். அந்த கதை அறந்து போன செருப்புக்கு இருக்கின்ற கவனம் பாதுகாப்பு மரியாதை கூட இந்த இறந்து போன உடலுக்கு இல்லை என்பதை அழகாக உணர்ந்து கொண்டோம். அதனால் இந்த பஞ்சமா பாதகங்களுக்குள் நாங்கள் அகப்படாது இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஆசையை அறுக்க வேண்டும். ஆசை என்பது பேராசை. பேராசைக்காக எங்கள் புலன் வழி செல்கின்றோம், அதை தவிர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இது இன்று பாட்டு சவாரி 131 கேட்க இருக்கின்றோம், அணியை இருக்கின்றோம். நீண்ட நேரம் நான் குறவிலே சிறிய முன்னுரை உங்களோடு என் மனதில் பட்டதை பகிர்ந்து கொண்டேன். அன்பு உறவுகளே, பொறுமையோடு கேட்டு மகிழ்ந்த நன்றி.

0: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
1: இந்த பாட்டு சவாரி 131 என்பதை நான் ஞாபகப்படுத்திய வேளையிலே அன்புடன் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், அன்புடன் அரசடிக்குப்பம் அவர்களும் வரவேற்று நாங்கள் இருக்கின்றோம், இணைய வேண்டும் என்று ஆவலோடு இருக்கின்றார்கள். அந்த வேளையிலே அன்பு பேத்தி ஏதோ ஒரு செய்தி ஒன்றை எழுதிவிட்டு அளித்திருக்கின்றார், என்னவென்று தெரியவில்லை. எல்லோரும் இணைந்திருக்கின்றீர்கள் என்று எண்ணிக்கொண்டு, இன்றைய நாள் தன்னுடைய திருமண நாளை இனிதே கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு நீண்டகால உறவு எங்கள் கே எஸ் கிருஷ்ணன் தம்பதியினரின் அன்பு புதல்வன், பல்லாண்டு காலம் பல சிறப்போடு சகல சௌபாக்கியங்களும் நீண்டு வாழ வேண்டும் என்று முன்றியல் தமிழ் வானொலியூடாக அவருக்கு திருமண நாள் நல்வாழ்த்தை கூறிக்கொண்டு, இங்கே திருமண நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்துட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இணைவோம் இன்றைய பாட்டுக்கு, பாட்டு சவாரியிலே.
0: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா.
1: பாட்டு சவாரிக்கு வாக்களிக்க வேண்டும் நீங்கள் என்று வரும் பாடல்கள் சிறந்த பாடலுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எண்ணும் இந்த வேளையிலே, என்ன பாடல் என்று நீங்கள் என்ன பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு பாட்டு சவாரி 131 என்ன வரப்போகின்றது என்று எங்களுக்கு தெரியவில்லை. கடந்த வாரம் 130வது பாட்டு சவாரி முதலுக்குள் முதல் கண்டுகொண்டோம். அப்படி என்றால் இன்றும் பாட்டு சவாரி 131 ஐந்து பாடல்கள் ஐந்து திரைப்படத்திலிருந்து ஒரு பதத்தில் வர வேண்டுமே, அதை கண்டுபிடிக்க வேண்டுமே என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றது தெரிகின்றது. ஆனால் அப்படி ஒன்றும் பெரிதாக நீங்கள் செய்ய தேவையில்லை. ஏனென்றால் இன்று வருவதும் முதலுக்குள் முதல். கடந்த வாரங்களிலே சில வாரங்களில் இரண்டு பாடல் மூன்று பாடல்கள் ஒரே சம புள்ளிகளை பெற்றிருந்தனவல்லவா முதலிடத்துக்கு. அந்த பாடல்கள் இன்று முதலுக்குள் முதல் என்று இரண்டாவது தடவையாகவும் இந்த வாரம் கிடைக்க இருக்கின்றது. பாட்டு சவாரி 131 இன்று வரும் ஐந்து பாடல்களும் முதலுக்குள் முதல் பாடல்களாக வருகின்றன. ஆதலால் நீங்கள் சிந்தையை நீங்கள் செலவழிக்க வேண்டாம் சிந்தனைக்கு, ஏனென்றால் கண்டுபிடிக்கும் செய்தி இன்று இல்லை, பாடல்கள் தானாக வர இருக்கின்றன. நீங்கள் வாக்களித்த ஐந்து பாடல்கள் கடந்த வாரங்களிலே இன்றும் தெளிவாகி வருகின்றன அந்த ஐந்து பாடல்களும். ஏனென்றால் கடந்த சில வாரங்களில் வந்த பாடல்கள் தேங்கியிருந்தன, அவற்றை எடுத்து அவற்றுக்குள்ளே ஐந்து பாடலை கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த பாடல்கள் இப்பொழுது வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக ஐந்து பாடல்கள் பாட இருக்கின்றன. விரைவாக அந்த பாடல்களை கேட்டு உங்களுடைய வாக்குகளை 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வந்து பதிவு செய்து செல்லுங்கள். அந்த வகையிலே உங்களுக்கு விருப்பமான பாடலையும் வந்து கேட்டு மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதை விட ஐந்து பாடல்களை அடுத்தடுத்து கேட்கப் போகின்றோம். கேட்போமா, ஆரம்பிப்போமா?
0: நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
1: நேரம் வந்துவிட்டது நாங்கள் பாடல்களை கேட்பதற்கு. இன்று பாட்டு சவாரி 131 ஐந்து வாரங்களாக ஒலித்த பாடல்கள். இப்பொழுது முதலாவது பாடலை தர இருக்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். குமார விஜயம் திரைப்படத்திலிருந்து டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாடிய ஜி தேவராசன் அவர்களுடைய இசையிலே வெளிவந்த ஒரு பாடல் ஞாபகம் இருக்கின்றதா? அந்த பாடல் கன்னி என்ற பதத்திலே ஆரம்பித்து ஐந்து பாடல்களே முதல் பாடலாக தெரிவு செய்த பாடல் கன்னி ராசி என் ராசி என்று பாட வருகின்றது.

என் உள்ளம் அறி

0: பொருந்தாவிட்டால் சந்நியாசி, பொருந்தாவிட்டால் சந்நியாசி.
1: நிம்மிக்குட்டி, நம்ம இவ்வளவு

இனிமையாக அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அன்பு உறவுகளே, அடுத்த பாடல் எதுவாக இருக்கும் என்று எண்ணுகின்றோம். அடுத்த பாடலை எண்ணுவதற்கு முன்பு பாடலை கேட்டால் நலமாக இருக்கும் தானே. கன்னி ராசி என் ராசி என்ற பாடலை குமார விஜயம் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். அடுத்த பாடல் பணமா பாசமா திரைப்படத்து பாடல். இசை அரசரும் இசை அரசியும் பாடிய கே வி மகாதவன் ஐயா அவர்களின் இசையிலே வந்து உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாடல் இதுவோ. அந்த பாடலை தருகின்றேன் கேட்டு மகிழ்வோமே.

இனிமையான இந்த பாடலும் பாட்டு சவாரி 131 முதலுக்குள் முதலில் இரண்டாவது பாடலாக எங்கள் காதோரம் சவாரி செய்து வந்தது இசையோடு. பணமா பாசமா திரைப்படுத்த பாடல், இசை அரசரும் இசை அரசி பி சுசீலா அம்மா பாடிய பாடலை இசை இல்ல திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுத்த போது மெல்ல என்ற பதம் தாங்கி வந்த 5 பாடல்களை முதலாவது பாடலாக தெரிவு செய்தவர்களை இன்று அவரும் முதலுக்குள் முதலில் வந்து நிற்கின்றார். இரண்டாவது வரிசையிலே நின்று பாடி சென்ற பாடல். இப்பொழுது மூன்றாவது பாடல், மூன்றாவது வரிசையிலே என்ன பாடல் இருக்கின்றது, என்ன பதத்தோடு வரப்போகுது என்று பார்த்தால், நேற்று இன்று நாளை என்ற திரைப்படத்தில் பாடும் நிலா மறைந்த எங்கள் இசை மாமணி SP பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் பாட வேண்டும் என்று மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுத்த பாடல் தான் அந்த பாடல். இதோ அந்த மூன்றாவது பாடலையும் கேட்டு மகிழ்ந்துடுவோமே.

இனிமையான அந்த பாடல் பாடும் போது என்ற பதத்தில் வந்த பாடல்கள் முதலாவதாக தெரிவு செய்யப்பட்ட பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது நான்காவது பாடலை கேட்க வேண்டாமா? கேட்கத்தானே வேண்டும். அந்த பாடல் இசை அரசரும் இசை அரசியும் பாடுவதற்காக கே வி மகாதேவன் திரையிசை திலகம் அவர்கள் இசையமைத்து கொடுத்த பாடல். உங்களுக்கு நன்றாக பரிச்சயமான பாடல். நீங்கள் முதலாவதாக தெரிவு செய்த பாடல் பிராப்தம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இப்படி ஒலிக்கின்றது, கேட்போமே.

கனடா கலையகத்தில் இருந்து மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது பாட்டு சவாரி 131வது வாரத்துக்கான பாடல்கள். முதலுக்குள் முதல், கடந்த வாரங்களிலே 5 5 5 பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து ஒலிபரப்பிய வேளையிலே உங்களால் தெரிவு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்ட முதலாவது பாடல்கள் இன்று எங்களுக்குள் யார் முதல்வர் என்று கேட்கும் வண்ணம் அந்த பாட வந்து 4 பாடல்கள் பாடி சென்று விட்டது. அன்பு உறவுகளே, 5வது பாடல் எதுவாக இருக்கலாம் சிந்தித்து பார்த்தீர்களா? உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாடல் தான். அந்த பாடல் விஜயா என்ற ஒரு இசையமைப்பாளரால் இசையமைக்கப்பட்டு பாடும் SP பாலசுப்ரமணியம் அவர்களால் ரயில் பயணங்களில் பாடிய பாடல். ஞாபகம் இருக்கின்றதா? கேட்ட ஞாபகம் இருக்கின்றதா? நீங்கள் வாக்களித்து முதலாவதாக தெரிவு செய்தும் இருக்கின்றீர்கள். இது 5வது வரிசையில் நின்று இசை எழுப்பி சவாரி செய்கின்றது இந்த பாடல்.

0: ஐந்து பாடல்கள் ஒரே தடவையில் கேட்டு மகிழும் பாக்கியம் மூன்றில் தமிழ் வானொலியில் உண்டு. அது பாட்டு சவாரியிலே என்பது நன்றாக தெரியும் அன்பு உறவுகளே. ஐந்து பாடல்களும் கன்னி மெல்ல பாடும் சொந்தம் வசந்தம் என்ற முதல் பதங்களை கொண்டு ஐந்து வாரங்களிலே வந்து முதலாவது இடத்தை பெற்ற இந்த பாடல்கள் இன்று முதலுக்குள் முதலாக எங்கள் யாரை தெரிவு செய்ய போகின்றீர்கள் என்று ஓடி வந்து எங்கள் காதோரத்தில் இசைத்து சென்றன. ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து ஐந்து பாடல்கள். இந்த பாடல்களின் வரி, இசை, குரல், நடிப்பு, காட்சி இவற்றையெல்லாம் வைத்து நாங்கள் பார்க்கும்போது எங்கள் மனம் அங்கே ஈடுபடுகின்றது. நீதிபதியாக இந்த மனதுக்கு எது சரி என்று படுகின்றது, எது எங்களுக்கு பிடித்து கொண்டது, எது எங்களை தாக்குகின்றது, எது எங்கள் வாழ்க்கையிலே பின்னி புனைந்திருக்கின்றது என்ற கருத்துக்களை மனதில் கொண்டுதான் நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கு புலனத்தில் ஐந்து பாடல்களும் மீண்டும் ஞாபகத்துக்காக வரிகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இடையிடையே பல்லவியோடு சரணங்களும் ஒலித்துக் கொண்டிருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இன்று நிகழ்வது முதலுக்குள் முதல். மிகவும் சங்கடமாக இருக்கின்றதா இல்லை சந்தோஷமாக இருக்கின்றதா, இதுவரை பலர் தெரிவு செய்திருப்பீர்கள் பாடலை கேட்கும் பொழுதே. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். முடிவிட்டதும் எந்த பாடலுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க போகின்றீர்கள் என்று வந்து வாக்களிக்க வாருங்கள். வளமை போல இரகசிய வாக்கெடுப்புக்கு அன்புடன் வந்துவிட்டார் அன்பு கிருஷ்ணன் அவர்கள். அவர்களை இணைத்து விடுவோமே. வணக்கம், வணக்கம், வணக்கம். கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம்,
0: வணக்கம் கிருஷ்ணா, வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கு. என்ன உங்களுடைய ஒலி பேச்சு சற்று விக்கலாக வருகின்றது, கொஞ்சம் இடத்தை மாற்றி பாருங்களேன். என்ன நடந்தது? நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக சிறப்பாக இருக்கின்றீர்களா? இன்று ஒரு நல்ல நாள் தானே உங்களுக்கு? எப்படி கொண்டாட்டங்கள் சிறப்பாக இருந்ததா?
1: வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறீர்கள். வாழ வேண்டும், வாழ வேண்டும். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. உங்கள் நன்றிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் பெற்றுக் கொள்வார்கள் வாழ்த்துக்கள் ஐயா. நானும் அதை முதலில் கூறியிருந்தேன். சிறப்பு. சரி, இன்று அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: வளமை போல வெப்பமாக தான் உள்ளது ஐயா.
0: இப்பொழுதும் வெப்பம் தான். ஆலயம் சென்றீர்களா? எந்த ஆலயத்துக்கு சென்றீர்கள்?
1: மாரியம்மன் கோயில்.
0: மாரியம்மனையும் சென்று வழிபட்டு வந்த தாயாரின் சக்தியினுடைய அருள் வேண்டி இருக்கின்றீர்கள். எல்லோரும் சிறப்பற்று வாழ வேண்டும். இந்த வகையில நாங்கள் இன்று பாட்டு சவாரிக்கு வந்திருக்கணும். ஐந்து பாடல்களையும் கேட்டீர்களா? உங்களுக்கு உங்கள் அனைவரும் தெரிவு செய்த அந்த பாடல நாங்கள் இப்பொழுது ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோம். அப்படித்தானே?
1: சென்று வருவோம்.
0: வருவோம்.

காதல் இல்லை இது என் உள்ளம் அறிந்த உண்மை இது.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் கிருஷ்ணா, இப்பொழுது பேசுவோம். ஐந்து பாடல்கள் கேட்கும் பொழுது அப்படி இருந்தது. பிடிச்சிருந்ததா? இந்த வகையிலும் நீங்கள் தெரிவு செய்த பாடல்கள் வாழ்த்துக்கள். சிறப்பாக பாடலை தெரிவு செய்வதற்கு, இதை தெளிவுபடுத்தும் வழியிலே உங்களுக்கு வரிசைப்படுத்துவதற்கு ஏதாவது கடினம் இருந்ததா? முரண்பாடாக உங்களை மனதுக்கு பிடித்த பாடல் வந்து விட்டது, உடனே அந்த பாடலுக்கு தந்து விட்டீர்கள். அப்படித்தான்.
1: எந்த பாடல் வந்தாலும் மகிழ்ச்சி ஐயா.
0: எந்த பாடல் மகிழ்ச்சியா? சரி, என்ற என்ன பாடலை நீங்கள் பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: படம் பூம்புகார்.
0: பூம்புகார்ல என்ன பாடலா இருக்கும்?
1: பொன்னால் இது போலே வருமாயின் மேலே.
0: ஓ, பொன்னால் இது போல. உங்களுடைய திருமண நாளுக்கும் இந்த பாடலை கேட்ட ஞாபகம் எனக்கு இருக்கின்றது. இன்று மகனுடைய திருமண நாளுக்கும் சேர்த்து கேட்கின்றீர்கள். பொன்னால நாள் இந்த நாள் என்று. பொன்னால் இது போலே வருமோ இனி மேலே வரா வருதான். சிறப்பு, இனிமையான பாடலை தந்தீர்கள். நல்ல ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தரும். இந்த வேளையில மகள் அனுஷியா இருக்கின்றாரா, இணைவாரா? இருக்கின்றார். கொடுங்கள். வணக்கம் மகளே. அனுஷியா நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலம். மகிழ்வாக இருக்கின்றீர்களா? மகிழ்ச்சி தானே என்று. மகன் மகளுடைய திருமண நாள், அப்ப மகளாக மகள்வாகத்தானே இருக்கும் இல்லையாம்மா? சிறப்பு. உங்களுடைய ஆசை, உங்களுடைய ஆசை வாழ்த்துக்கள். உங்களுடைய அம்மா, உங்களுடைய உங்களுக்கு கிடைத்த மருமகள், உங்கள் மருமகன், அப்படி அவர்களோடு கொண்டாடும் வேளையில மிக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். நாங்களும் அதை இணைந்து மகிழ்ந்தோம். அந்த கொண்டாட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டது போல உணர்ந்தோம். எங்களுடைய வாழ்த்துக்களை தருகின்றோம். நன்றி. சரி, நீங்கள் நலமாக நன்றி நன்றி. இது எங்களுடைய கடமை. நாங்களும் உங்கள் குடும்பத்திலே ஒருவராக நினைத்துத்தானே வாழ்கின்றோம். நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம். எங்களுக்குள் வருகின்ற மகிழ்வு நிகழ்வு எல்லாம் பங்கு பெறக்கூடியதான். நாங்கள் இப்பொழுது ஐந்து பாடலையும் கேட்டிருக்கின்றீர்கள். நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா மகளே?
1: செல்வோம்.
0: செல்வோம்.

0: வந்து விட்டோம் காட்டலைக்கு. முரளே, நல்லதொரு பாடலை தெரிவித்து தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக நலமாக அங்கே மகிழ்வாக இருக்கும் காலத்தில் பாட்டு சவாரிக்கு வந்து பாட்டு சிறந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் வெற்றி பெறும் என்ற எண்ணத்தோடு இருக்கும் இந்த வேளையிலே என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் நான் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள்?
1: இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, அந்த பாட்டு பா.
0: ஓ, இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, அதுதானே. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இனிமையான பாடல். அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒலிபரப்புவோம், கேட்டு மகிழலாம். இன்றைய இனிமையான இந்த நாளிலே மகன் மருமகளுடைய வாழ்த்து நாளிலே மகிழ்வாக சிறப்பாக இருக்க வேண்டும். மேலும் பல்லாண்டு காலம் இந்த விழா காண வேண்டும் எல்லோரும் என்று எண்ணிக்கொண்டு விடைபெறுவோமா? நன்றி மகளே, நன்றி மகளே, வாழ்த்துக்கள். அம்மா ஏதாவது கூற வேண்டுமா?
2: நன்றி,
0: அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். கிருஷ்ணா, மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி.

0: தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றல்லே முதலுக்கு முதல் போட்டியிலே கலந்துள்ள பாடல்களின் பல்லவி சரணங்கள். அந்த வேளையிலே இருவர் வந்து வாக்களித்து விட்டார்கள். இனிவரும் வர வேண்டும், சரியான நேரத்துக்கு நிகழ்வையை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதனால் எங்கள் நேரப்படி நாங்கள் எங்கள் நிகழ்ச்சியை சரியாக நிகழ்த்துகிறோம் என்று குறிப்புகள் கூறிக்கொண்டிருக்கும் வேளையிலே ஓடி வாருங்கள், 6-4-7 வந்து விட்டார். அடுத்த உறவு இணைப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் நாச்சியார் கோயில் தேவா அவர்களே வணக்கம்.
1: ஓம் நமசிவாயம்.
0: ஓம் நமசிவாயம். திருச்சி தம்பரம் பாருங்கள், நலமாக இருக்கின்றீர்களா தேவா?
1: கிருஷ்ணன் நலமுடன் வளமுடன் மகிழ்ச்சியுடன் அன்போடன் உங்க அன்போடு நல்லா இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நீங்கள் உங்கள் அன்போடு மகிழ்வோடு உங்கள் இணைவோடு பங்களிப்போடு நாங்களும் சிறப்பாக மகிழ்வாக இருக்கின்றோம். இன்று 5 பாடல்களை கேட்டு
1: கிருஷ்ணன் கேட்டையா கிருஷ்ணன் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள்.

0: நாங்கள் காசு கொடுத்து உடற்பயிற்சி செய்து வியர்வை வெளியேற்றுகிறோம், நேரத்தை மினக்கட்டு ஓடி சென்று ஓட்டப் போட்டியில் ஓட்டம் நடைபயணம் செய்து வியர்வையை வெளியேற்றுவோம். ஆனால் இது இலவசமாக தானாக வெளியேறுகிறது அல்லவா, இயற்கை எவ்வளவு உதவி செய்கின்றது. அதனால் தலை சாய்த்து சூரிய பகவானுக்கு ஒரு நன்றியை கூறிக்கொள்வோம். என்ன எங்கள் உடலில் உள்ள களிம்பு அழுக்குகளை ஆனா உள்ளத்திலே உள்ளது எப்படி, உடலில் உள்ளது வெளியேறுகிறது, உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது அப்படித்தானே காலை முன்னிலையிலே கூறியிருந்தேன் நான். அதை மாற்ற முடியாத நிலையில் இருக்கின்றோம். நாங்கள் சிறப்பான கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம் தேவா. இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
1: சொல்லுவாங்க,
0: செல்வோம்.

0: சரி தேவா, நாங்கள் நல்ல பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த மரபான வேளையே உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும், என்ன பாடல் பதிவு செய்ய போகிறீர்கள் தேவா?
1: அதாவது ராமன் அப்துல்லா படத்திலிருந்து அந்த என்ன பண்றது, நான் எம்மதமா சம்மதமான ஒரு
0: மதமும் சம்மதம் தான் பாடல், ஆண்டவன் இந்த மதம் கேட்கும் பொழுது தேவா எப்படி இருந்தது?
1: அதான்யா, அரை கால இறுதி அரை இறுதி
0: முதலமைச்சரையும் தேடுகிறோம்.
1: லீக் முறையில பாடல்கள்லாம் வந்துட்டு
0: இருக்கு. இது கடந்த வாரங்களிலே நாங்கள் தெரிவு செய்த சில சமயங்களில் இரண்டு பாடல்கள் ஒரே நேரத்தில் முதலாவது எடுத்து பெற்றன, மூன்று பாடல்கள். அதனால்
1: இது நல்லதுதான் ஐயா. பாட்டு முதல் நம்ம எழுதின பாட்டு வள்ளியங்கிறதுக்கு இப்ப ஐந்து பாடலும் வந்துட்டுல,
0: அதுக்குள்ள தாரங்கள்
1: அரை இறுதி, இப்ப முழு இறுதி,
0: முழு இறுதிக்கு இறுதி சொட்டு, இறுதி சொட்டு,
1: இறுதி சொட்டு. ஆமா,
0: சிறப்பாக இருந்தது. நேற்றைய தினம் உங்கள் பாடலை கேட்டுவிட்டு நீங்கள் எனக்கு ஒரு சைகை ஒலி எழுப்பியிருந்தீர்கள். அந்த நேரம் புரிந்து கொண்டேன். உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய எங்களோட நீண்ட காலம் பயணம் செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் வெற்றி பெறவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: நேரம் சரியாக 11:25 முற்பகல் எங்களுக்கு, உங்களுக்கு நேரம் 9:55 இரவு நேரம் என்று காட்டுகின்றது. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 தமிழ் சேவை, கனடா கலையகம். கலையகத்திலிருந்து வாரம் தோறும் வரும் பாட்டு சவாரியிலே இன்று முதலுக்கு முதல் என்ற தலைப்பிலே வந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 2021 இரண்டாவது மாதத்தின் 11 ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இடையில் பல தடைகள் ஏற்பட்டாலும் விடாது நாங்கள் செய்வோம் என்று நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருப்பதற்கு ஒத்துழைப்பாக இருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து தொகுத்து தர, என் சிந்தனையை தூண்டுவதற்கு நீங்கள் மேலும் மேலும் ஒத்துழைப்பதற்கு என்னுடைய உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எங்கே தொடர்கின்றது பாடல்கள், கேளுங்கள், வாருங்கள், வாக்கினை பதியுங்கள். எங்கிருந்தாலும் நான் வந்து விடுவேன், வாக்களிப்புக்கு என்ற உரிமையை பாராட்டி வரும் எங்கள் அன்பு ஜோர்ஜ். வருக வருக.
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாகவும் வளமாகவும் மகிழ்ச்சியாக உங்கள் ஆசிரியத்தில் இருக்கிறேன் ஐயா. நீங்கள் எப்படியே இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கோம். இத்தனை இதோடும் இருக்கும் நீங்கள் பனிச்சுமையோடும் இருக்கின்றீர்கள் என்பதை நான் உணர்கின்றேன். அங்கே மழை பெய்கிற சூழல்

0: குவைத்துல இருக்கின்றதா?
1: இல்ல ஐயா, மழை இல்ல ஐயா.
0: குவைத் நாடு இப்பொழுது வெப்பத்தது. ஓ அப்படியா, எங்களுக்கு அப்படியும் இப்படியும் தான். சரி, நான் நீண்ட நேரம் எடுக்கவில்லை, பணியிலே இருக்கும் உங்களை நான் காட்டலையை விட்டு ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா? செல்வோம்.

0: வந்துவிட்டோம் வாக்குச்சாவடியை விட்டு விரைவாக நீங்கள் வாக்களித்து சரியான பாடலை தெரிவு செய்து வந்து உங்கள் பாடல் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள். என்ன பாடலை பதிவு செய்ய போகின்ற உங்கள் விருப்பமான பாடல் ஜோஜ்?
1: புன்னகை மன்னன்ல இருந்து என்ன சத்தம் இந்த நேரம்.
0: என்ன சத்தமா இருக்கும் நீங்க நினைக்கிறீர்கள்? தெரியல, என்ன சத்தம் இந்த நேரம். பணி சுமையாக இருக்கும் பொழுது நண்பர்கள் அங்கே எப்படி இருக்கின்றார்கள்?
1: எல்லாம் நலமா இருக்கிறார்கள்.
0: வாழ்த்துக்கள். குறுகிய நேர சம்பாஷணை நீங்கள் சென்று உங்கள் கடமையை ஆற்றிக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா அருளும் தரட்டும். நீங்கள் தெரிவு செய்த பாடலும் வெற்றி பெறட்டும். உங்கள் பாடல் நிச்சயமாக விருப்பங்கள். நன்றி நன்றி ஜோஷ், நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கிருந்தாலும் வாக்களிப்பது எங்கள் உரிமை. மொன்றியல் தமிழ் வானொலியில் இத்தனை பாடல்களை கேட்டு இத்தனை நிகழ்ச்சிகள் பங்கு பெற்றுகிறோம். அந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் போட்டி வருகின்றதே வாக்கு போட்டி. அந்த வாக்கிலே நாங்கள் கேட்ட பாடல்கள் தானே வருகின்றது. இதற்குள்ளே ஒரு பாடலை தெரிவு செய்ய வேண்டும், எங்கள் ரசனையை இதிலே காட்ட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருத்தரும் தங்களோட மனோ நிலைக்கேற்ப பாடல் கூட வரிகளை சிந்திக்கின்றீர்கள், பாடலில் வரும் இசையை சிந்திக்கின்றீர்கள், அந்த பாடலை எங்களுக்கு எங்கள் காதோரம் தருகின்ற குரல்களை நீங்கள் நினைக்கின்றீர்கள். அது மட்டுமில்லாமல் அந்த காட்சிகள் நடிகர்களை பற்றியெல்லாம் எண்ணுகிறீர்கள், திரைப்படத்தை எண்ணுகிறீர்கள், இந்த திரைப்படம் எப்படி சென்றது என்று எண்ணுகிறீர்கள். அந்த வகையிலே எங்கள் மனதை இவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது எங்கள் மனதில் எந்த பாடல் முன்னிக்கின்றது என்று பார்த்து அந்த பாடலுக்கு நீங்கள் வாக்கு தருகின்றீர்கள். அதிலும் இது கால் சுற்று, அரை சுற்று, இறுதி சுற்று என்று தேவா கூறியது போன்று அந்த சுற்றிலே, அதாவது முதலிலே தெரிவு செய்த முதல் பாடல்கள் இன்று முதலுக்குள் முதல் நான் யார் என்று கேட்ட வேளையிலே ஒன்றை தெரிவு செய்யத்தானே வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிந்தனையை அழகாக செலுத்தி சீர்தூக்கி பார்த்து நீங்கள் வாக்கினை அளிக்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் உங்கள் மனதுக்கேற்ற பாடல்கள் எந்த பாடல் இன்று முதலுக்குள் முதலாக தெரிவு செய்யப்படுகின்றது என்று இன்னும் நிகழ்ச்சி முடிவிலே தெரியும் என்று எண்ணுகின்றேன். ஓடி வாருங்கள். 6478746415 வாக்களிக்க விரும்பும் அன்பு உறவுகள் வாக்குச்சாவடி திறந்திருக்கின்றது. விரைவாக வந்து வாக்களித்து சென்றால் நலமாக இருக்கும்.

இவை எல்லாம் அந்தந்த பதங்களில் ஐந்து ஐந்து பாடல்களோடு வந்து பாடிய வேளையிலே அந்த ஐந்துக்குள்ளும் முதலாவதாக தெளிவெடுத்த பாடல்கள். அவர்கள் ஐந்துக்குள் ஒன்றாக வந்த வேளை இன்று 25 பாடல்களுக்குள் முதல் பாடல் எது என்பதுதான் இன்றைய தெருவிலே வரும் பாடல்கள் கிடைக்கின்ற பரிசு. ஐந்து பாடலுக்குள் ஒன்று தெரிந்தோம். அந்த ஐந்து ஐந்து ஐந்து பாடல்களுக்கும் ஒன்று ஒன்றாக முதலாவது முதலாவதாக வந்த பாடல்கள் இன்று போட்டியிடுகின்றன. எங்களுக்குள் முதலாவது யார் அப்படி என்றால் 25 பாடலுக்குள்ளும் முதலாவது எது என்ற தெரிவை இன்று தெரிவு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அன்பு உறவுகள் வந்து தெரிவு செய்து தங்களுடைய எண்ண கருத்துக்களின்படி வாக்களித்து சென்றிருக்கின்றார்கள். வாக்குச்சாவடி திறந்திருக்கின்றது. எங்கே ஓடி வாருங்கள், உங்கள் வாக்கினை பெறுவதற்காக ஒன்றியல் தமிழ் வானொலியின் வாக்குச்சாவடி காத்துக் கொண்டிருக்கின்றது. 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு தான் நீங்கள் வர வேண்டும். வளமை போல வந்து அழைத்து இணைந்து வாக்கினை தந்து உங்களுக்கு விருப்பமான பாடலையும் பதிவு செய்து சென்றால் அந்த பாடல்களும் ஒலிபரப்பப்படும் என்று கூறிக்கொண்டு தொடர்கின்றது முதலுக்குள் முதல்.

இனிமையான பாடல்கள் தான், உங்களால் தெரிவு செய்த பாடல்கள் தான் என்று ஒலித்துக் கொண்டிருக்கின்றன அன்பு உறவுகளில். எங்கே அடுத்த உறவுகள் யார் வரப்போகிறீர்கள்? ஓடி வாருங்கள், உங்கள் பதிலை தாருங்கள். உங்கள் பதவி உங்கள் வாக்குக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். இது மூன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. முதலுக்குள் முதல்

வந்துவிட்டார் அடுத்த உறவு, வருகின்றார் வருகின்றார். தொலைபேசியில் இருந்து இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவருடைய இணைப்பு எங்கே மீண்டும் அவர் கலைக்காமல் வருவார் என்று எண்ணிக்கொண்டு தொடர்கின்றது பாடல்.

0: எங்கள் வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு நகர்விலும், ஒவ்வொரு அத்தியாயம், ஒவ்வொரு அறிவை, ஒவ்வொரு அனுபவத்தை பெற்று சீர்தூக்கி பார்க்கின்றோம். அந்த வகையிலே இலக்கிய இலக்கணங்கள், இதிகாசங்கள், சிற்பங்கள், ஓவியங்கள், புதை பொருள்கள் என்றெல்லாம் பல விடயங்கள் எங்கள் சிந்தனையை தூண்டிக் கொண்டிருக்கும் பொழுது, நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் எங்கள் வாழ்க்கை அங்கே பின்னி பிணையப்பட்டிருக்கும் வேளையில் எங்கள் வாழ்க்கையில் பல பாடங்களை பெற்றுக் கொள்கின்றோம். அந்த அனுபவங்களை இசையோடு வந்து எங்கள் காதோரம் கூறுவதற்கு வேறு யார் இருக்கின்றார்கள்? இந்த பாடகர்கள் தென்னகத்து திரைப்பட தமிழ் திரைப்படத்துறையிலே வாழ்க்கையில் உள்ள சீர்திருத்தங்களை எடுத்துக்காட்டும் வகையிலே பல பாடல்களை தந்திருக்கின்றார்கள். வந்த உறவினை அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம். நெய்வேலி மாநிலம் அரசடை குப்பம், யாமிருக்க பயமேன் சரவணா, வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா சரவணா?
1: நலமாகவும் இருக்கின்றோம், உங்களை போல மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: என்ன காரணம் மகிழ்வாக இருப்பதற்கு? பாட்டு சவாரியா?
1: வானொலி கேட்பதுதான்.
0: இனிமையான பாடல்கள் இல்லையா? இவை எல்லாம் நீங்கள் தெரிவித்து தந்த பாடல்கள் தானே? உங்களால், உறவுகளால் தெரிவு செய்யப்பட்டு அரங்கேற்றி விட்டது. உங்கள் தேவா சொன்ன மாதிரி இன்று இறுதி சுற்றில கேட்கின்றார்கள் இல்லையா? ஐந்து பாடல்களும் சிறந்த பாடல்கள். எதுவென்று வாக்களிக்க வந்திருக்கும் சரவணா, உங்களை வருக வருக வரவேற்கும் வேளையிலே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: இன்னைக்கு பாத்தீங்கன்னா 24 பாகையில இருந்தோம். இன்னைக்கு
0: இருப்பிருந்தீங்க 3 மடங்கு தான்.
1: வெயில்லாம் இல்ல, மிதமா இருந்தது.
0: அற்புதமான காலநிலை இந்த 24 பாகை இல்லையா?
1: ஆமா,
0: மழை இல்லை, வெயில் அதிகம் இல்லை, காற்றிலே இருக்கும், நன்றாக இருக்கும், உடலுக்கு இதமாக இருக்கும், உணர்வுகளும் உள்ளங்களும் மகிழ்வாக இருக்கும். நீங்கள் மகிழ்வாக இருப்பதற்கான காரணம் அறிந்து கொண்டேன். இது நிலைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். எங்களுக்கு இன்று இருப்பதை அடுத்த நிமிடம் காண முடியாது, அடிக்கடி மாறிக்கொள்ளும். சரி, இப்போது நாங்கள் ஒரு தடவை காற்றலைக்கு சென்று வருவோம். வாக்குச்சாவடி முக்கியம், வலைத்தளங்களுக்கு பிழை வந்தாலும் வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோம். பாருங்கள்.

0: இனிமையான பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் சரவணா. இன்று உங்களுக்கு என்ன பாடலை நாங்கள் ஒளிபரப்ப வேண்டும்?
1: எங்களுக்கு பாத்தீங்கன்னா, அந்த அம்மம்மா தம்பி என்று நம்பி நான் உன்னை, ராஜபாட்டு ரங்கத்துறை படத்துல அந்த புஷ்பலதா அவங்க பாடிய பாடல் வேணும். புஷ்பலதா அவங்க பாட்டிருப்பாங்க, அந்த குழந்தைய, அந்த
0: சின்ன பிள்ளை பாடல, அம்மம்மா தம்பி
1: சின்ன குழந்தைய
0: பாடுவாங்களை பாடுறதா?
1: ஆமா ஆமா ஆமா, இந்த புஷ்பலா அவங்க புஷ்பலதா குரல்ல ஒரு பாடல் இருக்கும்.
0: ஓ, நடிகை புஷ்பலதாவா?
1: பின்னணி பாடி அவங்க பாடுறாங்க, பாடுறாங்க.
0: அந்த புஷ்பலதா, அந்த புஷ்பலதா, அந்த பாடல் உங்களுக்கு வேண்டும். குறிப்பாக அந்த பாடலை கேட்பதற்கு காரணம் என்ன?
1: அந்த பாடல் கேட்பதற்கு நல்லா இருக்கும். அது
0: இல்ல, அந்த பாடலே மூன்று தடவை வருகின்றது. புஷ்பலதா பெண் குரல்லே வருகின்றது, ஆண் குரல்லே வருகின்றது.
1: அந்த குரல் நல்லா இருக்கும். அந்த டி கே கலா அவங்க குரல் எல்லாம் நல்லா இருக்கும்.
0: என்ன, ஆண் குரல், பெண் குரல், சோகம், நேசம் எல்லாம் இருக்கின்றது ரெண்டு மூன்று தடவை அந்த பாடல்கள். அதுல குறிப்பாக இந்த பாடலை நீங்கள் கேட்பதற்கு காரணத்தை நாங்களும் தெரிந்து கொள்வோம் என்றுதான் கேட்டேன். அந்த வரிகள் எல்லாம் ஒன்றுதான் அநேகமாக. அந்த ஓசை, ஓசை நயம், சந்தர்ப்பம், வயது, அந்தந்த காலத்தில் எந்தெந்த காலத்தில் எது சரியா வருகின்றது என்று நாங்கள் உணரக்கூடிய ஒரு நல்ல பாடல். அப்பா அம்மம்மா தம்பி என்று நம்பி, அண்ணன் என்று யாரும், இன்னொரு பாடல் வந்திருக்கு, அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்ற பாடல் இருக்கத்தான் செய்கின்றது. இருந்தும் தம்பி என்று நம்பி இருந்து எப்படி போகின்றது உலகத்திலே, என்னென்ன நடந்ததை வாழ்க்கை சரித்திரத்தில் அது பங்கு பெறக்கூடிய ஒரு விடயம் என்பதை காட்டுவதற்காக பாடல் மூலம் தந்திருக்கின்றார்கள். இந்த பாடலை படமாக்கி தருவதற்கு எவ்வளவு கடினப்பட்டிருப்பார்கள், அந்த கருத்தை மக்கள் மத்தியிலே புகுத்துவதற்கு எல்லாம் முயற்சியும் செய்திருந்தார்கள். படப்பிடிப்பிலும் சரி, இயக்கத்திலும் சரி, நடிப்பிலும் சரி, அந்த காட்சி அமைப்பிலும் சரி, எல்லாம் எல்லாம் சிறப்பாக, பாத்திர தெரிவுகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. நல்ல ஒரு பாடலை தெரிவு செய்து வந்திருக்கின்றீர்கள். அந்த பாடலை உங்களோடு இணைந்து நாங்களும் பாட்டு சவாரி நேயர் விருப்பத்திலே கேட்டு மகிழலாம் என்று எண்ணும் வேளையிலே இணைந்து சிறப்பித்து மிக நன்றி கூறுங்கள். ஐந்து பாடலும் எப்படி இருந்தது கேட்பதற்கு? நீங்கள் தெரிவு செய்த பாடல்கள் தான் இந்த போட்டியிலே நிற்கின்றது. நேயர்கள் தெரிவு செய்து முதலாவதாக தெரிவு செய்த பாடல்கள் தான் இந்த போட்டியிலே நிற்கின்றன. அதனால் தான் முதலுக்குள் முதல் தெரிவு செய்கிறீர்கள், இணைந்தீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். வேறு என்ன கருத்து கூற இருக்கின்றீர்கள் கூறுங்கள்.
1: உங்களுக்கு காலநிலை குளிரா இருக்கா?
0: அது ஏன் கேக்குறீர்களே? குளிரும் இல்லை, மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, ஒன்றுமே இல்லை.
1: அது போட்டோ புகைப்படம் ஒண்ணு அனுப்பிட்டு
0: அனுப்பியிருந்த அந்த படம் எங்கள் இலையுதிர் காலத்தில் மரங்கள் எல்லாம் தங்கள் இலைகளை சுரிந்து வரும் குச்சியாக நிற்கின்ற பதில்களா பட்ட மரம் போன்று. ஆனால் அது பசுமையாக இருக்கின்றது. அப்படியே இருந்து வேறினால் அந்த பனியெல்லாம் வந்து இப்பொழுது இதுல அரைவாசி மரத்தினுடைய அரை அடியிலிருந்து அரைவாசி மூன்று நான்கு அடி உயரத்துக்கு பனி கொட்டி மறைத்து வைத்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அந்த வேளையிலும் கூட அவர்கள் உயிரோடு இருந்து நிலத்துக்கு கீழே அந்த பனி தண்ணீரை உறிஞ்சி உணவாக கொடுத்து கொண்டிருக்கின்றது. அது உயிரோடு இருந்து பனி முடியும் காலத்தில் முகை வெடித்து அப்படியே அரும்பெல்லாம் வந்து, மலர்கள் எல்லாம் வந்து, இலைகள் எல்லாம் வந்து செழித்து வரும். அது அந்த காட்சியை, அந்த காட்சியை உங்களுக்கு தெரியப்படுத்துறது. ஏன்னா முன்பு நான் அனுப்பியப்படுது அழகாக பச்சை பசையல் என்று இருந்த மரம் என்று இப்படித்தான் காட்சி அளிக்கும். எங்க பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கும். குறுங்கள் என்ன குறுங்கீர்கள்?
1: பனியெல்லாம்
0: என்னுடைய தோல் அளவு உயரத்துக்கு கூட பனி கொட்டி குமிந்திருக்கும். அதனுடைய அளவு வெட்டித்தான் நாங்கள் பாதை அமைத்து எங்கள் பாதையை தெரிவு செய்து அதில் செல்வோம். ஆனால் அதனால் எந்த விதமான புற்கள் பூண்டுகள் எல்லாம் மூடிவிடும். ஒன்றுமே நாங்கள் முன்னுக்கு அழகான பூந்தோட்டம், விலை உயர்ந்த பூங்கன்றுகளை எல்லாம் வைத்திருப்போம். ஆனால் அவையெல்லாம் மூடி மறைந்துவிடும். அங்கே என்னிடம் வைத்திருக்கின்ற பூங்கன்றுகள் வருடம் அந்த இந்த காலம் முடிந்தவுடன் தானாக முகைப்படித்து வரும், முளைத்து வரும். நாங்கள் அவரை செப்பனிட்டா சரி, புதிதாக நாட்டத் தேவையில்லை. அப்படியான இனங்கள் தேடி எடுத்து வைப்போம், வருடா வருடம் தொடர்ந்து மண்ணுக்குள்ளே இருந்து வரும் இந்த கால நிலைக்கேற்ப பூங்கன்றுகள், அழகான பூக்கன்றுகள்.
1: அப்ப பூங்கன்றுகள்லாம்
0: வாங்கணும்னா இப்ப உங்களுடைய நாட்டிலே உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற விலையில நீங்கள் வாங்குறீர்கள். அதே போன்றுதான் இங்க ஒரு சில இடத்திலே அது வியாபார அங்காடிகளை பொறுத்தது மலிவானதுலையும் இருக்கு. ஒரே பொருள் பல விலைகளிலே இருக்கும் ஐயா, எல்லாம் டாலர் தான்.
1: எங்க ஊர்ல நாங்க பூங்கன்று வாங்கணும்னா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 3 ரூபாய், 4 ரூபாய், 4 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய்க்குள்ள நாங்க பூங்கன்று வாங்குவோம். அவன் இந்த மாதிரி எங்கேயும் வாங்க முடியாது.
0: அதே மாதிரி 3 டாலர், 4 டாலர், 5 டாலர், 10 டாலர், 50 டாலர், 150 டாலர் என்று கொடுத்து வாங்கக்கூடிய பூங்கன்றுகளும் இங்கே இருக்கின்றன. பதனிட்டு பதப்படுத்தி அதற்கேற்ற கூடாரங்கள் அடித்து இந்த பனி காலத்தில் உள்ளுக்குள்ளே பூந்தோட்டம் வைத்திருப்பார்கள். அந்த டென்ட் என்று கூறப்படுகிற திறப்பா அந்த அதாலே வீடு கட்டி அதற்குள்ளே வைத்திருப்பார்கள், பாதுகாத்து வைத்திருந்து விதை போட்டு உற்பத்தியாகி அந்த காலம் வருவதென்றுடன் வெளியே எடுத்து வச்சு விற்க துவங்கி விடுவார்கள். ஒரு டாலர்ல இருந்து 100 டாலர், 150 டாலர் வரைக்கும், 200, 300 டாலருக்கும் இருக்கின்றன.
1: ஆமா, இப்ப எங்க ஊர் பக்கத்துல பாத்தீங்கன்னா வேகப்பள்ளிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல முழுக்க முழுக்க எங்க பார்த்தாலும் ஏகப்பட டென்ட்டா தான் இருக்கும். அவங்க வந்து நர்சரி
0: முழுக்க கூடாரம் அடித்து கூடாரத்துக்குள்ளே வச்சிருப்பார்கள். கூடாரத்துக்குள்ளே வெப்பம் குளிர் அந்த சுவாத்தியத்தை எல்லாம் கணக்கிட்டு வெப்பம் குளிர் எல்லாத்தையும் மதப்படுத்தி இயந்திர உதவிகளை வைத்துக் கொண்டு செய்வார்கள். ஆனால் உங்கள் நாட்டை விட இங்கேதான் பராமரிப்பு கடினமாக இருந்தா, இங்கே கொட்டும் பனி தானே ஐயா, எதுதான் செய்தாலும் பனியைக்குள்ளே கொட்டி மூடிவிட்டு. ஆனால் எங்களுடைய பூக்கள் நான் அமைத்து வைத்திருக்கின்ற முன் பூங்கன்று அது வந்து பனியால் மூடப்பட்டுவிடும், நான் ஒன்றும் செய்வதில்லை. அவர் அதற்குள்ளே இருந்து அந்த இலைகள் எல்லாம் அப்படியே மடிந்து பசலையாகிவிடும். மீண்டும் பனியெல்லாம் கரைந்தோடி பூமி புரைப்பு நிலையிலிருந்து விடுபட்டவுடன் முளைகள் தோன்றும், அந்த இனம் மீண்டும் வரும். ஓ, அது வந்து அந்த பருவ காலத்திலே வெயில கண்டவுடன் அவர்களுக்கு அந்த அழகா பூத்து நாங்கள் பரவி அதை நிர்மாணம் செய்து கொள்வோம். அதை பரவி அதற்கு ஒரு பசலைகள் விட்டு பூச்சிகள் புழுக்கள் வராமல் அதுக்கு மருந்துகளை தெளித்து வைத்திருப்போம். வறட்சியான நேரத்தில் நீர் பாய்ச்சி எல்லாம் கொள்ளுவோம். இந்த குளிர்காலம் வந்துவிட்டால் அவர்கள் எதுவும் மரம் செடி கொடிகளுக்கு நாங்கள் எந்த பண்பாடும் செய்வதில்லை. என் வீட்டுக்கு முன்னாலே ஒரு அழகான மரம் ஒன்று இருக்கின்றது, அது எங்களுடைய நகரம் கொண்டு வந்து வைத்து பராமரிக்கும். ஆனால் பராமரிப்பது எங்களை பொறுத்தது. அழகாக செழித்து நல்ல நிழல் தரக்கூடிய மரம், இப்பொழுது குச்சியாக நான் அனுப்பிவிட்ட படம். என்னுடைய வீட்டுக்கு பின்னாலே உள்ள வீட்டு மக்கள் இந்த மரம், அந்த மரம் எல்லாம் இலை நிறம் மாறி பழுத்து விழுந்து வரும் குச்சியாக இருக்கின்றது. அதை நான் அதனுடைய அடியிலே சுற்றி கற்கள் வைத்து அழகுபடுத்தி மெருகூட்டி வைத்திருந்ததெல்லாம் இப்பொழுது பனியால் மூடப்பட்டுவிடும். பின்பு கரைந்து நீர் கரைந்து மண்ணுக்குள்ளே சென்றுவிடும் பூக்கன்றுகளும் இது வந்து வரும். வீட்டின் உள்ளே இருக்கும் மரங்கள் பூங்கன்றுகள் கூட வீட்டின் உள்ளே நாங்கள் வைத்திருக்கின்ற இது அடைத்த வீடு அடைத்திருக்கிற வழி காற்றுகள் பிராணவாயுகள் வருவது குறைவு, பிராணவாயுவை வெளியே தரக்கூடிய மரங்களை தேடி எடுத்து அந்த பூங்கன்றுகளை வைப்போம். வீட்டுக்குள்ளே வைத்திருக்கும் பொழுது அந்த குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் வரக்கூடிய இனங்கன்றுகளை வைக்கிறேன். ஆனால் நான் மூலிகை வகைகளை வைத்திருக்கின்றேன். கற்பூர வள்ளி, ஒரு வேப்ப மரம் அன்பின்தன் கிட்டத்தட்ட 7-8 அடி உயரத்தில் நிற்கின்றது. அது மேலே சென்று கூரையிலே மட்டும் இப்போ கிளை வந்து வரவில்லை, அதற்கு கீழே ஒரு சின்ன நாற்காலி போட்டு நான் அமர்ந்து விடுவேன். வேப்ப மரத்தின் கீழே இருக்கின்றேன். அங்கே அந்த உருத்ராக்கம் மரம் வைத்திருக்கின்றேன், கண்டு கொடியாக இருக்கின்றது. அதை விட கற்பூர வள்ளி என்பது மிகவும் செழித்தின் மகள் பரிகரித்துக் கொண்டு வருவார், அழகாக வாசத்தை தரும். அதை நாங்கள் மருத்துவத்துக்கு பாவித்துக் கொள்வோம். அதை விட இன்னும் ஒரு மரம், அதுக்கு பேர் தபு என்று எங்கள் நாட்டு சிங்கள மொழியிலே அழைக்கப்படுகிற சிங்கள பிராந்திய மலைநாட்டில் உள்ள ஒரு செடி. அதை நான் உற்பத்தியாகி இப்பொழுது கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேல் வைத்திருக்கின்றேன். அதை அடுத்து ருத்ராட்ச மரம், அதை விட அழகு அழகை தரக்கூடிய மல்லிகை ஐந்து ஊரியம் என்ற மரங்கள் அதுகளும் இருக்கின்றன. வீட்டின் உள்ளே நாங்கள் பராமரித்துக் கொள்ளும் வீட்டு சுவாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி வெப்பநிலைகள் இருக்கிறபடியே அவை வளரும். சரவணா, வெளியே வைத்து அழகு பார்ப்பதற்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் அவ்வளவுதான் வெளி அழகை பார்ப்பது. ஆனால் வெளியே சாடியிலே வைத்து கட்டி தொங்க விட்டுருப்போம் உயிருள்ள நல்ல. இப்படி விண்டர் வருகின்றது, குளிர்காலம் வந்தோன்னா அதை நாங்கள் எடுத்து சென்று வீட்டினுள்ளே கவனமாக வைத்திருப்போம். வைத்திருந்து கோடை காலம் வரும் பொழுது கூட வைப்போம். இன்னும் ஒரு மரம் ஒன்று கிட்டத்தட்ட 20 வருடத்தை எட்டி பிடிக்கின்றது. ஒரு சின்ன கன்று, அது இப்பொழுது பெரிய மரமாக வந்து அது வந்து அது ஒரு சீன நாட்டை சேர்ந்த மரம், அழகான மரம். அதை எனக்கு கொடையாக கொடுத்தார்கள். அதை வைத்து நான் கவனமாக வைத்திருக்கின்றேன். பொன்சாய் வந்து பெரிதாக வராது. பொன்சாய் வந்து நான் உற்பத்தியாக்க முடியாமல் இருக்கின்றது. அதை அது இப்படி உயரமா இப்பொழுது அது வந்து 5 அடியை தொட்டுவிட்டது அந்த மரம். அதுக்கு இன்னும் ஒரு பெயர், அந்த சரியாக பிலா இலை மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பிலா இலைக்கு கூர் இல்லை, இதற்கு கூர் உண்டு. அரச மரம் போன்ற கூர் இல்லை. இந்த அந்த வடிவம் வந்து பிலா இலை இருக்கின்றதுல பலாமரத்தில் இலை, அதே போன்றுதான் நிறமும் அந்த வட்டம் அந்த வடிவமும். ஆனால் அதன் நுனியிலே கூர் இருக்கின்றது, கூர்மையாக இருக்கும். அடுத்த முறை நான் படம் எடுத்து காட்டுறேன். அது பெரிதாக இலைகளை கொட்டி கொட்டி கொண்டு தலைப்பிலே தான் 2-3 குலைகள் இருக்கும். அந்த பொன்சாய் வந்து அது இல்லை. அந்த மரம் என்னிடம் நான் அது முயற்சித்த நான் அது முடியவில்லை. எல்லோருக்கும் ஆச்சரியம் இப்பொழுது என்னுடைய வேப்ப மரத்தை பார்த்தவுடன் எல்லோருக்கும் ஆச்சரியம், அப்படியே இப்படி வளர்ந்து விட்டது. என்னுடைய நண்பர்கள் வாழை மரம் வைத்திருக்கின்றார்கள். வீட்டினுடைய வாழை மரம் வைத்து அது குலை வந்திருக்கின்றது. அன்னாசி வைத்திருக்கின்றார்கள். அப்படியும் சிலருக்கு அந்த ஆர்வங்கள் வச்சிருக்காங்க. உங்களுடைய வீட்டு பணிகள் அப்படி முடிவடைந்து கொண்டு வரும் நிலையில் வந்து விட்டதா?
1: முடிந்து விட்டது. இன்னும் தரை படமல் இருக்கு, இன்னும் 2 நாள்ல போட்டுருவோம். தரை தேவை போடல. இந்த கதவு எல்லாம் கதவு சன்னல்லாம்
0: உள்வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சாதாரணமா நம் முன்னோர்கள் சொன்னார்கள், வீட்டை கட்டி பார், அவ்வளவுதான் தெரியும். எண்ணும் போது சிறப்பாக இருக்கும், ஆரம்பிக்கும் போது அதை விட சிறப்பாக இருக்கும், தொடர்ந்து போகும்போது மேலும் சிறப்பாக இருக்கும். முடிவடையும் நேரத்திலே தான் அதை பற்றிய தார்பரியம் தெரியும் எங்களுக்கு. சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் சரவணா. நன்றி நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னும் வருவதற்கு உறவுகள் இருக்கின்றார்கள், ஓடி வர வேண்டும். விரைவாக வந்து உங்கள் நேரத்தை கவனித்து உங்கள் வாக்குகளை தந்து செல்ல வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

எங்கள் இசை தமிழிலே உள்ள இசைகளுக்கெல்லாம் ராகங்களை அமைத்து பாட வரும் பொழுதும் அதை கச்சேரியிலே சென்று மெல்லிசையாக கர்நாடகமாக என்று பல தரப்பட்ட இசைகள் இசைகளை பற்றி கூற வரவில்லை நான். அதற்கு 7 சுரங்களைத்தான் இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள். இந்த 7 சுரங்களுக்குள்ளே இத்தனை கோடி பாடல்களை தந்திருக்கின்றார்கள். எப்படியான நிபுணர்களாக இருக்க வேண்டும் இந்த இசை கலையை அமைத்து வடிவமைத்து குரலை கொண்டு வந்து கொடுத்து இசையோடு எங்கள் உள்ளத்திலே புக வைப்பதற்கு இத்தனை பிரயத்தனங்களை செய்கின்றார்கள், இத்தனை சாதகங்களை செய்து பயிற்சிகளை செய்து எங்கள் உள்ளத்திலே உரைய வைக்கின்றார்கள். இசை என்பது சாதாரணமானதல்ல, ஆனால் 7 சுரங்களை கொண்டதுதானே அந்த பாடல்கள். 7 சுரங்களுக்குள் இத்தனை ராகமடி என்ற பாடலையும் கேட்டிருக்கின்றோம். இத்தனை பாடல்களையும் தந்தது எங்கள் தென்னகத்து தமிழ் திரைப்பட உலகம். அதில் கூடான கோடி பாடல்கள், அதிலே ஒரு 5 பாடல்கள் இன்று நாங்கள் போட்டியில் வைத்திருக்கின்றோம். எங்கே ஓடி வந்து உங்கள் இனிமையான நினைவுகளோடு வந்து வாக்கினை பகிர்ந்து செல்லுங்கள்.

வாக்களிக்கும் நேரத்தை நிர்ணயித்திருக்கின்றார்கள். வாக்குச்சாவடி அதுவரை திறந்திருக்கும். அதன் பின்பு ஒளிகளை தந்து எங்களுக்கு அறிவுறுத்தலை கொடுத்து தாங்களாக மூடிக்கொள்ளுவார்கள். அதற்கு முன்பு வர வேண்டிய உறவுகள் ஓடி வந்து உங்கள் வாக்கினை தர வேண்டும். வாக்கினை தர முடியாதவர்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்கு பாடல் பிடிக்கவில்லை அல்லது தங்களுக்கு விருப்பமான பாடலாக இல்லை என்று எங்களால் எண்ண முடியாது. அவர்களுக்கு நேரம், அவருடைய வலைத்தளம், இப்படி பல தடைகள் இருக்கின்றன. எங்கே கிடைக்க வரக்கூடியவர்கள் வாருங்கள், உங்கள் வாக்கினை தாருங்கள்.

இது மன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை பாட்டு சவாரி 131. சரியாக நண்பகல் 12 மணியை நாங்கள் தொட்டுவிட்டோம் என்பவர்களே. இன்றைய நாளிலே இந்த வழியிலே நீங்களும் 10:30 இரவு நேரத்தை தொட்டிருக்கின்றீர்கள். இரவு நேரம் பாராமல் நித்திரை முளைத்து ஓடி வந்து எங்களோடு இணைந்து வாக்களித்து இன்றைய முதலுக்குள் முதலில் எந்த பாடல் முதலாவதாக வர இருக்கின்றது என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. வந்து வாக்களித்த உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டிருக்கும் வேளையிலே வாக்களிக்க வர எண்ணுபவர்கள் விரைவாக வாருங்கள். வாக்குச்சாவடி சில நிமிட நேரங்களில் மூடலாம், அவர்கள் ஒளி காட்டலாம் என்று எண்ணுகிறேன். எங்கே பார்ப்போம் யார் வரப்போகின்றீர்கள்?

இது என் உள்ளம் அறிந்த உண்மை இது.

ஒன்றன் பின் ஒன்றாக ஐந்து பாடல்களின் பல்லவி சரணங்கள் ஒலித்து எங்களை ஞாபகமூட்டிக் கொண்டிருக்கின்றது, சிந்திக்க வைக்கின்றது. அன்பு உறவுகளே, இந்த பாடல்களில் வரும் கருத்துக்கள் அத்தனையும் எங்கள் வாழ்க்கையை நீரோட்டத்திலே, வாழ்க்கை என்ற பயணத்திலே எங்களோடு பின்னி பிணைந்திருக்கின்ற ஒன்றுதான். வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே வரும் அந்த விடயங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கையை பின்னிக்கொண்டு எங்களை பிணைய வைத்து, இணைய வைத்து, பிரிய வைத்து, துன்பப்பட வைத்து, இன்பப்பட வைத்து, நிம்மதியடைய வைத்து, அமைதி இன்மையை கொண்டு வருவ நிகழ்ச்சியெல்லாம் அந்த சந்தர்ப்பங்களை எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டி கொண்டிருக்கின்றன. அவை ஊட்டுவது எண்ணி பார்க்கவல்ல, எண்ணி பார்த்து சீர்திருத்துவதற்காகத்தான் இந்த பாடல்கள் வந்தன. ஆகா, சிறந்த பாடல், நல்ல இசை, நல்லா பாடி நல்லா நடித்திருக்கிறார்கள் என்று மட்டும் நாங்கள் கூற முடியாது. எங்களுக்கு அது எவ்வளவு தூரம் பயன்படுகிறது, அந்த பாடலை நாங்கள் எதை பெற்றுக்கொண்டோம் என்பதை அறிவதுதான் முக்கியம். ஒரு கவிஞர், ஒரு அவர்கள் கவிஞர்கள், கவிஞர்கள் பாடலை தரும் பொழுது வாழ்க்கை சமுதாயத்தை தான் எதிர்நோக்கி தருவார். அவர்கள் ஒரு சுவரிலே பந்தை எறிந்தால் அந்த பந்து அந்த சுவரிலே பட்டு மீண்டும் எங்கள் எறிந்தவர்களை நோக்கித்தான் வரும். எங்களை நோக்கி எங்கள் காதோரம் அவர்கள் தரும் பாடல்களின் கருத்துக்கள் அவர்களை நோக்கித்தான் செல்லும். எத்தனை கவிஞர்கள் வந்து இன்று காணாமல் சென்றிருக்கின்றார்கள், எத்தனை கவிஞர்கள் வந்து தங்களுடைய பழக்க வழக்க பண்பாடுகளினால் மதிப்பிழந்திருக்கின்றார்கள். அது ஒரு பொறுப்பான பதவி. எத்தனை பாடல்கள் காவியமாக இருக்கின்றது. எங்கள் தமிழ் மொழியிலே வரும் பாடல்கள் தமிழை வளர்க்கவும், மதத்தை வளர்க்க, பண்பாட்டை வளர்க்க, கலாச்சார விழுமியங்களை காக்க வரும் பாடல்கள், அறிவுரைகளாக வரும் பாடல்கள், எத்தனை பாடல்கள். அத்தனை பாடல்களும் நிலைத்து நீக்க வேண்டும் என்றால் அவை பொருள்பட இருக்க வேண்டும், பயன்பட வேண்டும் மக்களுக்கு. அந்த வகையிலே நீங்கள் தெரிவு செய்த பாடல்கள், வாரம் வாரம் ஐந்து பாடல்களுக்கு ஒரு பாடலை தெரிவு செய்யும் வேளை இன்று வந்த திறமான ஐந்து பாடல்கள், முதலிடம் பெற்ற ஐந்து பாடல்களும் சிறந்த பாடலை தெரிவு செய்யும் பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். எங்கே வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
1: வணக்கம். நான் சிவபுரியன் சமஸ்கிருதம் பேசுறேன்.
0: யார் பேசுறீர்கள்?
1: சிவபுரியன் சோமசுந்தரம்.
0: ஓ, சிவபுரி சோமசுந்தரம், வணக்கம். நலமா இருக்கிறீர்களா சோமசுந்தரம்?
1: நலமாக உள்ளேன் ஐயா, நலமாக உள்ளேன் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம் ஐயா. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கு? அங்கே மயில்கள் பறக்கின்றன, கூவுகின்றன, என்ன செய்கின்றது?
1: மயில்கள் பறக்கின்றன, குயில்கள் கூவுகின்றன.
0: ரம்யமான ஒரு வேளையில இருக்கின்றீர்கள். மாலை வேளையிலும் இந்த ஒலியை, காலை மாலை என்று அந்த ஒலியை கேட்டுக்கொண்டு மகிழ்வாக இருக்கும். உண்மையிலே பறவைகள் உடைய அந்த ஓசைகள் அதிகாலையில், இது இயற்கையின் படைப்பு ஐயா. இறைவன் அதிகாலை வேளையில் கழுதியை கத்த வைக்க விடவில்லை, யானையை புலர விடவில்லை, சிங்கத்தை கர்ச்சிக்க வைக்கவில்லை, பறவைகளை ஓசையோடு பாட வைக்கின்றன.
1: ஆமா, கூட்டிலிருந்து இறைத்த
0: மயில்களுக்கு பெரிய ஆனந்தமாக இருக்கும், தோகையை பிரித்து ஆடும் இல்லையா? சிறப்பான ரம்யமான இயற்கையோடு சேர்ந்து வாழுகிறீர்கள். நினைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கிறது ஐயா. பார்க்க முடியாது, காலநிலையை உணர முடியவில்லை. இப்பொழுது 12 பாகையிலே தான் இருக்கின்றோம். அடுத்து வானம் மூடிக்கொண்டிருக்கின்றது. மழை வருமா வெயில் வருமா என்று முடியாது. இன்று எத்தனை மணிக்கு வெயில் வந்தது, எத்தனை மணிக்கு சூரியன் உதித்தது, எவ்வளவு நேரம் பகல் என்பதை இவர்களுடைய அறிக்கையில் தான் பார்த்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. பங்கப்பா,
1: இப்பொழுது 12 மணிக்கு வெயில் லைட் அடிச்சிருங்க.
0: அப்படியா? இங்கே அவ்வளவு தூரம் வெயிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்று பார்த்தேன், எங்கள் பகுதியிலிருந்து மேற்கு நோக்கி பறவைகள் பறந்து கொண்டு, பருவகால பறவைகள். நான் கிட்டத்தட்ட என்னால் கணக்கிட 100க்கும் அதிகமான பறவைகள் ஒன்றாக சேர்ந்து வானத்திலே பறக்கும் ஒரு காட்சியை கண்டேன். அது இனி பருவகாலம் மாறி வரும் பொழுது இங்கே வருவார்கள். இப்பொழுது வேறு நாட்டுக்கு செல்கின்றார்கள். அந்த பறவைகளை பார்த்தேன், மிக உயர்ந்தது, அதைத்தான் பார்க்க முடிந்தது. உங்களைப் போல தினமும் வந்து நீங்கள் கூட காலையில் எழுந்து அந்த குறிப்பிட்ட சில பறவைகள் அங்கே காணவில்லை என்று தேடுவீர்கள் இல்லையா? வராது விட்டால் அது பழக்கமே உங்களோடு
1: ஒன்றாகிவிட்டன.
0: அவர்கள் தான் உங்களை துயில் எழுப்பி விடுகிறார். எங்களுக்கு வந்து கடிகாரம் தான் அதிலே சில படங்களை வைத்திருப்போம். இழந்தவுடன் அதிலே மலர் இருக்கலாம். நல்ல, எங்களுக்கு விருப்பமான படத்தை அங்க பக்கத்தில் வைத்திருந்தால் மணி எங்களுக்கு
1: பிடித்த ஓசையை நீங்க வச்சுக்கலாம்ல.
0: அது ஏதோ எல்லாம் செயற்கை தானே ஐயா, உங்களுக்கு இயற்கை. வராது எந்த இது வந்தாலும் இயற்கை. அம்மாவை போன்று எத்தனை அம்மாக்கள் வரலாம், பெத்த அம்மா போல வருமா? அதனால்தான் அந்த பாடல் ஒன்றை நான் விரும்பி கேட்கும் பாடல்கள் ஒரு பாடல், சொர்க்கமே என்றாலும் அது நம் நாட்டை போல வருமா என்ற ஒரு பாடல் இருக்கின்றது அல்லவா? எங்களுக்காகத்தான் அது, எங்களுக்காகத்தான் அந்த பாடல் வந்ததுன்னு நான் நினைத்துக் கொள்வேன். சரி, இந்த 5 பாடல்களையும் தொடர்ந்து கேட்ட வழியிலே நீங்கள் வந்தது முதலுக்குள் முதல் அன்று ஒவ்வொரு வாரமும் பாட்டு சவாரியிலே 5 பாடல்கள் வந்து நீங்களும் முன்பு கலந்து கொண்டீர்கள். அதிலே சிறந்த பாடலை தெரிவு செய்த வழியிலே இப்பொழுது 5 பாடலுக்கு ஒரு பாடலாக தெரிவு செய்து, அந்த பாடல்கள் 5 சேர்ந்தவுடன் இந்த 5 பாடல்களும் எது சிறந்தது என்று தெரிவு செய்யும் காலம் இன்று என்று தெரிவு செய்ய இருக்கின்றோம். பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது, கேட்டுக் கொண்டிருப்பீர்கள். நாங்கள் ரகசியமான முறையில் தான் வாக்கெடுப்போம். அப்படி இருங்கள், உங்களை வாக்குச்சாவடிக்கு நான் கொண்டு செல்கின்றேன். அதனால் இப்பொழுது அமைதி காத்துக் கொள்ளுங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் சோமசுந்தரம் அவர்களே, சிறப்பான பாடலை தெரிவு செய்தீர்கள், அது இரகசியமாக வாக்கெடுப்பிலே இருக்கின்றது, என்றவர்களுக்கு தெரியாது. உங்கள் பாடல் வெற்றி பெற மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தரும் வேளையிலே உங்களுக்காக நான் என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
1: எனக்காக வேண்டிய ஒரு பாடல்னா பாத்தீங்கன்னா, இந்த முள்ளமலரம் படத்துல இருந்து கொடுங்க, ராமன் ஆண்டாள் ராவண ஆண்டாள்.
0: இனிமையால் பாடல் யார் வந்தாலும் நமக்கு என்ன, ராமன்
1: ஆண்டாள். நிறைய பாடல் இருக்குது, இருந்தாலும் இந்த பாடல் கொஞ்சம் ரேரா கேட்பாங்க.
0: வாழ்த்துக்கள், நல்ல பாடல் இந்த பாடல். இது ராமன், இது எந்த திரைப்படத்துல என்று கூறினீர்கள்?
1: முள்ளும் மலரும்.
0: ரஜினிகாந்த் முள்ளும் மலரும், சரத்பாபு அவருடைய முள்ளும் மலரும். முள்ளும் மலரும்
1: திரைப்படம்,
0: செந்தாழம்பூவும் இருக்கு, மற்ற பாடல்கள் இருக்கு. அந்த அந்த கருவாட்டு குழம்பு சிறந்த பாடல். நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள். வந்து இணைந்தது நல்லது. நாளும் உங்களுக்கு வசதியான நேரம் கிடைக்கும் பொழுது தினமும் 9 மணிக்கு உங்களுடைய நேரம் 9 மணிக்கு இந்த கதம்ப மலரும் உங்களுக்கு தெரியும். அதிலே நாள் நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே நிகழ்ச்சிகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதை நீங்கள் வந்து பகிர்ந்து கலந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றும் வந்து பாட்டுக்கு பாட்டு சவாரி 131வது வாரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, கலந்து சிறப்பித்தீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுங்கள். அங்கு உங்களுடைய பகல் எப்படி சென்றது? உங்களுக்கு பகல் வேலை?
1: பகல் வேலை நல்லா இருந்துச்சுங்க.
0: உங்கள் இல்லத்துக்கு அருகிலே ஆறு அல்லது நீர்நிலைகள் உண்டா?
1: ஏத்த மாதிரி வந்து கோவில் இருக்குங்க, சிவன் கோவில். முன்னாடி வந்து குளம் இருக்குது.
0: அங்கெல்லாம் மயில்கள்
1: லெஃப்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா
0: அங்க மயில்கள் எல்லாம் விளையாடும்.
1: இல்ல சார், அது வந்து கோவில் நந்தவனம் சார். அங்க நிறைய வந்து பூச்செடிகள்லாம் இருக்கு, அதனால அங்க குடியிருக்கோங்க. அது
0: ஓ சிறப்பு, ரம்யமான காட்சிகள் உள்ள இயற்கை வளத்தோடு வாழ்கிறீர்கள். எங்களுக்கும் அப்படி வந்து வாழத்தான் விருப்பம். வாழ்ந்த இடத்தை விட்டு வந்து விட்டோம், வந்த இடத்தை சொந்த இடமாக கருதி கொண்டு இதோடு இணைந்து விட்டோம் இந்த நீரோட்டத்திலே. நன்றி சோமசுந்தரம், இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து நல்ல பாடலை தெரிவு செய்து வந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சி முடிவிலே தெரியும் எந்த பாடல் இன்று வெற்றி பெற்றிருக்கின்றது என்று. வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
2: மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை குஞ்சம் அணைத்து மெல்லிய பூங்கொடி.
0: முதலாவது ஒளி பாய்ச்சப்பட்டிருக்கின்றது வாக்குச்சாவடியில் இருந்து.

மும்பை பாட்டு சவாரி 131 மொன்றியல் தமிழ் வானொலியின் தமிழ் பணியிலே ஒலித்து கொண்டிருக்கும் வேளையிலே ஐந்து பாடல்களும் ஐந்து வாரங்களாக பழைய முன்னைய வாரங்களில் ஐந்து ஐந்து ஐந்து பாடல்களாக வந்த இடத்தில் ஒவ்வொரு ஐந்து பாடல்களிலும் முதலாவது பாடலை தெரிவு செய்து பதிவு செய்து வைத்த வேளையிலே அந்த பதிவுகளிலிருந்து முதலாவதாக வந்த பாடல்களுள் ஐந்து வாரங்கள் வந்த பாடல் என்றால் 25 பாடல்களுக்குள் நீங்கள் ஐந்து பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கிட்டீர்கள் முன்பு. இன்று அந்த ஐந்து பாடல்கள் முதலாவதாக வந்த பாடலுக்கு, அந்த முதலாவதாக வந்த பாடலுக்குள் எந்த பாடல் முதலாவதாக வருகின்றது என்பதை தெரிவு செய்யும் நோக்கத்தோடு முதலுக்குள் முதல் என்று ஐந்து பாடல்கள் வந்தன. அவை குமார விஜயம் என்ற திரைப்படத்திலிருந்து கன்னி ராசி என் ராசி என்ற பாடலும், அதைத் தொடர்ந்து பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து மெல்ல மெல்ல மெல்ல எந்த மீனி நடுங்குது என்ற இரண்டாவது பாடலும், மூன்றாவதாக பாடும் போது நான் தென்றல் காற்று என்று நேற்று இன்று நாளை என்ற திரைப்படத்திலும், சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான் என்ற பிராப்தம் திரைப்படத்து பாடலை தொடர்ந்து வசந்தம் பாடி வர வயை ஓடி வர என்ற ரயில் பயணங்களில் பாடல்களும் ஐந்து பாடலும் போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்றன. அவற்றுக்கு வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களை கவர்ந்த பாடல்கள், சரியான பாடல்கள் எது என்று தெரிவு செய்து வாக்களித்திருக்கும் வேளையிலே அவை இங்கே பதிவில் இருக்கின்றன. நிகழ்ச்சி முடிவிலே இது எந்த பாடல் இன்று முதலுக்குள் முதலாவதாக தெரியப்படுகின்றது. நண்பர் தேவா கூறியது போன்று அரை கால் இறுதி அரை இறுதி முழுச்சுற்று என்று வந்து இறுதி சுற்றிலே இருக்கின்றோம் இந்த பாடல் என்று தெரிவு செய்வதற்காக. பழமையாக நாங்கள் 131 வாரங்கள் 130 வாரங்களிலும் இப்படியான நிகழ்ச்சியில் சந்தித்திருக்கின்றோம், உங்களுக்கு அனுபவம் உண்டு. அந்த வகையில் இணைந்தவர்களுள் என்று எங்களுடைய சோமசுந்தரம் அவர்களும் வந்து இணைந்தது பெருமைக்குரிய விடயம். நீண்ட நாட்கள் அவர் வர முடியாத நிலை இருந்தும் இன்று ஓடி வந்து இணைந்து விட்டார். நல்ல பாடலை தெரிவு செய்து வந்திருக்கின்றார். பார்ப்போம் எந்த பாடல் இன்று முதலாவதாக வருகின்றது என்று. மிகவும் கைது இந்த இசையமைப்பாளர்களாலும் குரலாளர்களாலும் இந்த பாடல் எங்கள் காதோரம் தரப்பட்டிருக்கின்றது தென்னகத்து திரைப்படத்துறை இருந்து. எங்கே பார்ப்போம் எந்த பாடல் இன்று முதலாவதாக வருகின்றது என்று. தொடர்ந்து பல்லவி சரணங்கள்.

0: எங்கே என்று தேடினேன் வந்து விட்டார்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம்
0: வணக்கம் மகளே. சகாய அன்சுவர்வாணி சொந்தம் பாஜ் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கிறேங்க ஐயா.
0: அப்படி என்ன இல்லைங்க, மழை பெய்ததோ
1: இல்லைங்க ஐயா.
0: நல்லா இருக்கிற உள்ளத்தை நான் குழம்பி விட்டேன் போல் இருக்கு. மழையை காணவில்லை, சிறு தூரல் கூட விழவில்லையா மகளே?
1: விழவில்லை,
0: விழவே இல்லை, விழவே இல்லை. விழும் விழும், நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கை வீண் போகாது, இயற்கை இயற்கை பொய்க்காது. சரி, இப்பொழுது நீங்கள் மகள்பாக இருக்கும் இந்த வேளையிலே வாக்குச்சாவடிக்கு உங்களை அழைத்து செல்ல போகின்றேன். போவோமா?
1: சரிங்க ஐயா.

0: காட்டலைக்கு வந்துவிட்டோம் அன்புமகளே. நல்லதோர் பாடலை தெரிவித்து தந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு பிடித்த வகையிலே. இதெல்லாம் உங்களுக்கு அப்பாற்பட்ட பாடல்கள் தான், இருப்பினும் வந்த பாடல்களை தெரிவித்து வாக்களித்தீர்கள். உங்களுக்காக நான் என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்?
1: நீ ஆண்டவனா தாய் தந்தைதான் உனக்கு இல்லையா?
0: ஓ, அப்படி ஒரு பாடலா? நீ ஆண்டவனா, அது என்ன திரைப்படுத்தியம்மா? சரி, ஓ ஆண்டவனா தாய் தந்தை உனக்கு
1: இல்லையா?
0: சரி, தாய் தந்தை தான் உனக்கு
1: இல்லையா?
0: சரி, அந்த பாடலை தருவேன். கருத்துக்கள் உண்மைதான், எங்களுக்கு பொருத்தமானதுதான் என்று எண்ணினீர்களா? இளையவர்கள் நீங்கள் தான் கூற வேண்டும்.
1: கருத்துக்கள் உண்மைதாங்க ஐயா,
0: ஆனா பாடல் தான் சலிப்பா இருக்கோ, டாண்ட் எடுக்கிட்டு என்ன அடித்தால் நல்லா தானே?
1: அது 80-90 அந்த லைன்ல வந்து பாட்டுங்களா?
0: அப்படியா பாடலன்னா நல்லவா இருக்கும் இல்லையா? சரி, பார்ப்போம். அடுத்த முறை 132வது பாட்டு போட்டியில என்ன வருகிறது என்று பார்ப்போம். இணைந்து சிறப்பித்த மிக என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள், நலமாக இருக்க வேண்டும்.
1: அவர் வந்து ஐயா, படம் வந்து வானமே இல்லை.
0: ஓ, வானமே இல்லை, அந்த திரைப்படத்து பாடலா? வானமே இல்லை, நிச்சயமா அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும், ஒலிபரப்புவேன். நலமாக மகிழ்வாக இருங்கள். பேரர்கள் பேத்திகள், என்னுடைய பேரன் பேத்திகள் எப்படி இருக்கின்றார்கள்? நல்லா இருக்கின்றார். ஆண்டவன் கிருபை என்று நலமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். இப்பொழுது இணையர் வந்து
1: நன்றி
0: அம்மா, வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் சிறப்பு. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. இனி இரவு நேரம் வணக்கம் உங்களுக்கு, பகல் நேரம் வணக்கத்தோடு சிலுவை சந்தனராஜ்.
0: இரண்டு நேர வணக்கத்தோடு மகள்பாக இணைந்திருக்கின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா சந்தனராஜ்?
2: நலமா இருக்கும் ஐயா.
0: மகள்பாக இருக்கின்றீர்களா? அந்த இடத்துல மகள்வாயத்தானே இருக்க வேண்டும். மகள்வாயில் மழை வந்தால் தான் மகள், வெயில் வந்தால் தான் மகள் பண்றில்லை. எந்த நேரமும் மறந்த முகத்தோடு இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை.
2: நிச்சயமா.
0: கனடாவுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். நீங்கள் காற்றலை இருக்கும் போதே இரண்டாவது வெளி ஒளி எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. காரியமில்லை, நீங்கள் உள்ளே நுழைந்து வாக்கு நீ தந்து விட்டீர்கள்.
1: என்ன
0: பாடலை உங்களுக்கு தர வேண்டும் நான்?
1: நிச்சயமாக, அதாவது இந்த ஒரு ஒரு பாட்டை நம்ம எடுத்துலாம் போது இந்த முதலுக்குள் முதல் எடுக்கும் போது ரொம்ப சிரமமா இருக்கு. எல்லா பாட்டுமே நல்ல பாட்டா இருக்கு.
0: தெரிவு செய்த நீங்கள் தானே, உங்கள் நேயர்கள் தானே தெரிவு செய்த பாடல்? அதனால்தான் அங்க எங்களுடைய தேவாசனர் கால் சுட்டு அரை சுட்டு ஐந்து பாடலும் சிறந்த பாடல்கள் தான். தெரிவு செய்வதன் நோக்கம் கொஞ்சம் நல்லசிப்பு தான் பார்க்க வேணும். இருப்பினும் அதற்குள்ளே சிறந்த பாடல், சிறந்த பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் இருக்க வேணும் அல்லவா?
1: என்ன
0: பாடலை கேட்போம்?
1: நிச்சயமா, வளையல் சத்தம் அப்படிங்கிற திரைப்படத்தில் கேட்போம்.
0: எப்படி இருக்கும் வளையல் சத்தம்?
1: கலக
0: வேண்டும்.
1: நந்தவன கோயிலுக்கு இந்த வனம் பிடிக்குது.
0: ஓ, அப்போ வளையல் சத்தம் கேக்கும் தான் ஐயா. நந்தவன கோயிலுக்கு இந்த வனம் பிடித்தா தான் வளையல்
1: சத்தம்.
0: சிறப்பான பாடல், நல்ல பாடலை தெரிஞ்சு செய்து வந்து கேட்பீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். சிறப்பாக நிகழ்ச்சிகளை கொண்டு செல்வதற்கு நீங்கள், நாங்கள் ஞாபகம் இருக்கின்றதா சந்தன்ராஜ், 2021 ஆண்டு 2வது மாதம் 11வது நாள் திங்கட்கிழமை ஆரம்பித்தோம் இந்த நிகழ்ச்சியை. 2025-2026 நாங்கள் காண இருக்கின்றோம். இடையிலே பல தடைகள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து 131வது வாரத்தில் காலடி வைத்து விட்டோம் என்ற நம் மகிழ்வோடு உங்களோட இதை பகிர்வதில் நான் பெருமைப்படுகிறேன். நான் மகிழ்ச்சி அடையாததற்கு உத்தேசமாக இருந்தது நீங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: பங்கெடுத்த நண்பர்கள் வாழ்த்துக்களையா, சிறப்பாக கொண்டு சென்ற உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது 3வது ஒளியும் எங்களுக்கு வந்துவிட்டது. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். அதற்கு முன்பு

இனிமையான இந்த வேளையில நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையும் நாங்கள் முடிவை கண்டுபிடிக்கும் நேரமும் வந்துவிட்டது என்று உறவுகளே, இன்று ஐந்து பாடல்களை நான் உங்களுக்கு எந்த பாடல்கள் என்று முன்பே கூறியிருந்தேன். ஐந்து பாடலுக்கும் சிறந்த பாடலை தெரிவு செய்யும் வேளையிலே முதலில் மூன்று பாடல்கள் தள்ளி வைக்கப்பட்டு விட்டன. இப்படி ஒரு பொழுதும் நடைபெறுவதில்லை. இரண்டு பாடல்கள் தான் தெரிவுக்கு வந்திருக்கின்றன. சரியான போட்டி என்று கூறும் வேளையிலே அந்த பாடலை தந்தவர்கள் மிகவும் சிறப்பாக தங்களுக்குள் நினைந்து கொண்டு தீர்மானித்து தந்திருக்கின்றார்கள். அந்த பாடலில் மூன்று பாடல்களும், முதலாவது இலக்கத்தில் பாடிய கன்னி ராசி என் ராசி என்ற பாடல்களும், இரண்டாவது இலக்கத்தில் வந்த மெல்ல மெல்ல மெல்ல என்ற பாடல்களும், ஐந்தாவது இலக்கத்தில் பாடிய வசந்தம் பாடிவர என்ற பாடலும் முதலாவது இடத்தையோ இரண்டாவது இடத்தையோ பெறவில்லை. அதனால் அவர்கள் நீக்கப்பட்டு அவர்கள் கட்டுப்பணம் இழந்து விட்டார்கள். முதலுக்கு முதல் ஒரு இறுக்கமான போட்டி தான் அந்த பாடல், மிகவும் சிறப்பான போட்டி. அந்த பாடல் இரண்டு பாடல்கள் தெளிவாகி இருக்கின்றன. அதிலே முதலாவது இடத்தையும் இரண்டாவது இடத்தையும் பெற்ற பாடல்கள் எதுவாக இருக்கும் உங்களால் இப்பொழுது நினைத்து பார்க்க முடிகிறதா? இதுல இரண்டு பாடலும் வந்து பாடும் போது நான் தென்றல் காற்று சொந்தம் எப்போதும் தொடர்கதை, இந்த இரண்டும் தான் மக்களின் மத்தியிலே இன்று புள்ளிகளை பெறக்கூடிய வகையில் பாடி சென்றன. அந்த வகையில் இரண்டாவது இடத்தை பெறும் பாடல் எதுவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று பார்த்தால், உங்களுடைய பதிவுகள் வாக்கு எண்ணிக்கையின்படி

மூன்று வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெறுகின்றது. சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான் என்ற பாடல். அப்படியானால் முதலாவது இடத்தை எந்த பாடல் பெற்றிருக்கின்றது? மிகுதி ஆறு பாடல்கள், ஐந்து பாடல்களை, ஐந்து புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை பெறுகின்றது. பாடும் போது நான் தென்றல் காற்று என்ற பாடல். மொத்தம் எட்டு உறவினர்கள் வந்து வாக்களித்தீர்கள். அதில் ஐந்து வாக்குகள் பாடும் போது நான் தென்றல் காற்று என்ற பாடலுக்கும், சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான் என்று மூன்று வாக்குகளையும் பெற்று இரண்டாவது இடத்தையும் பெற்ற வேளையிலே இந்த முதலாவது இடத்துக்கு வாக்களித்த அன்பு உறவுகளாக ஜோர்ஜ், சரவணன், சோமசுந்தரம், ராணி, சந்தன்ராஜ் இவர்கள் தந்த வாக்குகள் இதை கூறி இந்த முதலாவது இடத்தில் முதலுக்குள் முதலாவதாக பாடும் போது நான் தென்றல் காற்று என்ற பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் மெல்லிசை மன்னர்னால் இசை அமைக்கப்பட்டு பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களினால் குரல் கொடுக்கப்பட்டு எங்கள் இதயத்தை கவர்ந்து இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் 131வது முதலுக்குள் முதல் என்ற தெருவிலே முதலாவது இடத்தை பெற்று பதிவாகின்றது. இந்த பாடல் குழுவினர்களுக்கு, அந்த கலைஞர்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலி ஊடாகவும் இந்த பாடலை தெரிவு செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மொன்றியல் தமிழ் வானொலியுடன் தெரிவித்துக் கொண்டு பதிவு செய்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். உங்கள் விருப்ப பாடல்கள் இன்று ஒலிபரப்பப்படும். நீயர் நேரத்துக்கு முன்பு அந்த பாடல் வந்துவிடும். இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து என்னோடு இணைந்து உங்கள் நேரத்தை பயன்படுத்தி வந்து வாக்களித்து சென்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிலையத்தை சரியாக நிறைப்படுத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைத்து சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர செய்தமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆனால் ஐந்து பாடல்களும் சிறந்த பாடல்கள் என்று தெரிவு செய்யப்பட்டு விட்டன. அந்த ஐந்துக்குள்ளும் சிறந்தது என்று தெரிவு செய்யும் பொழுதுதான் இப்படி வந்திருக்கின்றது. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நாங்கள் தெரிவு செய்த பாடலை கேட்பதோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். உங்களுடைய அனுமதியோடு மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு 131 என்று மன்னிக்க வேண்டும், முதலுக்குள் முதல் போட்டி 131வது பாட்டு சவாரி 2025வது ஆண்டின் 11வது மாதம் 3வது நாள் ஒலித்து வெற்றி பாடலை தெரிவு செய்து பதிவு செய்து நன்றியோடு நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலிருந்து விடைபெற எண்ணும் நான் உங்களோடு இணைந்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இந்த வல்லமையை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்து அன்னை தந்தை ஆசான் அன்னை தமிழ் இவர்களுக்கும் நன்றி கூறி எல்லாம் வல்ல இறைவா இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், அமைதி வேண்டும், நிம்மதி வேண்டும், எங்களுக்கு நிறைவு வேண்டும். ஆதலால் மனித நேயம், அறம், ஜீவகாருண்யம், அன்பு, கருணை இவற்றோடு நாங்கள் வாழ்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். வல்லமையோடு அந்த சூழலை கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வேண்டி வணங்கி உங்களோடு நானும் இணைந்து இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெறுகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் முதலுக்குள் முதல் 131வது பாட்டு சவாரி.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர்

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: 2021 ஆண்டு 7ஆம் மாதம் 30ஆம் நாள் வெள்ளிக்கிழமை என் அன்பு செல்வர்களே சிறுவர் பூங்கா நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது. அன்பு உறவுகளே, இப்பொழுது நேரம் சரியாக கனடாவிலே 9:54 உங்களுக்கு 7:24 இரவு நேரம். 7 மணிக்கு ஆரம்ப வேண்டிய இந்த நிகழ்வு நான் இக்காரணம் கொண்டும் தாமதிக்க மாட்டேன். நான் எங்கள் வீட்டுப் பணி நடப்பதனால் இன்று இந்த பகுதிக்கே வர முடியாமல் இருந்தது. அதனால் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன். செல்வ குழந்தைகளிடம் இப்பொழுது முதல் நீங்கள் வரலாம். உங்களுக்கு நான் காலம் தாமதமாக வந்தாலும் தாத்தா காலம் தாமதமாகத்தான் செல்வேன். மற்ற நிகழ்ச்சிகளை நான் பின் போடுவேன். உங்கள் நிகழ்ச்சிகளை நான் மறக்க மாட்டேன். ஓடி வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள், காற்றலையில் வந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். செல்வங்களே, உங்களுக்காக தாத்தா காத்துக் கொண்டிருக்கின்றேன். 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற இலக்கத்தோடு நீங்கள் வரலாம். வளமை போல வந்து உங்கள் திறமைகளை காட்டுவதற்கான தளம் ஆரம்பித்து விட்டது. காலம் 22 நிமிடங்கள் பிந்திவிட்டோம் என்று எண்ண வேண்டாம். தொடர்ந்து உங்கள் நிகழ்வு நான் தந்து கொண்டிருப்பேன். இப்போ ஒரு வழி செய்து வந்து இதுக்குள்ளே புகுந்து விட்டேன். ஓடி வாருங்கள், வந்து காற்றலை இணைந்து கொள்ளுங்கள். சில குழந்தைகளே வர வேண்டும்.

காற்றலை தாமதமாக வந்து ஆரம்பித்ததால் இன்று காற்றலையில் சிறுவன்கள் இல்லையோ என்று எங்கி இருப்பீர்கள். என் செல்வங்களை நீங்கள் துடிப்பது எனக்கு தெரிகின்றது. உங்களை விட்டு உங்களோடு பேசாது உங்களோடு இந்த நிகழ்ச்சியை தவிர என்னாலும் இருக்க முடியவில்லை. ஓடி வந்துவிட்டு பாடப்பட்டாவது இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று வீட்டு பணியை நிகழ்வதனால் தாத்தா அங்கும் செல்ல வேண்டும் இங்கும் செல்ல வேண்டும். அங்கு சென்று சில உரையாடல்களும் நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் சில தவிர்க்க வேண்டியது சேர்க்க வேண்டியது என்று பணியாளர்களும் வந்து அதிகாரிகளும் வந்திருந்தபடியால் என்னால் சரியான நேரத்தில் உங்களுக்கு வர முடியல். உங்கள் எல்லோரிடமும் தாத்தா மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பாக நீங்கள் பொறுமையாக பொறுமை காத்து இருந்தவர்கள் நன்று. இப்பொழுது நீங்கள் காத்தலைக்கு வரலாம். வாருங்கள், ஊடி வாருங்கள்.

0: வணக்கம் அன்பு செல்வம் கௌஷிகா. வணக்கம் கௌஷிகா.
1: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம் கௌஷிகா. நலமாக இருக்கின்றீர்களா அன்பு செல்லமே?
1: நலமாக இருக்கிறேன்.
0: நலமாக இருக்கின்றீர்கள். நானும் நலமாக இருக்கின்றேன். ஆனால் ஒரு பணி ஒன்று இருந்ததனால் உங்களை இந்த சரியான நேரத்துக்கு என்னால் வர முடியவில்லை. ஆனாலும் ஓடி வந்து விட்டேன். இங்கே வீட்டு பணியும் நடந்து கொண்டிருக்கு. வீட்டில இந்த புனரமைப்பு செய்து கொண்டிருக்காங்க. எங்களுக்கு மழை வெள்ளம் வீட்டினுள்ளே வந்து எங்களுடைய நில அறை முழுவதும் பலதாக அந்த காப்புறுதிக்காரர்கள் எல்லோரும் வந்து பணி செய்து ஒரு வாரமாக திருத்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சில விடயங்களை நாங்கள் சேர்க்க வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்ற விடயத்தில் என்னோட அவர்கள் உரையாட வந்ததால் சற்று நேரம் நீடித்து விட்டதுமா. இருப்பினும் ஓடி வந்திருக்கேன். நீங்களும் பொறுமை காத்து வந்து இணைந்தமைக்கு உங்களுக்கு நன்றி. சரியா?
1: சரி தாத்தா.
0: நீங்கள் என்ன நினைத்தீர்கள் இன்று சிறுவர் பூங்கா இல்லையா நினைத்தீர்களோ? அப்படி இல்லை என்றால் நான் எப்படியும் அறிவித்து விடுவேன். தனிப்பட்ட முறையிலாவது தொலைபேசி மூலம் அழைத்து உங்களுக்கு கூறிவிடுவேன். இப்பொழுது அதிகாலை வேலை அல்லவா, அதிகாலை எங்களுக்கு உங்களுக்கு மாலை நிறைவிடவாகிவிட்டது. அதிகாலை நேரத்திலே சில விடயங்களை படித்தான் இந்த பணி நிறுத்தவா மற்றபடி தாத்தா ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நல்லது. இப்பொழுது உங்கள் நேரம், உங்களுடைய சந்தர்ப்பம், உங்களுடைய தளம், உங்களுடைய களம் என்ன, உங்களுடைய சிறப்புகளை கொண்டு வாருங்கள்.
1: திருக்குறள் சொல்லணும் தாத்தா.
0: கூறுங்கள் அம்மா, கூறுங்கள்.
1: திருக்குறள் அறம் அறம் போலும் கூர்மை அறமேலும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர். பொருள் இரும்பை இரும்பை அறுக்க அறத்தினை பயன்படுத்துவர் தொழிலே கூர்மையாய் அறம் இருப்பதால் இரும்பை அறுக்க பயன்படுகிறது. அறம் போல அறிவு கூர்மையாய் இருந்தாலும் மனித பண்புகள் இல்லாதவர் மரம் போல வாழ்க்கையில் கருதப்படுபவர்.
0: சிறப்பான ஒரு செய்தி. அந்த அறம் என்பது, அறம் என்பது இரும்பினாலே செய்யப்பட்டது. அதுக்கு இருக்கிறார்கள் அதாலே போட்டு இரும்பை நாங்கள் அறுத்துக் கொள்ளலாம். அவ்வளவு கூர்மையாக இருக்கும் அந்த அறம் என்பது. அதே போன்று மக்களிலேயும் அறிவு கூர்மை இல்லாதவர், கூர்மையான அறிவு கொண்டோர் எதையும் சுலபமாக செய்துவிட முடியும். அற்புதமான கருத்தோடு வந்த ஒரு திருக்குறளை கொண்டு வந்து எங்களுக்கு திருக்குறளையும் தந்து பொருளையும் தந்த கௌஷிகா குட்டிக்கு வாழ்த்துக்கள். சரியா?
1: சரி தாத்தா.
0: மற்றும்
1: புதையல் கேக்குறேன் தாத்தா.
0: ஓ நல்லது, கொண்டு வாருங்கள் புதையலை. தாத்தாவோட போட்டிக்கு வந்து விட்டீர்கள், கொண்டு வாருங்கள்.
1: சுடுவதற்கு மட்டும் அப்பளம் அப்பளம் சுட அல்ல, ஐந்து எழுத்து. அது என்ன?
0: சுடுவதற்கு மட்டும் அப்பளம் சுடுவதற்கு
1: அப்பளம் சுட இல்ல,
0: சுட இல்ல. அது வந்து நான் நினைக்கிறேன் துப்பாக்கி சரியா இருக்குமா?
1: சரி தாத்தா.
0: சரியா சொல்லிட்டு நான் கெட்டிக்காரி கெட்டிக்காரி
1: தாத்தா
0: கெட்டிக்காரி. நீங்கள் என்ன நான் தாத்தா சொல்லக்கூடிய வகையில அதை விளங்கப்படுத்துங்க. அப்பளம் சுடுவதற்கு அல்ல என்ற உடந்து. வாழ்த்துக்கள் தாத்தாவுக்கு. ஒரு புள்ளி என்ன பாப்போம் அடுத்தது.
1: கவிஞர்களுக்கெல்லாம் அரசர் அவர் யார்?
0: கவிஞர்களுக்கெல்லாம் அரசர் தருமபுரி ராஜ்குமார். சரியா? ராஜ்குமாரும் ஐந்தெழுத்து தானே. கவிகளுக்கெல்லாம் அரசன் என்று கூறினால் பலர் இருக்கின்றார்களாம். தெரிந்தால் நான் கூறுகிறேன். காளிதாசன்
1: இல்ல தாத்தா. கவிஞர்களுக்கு அரசன்
0: கவியரசு. ஓ கவியரசு, அது எனக்கு தெரியாமல் போயிது. உங்களுக்கு ஒரு புள்ளி, பேத்திக்கு ஒரு புள்ளி, கௌஷிகாவுக்கு ஒரு புள்ளி, கட்டிக்காரி. கவியர்களுக்கெல்லாம் அரசு கவியரசு என்று சரியான பதிலை தந்து ஒரு புள்ளியை பெற்றது எங்களுடைய அன்பு செல்வம் கௌஷிகா. சரி, மற்றதுக்கு போவோம்.
1: ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை கோர்த்தால் இது வரும், அது என்ன?
0: ஒன்றுக்கும்
1: ஐந்தெழுத்து.
0: ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களை சேர்த்தால் வாக்கியமா?
1: அதுவும் சரிதான் தாத்தா. சொற்றொடர்.
0: சொற்றொடர் சரியான சரியான வாக்கியம் என்று தாத்தா லேசா சொல்லி பார்த்தேன். ஆனாலும் சொற்றொடர் தான் சரியான பதம் என்று கூறி ஒரு புள்ளியை என் செல்லக்குட்டி பெற்றுக் கொண்டார். கெட்டிக்காரி கெட்டிக்காரி ஒரு ஒரு சொல்ல வச்சு சொல்லாமல் பல சொற்களை அடுக்கிக் கொண்டால் சொற்றொடர் சிறப்பு. சிறப்பான தமிழ் வார்த்தையில் வந்த பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: இன்னொன்னு கேக்குறேன்,
0: ஒன்றுல பத்து கேக்குறேன், உங்களுக்கு இருக்கு சந்தர்ப்பம்.
1: இது நீர் தான் ஆனாலும் நீர் அல்ல. ஐந்தெழுத்து.
0: இது நீர் தான்
1: ஆனாலும் நீர்.
0: ஓ, ஆனாலும்
1: பாலைவனத்துல எல்லாம் பாக்கலாம்.
0: பாலைவனத்துல நான் நினைக்கிறேன் அண்ணா, அது பாலைவனத்துல இப்படி பக தூரத்துல நீர் ஓடுவது போல அலையலையாவோடும் அதை நம்பிக்கொண்டு ஓடுவார்கள். அதை நாங்கள் சொல்லுவோம் காணல் நீர் என்று. அது சரியா இருக்குமா?
1: சரி தாத்தா.
0: சரியான பேத்திக்காரு போல இப்ப தாத்தாவும் கட்டிக்கார, இரண்டு ரெண்டு இரண்டு பேருக்கும் சம பங்குலே இருக்கின்றோம் இல்லையா?
1: சிறிய கப்பல்கள் கடலில் பயணிக்க இது அவசியம்.
0: சிறிய படகுகள், படகுகள் தானே அம்மா அல்ல கப்பலோ?
1: கப்பல்கள்.
0: சிறிய சிறிய கப்பல்கள் கடலில் செல்லும் பொழுது இது அவசியம். நான் நினைக்கிறேன் நங்கூரம் என்பது சரியா?
1: இல்ல தாத்தா, நம்ம பாய்க்கெல்லாம் அதை பயன்படுத்துவோம்.
0: ஓ
1: இல்ல தாத்தா, பாய்க்கல்ல, அது வந்து அதை வச்சு செய்வாங்க.
0: அதை வச்சு செய்வாங்களோ?
1: சிறிய
0: பாய் மரம்.
1: சரி தாத்தா.
0: சரியா? அப்ப எனக்கு ஒரு புள்ளி வந்து கேட்டிக்காரி சொல்லி கொடுக்குற, நல்ல அழகாக சொல்லி கொடுக்குறீங்க இல்லைங்க. கட்டி காரி, கட்டி காரி. அப்ப இப்பொழுது தாத்தாக்கு மூன்று புள்ளி, உங்களுக்கு ரெண்டு புள்ளி இல்லையா? இருவருக்கும் சேர்த்து நாங்கள் ஐந்து புள்ளிகளை பெற்றுக்கொண்டு எல்லோருக்கும் அறிவுரையை கூறியிருக்கின்றோம். புதையலையும் பதிலையும் கூறிவிட்டோம் இருவரும் சேர்ந்து, சரிதானே? கட்டி காரி, கட்டி காரி. மீண்டும் என்ன கொண்டு வரப்போ வேண்டியதற்கு அவசியா குஞ்சு?
1: அக்கா சாரி தாத்தா, குப்பை மேனியின் மருத்துவ குணங்கள் சொல்றேன் தாத்தா.
0: கொட்டிக்காய் குப்பை மேனி என்று அந்த செடி அம்மா எங்கள் நாடுகளில் நிறைய உண்டு, இங்கே காண்பது அறிவு. நீங்கள் எடுத்து கொண்டு பாருங்கள், எங்கள் நாட்டவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் தானே. உலகளாவ தனியே கனடாவில் மட்டுமில்லை, எல்லாவிடமும் கேட்கின்றார்கள். உங்களுடைய சிறுவர் பூங்காவை அவளோடு அவர்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த அன்பு உறவுகளுக்கும் நாங்கள் மனவர்த்தத்தை கூறுவோம். பிந்தி வந்து விட்டோம் என்று இருந்தாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் ஆன செய்திகளை சொல்ல வந்திருக்கேன். செல்ல குட்டி கொண்டு வாருங்கள். குப்பை மீன் என்றால் என்ன? அதனுடைய மருத்துவ குணங்கள் கூறப்போகின்றால் அவளோடு பயனுள்ள அந்த செய்தியை எல்லோரும் கேட்போம். குறுங்கள்.
1: குப்பை மீனி கீரை வகையை சார்ந்தது. இதை மூலிகையாகவும் மருத்துவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இதில் தாது உப்புகள் மற்றும் வைட்டமின்களும் உள்ளன. இதனை பூனை வணங்கி என்றும் சொல்வது உண்டு. குப்பை மேனி இலையுடன் சிறிது மஞ்சள் உப்பு சேர்த்து அரைத்து அதனை சர்மத்தின் மீது தடவி ஒரு மணி நேரம் சென்றதும் கழுவி வந்தால் தோலில் ஏற்படும் நோய்கள் குணமாகும். இதனை தொடர்ந்து 15 நாள்கள் செய்து வர வேண்டும். அதுபோன்று குப்பை மேனி இலையுடன் உப்பு வைத்து கசக்கினால் கிடைக்கும் சாற்றை தொண்டை மீது போட்டால் தொண்டை வலி குணமாகும். குப்பை மேனி இலையை சுத்தம் செய்து நிழலில் காய வைத்து பொடியாக்கி தினமும் இரு தடவைகள் சாப்பிட்டு வந்தால் வயிற்று பிரச்சனைகள் குணமாகும். குப்பை மேனி வேர்தை தண்ணீரில் நன்கு அலசி பிறகு அதை கொஞ்சம் நல்ல தண்ணீரில் போட்டு காய்ச்சி குடித்து வர வயிற்றில் இருந்து புழுக்கள் வெளியேறும். குப்பை மேனி ஒரு சிறந்த கிருமி நாசினி.
0: சிறப்பான விளக்கம் தந்தீர்கள். குப்பை மேனி என்றால் என்ன? அதை பூனை வணங்கி என்றும் நாங்கள் கூறுவோம். பூனை அதன் முன்னே நின்று வணங்குமாம் அந்த குப்பை மேனியை பார்த்திருக்கின்ற, அதனால் அதற்கு அந்த பெயரையும் வைத்திருக்கின்றார்கள் போலும். அந்த குப்பை மீனி உண்மையிலே வெட்டு காயங்களுக்கு கூட, அதை நீங்கள் கூறியது போல் அந்த தொண்டையிலே பூசுவது போன்று வெட்டு காயங்களுக்கும் அந்த இலையையும் சுண்ணாம்பு சிறிது சுண்ணாம்பு மட்டும் நல்லா கசக்கினால் அதில் நீர் பெறும். அதை எடுத்து புண்களுக்கு வெட்டு காயங்களுக்கு போட்டாலும் அது மாறும் என்று கூறியிருக்கின்றதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். குப்பை மீனி நாங்கள் குப்பை மீனி தானே என்று கழித்து விடாமல் அது ஒரு மருத்துவ குணமுள்ள நல்ல செடி என்று பாதுகாத்து அதை உபயோகித்து பயன் பெற்றுக் கொள்ளுவோம். பயனுள்ள தகவல் வந்த என் பேத்திக்கு வாழ்த்துக்கள். வேறு
1: கட்டிக்காரன் தாத்தா
0: அந்த தேவாரம் ஏதாவது இருக்கின்றதா அனுப்பி இருக்கிறேனா?
1: இல்ல தாத்தா.
0: சரி, உங்களுக்கு ஏதாவது தேவாரம் தெரியுமா? சரி, நான் மீண்டும் அனுப்பி வைக்கிறேன். சில குட்டிக்கு சிறப்பாக வந்து நல்ல கருத்துக்களை தந்து திருக்குறள் கூறி தாத்தாவோட புதியதில் கலந்து குப்பை மீனியினுடைய பிரயோஜனம் பற்றி வேறு ஏதாவது ஆய்வு சொல்லி இருந்தேன். அதான் நீங்க குப்பை மீனியை பற்றி கொண்டு வந்திருக்கீங்க, நல்லதம்மா. அதே போன்று நீங்கள் அடுத்த வாரம் வரும்பொழுது உங்களுக்கு விருப்பமான பகுதியில் சென்று ஒரு தகவலை எடுத்து நன்றாக ஆராய்ந்து இன்று போல் நீங்கள் வந்து தரலாம். சரியா? நான் மகளுக்கு பேச்சுக்கு நான் தேவாரம் அனுப்பி வைக்கின்றேன். சரியோ? நன்றி அம்மா. அப்பா எப்படி இருக்கின்றார்?
1: நல்லா இருக்காங்க.
0: நல்லா இருக்கு அப்பா அம்மா எல்லோரும் நல்லமா இருக்கு. எத்தனை சகோதரங்கள் உங்களுக்கு?
1: ஒன்று தாத்தா.
0: அக்காவா, தம்பியா, தங்கையா, அண்ணனா?
1: அண்ணா.
0: அண்ணன் தங்கை பாசம் வளரட்டும். வாழ்த்துக்கள், நல்ல அண்ணா வைத்திருக்கீங்கள். நன்றி. ஏதாவது பாட்டு பாட முடியுமா?
1: எந்த பாட்டு தாத்தா?
0: ஏதாவது ஒரு பாட்டு பாட முடியுமா? அடுத்த வாரம் சந்திப்போம் காற்றலையில். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காற்றலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்காவில் சந்திப்போம். நன்றி அன்புகளே. நன்றி தாத்தா.
0: நன்றி என் செல்ல பேத்தி. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தாத்தா காத்துக்கொண்டு போய் இன்று நீங்கள் காத்துக்கொண்டிருந்தும் தாத்தா லேட்டாக வந்தாலும் ஓடி வந்து நிகழ்ச்சிக்கு வந்து விட்டேன். இறைவனுக்கு நன்றி கூறி உங்களுக்கும் வாழ்த்தும் வணக்கமும் ஆசீர்வாதமும் கூறுகின்றேன். சென்று வருவோம். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த அன்பு செல்வம் யாராக இருக்கலாம்? கீர்த்திவாசன் வந்தது போல் தெரிகின்றது. அன்பு செல்வம் கீர்த்திவாசன் வரவோடு இப்பொழுது எங்களுக்கு 16 பாகை செல்சியஸ் கனடாவிலே எங்கள் பகுதியிலே இருக்கின்றது. குளிர் என்பதில்லை, நல்ல மார்தம் வீசிக் கொண்டிருக்கின்றது. வெளியே சென்றால் இதமாக இருக்கின்றது, பயமாகவும் இருக்கின்றது. காற்றலையில் நாங்கள் அங்கிகள் அதாவது வந்து கவசங்கள் இல்லாமல் செல்வதனால் பயம், வேறு ஒரு பயம் இல்லை. நல்ல இதமான பதமான காலநிலையா இருக்கிறது. நான் இவர்களோடு உரையாடும் பொழுது சற்று வெளியே சென்று உள்ளே வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. பயத்தோடு தான் உரையாடிவிட்டு முகாங்கிகளோடு தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து அவர்களோடு பேசிக் கொள்ளுகிறோம். அப்படியான பாதுகாப்பு நடவடிக்கையோடு தான் இருக்கின்றது. இங்கே அன்பை செல்வம் கீர்த்திவாசன் அல்லது ஜெயக்குமார் ஜெயசூர்யா வந்தது போல் தெரிகின்றது. வர வேண்டும் காற்றலைக்கு என்று அழைத்துக் கொள்ளுகின்றேன். மீண்டும் இது மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது அன்பு உறவுகளே பாலர்கள் வந்து பங்கு பெற்றும் சிறுவர் பூங்கா.

தங்கை சஞ்சனாசரி, ஜஸ்வந்த், பிரச்சித், ரித்விக் எல்லோரும் வரலாம் தானே காட்டளைக்கு. வர்ஷனா, தர்ஷனா எல்லோரும் வர வேண்டும் காத்து கொண்டு இருக்கின்றேன். கௌஷிகா வந்து தன்னுடைய பங்கை ஆற்றிவிட்டு வாழ்த்துக்கள் பெற்று சென்ற வேளையில் அடுத்த உறவுகள் வர வேண்டும். ஒருவர் எட்டி பார்த்தார், ஜெயசூர்யாவோ அல்லது கீர்த்தி வாசனோ, அவர் எட்டி பார்த்து விட்டு சென்று விட்டார். அவருடைய அழைப்பு வந்தது, வந்து நான் நினைப்பில் இருந்தபடியே அவர் திரும்பி விட்டார் போலும். மீண்டும் அழைக்கலாம். இது உங்கள் வானொலி, உங்களுடைய நேயர், உங்களுடைய நிகழ்ச்சி இது. சிறுவர் பூங்கா அல்லவா, சிறுவர் பூங்கா சற்று தாமதித்தாலும் நிகழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. ஆரம்பித்து கௌஷிகா வந்து விட்டார். இந்த பாடலை கேட்போமா?

0: இனிமையான அந்த பாடல் நினைக்க வேண்டும். சென்ற பகுதியில் அன்பு உறவு வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சாஞ்சனா ஸ்ரீ ஜாஸ்வந்த், யார் வந்திருக்கின்றீர்கள்? வணக்கம்
1: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம் என் செல்ல பேராண்டி ஜஸ்வந்த்.
1: ஜஸ்வந்த் ராமன் பேசுறேன்.
0: ஜஸ்வந்த் ராமன் பேசுகிறீர்கள் மணவையில் இருந்து. வாழ்த்துக்கள், உங்களை வரவேற்கின்றோம் சிறுவர் பூங்காவுக்கு. ஜஸ்வந்த் ராமன்,
1: நல்லா இருக்கீங்களா தாத்தா?
0: நாங்கள் நல்லா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இல்ல
1: சாப்பிடல.
0: இன்னும் அம்மா சாப்பாடு செய்யல, இந்த சிறுவர் பூங்கா முடியல, சாப்பிடுறது அப்படித்தானே செல்லம்? ஓகே, என்ன நடந்தது?
1: ஆமா தாத்தா.
0: என்னம்மா? என்ன ஐயா
1: சளி
0: தூக்கு மருந்து இந்த கண்ணனுக்கு? தூங்கடா கண்ணா, தூங்கு என்று சொல்லுவாங்க. நீ என்ன கூற வந்தீர்கள் அதை சொல்லிவிட்டு விரைவாக நீங்கள் சென்று தூங்கலாம். இப்பொழுது நேரம் 7:46 நிமிடம் ஆகிவிட்டது. தூக்கம் சரி சொல்லுங்க ஜஸ்வந்த் குட்டி, சொல்லுங்க கண்ணா. வடசுட்ட கதை நல்லா இருக்குங்க. எனக்கு விருப்பம் அந்த கதை ஜஸ்வந்திடம் வந்து கேட்கறதுக்கு எனக்கு நல்ல விருப்பம் தாத்தாவுக்கு. எங்க கொண்டு பாருங்கள். ஜஸ்வந்த், ஜஸ்வந்த் எங்க வடை சுட போய்விட்டீர்களா? எங்க வடை? ஓ, ஜஸ்வந்த் வடை சுட்ட கதை சொல்லும் போது தொலைபேசி அவரை துண்டித்து விட்டது. கதைக்கு பேசப்படவில்லை. சரி, நான் அடுத்த உறவிடம் செல்லுகின்றேன். நீங்கள் மீண்டும் பாருங்கள். வணக்கம் வணக்கம் ஜஸ். வணக்கம் வணக்கம்
1: கீர்த்திவாசன்.
0: எப்படி இருக்கிறீர்கள் கீர்த்திவாசன்? கார நீண்ட காலம் கண்டு நிலமா இருக்கின்றீர்களா? கீர்த்திவாசன் செல்வகுமார் புதுக்கோட்டையிலே நலமாக இருக்கும் பொழுது இங்கே கனடாவிலே தாத்தாவும் நலமாக இருக்கின்றேன். கீர்த்திவாசன் வந்தால் தாத்தாவுக்கு விருப்பம் தானே, மகிழ்ச்சி தானே. சரி, என்ன கொண்டு வந்தீர்கள்? என்ன கொண்டு வந்தீர்கள் தாத்தாவுடன் நின்று பேசுவதற்கு? சொல்லுங்க, கொண்டு பாருங்கள்.
1: தண்ணீரை
0: பத்தி தான் நாங்கள் தாகத்தோடு இருக்கோம் கேட்பதற்கு. கொண்டு பாருங்கள்.
1: தண்ணி கடல் ஆறு போன்ற இடத்தில் இருக்கும்.
0: தொடர்ந்து சொல்ல வேண்டும்.
1: தண்ணீர்னால்தான் மனிதர்கள் ஜீவரசிகள் உயிர் வாழ்கின்றது. தண்ணீரிலிருந்து உப்பெடுக்கிறார்கள். தண்ணி நம் அன்றாடும் தேவை.
0: கெட்டிக்காரன் தண்ணீரை பத்தி இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கு. தண்ணீர்லேருந்து உப்பு எடுக்கின்றார்கள் என்றால் எந்த தண்ணீர்லேருந்து எடுக்கின்றார்கள்? கடல் தண்ணீர், உப்பு நீரிலிருந்து எடுக்கின்றார்கள். உப்பு அதுல ரெண்டு தண்ணீர்ல ரெண்டு மூணு வகை இருக்கு. உப்பு நீர், நல்ல நீர், மழை நீர்,
1: சவரன்.
0: கடலில் உள்ள தண்ணீர்லேருந்து உப்பு எடுக்கின்றார்கள். அப்ப ஒரு தண்ணீர் மிகவும் பிரயோஜனமான உண்டு. இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் வாழ்வதற்கு தண்ணீர் தேவை என்று கூறினீர்கள். நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். நல்ல கருத்தை கூறியிருக்கிறீர்கள் செல்லக்கண்ணா. ஆறு குளம் கடல்ல இருக்கின்றது போல கிணறுலே இருக்கிறாத தானே தண்ணி? கிணறு பார்த்திருக்கிறீர்களா?
1: கிணறு தொட்டி போன்ற இடத்துல
0: இருக்குமாம். இருக்கும் இருக்கும். வாழ்த்துக்கள், சிறப்பு. அப்ப இந்த தண்ணீர் இல்லாமல் வாழ முடியுமா நாங்கள்? அதே போல மரம் செடி கொடிகளுக்கும் தேவைதானே தண்ணீர் இல்லையா? தண்ணீர் ஊத்தினா தானே பயிர் வளரும். தண்ணீர் அதிகமாக யாருக்கு பெரிய உதவி செய்யறதுன்னா விவசாயிகளுக்கு இல்லையா, விவசாயம் செய்பவர்களுக்கு, கணக்காரர்களுக்கு பெரிய உதவி செய்ய. அந்த தண்ணீர் எப்படி கிடைக்கிறது கண்ணா, தண்ணீர் எப்படி
1: கிடைக்கும்,
0: கண்டுபிடித்து விட்டான், பெரிய கண்டுபிடி, மழையிலிருந்து தான் தண்ணீர் வருகின்றது. ஓ, அதுல என்ன, ஆறு, குளம், ஏரி எல்லாம். அப்ப மழை எப்படி வருகிறது தண்ணீராக?
1: தண்ணீர் கடலில் இருந்து வானத்துக்கு சென்று
0: அப்படி பயணம் செய்கிறது. கடலிலிருந்து தண்ணீர் வானத்துக்கு சென்று, வானத்திலிருந்து மீண்டும் கடலுக்கு, மண்ணுக்கு, எல்லா இடத்துக்கும். சரி, இந்த கடல்ல இருந்து எப்படி மீள போகுது ஐயா?
1: அது
0: தெரியல, அதுல போடுறது. ஓ, அந்த அது பெரிய எக்ஸ்பிரஸ் தான் என்ன, ஆவியாக போகிறது இல்லையா, ஆவி என்று சொல்ல, நீங்க சொன்னது ஆவி என்று சொல்ல. சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்க ஆவியாக தண்ணீர் மேல போய் அங்க போய் குளிர்ந்து உடனே மழையாக வருவது இல்லையா. பாருங்கள், அம்மா வந்து உங்களுக்கு இட்லி செய்யும் போது ஒரு மூடியை எல்லாம் வைத்து விட்டு ஒரு மூடியால மூடி விடுவார். அப்ப வெக்கை அந்த வெப்பத்திலே அது கொதித்து வரைக்க உள்ளுக்கு எல்லாம் பாருங்கள் நீர் மாதிரி பட்டிருக்கு, தண்ணீர் மாதிரி. அதே அம்மா அப்படி மூடிய தூக்கணும்னு தண்ணியை ஊத்துனீங்களா, கவனித்திருக்கின்றீர்களா? அதே மாதிரி தான் கடல் தண்ணி இப்படி ஆவியா மேல போய் குளிர்ந்தவொடனே தண்ணியா கிளவர். கெட்டிக்காரன், சிறப்பான கண்டுபிடிப்பு, உங்களுக்கு நல்ல மூளைக்கு வேலை தந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு மலையை பற்றி கூறியதுக்கு வாழ்த்துக்கள் என் கீர்த்தி வாசன் குட்டி. சரி, வேற என்ன கொண்டு வந்தீர்கள்? ஓய்யோ, விடுகதை சொல்லி மாட்ட போறான் தாத்தாவை. சரி, கொண்டு வாருங்கள் கேட்போம்.
1: உச்சி கிளையிலே ஒரு முளைச்சி ஊஞ்சல் ஆடுகிறது, அது என்ன?
0: உச்சி கிளையிலே முளைச்சி ஊஞ்சல் ஆடுகிறதா? அது புளியம் பழம்.
1: ஒரு குச்சி
0: ஒரு குச்சியா
1: ஒரு உச்சி கிளையில ஒரு முளை குச்சி ஊஞ்சல் அடைகிறது,
0: அது புளியம் பழம். புளியம் பழம்
1: தப்பு தப்பா
0: தப்பா சொல்லிட்டு இருந்தேன், நீங்க சொன்னா நான் தப்பு தப்பா தான் சொல்றேன். பயம் இந்த பேரனுக்கு, பேரன் மடக்கி என்னை மடக்கி விடுவாரு. அது நான் நினைக்கிறேன் ஐயா, முருக்கங்காய் சரியா? கெட்டிக்கார தாத்தான சொல்ல பேரன் சொல்லும் போது இவ்வளவு அன்பாக இருக்கு. நன்றி நன்றி நன்றி, நான் என்னை சொல்ல வைத்தமைக்கு நன்றி. சரி, தாத்தா ஒரு புள்ளி கிடைத்து விட்டது என் தேர பேரனிடம் இருந்து. சரி, அடுத்தது.
1: ஒரு குருவிக்கு ஒரே கால், நாலு இறக்கைகள், அது என்ன?
0: இது கொஞ்சம் கடினமான. ஒரு குருவிக்கு ஒரு கால், நாலு ரெக்குகளா? அட்டைங்க அப்பா, அது இந்த தும்பி. அதுக்கு நாலு ரெக்கை தும்பிக்கு இல்லையா, அப்படியா? ஒரு கால் என்று சொன்னீர்கள் என்ன, ஒரு கால் நாலு ரெக்குகள். குழு குழு கொடுங்கள், குழு கொடுங்கள், கேட்டு பார்ப்போம். கூறுங்கள்
1: தாத்தா.
0: ஒரு கால் நாலு இறக்கையா? இது என்னடா, சாப்பிடுற கோழிக்கு ரெண்டு கால் நாலு இறக்கை, ஒரு கால் என்றால் இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விடயமா இருக்கு. நாலு கால் ஒரு இறக்கை, ஒரு கால் நாலு இறக்கை, ஒரு எனக்கு புரியவில்லை, நீங்கள்தான் கூற வேண்டும். அரக்கீரையா? அடே, எனக்கு தெரியாம போச்சு. இப்படி ஒரு சின்ன விடயத்தை அரக்கீரையை சொல்லி என் பேரன் ஒரு புள்ளியை தட்டி கொண்டாரே. இருப்பினும் உங்களுக்கு ஒரு புள்ளி, தாத்தாவுக்கு ஒரு புள்ளி, இப்ப நாங்க சமமாக இருக்கின்றோம். சரி, இன்னும் ஒரு விடுகதை கொண்டு வாருங்கள் கேட்போம்.
1: வெள்ளை ஆடி உட்படுத்திய மஞ்சள் மகாராணி அவள் யார்?
0: வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணியா? வெள்ளை ஆடை உடுத்தி உடுத்தி இருக்கிற மஞ்சள் மகாராணி அவ யார்? வெள்ளை ஆடை உடுத்தி இருக்கிற ஆமா, வெள்ளை எல்லாம் குழம்பி விட்டேன். மீண்டும் கூறுங்கள்.
1: வெள்ளை ஆடை உருத்திய மஞ்சள் மகாராணி.
0: வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி என்றால் பொம்மைக்குட்டி, பொம்மைக்குட்டி தஞ்சாவூர் பொம்மைக்குட்டி. சரியா
1: மஞ்சள்
0: வெள்ளை ஆட உறுத்திய மஞ்சள் என்ற கேரட்டா.
1: தப்பு தாத்தா,
0: இரண்டாம் முறையும் தப்பு. நீங்களே குறி புள்ளியை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்க குறுங்கள் என்னவா இருக்கலாம்?
1: முட்டை.
0: சிறப்பான பதிலை தந்தார் என் பேராண்டி, முட்டை. ஆமா, மஞ்சள் உள்ளுக்கு வெளியே வெள்ளை கதை மீத வெள்ளை கோது சுபம் நல்லது. கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். சரி, கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். உங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் ஆகிவிட்டது. எனக்கு ஒரு புள்ளி தானே. சரி, இன்னொன்று தர போறீங்களா? ரெண்டு கொண்டு வாருங்கள்.
1: மஞ்சள் உடை உத்திய வெள்ளை மகாராஜா. அவர் யார்?
0: அவர் வெள்ளை மகாராஜாவா? மஞ்சள் உடை உத்தி இருக்கிறாரா? அவர் வந்து யாரா இருக்கும் என்றால் கரெக்ட்.
1: தப்பு தாத்தா,
0: தப்பு. தப்பாதான் தாத்தா சொல்லுற. வெள்ளை ஆடை உத்திய மஞ்சள் மகாராஜா.
1: இன்னொரு
0: குழு தாருங்கள்.
1: மஞ்சள் ஆடை உடுத்திய வெள்ளை மகாராஜா, அவர் யார்?
0: மஞ்சள் ஆடை உடுத்திய வெள்ளை மகாராஜா. ஓ, நீங்கள் அப்படி வாரீர்கள். மஞ்சள் ஆடை உடுத்திய கொடுப்போம். நல்ல டேஸ்டா இருக்குமா? சாப்பிடும்போது சுவையா இருக்குமா? ஐஸ்கிரீம், லாலிபாப்.
1: தப்பு தாத்தா.
0: அப்ப நீங்களே சொல்லுங்க, எனக்கு தெரியாது. ஐ ஆம் சரண்டர். எவ்வளவு சுகமான பதில், எனக்கு தெரியாம போச்சுதான் சொல்றது. தாத்தாவுக்கும் பேரனுக்கும் வித்தியாசம் இருக்கு. பேரும் விவரம் தெரிஞ்சவன் நல்ல விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக உடனே கண்டுவிடுவேன். தாத்தா அப்படியே சோர்ந்து சோர்ந்து விடுவார். தாத்தாவுக்கு வயதாகி விடுவது மறதி. வாழைப்பழம் என்ற சுரியான பதிலை தந்து மீண்டும் ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார் புதுக்கோட்டை கீர்த்திவாசன் செல்வகுமார் அவர்களுக்கு. வாழ்த்துக்கள். சரியா?
1: அவர் வந்து இலவச டாக்டர்
0: நல்லவர். அவர் தான் கொசு பிள்ளையா? அடே, டாக்டர் வந்தாரு, பார்த்தாரு, காசு வாங்க போயிட்டாரு. நான் சொன்ன கொசு வந்து நீங்க பிள்ளையாண்டு
1: கூப்பிடுங்க.
0: காசு வாங்க போட நல்ல ஊசி இல்ல போல இருக்காரு. போலி டாக்டர் போல இருக்கு. காசு வாங்க சும்மா ஊசிய போட்டு போயிருக்காரு. சரி, அவரை தான் நான் கொசு வந்து சொன்னேன். வந்தாரு, பார்த்தாரு, ஊசி போட்டாரு, ஓடிட்டாரு பிள்ளையா? சாரியான பதிலை கொடுத்து கீர்த்திவாசன் போட்டியிட்டு ஒரு புள்ளியை வென்று கொண்டார் தாத்தா. இப்பொழுது தாத்தாவுக்கு இரண்டு புள்ளிகள், கீர்த்திவாசனுக்கு மூன்று புள்ளிகள். யாருக்கு கூட? இப்ப யார் அதிகம் பெற்ற? தாத்தாவுக்கு இரண்டு புள்ளிகள், கீர்த்திவாசனுக்கு மூன்று புள்ளிகள். யார் கூட பெற்றிருக்கிறார்கள்?
1: நீங்க
0: சொல்ல குட்டி, நீங்கள் தானே கூட புள்ளி. என்று சொல்ல உனக்கு தருகிறாரா? நன்றி நன்றி நன்றி. நான் நாளைக்கு போட்டியில வந்து அந்த அடுத்த வாரம் இந்த புள்ளிகளை உங்களுக்கு தருகின்றேன். சரி, வேற என்ன கொண்டு வந்தீர்கள்? கடந்த வாரம் அந்த பாட்டு சரியாக இந்த பேரன் பாடவில்லை. இன்று வேறு ஏதாவது பாடுகிறீர்களா, அல்லது தலை அந்த பாடலை பாடுகிறீர்களா? மாதா பிதா குரு தெய்வம் பாடுங்கள், கேட்போம் கேட்போம். பாடுங்கள், செல்ல குரல்ல பாடுங்கள்.
1: மாதா பிதா குரு தெய்வம்

0: தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், தெய்வம் ஓதாதிருப்பது தீது, ஓதாதிருப்பது தீது. நாம் ஒழுங்குடன் பள்ளிக்கு செல்வோம் தப்பாது, ஓதாயிருப்பது தீது. நாம் ஒழுங்குடன் பள்ளிக்கு செல்வோம் தப்பாது, ஓதி உணர்ந்தது போலே, ஓதி உணர்ந்தது போலே. என்று உண்மையால் நடந்து உயர்வோம் அந்நேரே, மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். காலையும் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு காலை கடனையும் உணவையும் முடித்து, மூளை கையிலே எடுத்து தள்ளி நோக்கி நடந்து கற்பதே சிறப்பு, மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் தொழுதிட வேண்டும் நம் தேசத்தில் மீது அன்பு செலுத்திட வேண்டும், கைத்தொழில் பழகிட வேண்டும், காந்திஜி சொல்படி நடந்திட வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம்.
1: அப்படி நீங்கள் செய்து பாக்கிறீங்களா? மாதா பிதா குரு தெய்வம், காலையில் எழுந்ததும் படிப்பு, இப்படி எல்லாம் செய்து பார்ப்பீர்களா? நீங்களும் கடைபிடிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். செல்வம் அப்படி செய்கின்றார் என்று எனக்கு தெரியும். இந்த செல்ல குட்டி கட்டிக்காரன் வேறு என்ன தெரிவிக்க போகிறீர்கள்? அப்ப என்ன செய்வோம்? மீண்டும் அடுத்த வாரம்,
0: மீண்டும் மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவகுங்களில் சந்திப்போம். அன்பு தாத்தாவுக்கு நன்றி, அன்பு உறவுகளுக்கு நன்றி.
1: அன்பு தாத்தாவுக்கு நன்றி, அன்பு உறவுகளுக்கு நன்றி சொன்ன அன்பு செல்லக்குட்டி கீர்த்திவாசன் செல்லகுமார், உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும், மேலும் சிறப்படைய வேண்டும் என்று எல்லோருடைய சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் ஆசீர்வாதம் வழங்குகிறேன். சங்கு மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது அடுத்த அன்பு உறவு எங்களுடைய ஜஸ்வந்த் தூக்கத்துக்கு செல்ல விட்டார் என்று சொன்னா, தூக்கம் வருதுன்னு தூங்கிவிட்டீங்களா ஜஸ்வந்த் கண்ணா? ஜஸ்வந்த் தூங்கிவிட்டீங்களா? ஜஸ்வந்த் தூக்கம் வருதுன்னு
0: சொன்ன,
1: யார் பேசுகிறீர்கள்? யார் பேசுகிறீர்கள்? ஜஸ்வந்த் ராமன் தானே பேசுகிறீர்கள்? ஹலோ, ஆமாம். தூக்கத்துக்கு போயிருக்கீங்களா? என்ன நடந்தது? உங்களோட தொலைபேசி தடைப்பட்டு விட்டது. சரி, இப்பொழுது நீங்கள் கூறுங்கள். சரி, இப்ப நீங்கள் கூறுங்கள். அந்த கதையை சொல்ல போகிறேன் என்று கூறினீர்கள், வடை சுட்ட கதை. எங்க கூறுங்கள். பாட்டு பாட போறா மிச்சல கண்ணன். சரி, பாடுங்கள் பாடுங்கள், கேட்போம்.
0: மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். இந்த மலரடி தினம் வேணா அண்ணங்குரு செய்வோம், மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். அந்த வரலை தினம் தினம் அண்ணங்குரு செய்வோம், மாதா பிதா குரு தெய்வம். ஓதா திருப்பதி செய்து, ஓதா திருப்பதி செய்து. அந்த பள்ளிக்கு சொல்லுவோம் ஊதிக்கு நன்றது போலே, மாதா பிதா குரு தெய்வம்.
1: காரன் மாதா பிதா குரு தெய்வம் பாடி காட்டின செல்ல குட்டிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பாராட்டுக்கள். தாத்தா கை தட்டி ஆர்ப்பரித்து பிள்ளைய பாராட்டி இருக்கு. இங்க எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். உங்களுக்கு நீங்கள் சிறப்பாக அந்த பாடலை பாடினீர்கள், மேலும் சிறப்பாக பாடலாம் நீங்கள், அடுத்த வாரம் மீதியையும் பாடி காட்டுவார் ஜஸ்வந்த் என்று நான் நம்புகிறேன். அப்படித்தான் ஐயா? கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். சரி, அடுத்து எங்க கதை எங்கு? இன்னும் தொலைபேசி சரியாக வேலை செய்யவில்லையா, தொலைப்படவில்லையா ஐயா? அடுத்த தொலைபேசியில வருகின்றீர்களா? சரி, வணக்கம், வாருங்கள், கூறுங்கள். ஜஸ்வந்த், ஜஸ்வந்த், அடுத்த தொலைபேசியில வருகின்றீர்களா? சரி, வணக்கம், வாருங்கள், கூறுங்கள். ஜஸ்வந்த், ஜஸ்வந்த், அங்கே. சரி, இப்ப பாட்டு பாடி முடிஞ்சா கதை கூற முடியுமா? கூறிய இலங்கை கதையை கொண்டு வாருங்கள். கதை
2: எங்கு இருக்கும் ஆண்டன் பழவா தாத்தா?
1: சரி, எங்க கொண்டு வாருங்க.
2: இருக்கும் என்னை காக்கும் இருனே அம்மா அப்பா ஆண்டன் அம்பு உருவி கொண்டவனே நன்றாய் உலகம் நாம் பண்ண நல்ல கல்வி தாந்திருவாய்.
1: கட்டுக்காரன் பெரிய பாடகனா வந்து விட்டீர்கள் நீங்கள், நீங்கள் பெரிய பாடகராக வந்து விட்டீர்கள். பாட்டிலே எல்லா கருத்துக்களையும் தருங்கள். கட்டுக்காரன், கட்டுக்காரன், வேறு என்ன தரப்ப வந்தீர்கள்? சரி, தம்பிக்கு தூக்கம் வருகிறது, இவ்வளவு விடயம் தந்துவிட்டீர்கள், சிறப்பாக உங்களை மகள வைத்தீர்கள். சிரமத்தோடு இருந்து தூக்கத்தை விழித்து உங்களோடு இணைந்தமைக்கு நன்றி. இப்ப அம்மா உங்களுக்கு தோசை சுட்டு வைத்திருக்கின்றார்கள், சென்று சாப்பிடுங்கள். சரியா? நன்றி, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். அன்பு உறவுகளுக்கும் நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம். கட்டிக்காரன், கட்டிக்காரன், எங்கே அக்கா, எங்கே வர வேண்டும், வாருங்கள். வணக்கம் என் அன்பு செல்வம் சஞ்சனா. சரி, எப்படி இருக்கின்றீர்கள், நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறோம் தாத்தா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அங்கே உங்களுடைய திறமைகள் என்ன காட்டப் போகிறீர்கள் கொண்டு வாருங்கள். எல்லோரும் அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கேட்பதற்கு சஞ்சனா ஸ்ரீ வந்து விட்டார் என்றால் எல்லோருக்கும் மகிழ்வு. அங்கே கொண்டு வாருங்கள்.
2: திருச்சிற்றம்பலம் வாணி துணை.

0: பதியிடர். வாணி துணை, திருச்சிற்றம்பலம்.
1: சிறப்பு ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் நம்மை தூய உருப்பளிங்கு போல்வாழ உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் என்று அன்னை சரஸ்வதி எண்ணி பாடிய அந்த துதியை அழகாக செல்ல குரலில் சொல்லி தந்ததுக்கு நன்றி. வேறு
0: தாத்தா, நீங்க போன வாரம் வீட்டு பாடம் கொடுத்தீங்க நட்சத்திரத்தை.